0: செய்யும். காலை 10:05 முதல் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் எடிமேட்ஸின் ஜி பூம்பா குழந்தைகள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி 10:30 முதல் பண்பலை வழங்கும் ஜி பூம்பா தொடரும். முற்பகல் 11 மணிக்கு வணக்கம் தோழி மகளிர் நேர்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. பகல் 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஜி வி ஜானவ். பனிசை கேட்கலாம் பகல் 12:55 வேலொன்று என தொடங்கும் பாடல் பாடியவர் பழனி கே வெங்கடேசன் அவர்கள். பகல் 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் வழங்கும் தேன்மழை, பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். பகல் 1:30 கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரன் அவர்களின் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் க அம்சப்பிரியா அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 1:55 மேல் இசை. பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் திருவாரூர் மகாராஜா சில்ஸின் வார்த்தை விளையாட்டு விழா வரும். 2:30 தொடங்கி மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் வார்த்தை விளையாட்டு தொடரும். பிற்பகல் 3 மணிக்கு விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 முதல் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் லைக் ஷேர் கமெண்ட் தொடரும். மாலை 4 மணிக்கு பாரதியின் பாஞ்சாலி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இன்று மாலை 5 மணிக்கு வைக்கிங் வணியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நீரும் விழாவரும். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை. மாலை 6 மணிக்கு பன்னிசையில் வசனமிகு என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லவது கேட்கலாம். வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். மாலை 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் வாவு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். இதுவரை அறிவிக்கப்பட்டவை. நிகழ்ச்சி குறிப்புகள் இன்னும் சில நொடிகளில். ஆங்கிலத்தில் செய்தியை தொடரும் டெல்லியிலிருந்து.
1: Good morning. This is Akashvani. The news read by Saira Mujtaba. Lok Sabha Speaker Om Birla has reconstituted several parliamentary committees related to different ministries. BJP MP Bhartruhari Mehtab has been appointed as a chairperson of the Committee on Finance, comprising 21 members from Lok Sabha and 10 members from the Rajya Sabha. Mr. Birla has appointed Congress MP Shashi Tharoor as chairperson of the Committee on External Affairs. It includes 21 members from Lower House and 10 from the Upper House. While the Committee on Railways will be headed by BJP MP Sudhir Gupta, Mr. Birla has appointed Lok Sabha MP Dr. Kakoli Ghosh Dastidar as the chairperson of the Committee on Chemicals and Fertilizers. Congress MP Charanjit Singh Channi will be the chairperson of the Committee on Agriculture, Animal Husbandry and Food Processing. BJP MP Radha Mohan Singh will be the chairperson of the Committee on Defence. BJP MP Rajiv Pratap Ruti has been appointed as the chairperson of the Committee on Water Resources, while the Committee on Rural Development and Panchayati Raj will be headed by Congress MP Shaptagiri Ulaka. BJP MP Nishikant Dubey has been appointed as the chairperson of Committee on Communications and Information Technology. The term of these committees will be effective from the 26th of last month. Niti Aayog member Rajiv Gauba has emphasized the need for regulatory frameworks to evolve alongside a rapidly changing geopolitical, technological and economic environment. He emphasized that the challenge before policymakers is not to choose between regulation and growth, but to develop regulations that manage risk while supporting innovation, competition, and investment. Mr. Gauba stated this while addressing the plenary session on regulatory oversight in an age of disruption at the 5th Kautilya Economic Conclave in New Delhi yesterday. Emphasizing the need for a proportionate approach, Mr. Gauba said regulatory requirements should be calibrated to the nature and consequences of the risk involved. The Ministry of External Affairs has summoned the Charge d'Affaires of Pakistan High Commission to lodge India's strong protest over the continued facilitation of illegal cross-border infiltration from Pakistan. India also categorically rejected the baseless and motivated allegations regarding an incident in the Firozpur sector, Punjab, along the international border on Friday. The External Affairs Ministry said that the Pakistani side was informed that 3 individuals infiltrated into the Indian territory, and despite multiple warnings by the BSF to return to Pakistan, they continued to move towards the border fence.

0: BSF was compelled to engage them for posing an imminent security threat. India said this incident highlights a clear pattern of repeated cross-border movement by armed narcotic syndicates operating from Pakistan. Pakistan was urged to investigate these cross-border infiltrations, drug smuggling activities, and the complicity of Pakistan border guarding forces, and to take appropriate remedial measures. Israeli Prime Minister Benjamin Netanyahu has invited Indian pilot Captain Smit Machar and Prime Minister Narendra Modi to light the ceremonial flame at Israel's upcoming Independence Day celebrations. During a telephonic conversation with Captain Machar, Mr. Netanyahu praised the Indian pilot as a hero of India, Israel and the world for his bravery in foiling a mid-air attack. He also wished Captain Machar a speedy and complete recovery and conveyed his best wishes to the pilot's family. The Aichi Nagoya Asian Games 2026 are set to conclude today, bringing more than 2 weeks of exciting sporting action to an end. The closing ceremony will be held at the Nagoya City Mizuho Park Athletic Stadium in Japan, the same venue that hosted the opening ceremony, and is scheduled to begin at 6 p.m. Indian Standard Time. India has put up an impressive performance at this year's Games, securing the fourth place in the overall medal standings with a tally of 85 medals, including 21 gold, 27 silver and 37 bronze. India's women's flag bearer for the closing ceremony has been confirmed as shooting star Neeru Dhanda, who will proudly carry the tricolour in Nagoya. The ceremony will feature traditional closing proceedings, including the parade of athletes and the formal conclusion of the games. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
3: வாய் பேச இயலாத குமரகுருபரர் என்பவர் மதுரை மீனாட்சி அம்மன் அருள் பெற்று ஞான நெறி நின்று பாடிய பாடலின் தொகுப்புதான் மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் என்பதாகும். குழவி மருங்கினும் கிழவதாகும் என்று தொல்காப்பிய நூற்பாவிற்கு இணங்க பிள்ளைத்தமிழ் என்ற சிற்றிலக்கியம் தோன்றியது. இது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் விஜயநகர பேரரசின் திருமலை நாயக்கர் முன்னிலையில் பாடப்பட்டது. இப்பிள்ளைத்தமிழ் 10 பருவங்களை கொண்டு விளங்குகிறது. அவை காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாளப்பருவம், சப்பானி பருவம், முத்தப்பருவம், வருகை பருவம், அம்புலி பருவம், ஊசல் பருவம், அம்மானை பருவம், கழங்கு பருவம் முதலானவை. இவற்றில் ஆண்பால் பிள்ளைத்தமிழாக இருந்தால் இறுதி 3 பருவங்கள் சிற்றில், சிறுவரை, சிறுதேர் முதலியன வேறுபடுகின்றன. குமரகுருபரர் 17 சேர்ந்தவர். முருகன் அருள் பெற்று பிறந்து 5 வரை பேச வாய் வரவில்லை. திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் பாக்கியம் பெற்றார். இவரை சிற்றிலக்கிய வேந்து என்பர். மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழில் மீனாட்சியின் திருவிளையாடல்கள் பேசப்படுகின்றன. மதுரையின் சிறப்பு சொல்லப்படுகின்றது. காப்பு பருவத்தில் திருமால், சிவபெருமான், சித்தி விநாயகர், கடவுள், முருகக்கடவுள், பிரம்மதேவன், தேவேந்திரர், திருமகள், கலைமகள், துர்கை, சப்த மாதர்கள், 33 ஆகிய காவல் தெய்வங்களிடம் மீனாட்சி அம்மையை காக்குமாறு குமரகுருபரர் வேண்டுகிறார். இந்நூலில் அகப்பொருள், புறப்பொருள் நலங்கள், மதுரை தர வரலாற்று செய்திகள், குமரித்துறை, கொற்கைத்துறை, புதிகைமலை வளங்கள் முதலியன பேசப்படுகின்றன. மீனாட்சியை இறைவி மதுரை மாநகரில் செழியர் திருமகளாய் தடாத்தகை பிராட்டியாய் அவதரித்த செய்தி விளக்கப்படுகிறது. இப்பிள்ளைத்தமிழில் சொக்கநாதர் மணந்து தமிழ் மொழியை ஆட்சி புரிதல், குமரவேல் உக்கிரப் பெருவழுதியாய் உதித்தது முதலான செய்திகள் பேசப்படுகின்றன. தமிழை குமரகுருபரர் வடிதமிழ், மதுரம் ஒழுகிய தமிழ், தள்ளி தெளிக்கும் தமிழ்கடல், பன்னுளாம் வடிதமிழ், தெளிதமிழ், தெல்லந்தமிழ், முதுசொல் புலவர் தெளித்த பசுந்தமிழ், தெய்வத்தமிழ், உரைமழுத்த துறை தீந்தமிழ், மும்மை தமிழ் என வர்ணிக்கிறார். இந்நூலில் ஒளிநயம்

0: சிறந்த சந்தம், மோனை, எதுகை, தொடை முதலிய நயங்கள் பறக்க காணலாம். உதாரணமாக தசைந்திருக்க கொங்கை இரண்டலை என விரைதறி திரு மாறுபாட தாய்வரு என்பர் பேதமை கண்டு ததும்பு புன்னகையாட என்றும், அமரர்க்கு அதிபதி மற்றும் செங்கையில் கிடக்கும் பசுந்தோகை என கூழை முரணும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. 102 பாடல்களை கொண்ட இப்பிள்ளை தமிழில் பாண்டியன் மகளாக மீனாட்சி அவதரித்த செய்தி விவரிக்கப்பட்டுள்ளது. 10 பருவங்களில் அம்புலி பருவம் பாடுவது சற்று சிரமம். காரணம், சாமதான பேத தண்ட அடிப்படையில் வைத்து பாடப்பட வேண்டும். அம்புலியாகிய நிலவை மீனாட்சியுடன், அதாவது குழந்தையுடன் விளையாட வருமாறு அழைப்பது தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்று குமரகுருபரர் பாடிய போது, மீனாட்சி அம்மை சிறுமி வடிவத்தில் வந்து தம் கழுத்தில் அணிந்திருந்த விலை மதிப்பெற்ற முத்து மாளிகை கழற்றி குமரகுருபரர் சிறுவன் கழுத்தில் போட்டதாக வரலாறு கூறப்படுகிறது. இந்த தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்பது தேவி புராணத்தின் அடிப்படையில் அமைந்தது என்றும், மீனாட்சி தேனின் சுவை மற்றும் தமிழின் சுவை போன்றவள் என்றும், அகந்தியாகிய கிழங்கை அழித்து அம்மனை சரண் அடைவதை குறிப்பதாகும். இவ்வாறு பெண்பால் பிள்ளைத்தமிழில் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முதன் முதலாக வைத்து எண்ணப்படுவதே நாம் எண்ணி பார்க்கலாமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: இனி காலை பொழுதில் உற்சாகமாய் நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் காலை 6:15 நிமிடம். பண்பலையில் இனி வருவது பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையோடு. நேரம் காலை 6:24 முப்பது நொடி. தொடரும் பாடல் சுஜாதா பாடியது.

பக்தி மாலை நிகழ்ச்சியோடு நம்ம இணைந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் மதுரை என்னும் முகமது பாடியது.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை. மீண்டும் பண்பலையில் பக்தி பாடல்கள் உலாவரும் மாலை 5:30 விளக்கேற்றும் வேளையில். நேர்லே காரை பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 1.3 நேரம் காலை 6:35. நேரில் இப்போது கேட்கலாம் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. உழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த

0: உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 17 நாள் ஞாயிற்றுக்கிழமை.
1: உழவர்களுக்கு
2: ரேஜக்கா, ஏதோ காய்கறி பறிக்கணும்னு சொன்னீங்கல்ல, எப்ப பறிக்கணும்?
3: அட, இந்த நேரத்துல பூங்குடி இதுக்காகவே வந்தியா? ஆமாமா, பறிக்கத்தான் வேணும். என்ன ஒண்ணு, அக்காவுக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு அரை மணி நேரம் மட்டும் உட்கார்றியா? சேர்ந்தே போய் பறிப்போம்.
2: அதனால என்னக்கா, நீங்க வேலைய பாருங்க, நான் போய் காய்கறி எல்லாம் பறிச்சிட்டு இருக்கேன்.
3: அப்படிங்கிறியா? சரி, இந்தா தோட்ட சாவி.
2: அது சரிக்கா, இது என்ன இவ்ளோ பெரிய பானை? அதுவும் வெள்ள துணி எல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கீங்க. ஏதாவது மாங்கா கிங்கா வட்டி போட்டு வச்சிருக்கீங்களா என்ன?
3: ஓ, இந்த பானைய பத்தி கேக்குறியா பூங்குடி? உள்ள இருக்கிறது அமுத கரைசலு.
2: என்னக்கா நீங்க ஏதோ அமுத சுரபி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
3: சொன்னாலும் சொல்லாட்டியும் இது ஒரு அமுத சுரபிதான் பூங்குடி.
2: அமுத சுரபியா அக்கா? அப்ப அத சாப்பிடலாமா? இனிப்பா இருக்குமா?
3: பூங்குடி, இந்த அமுத கரைசல் எதெல்லாம் வச்சு செய்யறேன்னு நான் சொல்றேன். சாப்பிடணுமா சாப்பிட வேண்டாமான்றது அப்புறம் நீ முடிவு பண்ணு.
2: எதை வச்சு எதை வச்சு சொல்லுங்க சொல்லுங்க.
3: இந்த மண்பானைக்குள்ள இருக்கிறது 10 லிட்டர் தண்ணீரு, 1 கிலோ பசுஞ்சாணம், 1 லிட்டர் பசும் கோமியம், 25 கிராம் நாட்டு சக்கரை.
2: நேரேவதியக்கா, இத மாதிரி தானே அன்னைக்கு சுபாக்காவை ஏமாத்தினீங்க, இப்ப என்னையும் ஏமாத்திட்டீங்களா நீங்க?
3: நான் எங்க ஏமாத்தினேன்? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒண்ணு கேக்குறீங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறேன்.
2: சரி, அதெல்லாம் விடுங்க. இது எதுக்கு, இத வச்சு என்ன பண்ணலாம்னு அதை சொல்லுங்க.
3: இப்ப சொன்ன கலவை எல்லாத்தையும் கலந்து இந்த மாதிரி ஒரு பானையிலயோ இல்ல பெரிய பிளாஸ்டிக் குடத்திலயோ சேர்த்து ஒன்னா கலக்கி வச்சிடணும். கலக்குறதுலயும் ஒரு முறை இருக்குது. வலப்புறமா 50 முறை, இடப்புறமா 50 முறை சுத்துற மாதிரி கலக்கணும்.
2: 50 முறையா? எத்தனை வேலைக்கா?
3: காலையில, மத்தியானம், சாயந்தரம், இப்படி 3 வேளையும் கலக்கணும் பூங்குடி.
2: இப்படி எத்தனை நாளைக்குக்கா?
3: பல நாளைக்கு எல்லாம் தேவையில்லை, 1 பகல் 1 இரவு, அதாவது 24 மணி நேரத்துல இந்த அமுத பானம் தயாராயிடும்.
2: தயாரான பிறகு
3: 1 லிட்டர் அமுத கரைசலை எடுத்து 10 லிட்டர் தண்ணியில கலந்து செடிங்களுக்கு தண்ணீரோட பாய்ச்சலாம், இல்ல வேர் நனையிற மாதிரி தெளிக்கலாம்.
2: அப்படியெல்லாம் செஞ்சா என்ன ஆகுங்கா, அத முதல்ல சொல்லுங்க.
3: சும்மா செடிங்கள்லாம் தல தலன்னு வளர்ந்து இப்ப பாத்தியா, அக்கா வீட்டுல காய்கறி எல்லாம் பறிக்க முடியாத அளவுக்கு, உன்னையும் உதவிக்கு கூப்பிடுறேன்ல, அந்த அளவுக்கு காய்கறி பயிர் எல்லாம் நல்ல வளமா வளர்ந்து பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
2: ஏங்கா, இந்த பசுசாணமும் இந்த பசும் கோமியமும் சேர்ந்து இவ்வளவு சக்தி கிடைச்சிருமா செடிங்களுக்கு?
3: ஆமா பூங்குடி, அது கூட சேர்க்கிற தண்ணியும் நாட்டு சக்கரையும் கலந்து சக்தி மிக்க பானமா மாறி போயிடுது.
2: ஏங்கா, இத தோட்ட பயிருக்கு மட்டும்தான் தெரிக்கணுமா இல்ல வயல்களுக்கும் தெரிக்கலாமா?
3: எல்லா விதமான பயிர்களுக்கும் தெரிக்கலாம் பூங்குடி. வயலுக்கெல்லாம் தண்ணி விடுவோம் பாத்தியா, அது கூடவே சேர்த்து இந்த அமுத கரைசலை விட்டுறலாம். வயல்ல விளைச்சல் அமோகமா வரும்.
2: இப்பதாங்க எனக்கு தெரியுது ஏன் உங்க காய்கறிலாம் இவ்வளவு செழிப்பாவும் சுவையாவும் இருக்குதுன்னு.
3: அக்காவோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டியா?
1: கேட்டது உழவர்களுக்கு.
0: நீங்கள் இதுவரை கேட்டது ONGC காவிரி அசட் காரைக்கால் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரி அசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நேரம் காலை 6:40 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலையின் 1.3.
6: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
7: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால்.
0: நேயர்கள் இப்போது கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் என்னை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் என்னை.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
9: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: விடங்களூர் எண்ணெய்.
0: இன்சொல் அமுது நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமெக்ஸ்

0: உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ். என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ். பூமெக்ஸ்
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஔவையார் கொன்றை வேந்தனில் மாற்றாரை உறவென்று நம்ப வேண்டாம் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார். எங்கிருந்தோ வந்து நம் உதவியை பெறுகின்ற போது மிக இனிமையாக பேசும் மனிதர்களை நாம் நம்பிவிடுகிறோம். உறவு போல நம்பி ஏமாந்தும் விடுகிறோம். சில வேளைகளில் அவர்களின் அன்பான பேச்சுக்கும் உதவிக்கும் மயங்கி நம் வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியாத நிலைக்கு அவர்களிடம் மாறிப்போகிறோம். ஒரு காட்டில் ஒரு வேடன் தலை தெறிக்க ஓடி வந்தான். அவனை ஒரு புலி வேகமாக வேட்டையாட துரத்தி கொண்டு ஓடி வந்தது. வேடனை மரத்தில் இருந்து இரண்டு குரங்குகள் பார்த்தன. ஆண் குரங்கு அந்த மனிதனுக்கு உதவ வேண்டும் என்று கூறி ஓடி வரும் மனிதனை பார்த்து ஒலி எழுப்பி அழைத்து மரக்கிளையை வளைத்து கொடுத்து நுனிக்கொம்பை பிடித்து கொண்டு மரத்தில் ஏறி வா என்றது. பெண் குரங்கு, வேண்டாம், அவன் யார் என்றே தெரியவில்லை, அவனை நமது இருப்பிடத்திற்கு அழைக்காதே, அது நமக்கு ஆபத்து என்றது. அதற்கு ஆண் குரங்கு, ஆபத்தில் இருக்கும் ஒருவரை உதவி செய்யும் போது தடுக்காதே, என்னை விடு என்று மனைவியின் பேச்சை கேட்காமல் மனிதனை மரத்தில் ஏற்றியது. மரத்தில் ஏறிய மனிதன் மிகவும் களைப்புடன் இருந்தான். காடு முழுவதும் திரிந்து நல்ல கனிகளை பறித்து வந்து வேடனுக்கு உண்ண கொடுத்தது. அப்போதும் புலி பசியோடு மனிதன் கீழே வருவான் என்று காத்திருந்தது. வேடன் பசியாறி மீண்டும் உறங்கினான். அப்போது புலி குரங்கிடம், நாம் காட்டில் வாழ்பவர்கள், அவன் யார் என்றே நமக்கு தெரியாது, அவனை வேட்டையாட துரத்தி வந்தவன் நான், அவன் எனக்கு தான் சொந்தம், அவனை கீழே தள்ளிவிடு என்றது. ஆண் குரங்கு, அவன் என் அடைக்கலம், என்னை நம்பியவனை நான் எப்படி தள்ளிவிடுவது என்று நீதி போதனை செய்தது. புலி பசியோடு வேறு வேட்டையை தேடி சென்றது. இரண்டு நாட்கள் கனி பிஞ்சுகளை உண்டு வாழ்ந்த வேடன் வீட்டுக்கு செல்ல நினைத்தான். புலி பசியோடு எங்காவது பதுங்கி இருந்தால் என்ன செய்வது என்று குரங்கை துணைக்கு அழைத்தான். மனைவி கணவனை தடுத்தது. ஆண் குரங்கு அவன் பேச்சை நம்பி வருகிறேன் என்று சென்றது. வேடன் மனைவிக்கு நீண்ட நாட்களாக குரங்கு கரியின் மீது ஆசை. காட்டின் எல்லையில் விட்ட குரங்கை எட்டி பிடித்து அதன் தோலை உரித்து அங்கேயே போட்டுவிட்டு மாமிசத்தை எடுத்து சென்றான். பெண் குரங்கு வருவான் வருவான் என காத்திருந்தது. இரண்டு நாள் ஆகியும் வரவில்லை என்பதால் தேடிச் சென்றது. காட்டின் எல்லையில் உரித்த குரங்கின் தோல் கிடப்பதைக் கண்டு பதறி துடித்தது. நம்மில் பலர் இப்படித்தான் எந்த தொடர்புமற்ற மனிதர்களை வீட்டில் சேர்த்து அவர்களிடம் நம்பிக்கை வைத்து கடைசியில் அவர்களின் பேராசைக்கு பலியாகின்றோம். நம்பிக்கைக்கு உரியவர்களை மட்டுமே நம்பி உயர்வு பெறுவோம். நன்றி, வணக்கம்.
0: இதுவரை காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள் வழங்கிய இன்சொல் அமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி

0: நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2014 பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அமைந்த பின்னர் நாட்டின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக கூறினார். 2026-27 நிதியாண்டில் முதலீட்டு செலவினங்களுக்காக 12 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் 61% விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முக்கியமான துறைமுகங்களில் சரக்குகள் கையாளும் திறன் 60% அதிகரித்துள்ளதாகவும் 36,429 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் 52 கோடி சிறு வணிகர்களுக்கு பிணையில்லாமல் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒற்றை ரயில் பாதையை இரட்டை வழித்தடமாக மாற்ற வேண்டும் என்ற தமது கோரிக்கையை ஏற்றுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இத்திட்டம் மாநிலத்தின் ரயில்வே உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு உதவும் என்றும் ரயில் போக்குவரத்து திறனை மேம்படுத்துவதோடு மாவட்டங்களுக்கு இடையேயான இணைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னுரிமை அளித்து நிறைவேற்றி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அந்த தொகுதிகளில் முகாமிட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், தாவேக்கா ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக்கா அரசுக்கு ஆதரவளிக்கும் கூட்டணி கட்சிகளே அரசின் தவறான கொள்கைகளை விமர்சிக்கும் அளவுக்கு நிலைமை மாறியுள்ளதாக கூறினார். ஆட்சி பொறுப்பேற்ற 5 மாதங்களாகியும் தாவேக்கா அரசு அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குறை கூறினார். கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி உயர்வு, மின் கட்டணம் ஆகியவற்றை குறைப்பதாக வாக்குறுதியளித்த தவைக்க அதை நிறைவேற்றவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்நிலையில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாராமன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த திருவிழாவிற்கு வரும் பொதுமக்களின் வசதிக்காக குடிநீர், சுகாதார வசதிகளை செய்து தர துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினத்தில் இம்மாதம் 11 தேதி முதல் 20 தேதி வரை 4000 மேற்பட்ட காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக திருச்செந்தூர் கோட்டாட்சியர் திரு கௌதம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நேற்று தொடங்கியது. காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள 10,000 மேற்பட்ட மலர்த்தொட்டிகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது சீசனை முன்னிட்டு தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக மலர் கண்காட்சி துவங்கியது. பால்சம், மேரிகோல்டு, பிக்கோனியா, சால்வியா உள்ளிட்ட 55 வகையான 10,000 மலர் தொட்டிகள் அலங்கார மேடைகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர். தொட்டிகளில் வெள்ளை, மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு என பல்வேறு வண்ணங்களில் பூத்துக்குலுங்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழக

0: சார்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் குடும்பத்துடன் பூங்காவிற்கு வந்து மலர் தோட்டுகளில் பூத்துக்குலுங்கும் மலர்களை மட்டுமின்றி கண்ணாடி மாளிகை, இத்தாலியன் பூங்கா, கிக்கியூ புல்வெளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். இதனால் உதகையில் இரண்டாவது சீசன் களைகட்ட தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: பழம்பெரும் திரைப்பட இயக்குநர் சிங்கீதம் சீனிவாச ராவ் சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 94. வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இயக்குநர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், கதாசிரியர் என பன்முக வித்தகராக திகழ்ந்த சிங்கீதம் சீனிவாச ராவ் தமிழில் ராஜபார்வை, அபூர்வ சகோதரர்கள் உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அவரது மறைவுக்கு திரையுலகினரும் முக்கிய பிரமுகர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பிஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தின் சார்பில் விர்ஜீனியாவில் ஒற்றுமை ஓட்டம் நடைபெற்றது. திரிபுராவில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவானது. உலக புகழ்பெற்ற டார்ஜிலிங் மலை ரயில் பயணத்தை மேம்படுத்தும் வகையில் 146 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுக்மா ரயில் நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக ரயில்வே பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருள்மிகு பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் பக்தர்கள் மாடுத ஆண்டும் பாரம்பரிய வழிபாடு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பழனி புறவழிச்சாலையில் கருப்பசாமி கோயில் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 120 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 38 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1495 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக உதகமண்டலத்தில் நேற்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்ததால் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகரில் ஆபத்தான முறையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்தி. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை, கும்பகோணம், சுந்தர பெருமாள் கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் காலை 6:55 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3.
3: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: விடங்கலூர் எண்ணெய்
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
7: பூமேக்ஸ். பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
8: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
7: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நீங்கள் இப்போது கேட்கலாம் காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பர்சன் தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல்.

0: டிரேடர்ஸ் காரைக்கால்.
1: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் டிரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
0: பசுந்தண்டி நிகழ்ச்சி மேலும் வழங்குவோர் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
3: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்குன?
2: மேலணிக்குழி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
4: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் தம்பி.
6: வணக்கம் அக்கா.
5: உங்க பேர் என்ன?
6: ஜிவி ஜானோ.
5: உங்களுக்கு யார் பேர் வச்சது?
6: அம்மா.
5: சரி, என்ன சொல்ல படிக்கிறீங்க?
6: செகண்ட்.
5: நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: தன்னம்பிக்கை கதை.
5: எங்க சொல்லுங்களே.
6: ஒரு அரசனோட போட்டு எந்த அறிவித்தாரு, கோட்டை கதவை கையால் தள்ளி திறக்க வேண்டும். வெற்றி பெற்றவருக்கு நாட்டின் ஒரு பகுதி தானமாகவும், தோல்வியடைந்தவருக்கு கைகளின் வெட்டப்படும் என்று அறிவித்தார். ஊர் மக்கள் அனைவரும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வரவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன் வந்தான். போட்டியில் தோற்றால் உன் கைகளின் வெட்டப்படும், உன்னோட எதிர்காலம் என்னாவது என்று ஊர் மக்கள் அனைவரும் பயந்தார்கள். அந்த இளைஞன் சொன்னான், ஐயா, போட்டியில் வெற்றி பெற்றால் நானும் அரசன், போட்டியில் தோற்றால் கைகள்லான போகும், உயிர் இல்லையே அப்படின்னு கூறிவிட்டு கோட்டை கதவை தள்ளினான். என்ன விஷயம்? சட்டென திறந்து விட்டது. ஏனென்றால் கோட்டை கதவில் தாப்பால் போடவில்லை, திறந்துதான் இருந்தது.
5: அப்புறம்
6: இப்படிதான் பல பேர் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமோ, எதையாச்சிலிருந்து விடுவோமோ என்று முயற்சிக்காமே இருக்கிறார்கள். நம் அனைவரும் அறிந்த முயல் ஆமை கதை. முயல் தூக்கிறதுக்கு முயலாமையே காரணம். லயன் அண்ட் தி மவுஸ். ஒன்ஸ் அப்பன் எ டைம் லயன் அண்ட் தி மவுஸ் கிட் கிட் லிவ்ட் இன் தி ஃபாரஸ்ட். One day, lion was sleeping. The mouse started playing peep, peep, peep. The lion woke up. We got the mouse and was going to kill the mouse. Very scared and was crying, please, please don't eat me. I shall never forget your kindness. Maybe one day I can help you. Lion laughed. After some days, lion can't in the night and was through. Help me. The mouse heard the voice of lion. Okay, okay, don't worry, I can help you. The mouse cut in the night with the teeth. The lion was free. Thank you, the mouse. The lion and the mouse became friends forever.
5: Supra kada sonningle, what you learned from the story?
6: The small kindness will be rewarded greatly. Thank you.
5: நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல, வளர்ந்து பெரிய ஆளா ஆகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: சயின்டிஸ்ட்.
5: சரிப்பா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த விஞ்ஞானி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
6: Thank you.
4: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: பசுந்தளிர் நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணிக்குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
0: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3. நேரம் காலை 7:50. பண்பலையில் இனி உலா வருவது திரை இசை.

திரையின் தொடக்கமாக நாம் கேட்ட அந்த பாடல் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. மீண்டும் எஸ் ஜானகியின் குரலில் வரும் இந்த பாடல் தலைவாசல் படத்திலிருந்து.

0: பொண்ணு ஊருக்கு புதுசு படத்திற்காக எஸ்பி சைலஜா பாடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரை இசை. நேர்களே, காரைப்பன் வலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 1.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி சட்ட

சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுதில்லியில் உள்ள தமது இல்லத்தில் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் நடைபெற்றதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் நலன்களுக்காக பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி அந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையே

0: இந்தியா ரஷ்யா இடையேயான ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அதிகரித்துள்ள ஒத்துழைப்பு குறித்து இந்த கூட்டத்தில் அவர் எடுத்துரைத்தார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்களை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மாற்றியமைத்துள்ளார். நிதிக்குழு தலைவராக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பர்த்ருஹரி மகதாப் நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் மக்களவை உறுப்பினர்கள் 21 பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 10 பேரும் இடம்பெற்றுள்ளனர். வெளியுறவு குழுவிற்கு காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் திரு சசி தரூரும், ரயில்வே நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு சுதீர் குப்தாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ரசாயனம் மற்றும் உரத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு மக்களவை உறுப்பினர் டாக்டர் ககோலி கோஷும், வேளாண் துறைக்கான நாடாளுமன்ற குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் திரு சரண்ஜித் சிங் சன்னியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு குழுவுக்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராதாமோகன் சிங்கும், நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடியும் நியமிக்கப்பட்டிருப்பதாக மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரியை வெளியுறவு அமைச்சகம் நேற்று நேரில் அழைத்து தமது எதிர்ப்பை பதிவு செய்தது. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை சர்வதேச எல்லை அருகே நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகளையும் இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து 3 பேர் அந்த பகுதியிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றதாகவும், அவர்களை திரும்பிச் செல்லுமாறு எல்லை பாதுகாப்பு படையினர் பலமுறை எச்சரித்த போதும் அவர்கள் இந்திய எல்லைக்குள் வர முயன்றதால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவே அவர்களை தடுக்க எல்லை பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். எல்லைப்பகுதி ஊடுருவல், போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றில் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையின் பங்கு குறித்து அந்நாட்டு அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வேகமாக மாறிவரும் உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப ஒழுங்குமுறை விதிமுறைகளும் மாற்றியமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், போட்டி மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் விதிமுறைகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் தனியார் நிறுவனங்கள் செயல்படுவதால் ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இல்லாமல் அதே நேரத்தில் ஆபத்துகளை கட்டுப்படுத்துவதில் சமநிலையான விதிமுறைகளுடன் ஒழுங்குமுறை அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராஜீவ் கௌபா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மேம்படுத்தப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலமாக வேலைவாய்ப்பு மற்றும் திறன்களை மேம்படுத்தும் பிரதமரின் திட்டம் இன்றுடன் ஓராண்டை நிறைவு செய்கிறது. இத்திட்டத்திற்காக மத்திய அரசு 30,000 கோடி ரூபாயும், மாநில அரசுகள் 20,000 கோடி ரூபாயும், தொழில்துறை 10,000 கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளன. தொழில்துறையினரின் பங்களிப்புடன் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் உட்கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்புக்கு ஏற்ப தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய பாடத்திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 54% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறையில் ராக்கெட், செயற்கைக்கோள் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பல துறைகளில் இளைஞர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சிவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் திருச்சி விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 60 ஆண்டுகளில் இந்தியா ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளில் நிபுணத்துவம் அடைந்துவிட்டதாக தெரிவித்தார். இதன் அடுத்த கட்டமாக மனிதர்களை பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில்

0: புவி சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பி பின்னர் அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவதே ககன்யான் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறினார். இத்திட்டத்தில் அதிக செயல்திறனை விட மனிதர்களின் பாதுகாப்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றுக்கு இஸ்ரோ அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் திரு சிவன் கூறினார். முல்லை பெரியார் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சபரிமலை வரும் பக்தர்களின் வசதிக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கேரள முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கக் கொள்ளை தொடர்பாக சிறப்பு விசாரணைக் குழு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் அதன் மீது கேரள மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு முரளிதரன் தெரிவித்தார். இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்ற விமானத்தை திட்டமிட்டு விபத்துக்குள்ளாவதை தடுத்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஸ்மித் மச்சாருடன் நேற்று தொலைபேசியில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். இந்திய விமானி துணிச்சலாக செயல்பட்டது பாராட்டத்தக்கது என்றும் அவர் கூறினார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரானின் பொருளாதாரத்தை நிர்வகிக்க புதிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஆதரவோடு அமெரிக்காவின் நடவடிக்கைகளை ஈரான் வெற்றிகரமாக தடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரான் அரசுக்கு ஆதரவளித்து வரும் பல்வேறு நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு மசூத் பெசஸ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார். ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சனா மற்றும் சாதா மீது ஏமன் இராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாதில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கிளர்ச்சியாளர்கள் அறிவித்ததை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏமன் இராணுவம் அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று நிறைவடைகிறது. தொடக்க விழா நடைபெற்ற நகோயா நகரத்தில் உள்ள மிசூஹா பூங்கா தடகள மைதானத்தில் நிறைவு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. நிறைவு நாள் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற வீராங்கனை நீரு தந்தா ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. நாச்சார்குயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் காலை 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
7: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
8: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கடைல் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: நேர்களை பொது கேட்கலாம். சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
9: முகத்தில் பருவா சைபால், சொரியா தேங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
1: சைபால் தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலர்.

0: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
0: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
5: ஒருத்தர் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தார். ஏன்னு கேட்டாங்க. யாரு என்ன பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிட்டு போயிடுறாங்க சார் அப்படின்னார். உங்கள்கிட்ட பிரியமாக பேசுகிற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி யாரும் இல்லையே அப்படின்னாராம். அதிகமாக நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்குது, அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களாம் விவரம் தெரிஞ்சவங்க. அப்படின்னா அதை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கார் இவர். உடனே அதை பற்றி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அது என்னென்னா, அது முதல் குறிப்பு என்னென்னா, எதிரில் உள்ளவங்க நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா, நம்ம பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாதான், அவர் பேசுகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஆமாம் நல்லது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணுமா. இது ஒரு குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு என்னென்னா, கூடுமான வரைக்கும் யாருக்கிட்டேயும் அனாவசியமாக வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. மூணாவது குறிப்பு என்னென்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்போவுமே அடுத்தவங்க மனோபாவத்தை நாம் புரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நாலாவது குறிப்பு என்னென்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்பவே இயல்பாக அன்பாக ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு, இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு, அன்றைக்கி என்ன சார் என்ன அம்புன்னு விட்டுட்டு அப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கப்படாதான். இதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்துருக்கிற குறிப்புகள். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, நம்ம தவறுகளை தயக்கம் இல்லாமல் ஒத்துக்கணும், அதுக்காக கூச்சப்படக்கூடாது. ஆறாவது குறிப்பு, அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், நீங்கள் சொல்கிறது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடித்தா அப்படி பேசப்படாது. ஏழாவது விஷயம் என்னென்னா, சில பேர் எப்போ பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அனாவசியமான சவால் சில பேரால் தவிர்க்க முடியாது, அப்படி விடப்படாதான். எட்டாவது கருத்து, நம்ம கருத்து என்னவோ அதை வந்து எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணும், அப்படி வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஒரு முக்கியமான கருத்து. அப்புறம் ஒன்பதாவது குறிப்பு என்னென்னா, நம்ம யோசனையை புதிய முறையில் சொல்லி பார்க்கலாம், அடுத்தவங்க சொல்கிற யோசனையை ஏற்றுக்கணும், அந்த யோசனையை மகா மோசமாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிற மாதிரி நடிக்கலாமா, அது கூட தப்பு இல்லைங்கிறாங்க. பத்தாவது குறிப்பு ரொம்ப முக்கியமானது, அதாவது அனாவசியமாக பொய் சொல்லக்கூடாது. அப்படி எப்போவாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துட்டுதுன்னு வைங்க, பெரிய பொய்யாக சொல்லி பண்ணுமா, அதை நம்பும்படியாக சொல்லணுமா, சில சமயம் தேவைப்பட்டால் பொய்யை உண்மையாக கூட மாற்றிக்கலாமா. அது எப்படி பொய்யை உண்மையாக மாற்றிக்கிறது அப்படின்னா, இப்போ எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு நண்பர்கள்கிட்ட பொய் சொல்லியாச்சு. நண்பர்கள் நிஜமாகவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து கார் ஓட்டுறதுக்கே கற்றுக்கிறது. இது ஒரு உதாரணம். இது மாதிரி பொய்யை உண்மையாக்கக்கூடிய சில உத்திகள் உண்டு, அதனால் சில பிரச்சனைகளை தீர்த்துற முடியுமா. அப்புறம் பதினோராவது குறிப்பு என்னென்னா, உயர்ந்த நோக்கங்களை மட்டும் வெளியில் பேசணும், உள் மனசு எவ்வளவு ஒட்டடை படிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி பேச வேண்டியதில்லை. பன்னிரெண்டாவது குறிப்பு சொல்கிறாங்க, சிறந்த நல்ல நண்பர்களை தேடி தான் பெற வேண்டியிருக்கும், அவ்வளவு சுலபமாக கிடச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு குறிப்புகளும் அமெரிக்க நிபுணர் ஒருத்தர் சொல்லி வச்சுருக்கிறார். இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்களாம், முயற்சி பண்ணி பார்க்கணும். இந்த காலத்திலெல்லாம் எத்தனையோ விதமான நண்பர்கள் உண்டு. ஒருத்தர் ரொம்ப கவலையோடு நின்றுக்கிட்டு இருந்தார், கண்ணு கலங்கி இருந்தது. ஏன் இப்படி கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் கோபத்தில் என்னை பார்த்து சொல்லிவிட்டான், உன்னோட ஒரு வருஷத்துக்கு பேச மாட்டேன் போ அப்படின்னு சபதம் போட்டுட்டான் அப்படின்னார். அதுக்காகவா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு கண் கலங்கி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இதுக்கு அவர் சொன்னார், நான் அதுக்காக கவலைப்படலை சார், அந்த ஒரு வருஷ கெடு இன்னையோடு முடியுது, அதை நினச்சி தான் கவலைப்படுறேன் கண்ணீர் விடுறேன் அப்படின்னாராம் சோகமாக.
2: நேரில் இதுவரை கேட்டது சைவாளின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்

0: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் ஏபிசி கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
1: ஏபிசி கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி, மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கிரீனைட் ஹோஸ், நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை கும்பகோணம்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம். காலை 7:32 நேர்களை இப்போது கேட்கலாம். உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம், தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர். இது மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், கிரீனைட் ஹோஸ், நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை மயிலாடுதுறை.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம், தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர். வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள்.
10: வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு பிளட் எடுக்கிறாங்கன்னா ஒரு யூனிட் பிளட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 350 ml பிளட் எடுப்பாங்க. நம்ம காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக் அப்படின்னா 350 ml பிளட். அந்த பேகுக்குள்ளார என்ன இருக்கும்னா, ஒரு 50 ml வந்து ஆன்டி கோயகுலேஷன் ஃப்ளூயிடு இருக்கும். இந்த ஆன்டி கோயகுலேஷன் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது இந்த ரத்தத்தை உறைய வைக்காமல் பாதுகாக்கும். எத்தனை நாளைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு 35 பெட்டை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அது வரைக்கும் அதனுடைய வேலிடிட்டி இருக்கும். இப்போது எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம்னா, பிளாஸ்மான்னு தனியாக பிரிப்பாங்க, பிளேட்லெட்ஸ் இருக்குது, சீரத்தை பிரிப்பாங்க, அப்புறம் ஹோல் பிளட்டு இப்படின்னு தனித்தனியாக பிரித்து கொடுக்க முடியும். நம்ம காரைக்கால் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வசதிகள் வந்து இப்பொழுதுக்கு வந்து ஹோல் பிளட்னு தான் சொல்லுவாங்க. ரத்தத்தை மொத்தமாக கொடுக்கறது அது போல் ஒரு வசதி தான் இருக்குது. இப்போ தான் அறிவிச்சிருக்கிறாங்க, இப்போ அடுத்து காம்பவுண்ட் செப்பரேஷனுக்கு நம்ம வந்து பிளட் பேங்கை வந்து, அடுத்தது வந்து பிளட் சென்டரை வந்து டெவலப் பண்ணுறாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்போ நம்ம வரப்போகுது, ஃபியூச்சரில் வரப்போகுது. அதனால் அந்த வசதிகளையும் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போது அந்த 35 வரைக்கும் அந்த பிளட்டு வந்து கரெக்டாக கோல்டு செயின் மெயின்டைன் பண்ணி அந்த ஃப்ரிட்ஜில் 24 hours ஏசி உள்ள அந்த ரூமில் தான் அந்த பிளட்டை நம்ம பாதுகாக்கிறோம். ஒவ்வொரு பிளட்டுமே என்ன பண்ணுறோம்னா, 5 டெஸ்ட் பண்ணுறோம். பிளட் எடுக்கும்போதே அவங்களுக்கு சாம்பிள் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெச்பி அவங்க செக் பண்ணும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, மலேரியா டெஸ்ட் பண்ணிடுவாங்க. பிளட் எடுத்த பிறகு ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஹெச்ஐவி, விடிஆர்எல், ஏற்கனவே ஒன்று மலேரியா போட்டிருக்கேன், அந்த 5 பண்ணுவாங்க. அந்த 5 பண்ணி தான் இதில் ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக இருந்தாலும் பிளட் கொடுக்க மாட்டோம், அது வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிடுவோம். அவங்களுக்கு தனியாக அந்த அவங்களோட ஃபோன் நம்பரை ஏற்கனவே நம்ம கவுன்சிலிங் டைம்லேயே வாங்கியிருப்போம். அதை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் அந்த ஏற்பாடு பண்ணுவோம். நம்ம சில சமயங்களில் வந்து இந்த டெங்கு பாதிச்சிருக்கும் போது பிளேட்லெட்ஸ் தேவைப்படும். அப்போ பிளேட்ஸை மட்டும் தனியாக பிரித்து அந்த டெங்கு பேஷண்ட்டுக்கு அதை கொடுத்து அந்த மூலமாகவும் ஒரு உயிரை காவந்து பண்ண முடியும். ரத்த சோகையினால் இருக்கிறவங்க, அப்புறம் ஏஎன்சி மதர், அந்த பிரெக்னன்ட் லேடி, அப்புறம் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ், அப்புறம் ஆப்ரேஷன் உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த ஹோல் பிளட் தேவைப்படும். அந்த பிளட்டெல்லாம் அவங்களுக்கு போடுறது மூலமாக இந்த ரத்தம் என்ன செய்யுதுன்னா, நம்ம உடம்புல ரத்த பற்றாக்குறையே காம்பன்சேட் பண்ணுறது இல்லாமல் ரத்தம் வழியாக தான் நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் கொண்டு சென்று அந்த ஆக்சிஜன் மூலமாக நன்றாக வாழ்வதற்கு ஏற்பாடு செய்யுது. அதனால் ரத்தம் வந்து மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறது நல்லது தெரிஞ்சுக்கணும். நன்றி.
9: உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம், தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர்.

0: காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள்.
1: நீங்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை மயிலாடுதுறை, தரமான தார்பாய்கள் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை மயிலாடுதுறை,
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இணைய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் காலை 7:37, 7:40 நொடி.

0: பண்பலையில் இனி உலா வருவது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைக் கட்டுப்படுத்த
7: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
6: கிருஷ்ணலின் சிகோசா
7: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
8: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நெடிய பயணம். இதில் வந்து சிரமங்களும் இருக்குது, சந்தோஷங்களும் இருக்குது, நிறைய அனுபவங்களும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு தந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த நிமிடம் என்ன, அடுத்த நாள் என்ன, அடுத்த வருடம் என்ன அப்படிங்கிறத திட்டமிட்டு நம்ம செய்யும் பொழுது அதில் நமக்கு வெற்றி கிடைக்குது. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கணுங்கிற எண்ணத்தோடு நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நம்ம வெற்றியோடு திரும்புகிறோம் அப்படிங்கிறது தான் இதார்த்தம். கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இணைந்திருங்கள், இது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.

0: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
1: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
0: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
4: ஃப்ரீ, ஃப்ரீ ஃப்ரீ.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
9: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
10: என்னடி செஞ்ச,
11: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது காலை காம்ப உலவரும் நேரம். நேர்களே, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. ஆம் நேர்களே, வரும் புதன் அதாவது 7ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவானது இன்று காலை 11 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி ஆலயம் அருகிலிருந்து நடைபெறவுள்ளது. தேடி

வருகிறோம். நாங்கள் கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நேயர்களே. நாளை 5ஆம் தேதி அன்று திருமலைராயன்பட்டினம் இளநிலை பொறியாளர் அலுவலகத்திலிருந்து, அதாவது மின்துறையின் இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் காலை 10 மணி தொடங்கி மதியம் 12 மணி வரை மின்துறை தொடர்பான நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டமானது நடைபெறவுள்ளது. எனவே திருமலைராயன்பட்டினத்தை சார்ந்த நுகர்வோர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் மின்துறையின் செயற் பொறியாளர் அவர்கள் அறிவிக்கின்றார்.

0: சொர்க்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
3: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
2: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
3: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
2: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
3: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
2: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. குயில் அப்படின்னோடனே அதோடைய குரல் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக அப்படியே காதில் வந்து ஒழிக்கிற மாதிரி இருக்கும். இசை கேட்குற நேயர்கள் எல்லாருக்குமே குயிலோடைய குரல் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். குயிலோட குரலை பொறுத்த வரைக்கும் அது வசந்த காலத்தோட வருகையையும் இனிமையையும் குறிக்கிறதாக தமிழ் இலக்கியங்கள் பரவலாக சொல்லுது. குயில் தன்னுடைய முட்டைகளை தானே அடை காக்காமல் காகம் போன்ற பிற பறவைகளுடைய கூடுகளில் போய் இடும் அப்படின்னும் நம்ம படிக்கிறோம். அந்த பறவைகளே குயில் குஞ்சுகளாக, குயில் குஞ்சுகளையும் சேர்த்து வளர்க்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். குயில்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பழங்கள், புழுக்கள் மற்றும் பூச்சிகளை தான் சாப்பிடுது. உலகம் முழுக்க சற்றேறக்குரிய 26 வகையான குயில் இனங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் சிறப்பு.
6: தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.

0: பண்பலையில் நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: நேர்லே காரைக் பண்பலை 100.3 அடுத்தடுத்து வரவுள்ள நிகழ்ச்சிகள். நேர்லே காலை 8:05 தொடங்கி துளி வரும் பாட்டு வர இருக்கு. தொழிலான பாடல்களோட நிகழ்ச்சிக்காக காத்திருங்க. காலை 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட், பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் முதல் அங்கமாக நலமாய் வாழ் நிகழ்ச்சி வர இருக்கு. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தராங்க. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையோட காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள் நிகழ்ச்சி இன்று காலை 9:05 நலமாய் வாழ நிகழ்ச்சியில். இந்த நாளுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய தேதியும் செய்தியும் நிகழ்ச்சி வர இருக்கு காலை 9:30. காலை 10 தொடங்கி உங்களுடைய குழந்தைகளுடைய அழகான மழலை மொழியில் நாம் நினைவு போகிறோம் ஜி பூம்பா நேரலை நிகழ்ச்சியில். இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ். நேரம் காலை 8:00
2: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 9 ஹால்மார்க் அங்க நகைகள்
3: அனைத்தையும்
2: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: நேர்களை பண்பலையில் இனி உலாவரவிருப்பது சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக
4: நேர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். ஒருத்தவங்களுடைய பலம் பலவீனம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களோட மோதணும். ஒரு ஆமை வந்து ஓடையோட ஒரு கரையில பொந்துல வசிச்சிருக்கு. அந்த பக்கத்திலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு புத்துல வந்து ஒரு நாகம் இருக்கு. இந்த ஆமையும் நாகமும் ரெண்டும்

0: நண்பர்கள் ரெண்டு சேர்ந்து இறை தேட போகும். ஒரு நாள் காலையில ஆமையும் நாகமும் அந்த ஓடை கரை ஓரமா புல்வெளியில இறை தேடிட்டு இருக்கு. கொஞ்ச தூரத்துல பார்த்தா ஒரு மனிதனுடைய காலடி ஓசையை கேட்டு திரும்பி பார்த்த ஆமை, அவர் மனுஷன் வந்து கையில கம்போட வரத பார்த்தது. ஆமை வந்து நாகத்தை பார்த்து சொல்லிச்சு, வேகமா ஓடி போய் மறைஞ்சிக்கோ, ஏன்னா ஆபத்து வந்துட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு இருக்கான், அவன் கையில கம்போட இருக்கான், அவனை பார்த்தா நிச்சயமா அடிச்சு கொண்டுடுவான் அப்படின்னு அந்த ஆமை சொன்னிச்சு. உடனே பாம்பு சொன்னிச்சு ஆமையை பார்த்து, நீ வேணா அவனுக்கு பயப்படலாம், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என் பல்ல கொடிய நச்சு இருக்கு, நான் கடிச்சா அவனுக்கு இறப்பு உறுதி, அதனால அவன் என்னை பார்த்து பயந்துதான் ஓடணும் அப்படின்னு சொன்னிச்சு. காலடி ஓசை அருகில கேட்டோன்னு ஆமை என்ன பண்ணிச்சு, தன்னுடைய கழுத்தையும் காலையும் உள்ள இழுத்துக்கிட்டு அசையாம கடந்தது. வந்தவன் பார்வை வந்து அந்த ஆமை மேல படவே இல்லை, அவன் நேரா பார்த்தா அந்த பாம்பு மேல பட்டுடுச்சு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கையில இருந்த அந்த கம்பால ஒரே அடி அடிக்கிறான். அடிச்சோடனே பாத்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து அடி தாங்க முடியாம வேகமா கோரைக்கு உள்ள பூந்து அது வந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு புதருக்குள்ள ஓடி போய் நின்றுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் போயிட்டான். இந்த நாகத்தை தேடிக்கிட்டு அந்த ஆமை போகுது. புதர்ல போய் எங்க இருக்குன்னு பாக்கும்பொழுது அது நைஸா வெளியில வருது. என்ன நண்பா, பயங்கரமா அடியான்னு கேக்குது. ஐயோ, செம அடி அடிச்சிட்டான், இன்னொரு அடி அடிச்சா நான் செத்தே போயிருப்பேன், நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிவா காயத்தை ஆற்றிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஆறுதல் சொல்லி ஆமை அழைச்சிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ மறுநாள் வழக்கம் போல நார்மல் ஆகிட்டு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டும் அந்த புல்வெளியில் இறை தேடிட்டு இருக்கு. இப்போ பார்த்தா மனுஷன் வர சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டவுடனே ஆமை சுதாரிச்சிடுச்சு, பார்க்குது அவன் கையில் கம்பு இல்லை. நாகத்தை பார்த்து சொல்லுது, நண்பா முன்னே உன்னை அடிச்சான் பாரு, அதே மனுஷன் தான் வரான், அவனை பார்த்தா பாம்பு பிடிக்கிற வித்தக்கார மாதிரி தெரியல, அதனால இப்போ உன் வீரத்தை காட்டலாம் அப்படிங்கிறது ஆமை. உடனே அவன் கிட்டக்கு வந்தோன்னு சீறிட்டு பாய போனோடனே அவன் நடுங்கி ஓட்டமாக ஓடுறான், முடிஞ்ச அளவுக்கு துரத்தி பாக்குது. அவன் ஒடிய போயிட்டான். உடனே ஆமையும் நாகமும் வயிறு குளிக்கும் சிரிக்குது. என்னது, உன்னை அடிக்க வந்து நீ பயந்து ஓடுன, இன்னைக்கு வந்து என்னன்னா அவன் கையில கம்பு இல்ல, அவன் பயந்து ஓடுறான் பாருன்னு சொல்லும் போது அப்ப சொன்னிச்சான், கையில கம்பு இருந்ததுன்னா கிட்டக்கு வந்து அடிக்க வேணா, எட்டக்கு வந்து அடிச்சிடலாம், அது அவனுக்கு சாதகமான நிலைமை. இப்ப அவன்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல, உன்னை நெருங்கி வந்து அவன் அடிக்கணும்னா நீ அவனுக்கு அடிச்சிருவ, அதெல்லாம் அவன் தப்பிச்சு ஓட வேண்டியது இருந்து இன்னைக்கு உனக்கு சாதகமான நிலைமைன்னு ஆமை சொன்னிச்சான். அப்ப ஆமையை பார்த்து நாகம் கேட்டுச்சான், எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டபோது ஒருத்தவங்க சூழ்நிலை சாதகமா இல்லா போது என்ன மாதிரி அடக்கி அமைதியா இருந்துடணும், ஆனா சாதகமா இன்னைக்கு உனக்கு இருந்த மாதிரி இருந்ததுன்னா சீறி பாயணும். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையும் இப்படிதான், இதை மனசுல வச்சுக்கோங்க. எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் சரி, நம்ம வந்து சரியான நேரத்துல நம்ம எதை அடக்கி வாசிச்சிடணுமோ அப்படி இருக்கணும், எப்ப வந்து ஏத்து பேசணும் அப்ப பேசணும். அப்ப வந்து நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, ஒரு சூழ்நிலை எப்படி நமக்கு ஃபேவரா இருக்கா ஃபேவரா இல்லாம இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்மளுடைய வேகத்தை காட்ட தெரியணும். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: வாழ்க்கை போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா.
2: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82, 9715167282. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: பண்பலியோடு இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 8:05. திசை எங்கும் இசையின் ஊற்று. இது நம் காரை பண்பலை 100.3.

0: நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயம் சுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயம் சுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயம் சுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இளநேர்களே, பாடல் கேட்க ரெடியா இருக்கீங்களா? அப்படின்னா உங்க மொபைல் எடுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், அதை என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் கொடுக்குறோம். எந்த நம்பருக்கு? 43368 இந்த முன்னிணைப்பு என்னோடு 231 231 இது ஒரு தொலைபேசி எண். 299 480 இது ஒரு தொலைபேசி எண். இன்னொரு தொலைபேசி எண் கூட இருக்குங்க, 299 580. இந்த 3 தொலைபேசி எண்களிலும் கேட்கலாம். உங்களுக்காக ஒரு செல் நம்பர் அலைபேசி எண் கூட இருக்குங்க, 9566427231. இந்த எண்ணிலும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கும் இந்த நிகழ்ச்சி பண்புலையின் துள்ளி வரும் பாட்டு.

0: நேரிலே நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் சித்தால கண்கள் ஏனோ அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வரும். ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நன்றி.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: இனிய
1: காலை நான் செந்தில்கண்ணன் பேரலாம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: தலைவன் தலைவி.
0: இனிய
1: பாட்டு வாய்ப்பு.
0: நன்றி நன்றி. அந்த நேயர் கேட்ட பாடலை கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பு நமது பண்புலியில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஓஎன்ஜிசி.

0: கை கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பு நமது பண்புலியில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் சேகு டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம். சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நமது பண்புலியில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதா அம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்புலியில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நமது பண்புலியில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரை பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரை பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். கும்பகோணம் தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நமது பண்புலியில் நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடேசி சத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசி சத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவையாவும் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள்.
4: பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம் மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: அபிபெயர்ச்சி நேரம் 8:20. அபிபெயர்ச்சி ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெயர்ச்சி அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபெயர்ச்சி. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின்
10: மற்றும் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
11: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்க.
12: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
11: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
13: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
14: CA டிராக்டர் திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
15: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
15: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.

0: நேயர்களே, இன்றைய பொது அறிவு வினா. நம்ம முகநூல் பக்கத்தில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்ன வினா அப்படின்னா, நமது தேசிய விலங்கு எல்லாருக்குமே தெரியும், புலி. நமது தேசிய விலங்கு புலி எந்த ஆண்டு தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது? இதுதாங்க வினா. இன்றைக்கு வனவிலங்குகள், உலக வனவிலங்குகள் தினம், அதனால தான் இந்த க்வெஸ்சன். ஓகேவா? நமது தேசிய விலங்கு புலி எந்த ஆண்டு தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது?
1: அட ஆடியா!

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரை சேகஸ் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்கறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
2: இனிய காலை வணக்கமா?
0: இனிய காலை வணக்கம் கூறுவது
2: சேப்பேர்மன்னலூர் சரவணா கமேஷ்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: கூலி படத்துல இருந்து சிக்கடு சிக்கடு பாடலுமா.
0: அப்போ உங்களுக்கான பாடல்.
2: நன்றிமா.
0: நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய துள்ளிவரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடியம் ஹால்மார்க் தங்கம் போக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேயர்களை நீ தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நாகை மோராசன்சன் ரெடிமேட்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவார் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மோராசன்சன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
3: நாகை மோராசன்சன் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. நாகை மூராசன்சின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

ஒன்று முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர்

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேயர்களே, காரைப்பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன் அதாவது 7ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இன்று காலை 11 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்பட்டம் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி ஆலயம் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். இன்று காலை 11 மணிக்கு நம்ம ஒரு வினா கேட்டிருந்தோம் இல்லையா, நமது தேசிய விலங்கு புலி எந்த ஆண்டு தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது? இதற்கான விடை வந்து 1973 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதுதான் இதற்கான சரியான விடை. நான் இன்னைக்கு அந்த போஸ்டர்ல பாத்தீங்க 1972, 1973, 1974, 1975 உங்களுக்காக சாய்ஸ் போட்டே நான் கொடுத்துட்டேன். ஒரு சில பேர் தான் 72, 73 போட்டிருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே சரியா சொல்லியிருக்காங்க. 1973 தான் நமது தேசிய விலங்கு புலி தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது. யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? கண்ணாரபாளையம் சுரேஷ், ராஜேந்திரன், பேரளம் சந்தோஷ்குமார், எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா, அடுத்தது ஆண்டிமடம் கார்த்திகேயன், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், கொள்ளிடம் கருணாநிதி சரியான விடை சொல்லியிருக்காங்க இவங்களும். அடுத்தது சென்னையிலேருந்து பிரமிளா தமிழ்ச்செல்வன், அண்ணப்பன்பேட்டை ஜோதி சதீஷ், நாகூர் ஜகபர் சாதிக் முகமது யூசுப், அரியலூர் வீரதுறை, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவல்லர், நாகை குமரன் நன்னிலத்திலிருந்து நாகை குமரன், அடுத்தது திருமலைராயன்பட்டினத்திலிருந்து வினோத்குமார் இவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, தலைஞாயிறு கம்பன் கபிலன் பாரி, புலவர்கள் எல்லாமே தலைஞாயிறில் தான் இருக்காங்க போல. கம்பன் கபிலன் பாரி இவங்க மூணு பேரும் சேர்ந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்தது காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. மங்கை நல்லூர் ரெய்க்கு ராமதாஸ் இவங்க சொல்லியிருக்காங்க. பூவம் குபேர் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதி லக்ஷ்மி இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாஜியா மன்சூர் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. பூவத்திலிருந்து தினேஷ் ராஜ் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. புதுத்துறையிலிருந்து சித்ரா தேவி இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட சொல்லிட்டே இருக்காங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாமா?

0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைக்கலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நாம ஒரு வீணா கேட்டிருந்தோம் இல்லையா, புலி, அதாவது எந்த புலி வந்து நம்ம தேசிய விலங்கு, அது எந்த ஆண்டு தேசிய விலங்காக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதாவது 1972 நவம்பர் 18 அன்று புலியை தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளும் முடிவு எடுக்கப்பட்டது. அதுவும் சரியான விடைதான். ஆனால் அதிகாரப்பூர்வமாக என்னைக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1973 1 அன்னைக்கு தான், ஏப்ரல்

ஒன்று 1973 ஏப்ரல் 1 அன்று தான் அதுக்கான அதிகாரப்பூர்வமாக ஒரு வெளியீடு வெளியிடப்பட்டது. சரியா? 72 அன்று வந்து முடிவு செய்யப்பட்டு 73 வருஷம்தான் அது அதிகாரப்பூர்வமாக ஏப்ரல் மாதம் 1 தேதி வெளியிட்டிருக்காங்க. இதுதான் சரியான விடை. 72 முடிவு செஞ்சாங்க, 73 தான் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. சரியான விடைகளை நிறைய நேயர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க நேயர்களாம் படிக்கலாம். படிப்பதற்கு முன்பு கேட்கலாமா?

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், புளி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: அண்ணே, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
2: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேற நிறைய இருக்க.
1: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
2: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
1: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன். நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
2: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
1: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யார், என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: மேலக்காசாகுடி, வடிவேலன்.
3: சொல்லுங்க வடிவேலனுக்கு, என்ன பாட்டு வேணும்?
4: ஜனநாயகன் படத்திலிருந்து ஒரு பேரே வரலாறு.
3: இது உங்களுக்கான பாடல்.
4: நன்றி மேடம்.
3: நன்றி.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நாம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யார், என்ன பாட்டு கேட்கறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு இங்க இருந்து? உங்களுக்காக பாடல் வரும் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நன்றி.
2: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிமிக்கு
3: இல்ல, முதல்ல சேமிப்பு.
2: முதல்ல ஜிமிக்கு கேளுங்க. ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க. ஆனா அந்த ஜிமிக்கி
3: ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
4: ஆர்பிஐ சொல்கிறது,
2: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.

0: மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த போர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
5: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நமது தேசிய விலங்கு புலி எந்த ஆண்டு தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா, அதற்கு சரியான விடை சொல்லியிருக்காங்க. இந்த நேயரும் குத்தாலம் தோப்புத்தர்லேருந்து சிவசுப்பிரமணியம், நாகப்பட்டினத்திலிருந்து ரஜினி கண்ணன், பூவத்திலிருந்து நீலாஸ்ரீ, அதம்பார்லேருந்து ராமன், நாகப்பட்டினத்திலிருந்து தீக்ஷிதா, பூலுவபாளையம் ஆனந்த முருகன், குவைத்திலிருந்து நிஷான் ஹலீம் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் சுதி சுபிதா அவங்களும் சொல்லியிருக்காங்க. பிரதாபராமபுரம் கவியரசன், பிரியா யோகநாயகி, அனல்யா, பொன்னியமேடு வன்னை கணேசன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்க யாரு, ரமணி ராஜேஷ் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐயாவடி அசோக்ராஜ் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. நாகூர் ஏஜே, எமன் முகமது, ஜலீல் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்னம் ரமேஷ் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடி இவங்களும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் சரியான விடை சொல்லியிருக்காங்க. சரியான விடை கூறிய அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மூரா சன்சன் ரெடிமேட்ஸ், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய துளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்சன் ரெடிமேட்.
1: நாகை மூரா சன்சின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. நாகை மூரா சன்சின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 9:30.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
0: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
5: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
7: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
8: என்னமா அங்க சத்தம்?
7: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா.
5: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: நேர்களே, பண்பலையில் இனி உலா வருவது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமை வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: நலமை வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைஸ்.

0: எஸ் திருவாரூர்.
1: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
2: கடதா தார்பாய் நாத்துப்பாய் நெல் சாக்கு பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
1: அருண் என்டர்பிரைசஸ் எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
2: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
4: சைனஸ் பகுதியில் உள்ள கேன்சர், அதாவது மூக்கு மற்றும் சைனஸை பார்ப்போம். இந்த சைனஸ் கேன்சர் எப்படி வரும்னா, முகத்தில் ஒரு சைடு மட்டும் வீக்கம் இருக்கும், ரொம்ப நாளாக ஒரு வீக்கம் இருக்கும், அதாவது முகத்தில் அடிபடாமையும் இந்த சைனஸ் இன்ஃபெக்ஷனாக இல்லாத பட்சத்தில் சாதாரணமாக ஒரு வீக்கம் வருது. அதே மாதிரி உங்களுக்கு பார்வை சில சமயம் ரெண்டாக வரும், டிப்ளோப்பியான்னு சொல்லுவோம், டபுள் விஷன், அதாவது கண்ணு ஒரு சைடு பார்க்குறப்ப ரெண்டாக தெரியும். இந்த சைனஸ் கேன்சரை பற்றி சொல்லணும்னா எப்படி ஆரம்பிக்குன்னா, அவங்க பல் டாக்டரை அணுகுவாங்க, பல் வந்து லூஸாக ஆடிக்கிட்டு இருக்கு, அதனால பல் டாக்டர் பார்த்துட்டு பல்லை எடுத்துருவாங்க. பல் எடுத்த பிறகு ஒரு புண்ணு வரும், அந்த புண்ணு ரெண்டு அல்லது மூன்று வாரங்கள் ஆறாமல் இருக்கும். அதற்கு அப்புறம்தான் அவங்க இஎன்டி டாக்டரை வந்து பார்ப்பாங்க. அவங்க சொல்கிற ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கும்னா, டாக்டர் எனக்கு பல் ஆடிட்டு இருந்துச்சு, அதனால நான் எடுக்க போனேன், பல் எடுத்து மூணு வாரம் நாலு வாரம் ஆச்சு, ஆனால் அந்த எடுத்த இடத்துல புண்ணு அப்படியே இருக்கு, இது என்னென்னு பாருங்கன்னு வருவாங்க. அதை நம்ம பரிசோதிக்கிறப்ப பார்த்தோம்னா அது சைனஸ் கேன்சருக்கான அறிகுறிகள் இருக்கும். இப்போ அந்த பல் எடுத்த பகுதியில் உள்ள புண்ணை பயோப்சி எடுத்து பார்த்தா முக்கால்வாசி பேருக்கு அது சைனஸ் கேன்சராக மாறும். ஸோ சைனஸ் கேன்சர் நமக்கு லூஸ் டூத்ஸ், அதாவது பல் ஆடுவது, அப்படி தான் அதோட வெளிப்பாடு இருக்கும். அதே மாதிரி நேசல் கார்சினோமா, அதாவது மூக்கின் உள்பகுதியில் உள்ள கேன்சர்ஸ், அது வந்து மூக்கில் எந்த அடிபடாமையும் சாதாரணமாக ரத்தம் வரும், மூக்கில் சதை மாதிரி வரும், ஒரு சைடு மட்டும் மூச்சு விட கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நாளாக மூக்கடைப்பு இருக்கும். உடனே எல்லா சதையும் கேன்சர்னு நினச்சிக்க வேணாம், மூக்கில் உள்ள சதைகள் எல்லாம், ஈவன் பாலிப் சாதாரண கட்டி கூடும் மூக்கடைப்பு வரும். அதற்கு தான் நம்ம பயோப்சி எடுத்து பார்ப்போம். அந்த பயோப்சியில் நமக்கு தெரிஞ்சிடும் இது சாதாரண கட்டியா அல்லது புற்றுநோய் கட்டியான்னு. அதனால் மூக்கில் ரத்தம் வருது, மூக்கில் சதை இருக்குது, மூக்கு அடைப்பு இருந்தாலே கேன்சர்னு அர்த்தம் இல்லை, பயப்படவே வேணாம். ஆனால் மூக்கில் ரத்தம் வருது, மூக்கில் சதை இருக்குதுன்னு இருந்தாலே உடனே ஒரு இஎன்டி டாக்டரை அணுகவும். அது பார்த்துட்டு நம்மளால் கேன்சரா இல்லை சாதாரண கட்டியா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்து சிடி அல்லது எம்ஆர்ஐ. சிடி ஸ்கேன் எடுத்தால் உடம்புல எந்த இடத்துலலாம் பரவி இருக்கு அப்படின்னு தெரிய வரும் இந்த புற்றுநோய். அடுத்து எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐ வந்து சாஃப்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தசைகளுக்கெல்லாம் எந்த அளவு பரவி இருக்குன்னு கண்டுபிடிக்க எம்ஆர்ஐ எடுக்கிற மாதிரி அவசியப்படும். சில புற்றுநோய்க்கு சிடி எடுக்கிற மாதிரி இருக்கும், சில புற்றுநோய்களுக்கு எம்ஆர்ஐ எடுக்கிற மாதிரி இருக்கும். அது பேஷண்ட்டோட வியாதியை கண்டுபிடிச்சிட்டு எந்த ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் இருக்குன்னு சொல்ல முடியும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி மற்றும் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
5: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
5: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
6: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: நலமாய் வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். இணைய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1:03 நேரம், காலை 9:07. பண்பலையில் இனி தொடர்வது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியினை பகுதி உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில்

0: 50% தள்ளுபடி.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. வெள்ளி நகைகள் வெள்ளி பாத்திரங்களுக்கு சைக்கூலியில் 10% தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகள் மெட்டுகள் அரிஞான் கைகளுக்கு சைக்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலை கொல்லி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீடு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
9: காலை நேரம் அப்படின்னா உற்சாகம், அதுவும் பண்பலையில் பாட்டு கேட்குறது, கூடவே நிகழ்ச்சிகளில் கேட்குறது அப்படின்னா சந்தோஷம். இன்றைக்கி விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால பல விஷயங்களில் கண்டிப்பாக கூடுதலான சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் வழக்கமாக ஒரு தலைப்பு கொடுப்போம், அந்த தலைப்பில் உங்களோட கருத்தை பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்றைக்கி என்ன தலைப்பு கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது வர இருக்குது. இன்னும் 1 மாத காலம் தான் இருக்குது பண்டிகைக்கு. இந்த நேரத்தில் உங்களுடைய தேர்வு துணி எடுத்து தைக்கிறதா இல்லை ஆயத்த ஆடையா அப்படிங்கிறதா, அதாவது ரெடிமேடா இல்லை தைக்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். இன்னைக்கு காரைக்கால் பண்பலை, அதாவது காரைக்கால் எப்பம் 100.3 இந்த முகநூல் பக்கத்தில் நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம், அந்த போஸ்டருக்கு பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. முதல் கருத்து யார்கிட்டருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ்குமார். சந்தோஷ்குமார் பதிவிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வெறும் வா அப்படின்னு மட்டும் வந்திருக்கு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரியல, பார்ப்போம் சந்தோஷ்குமார் என்ன சொல்கிறாங்கன்னு.
10: அதுக்கப்புறம் ஜோதி அன்னப்பன் பேட்டை, இவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, பூக்கள் அள்ளி தூவிருக்காங்க நமக்கு.
9: அடுத்த கும்பகோணத்திலிருந்து செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் அவங்களுடைய பதிவு அப்படிங்கிறது 1973 போட்டிருக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன், துணி எடுத்து தைப்பாங்க போல தான் தெரியுது.
10: இல்லை, அவங்க துணி எடுத்து தைப்பதுன்னு போட்டிருக்காங்க பக்கத்தில்.
9: பக்கத்தில்
10: ஓஹோ, கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் இவங்க சொல்லிட்டாங்க துணி எடுத்து தைக்கிறது தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததே காரைக்கால் நளினி, இரண்டுமே தாங்க துணி எடுத்து தச்சு போடும்போது டெய்லருக்கு ஒரு உதவி, அதையும் எடுத்து தச்சுப்பேன், ரெடிமேடாகவும் வாங்கிப்பேன். துணி எடுக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ரெண்டுமே செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
9: இங்கே செம்பனார் கோவிலிருந்து குணசேகர் அனுப்பியிருக்காங்க, இப்போதும் துணி எடுத்து தான் தைப்போம், அதுதான் நாட்பட உழைக்கும் இல்லையா, அதுக்காக அதுதான் என்னுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் நிறைய மாற்றங்கள் வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறோம். தலைமுறைகளுக்கு இடையில் ஒரு பெரிய இடைவெளி இருக்குங்கிற மாதிரி, இப்போ குணசேகர ஐயா மாதிரி கொஞ்சம் வயதானவர்கள் வந்து அந்த எடுத்து தைக்கிறதையும் அது நாட்பட உழைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. ஆனால் இளைய தலைமுறை எதை பார்க்குறாங்க அப்படின்னா, அழகாக இருக்கா, கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கா, நல்லா இருக்கா, காலை எடுப்பாக இருக்கா நமக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க.
10: அடுத்தது பார்த்தீங்கன்னா, தானி கோட்டகம் தெற்குலேருந்து ரவிக்குமரன், நான் அதிகமாக அலுவலக பயன்பாட்டிற்காக துணி எடுத்து தைத்து விடுவேன். ஆயத்தாடை என்பது ஒரு முறை இருமுறை பயன்படுத்த எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
9: முன்பெல்லாம் துணி எடுத்து தைத்து வந்தேன், இப்போதைக்கு ரெடிமேட் ஆடைகள் எடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூவாகத்திலேருந்து இளங்கோவன். அடுத்து பார்த்தீங்கன்னா, சத்யா மணக்குடியிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பிள்ளைகளுக்கு பள்ளி சீருடை மட்டும் எடுத்து தச்சுக்குவேன், மற்ற எல்லாமே ஆயத்த ஆடைகள் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
10: அடுத்தது பாருங்க, பேரலம்

0: சந்தோஷ்குமார் சொல்லியிருக்காங்க, அறிவிப்பாளர்கள் இனிவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு எப்போதும் ஆடை அணிவது என்றால் ஆயத்த ஆடைகள் தான் எனக்கு மிகவும் பிடித்தமான ஆடை அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: துணியை எடுத்து தைப்பது என்பது செலவு அதிகம். துணியும் டைலர்லேருந்து உடனே வாங்க முடியாது. ஆனால் ஆயத்த ஆடை நம்ம எடுத்த உடனே போட்டுக்கலாம் இல்லையா, விலையும் கூட குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பிலேருந்து சிங்காரவேல்.
0: அண்ணப்பன்பேட்டை ஜோதி வாழ்த்துக்களோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஆயத்த ஆடைகளை எடுப்பதில் ஆர்வம் உண்டு. என் கணவர் சட்டை துணி எடுத்து தச்சு தான் போடுவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ரெடிமேடும் அவங்க வீட்டுக்காரவங்களுக்கு தச்சும்.
1: ஓஹோ.
0: ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரெடிமேடே எடுத்தாலும் இது ஒரு முறை போய் மேலே ஒரு தையல் போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் நாள் பட உழைக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் அதை செய்யறாங்க. அந்த காலத்துல தீபாவளி அப்படின்னா, எப்ப தீபாவளி விடுற வரைக்கும் டெய்லர் வீட்டு வாசல்லே உட்கார்ந்துருக்க ஞாபகம் எல்லாம் வருது. விடிஞ்சு அவங்க எப்ப தச்சு கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க வீட்டு வாசல்லே போய் உட்கார்ந்துருந்துருப்போம். எனக்கெல்லாம் அந்த ஞாபகம் வருது, நானும் அப்படி இருந்திருக்கேன். ஏன்னா விடிஞ்சுதான் துணி நைட்டு தான் எடுத்துட்டே வருவாங்க. அது விடிஞ்சு நாங்க போடணும்னா எப்ப விடியும் உட்கார்ந்து இருந்துட்டு போனா அவரு அங்க தச்சிருக்கவே மாட்டாரு. எல்லாரும் வீட்லயும் துணி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நாங்க போய் அங்க உட்கார்ந்து இருந்த அந்த ஞாபகங்கள் எனக்கு இன்னைக்கு கண்டிப்பா வருது.
1: ஆயத்த ஆடைகள் வந்து வெகு குறைவாக இருந்த காலம்.
0: ஆமா.
1: இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சமூகம் அப்படிங்கிறது பல்வேறு நிலைகளில் பல்வேறு தரப்பு மக்களை கொண்டிருக்கு, வெவ்வேறு தொழிலில் உள்ளவங்க இருக்காங்க. நம்மளுடைய பண்டிகைகளோட கோட்பாடே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதாக தான் இருக்கும்.
0: ஆமாம்.
1: அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது கதர் துணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி, அந்த கதர் ஒரு காலகட்டத்தில் அதுதானே, இப்போ தானே பாலியஸ்டர் மாதிரியான தறியில் நெய்யக்கூடிய எந்திரங்கள் இது துணிகள் தான் அந்த காலகட்டத்தில் அதிகம். இப்போ எந்திரங்களில் நெய்யக்கூடிய துணிகள் அப்படிங்கிறது அதிகம் வந்துட்டு, ஆக எடுத்து தைக்கிறது அப்படிங்கிறது வழக்கமாக இருந்தது அந்த காலகட்டத்தில். கொஞ்சம் டெய்லர் நிறைய துணி நிறைய பேருக்கு தைக்க வேண்டிய சேவை இருந்தது அப்படிங்கிறதுனால நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இருந்தாலும் கூட அது ஒரு சுவாரஸ்யம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஆர் பட்டினத்துலேருந்து ரமேஷ் சொல்லியிருக்காங்க, சின்ன வயசுலேருந்து இப்போது வரைக்கும் துணி எடுத்து தைக்கிறது தான் நான் வழக்கமாக வச்சுருக்கேன். வீட்டில் எல்லாருமே ஆயத்த ஆடைகள் தான் விரும்புகிறாங்க, நான் மட்டும் தைக்கிறத விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
0: கோவாகம் இளங்கோவன்
1: அவங்களோடைய இப்போ தான்
0: அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது சத்யா மணக்குடி, இனிய காலை வணக்கம். என்னுடைய பிள்ளைக்கு மட்டும் சீருடை மட்டும் எடுத்து தைத்துக் கொள்வேன், மற்ற அனைத்து ஆயத்த ஆடை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து காரைக்கல் அருள் ஷாலினி ரியா, அவசரமா தேவைப்பட்டா ரெடிமேடுங்க, இல்லைன்னா நானே ஒரு டைலர் தான் தச்சு போட்டுக்கலாம். ரெண்டு ரொம்ப நல்லா இருக்கு,
0: நல்லா இருக்கு. அவர் பாருங்க, அப்படியே அந்த டைலரே அவசரமா தேவைப்பட்டா எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இலகுவான ஒரு முறைன்னு சொல்றது.
1: ஆமா,
0: தேவைப்படும் போது பட்டுன்னு கிடைக்குது இல்லையா, அதுதான்.
1: இணைந்திருங்கள், இன்னும் பேசலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட். உங்களின் தேர்வு துணி எடுத்து தைப்பதா ஆயத்த ஆடையா அப்படின்னு சொல்கிறோம். தீபாவளி வர நேரத்தில் கண்டிப்பாக உங்களுடைய சிந்தனைகள் அப்படிங்கிறது ஓடிட்டுருக்கோம். நிகழ்ச்சியோடு சேர்ந்து நீங்களும் இந்த இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். காரைக்கால் எஃப்எம் 100.3 முகநூல் பக்கத்தில் அதுக்காக போட்டிருக்க போஸ்டர் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
3: நைனோசிஸ் கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை காலை 9:55 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 10 மணிக்கு வடலூர் ஹோட்டல் கிருஷ்ண பவன், ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி ஸ்வீட்ஸ், வடலூர் டிஆர்எம் சாந்தி ஃபர்னிச்சர் ஷோரூமின் ஆலய உலா நிகழ்ச்சியில் வடலூர் திருவருட் பிரகாச வள்ளலார் 204வது வருவிக்கவுற்ற நாள் விழாவின் நேர்முக வர்ணனை.
7: கிருஷ்ண பவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
8: வடலூர் நெய்வேலி டவுன்ஷிப், நெய்வேலி ஆர்ச் மற்றும் பன்ருட்டி.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் கேட்கலாம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.
10: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
11: ராமன் நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.

0: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
1: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
2: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
1: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
4: அன்பான விவசாயிகளே,

0: வாங்க 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லும்போது கேட்கலாம்.
1: வீட்டு உபயோகப் பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் #100.3. நாளை மாலை 5:30 வசந்த் அன்கோ வழங்கும் விளக்கேற்றும் வேலை.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
0: தீபாவளி வரப்போகுது அப்படின்னு பிள்ளைகள்லாம் உற்சாகமாக இருக்கிற நேரத்தில் நமக்கும் கூட செலவு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாரும் கொஞ்சம் கவலையோடு தான் இருப்பாங்க.
6: ஆமாம், கண்டிப்பாக.
0: ஆனால் நம்ம கேட்டிருக்கிற கேள்வி வந்து

0: எடுத்து தைக்க போறீங்களா ஏத்தாடைய? எப்படி இருந்தாலும் நம்ம அந்த தீபாவளி பண்டிகைக்கு வந்து எதையும் குறை வைக்காம செஞ்சிருவோம் வீட்டுல.
1: தீபாவளி அப்படின்னா மெயின் துணி எடுக்கிறது தான்.
0: ஆமா,
1: அப்புறமா தான் பாத்திரம் பலகாரம் அந்த இது வாங்குறது. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து துணி தான்.
0: பலகாரம் வாங்குறதுன்னு சொல்லிட்டீங்க,
1: அது இல்லை இப்போ அப்படிதான் மாறிட்டு இருக்கு. பலகாரமும் செய்யறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் எல்லா ஸ்வீட்டும் வைக்கணுங்கிறதுக்காக வாங்கி தானே இருக்கோம்.
0: ஆமா,
1: அந்த முறுக்கு அதிரசம் அதெல்லாம் செய்வோம்.
0: யாரும் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லைங்க.
1: இல்ல, நம்ம இப்படி யோசிச்சு பாருங்களேன், அதை வாங்குறாங்க அப்படிங்கறதுனால அதுக்காக ஒரு கடை ஓபன் பண்ணி நிறைய பேர் வாழ்வாதாரங்கள் அவங்களும் தீபாவளி கொண்டாடணும்ல.
0: ஓஹோ, பரவாயில்ல, சமாளிக்கிறீங்க. காரைக்கால் அருள் ஷாலினி பிரியா சொல்லியிருக்காங்க, அவசரமா தேவைப்பட்ட ரெடிமேடுங்க, இல்லைன்னா நானே ஒரு டெய்லர் தான் தச்சு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா குத்தாலத்துலேருந்து சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, அதாவது என்னோட தேர்வு துணி எடுத்து தைக்கிறதாங்க.
1: அடுத்தது அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான் சி கவியரசி, எங்களுக்கு எப்போதுமே ஆயத்த ஆடை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்புலேருந்து ஜான் சி கவியரசி
1: அந்த
0: விஷயங்களை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா டி மடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, நான் டெய்லர் வேலையை தான் செய்கிறேன், ஆனால் எனது பிள்ளைகள் ஆயத்த ஆடைகளை தான்
1: விரும்புகிறாங்க
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் கேட்குறாங்க சார் என்ன செய்யறது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சிலருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சில சூழலும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து மன்சூர் அலி ஆக்கூர் மடப்புறத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம்னு சொல்லிட்டு எனக்கு சேலை தாங்க பிடிக்கும், தச்சு போடுறது தான் பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக நம்முடைய கிராமப்புற பகுதிகளில் இப்படிப்பட்ட சூழல் அப்படிங்கிறதா இருக்குது. அடுத்து இரவாஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜ்மோகன், இருவருக்கும் அன்பான காலை வணக்கம்னு சொல்லிட்டு எனக்கு துணி எடுத்து தைப்போம், என்னுடைய மகள் மகன் என்னுடைய வீட்டுக்காரங்கவங்கெல்லாம் ஆயத்த ஆடைகளை வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இப்போ அதாவது மகளிருக்கு அந்த பிளவுஸ் தைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான வேலையாக தான் இருக்குது போல். எப்படி தைச்சாலும் ஒரு ஒரு டயத்தில் ஒன்று ஒன்று மாறி போயிடுது. அதுக்காக இப்போ பாருங்கள் ரெடிமேட்லேயே அந்த பிளவுஸ் கூட வந்துடுச்சு, அந்த அளவுக்கு வந்து இருக்காங்க. அதில்
0: அளவுக்கு சரியாக இருக்கும்,
1: அது இல்லை எந்த அளவுக்கு சரியாக தைக்கலங்கிறதுனால அப்படி வந்துச்சா. எந்த டெய்லருமே ஒரே மாதிரி தைக்கிற மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் வச்சுருக்காங்க. ஒரு சிலருக்கு பிடிக்குது, ஒரு சிலருக்கு பிடிக்கல. இன்னும் பழமை மாறாமல் தைக்கிற டெய்லர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க.
0: ஒரு காலத்தில் துணி எடுத்து தைச்சு போட்டோம், ஆனால் இப்போல்லாம் ஆயத்தாடைகள் தான். இளம் வயதில் துணி தைக்க கொடுத்துட்டு விடிஞ்சால் தீபாவளி இரவு ஒரு மணி வரைக்கும் இருந்து தைச்சு வாங்கிய அனுபவமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையப்பன் காட்டு மன்னார்கள் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் குழந்தையப்பன் ஐயாவுக்கும்
1: கிடைச்சிருக்கு. அடுத்தது இருவருக்கும் காலை வணங்கு, இன்னும் எனக்கு தைத்து போடுவேன், என்னோட விருப்பமும் நடக்கும், ஒரு டைலருக்கு வேலையும் கிடைக்கும், தையல் கலைஞருக்கும் நாம் உதவி செய்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கேக்கரே குமார்,
0: சட்டை அப்படின்னா ரெடிமேடு தான், பேண்ட் அப்படின்னா துணி எடுத்து தச்சா தான் சார் நமக்கு செட் ஆகும், 2-in-1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாகைக்குமரன், நன்னிலத்துலேருந்து நாகைக்குமரன்.
1: அடுத்து எனக்கு ரெடிமேடு செட்டே ஆகாது சார், அதனால தான் நான் துணி எடுத்து தச்சு போடுவதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதாபராமபுரம் கவியரசன்.
0: கனகசுந்தரி பாஸ்கரன் திருப்பூட்டியிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, துணி எடுத்தும் தைப்பேன், ஆயத்த ஆடையும் வாங்குவேன், ரெண்டுமே பிடிக்குங்க, எது சூழலோ எதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது நிரவி ராஜவேல், ரெடிமேடாக எடுத்துப்பேன், சில நேரங்களில் துணியாக எடுத்து கூட தச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: துணி எடுத்து தைச்ச காலமெல்லாம் அரைக்கால் சட்டையோடு போயிடுச்சுங்க, இப்போது 1000 தான் இருந்தாலும் இப்போல்லாம் ரெடிமேடு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்துலேருந்து கோமூர்த்தி,
1: நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல் இவங்க சொல்லியிருக்காங்க, ஆயத்தாடை தான் எனக்கு அளவாக இருக்கும், நேரமும் மிச்சம், உடனே அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து ஆயத்த ஆடைகளை எடுத்து தைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டுதான் பொன்னியம் மேடு கணேசன் சொல்லியிருக்காங்க, எனக்கு ஆயத்தமான உடைகள் எடுப்பது அதை விட துணி எடுத்து தைக்கிறது தாங்க பிடிக்கும், ரெடிமேட் ஆடைகள் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செந்தில் கண்ணன் ஷோபா பேரில் இருந்து அனுப்பியிருக்காங்க, இருவருக்கும் இனிய காலை வணக்கம்னு சொல்லிட்டு ரெண்டுமே உண்டுங்க, சமயத்தை பொறுத்து நாங்கள் அதை செஞ்சுக்குவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்து பாரிவள்ளல், பாரிவள்ளல் என்ன ஒரு அமிர்தரையன் கோட்டையிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, நான் ஒரு சின்ன வயசில் கடையில் துணி எடுத்து தைப்பேங்க, ஆனால் இப்பொழுதெல்லாம் ரெடிமேட் அப்படின்னு ஆகிட்டு.
1: அடுத்தது எப்போதும் துணி எடுத்து தச்சு உடுத்துவதுதாங்க சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரை சிவசண்முக சுந்தரம்.
0: திட்டச்சேரியிலேருந்து நிஷான் ஹலீம் இப்போ குவைத்திலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, துணி வாங்குவது தையல்காரர்களிடம் கொடுப்பது

0: போன்ற அலைச்சல் இல்லைங்க, உடனே வாங்கி போட்டுக்கிறோம் இல்லையா, நல்லா ரெடிமேட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குத்தாலத்துலேருந்து கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க, துணி எடுத்து என்னுடைய உடல் அளவுக்கு சரியாக தேர்ந்த டெய்லரிடம் தைத்து போடுவது தான் என்னுடைய வழக்கம் அப்படின்ட்டுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஒருத்தருக்கும் அது ஒரு டெய்லர் அப்படிங்கிறனா, இவங்க சரியாக தைப்பாங்க, நமக்கு இவங்க சச்சாக தான் பிடிக்குது அப்படின்னா அந்த டெய்லரை தேடி போகிறதுங்கிறதும் வழக்கமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியன் நன்னிலத்துலேருந்து, நான் எப்போதுமே துணி எடுத்து தான் தைச்சிப்பேன், ரெடிமேட் வாங்கினா அளவு சரியாக இருக்காது, சரி பண்ணால் மறுபடியும் கடைக்கு போகணும், எனக்கு எதுக்கு நேரமும் வேலையும் மிச்சம் இல்லையா, டென்ஷனும் கூட மிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது, இருவருக்கும் இனிய காலை வணக்கம். துணி எடுத்து தைத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதுங்க, இப்போதெல்லாம் ரெடிமேட் ஆலைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெம்மேலி ஆனந்தகுமார்.
0: அடுத்து புதுத்துறையிலேருந்து செல்வகுமார், இருவருக்கும் இனிய காலை வணக்கம்னு சொல்லிட்டு என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, தீபாவளிக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு தான் போனஸ், ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போனஸ் தராங்க, ரெடிமேட் தாங்க எங்கே துணி எடுத்து தச்சு போட்டு.
1: ஆமாம், ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனஸ் வரும்போது தானே எடுக்க முடியும்.
0: ஆமாம்,
1: அப்போ டைலர்லாம் கண்டிப்பாக அடுத்த நாளே தச்சு கொடுக்க மாட்டாங்க.
0: ஆமாம், இப்படி நல்லா இருக்குது, சுவாரஸ்யமான செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. இதுவரைக்கும் வந்த நேர்களுடைய படிச்சிருக்கோம்.
1: சரவணன் வந்து ஆயத்தாடை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சற்று சிரமமாக இருக்கிறதுங்க, துணி எடுத்து தச்சு வருகிறேன். செங்குந்தபுரம் சாந்தி இளங்கோவன், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கா அவங்களுக்கும் துணி தைக்கிறது.
0: ஆமாம், இப்படி மற்ற நேர்களுடைய கருத்துக்களையும் நம்ம வாசிப்போம். 9:35 தொடங்கி பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இதுவரை உலா வந்த நிகழ்ச்சியின் அப்பகுதி உங்களுக்கு வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகளையும் வழங்கும் மங்களன் மங்கள் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்க.
9: நீ அப்பவே சொன்ன செல்வண்ணே, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு, நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
8: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
10: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
8: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
0: நேரம் காலை 9:40. நேரில் இப்போது கேட்கலாம் நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். வரலாற்றில் இந்த நாளின் நிகழ்வுகளை சொல்லும் தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை.
11: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை,
12: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
11: BPN கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
12: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
11: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
12: BPN கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
13: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
14: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
13: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு பார்ப்போம். October 4 தொடங்கி 10 வரைக்கும் உலக விண்வெளி வாரமாக சர்வதேச அளவில் கொண்டாடப்படுது.
1: ஏன் அப்படின்னா, சோவியத் ஒன்றியத்தில் ஸ்புட்னிக் 1 1957 ஸ்புட்னிக் 1 சோவியத் ஒன்றியம் உலகின் முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் 1 விண்ணில் செலுத்தியது இதே நாளில்தான். இது மனித வரலாற்றின் விண்வெளி யுகத்தின் தொடக்கமாக அமைந்தது.
0: 1582 கிரிகோரியன் நாட்காட்டி அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் இன்று. அதாவது போப் கிரிகோரி 18 இந்த புதிய நாட்காட்டி அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, 1830 நெதர்லாந்திலிருந்து பிரிந்து பெல்ஜியம் ஒரு தனி நாடாக தன்னை அறிவித்து கொண்ட நாள் இன்று.

0: திருப்பூர் குமரன், என்றைக்கு திருப்பூர் குமரன், அதாவது கொடிக்காத்த குமரன், 1904 இதே நாளில்தான் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். 1932 சட்ட மறுப்பு இயக்கம் மீண்டும் தொடங்கிய போது தமிழகம் முழுவதும் அறப்போராட்டம் பரவிய நேரத்தில் திருப்பூரில் தேசபந்து இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் அச்சமயம் ஏற்பாடு செய்த மறியல் போராட்டத்தில் தீவிரமாக பங்கு கொண்டு 1932 ஜனவரி 10 கையில் தேசிய கொடியினை ஏந்திய தொண்டர்படைக்கு தலைமை ஏற்று அணிவகுத்து சென்றபோது காவலர்களால் தாக்கப்பட்டு கையில் தேசிய கொடியை ஏந்தியபடி மயங்கி விழுந்தார். பின்னர் மறுநாள் அவர் 1932 மறுநாள் இறந்தார். இதனால் அவர் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார்.
1: கூடவே சுதந்திரம் அப்படின்னா நமக்குள்ளார ஒரு சிலிர்ப்பு வரும். இன்னைக்கு இன்னொருத்தருடைய பிறந்த நாளும் கூட.
0: சுப்பிரமணிய சிவா இதே நாளில்தான் பிறந்தார். 20 முற்பகுதியில் வாழ்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரராவார். அரசியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து விடுதலைக்காக போராடியவர். தமிழகத்தின் ஏராளமான மக்களுக்கு விடுதலை தாகம் ஏற்படச் செய்த சிறந்த மேடை பேச்சாளர் மற்றும் சிறந்த இதழாளர். 1913 ஞானபந்து இதழை நடத்தியவர். விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாருடனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடனும் நெருங்கி பழகிய இவர் வீரமுரசு என புகழப்பட்டார். இவரின் பிறந்த தினம் இன்று. 1959 லூனாத்ரி, சோவியத் ஒன்றியத்தின் லூனாத்ரி விண்கலம் ஏவப்பட்டது. இதுவும் இதே நாளில்தான். இது நிலவின் பின்புறத்தை படம் பிடித்து பூமிக்கு அனுப்பிய முதல் விண்கலமாகும். உலக புகழ் பெற்ற டச் நாட்டு ஓவியர் ரெம்பன்ஸ்டாட் மறைந்த தினம் இன்று. 1904 இந்திய விடுதலை போராட்டத்திற்காக பயன்படுத்தி போராடிய சிலரின் பிறந்த நாளும் இன்றுதான். 1904 அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற விடுதலை சிலையை, ஸ்டாட்யூ ஆஃப் லிபர்டி, விடுதலை சிலையை வடிவமைத்த பிரான்சிஸ் சிற்பி மறைந்த தினம் இன்று. 1947 மேக்ஸ் பிளாங்க் குவாண்டம் இயற்பியல் கோட்பாட்டை கண்டறிந்து நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானிய இயற்பியலாளர் மறைந்த தினமும் இன்றுதான். இன்னைக்கு ஒரு சர்வதேச சிறப்பு நாள் இருக்கு. உலக விலங்குகள் நாள். விலங்குகளின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் உலகம் முழுவதும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
3: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: யாருமே
5: கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 புதிய டிசைன்கள், 5 புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
5: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 புதிய டிசைன்கள், 5 புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: நேர்லே பண்பலையில் பாயிண்ட் டு பாயிண்ட் தொடர்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா

0: சீனிவாசன் சொல்லியிருக்கிறாங்க நம்ம கேட்ட கேள்விக்கு. நம்ம சொல்கிற பேச்சை கேட்காதவங்க மூணு பேர், ஒன்று டெய்லர், ரெண்டாவது கடவுள், அடுத்து மூணாவது பெத்த பிள்ளைன்றாங்க. எப்படி ஜோக்கா சொல்கிறாங்க பாருங்க. தில்லை சீனிவாசன் ஐயா,
1: அப்போ அவரோட தேர்வு வந்து ஆயத்த அடைதான்.
0: அடுத்து டெய்லர் சொன்னதை கேட்க மாட்டாருன்னா அவருக்கு அங்கே போகிறது தவிர ஒரு
1: வழி இல்லை.
0: இனிய காலை வணக்கம்னு சொல்லிட்டு மேலவஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா சொல்லியிருக்காங்க, துணி எடுத்து நானே தைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தானே தைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சௌரியம் அது, அளவுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா அவங்க யாரையும் குறையும் சொல்ல முடியாது, அளவு சரியா இல்லை எதுவும் சொல்ல முடியாது.
1: அவங்களே தைச்சிக்கிட்டாங்க,
0: அவங்களே தைச்சிக்குவாங்க, அவங்களே திருப்பி கொஞ்சம் அளவு சரியில்லைன்னா மாற்றிக்குவாங்க. அடுத்து ரமணி ராஜேஷ் சொன்ன கருத்தை படிச்சிட்டிங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து சிவ சண்முகம் சீர்காழிலேருந்து சொல்லியிருக்காங்க, உங்களோடு பங்கேற்கும். தீபாவளி வந்து விட்டால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தையல் கடையில் ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டு விடுவாங்க, துணிகள் வாங்கப்பட மாட்டாது தைப்பதற்கு என்று. ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை சார், முதல் தீபாவளி முதல் நாள் கொடுத்தால் கூட வாங்கி தைச்சி கொடுக்குறாங்க. டைலர்களுடைய நிலை அப்படி ஆயிட்டு. ஆனால் என்னையும் மாற்றிவிட்டது தீபாவளி. முதல் நாள் ரெடிமேட் ஆடைகளை எடுத்து தீபாவளியை சிறப்பாக கொண்டாடிடுவேன், இதான் என்னோடய வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆயத்த ஆடைகள் அப்படிங்கிறது பலருக்கும் நேரத்தையும் கொஞ்சம் கால அவகாசத்தின் சிரமங்களையும் மிச்சப்படுத்துகிற மாதிரி நினைக்கிறாங்களோ நேரில் அப்படின்னு என்ன தோணுது. அடுத்து
1: ரமணி ராஜேஷ் வந்து, இருவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். துணி எடுத்து தைப்பது தான் எனக்கு பிடித்தமானது. ஆயத்த ஆடைகளை பெரும்பாலும் விரும்புவதில்லை. காரணம், சிறு வயதிலிருந்தே தையல்காரரிடம் தைத்து அணிவதே எனது வாடிக்கையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இனிக்கும் இளமையில் துணி எடுத்து தைப்பது, அடி எடுத்து வைக்கும் முதுமையிலிருந்து ஆயத்த ஆடைகளை அணிவது
1: நல்லா இருக்குல்ல.
0: அப்துல் ராஜா திட்டச்சேரியிலேருந்து கவிதை எழுதி அனுப்பியிருக்காங்க. அடுத்து பூம்புகார் மேலையூர்லேருந்து கோவை செம்பியன் சொல்லியிருக்காங்க, துணி எடுத்து தைக்கிறது தீபாவளி அன்னைக்கு வாங்கியது அந்த காலங்க, ஆனால் இப்போது தச்ச ஆடைகளை அப்படியே ரெடிமேடாக வாங்குறது தான் இந்த காலம். என்ன காலமும் நேரமும் மிச்சம், என்ன கேட்டால் ரெடிமேடை விட வெளியே வாங்கி தைக்கிறது தான் நீண்ட காலம் உழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஆயத்த ஆடைகளுக்கு நேரம் மிச்சமாகுது, கால அவகாசம் சிரமம்லாம் மிச்சமாகுது அப்படின்னு சொன்னாலும் கூட, தரம்னு சொல்லக்கூடிய வகையில் நேர்கள் எல்லாரும் தச்சு போடுற துணிகள் தான் தரமான.
1: அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஆயத்த ஆடைகள் எடுத்தாலும் திருப்பி டைலர்ட்ட போய் அதை ஒரு மேலே ஒரு தையல் போட்டால் தான் நமக்கு மகிழ்ச்சி மனசுக்கு. ஏன்னா அது அப்போ தான் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் காலம் தாங்கும், அடுத்த தீபாவளி வரைக்கும்னாச்சும் வரணும்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்தது நாகூர் முகமது ரஃபீக், கடையில் ரெடிமேட் ஆடைகள் வாங்கி போடுவது எனது பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க, பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
6: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
5: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
7: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
7: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
9: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து கோவை இளவரசன் சொல்லியிருக்காங்க, பஞ்ச நதி குளத்துலேருந்து, என்னங்க இப்படி கேட்குறீங்க, துணி எடுத்து தைக்கிறது என்பது தற்போது ரொம்ப குறைஞ்சி வருது, இப்போ ஆயத்த ஆடைகள் தாங்க அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது, காலத்துக்கு எப்போ நாமளும் மாறிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஞ்ச நதி குளத்துலேருந்து கோவை இளவரசன். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, துணி எடுத்து தைக்கிறது தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்க இவங்க. அடுத்து நலம்பல் ஷேக் அலாவுதீன் சொல்லியிருக்காங்க, நான் துணி எடுத்து தைக்கிறது தான் சார் வழக்கம், அதுதான் எனக்கு இன்றைக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகை சிக்கல்லேருந்து சரண்யா சரவணன் அனுப்பியிருக்காங்க, ஆயத்த ஆடைகள் எடுத்து டெய்லரிடம் கொடுத்து சரி செய்து உடுத்தி கொள்வோம் அப்படின்னு இருக்காங்க. ரெண்டையும் சமன்படுத்திட்டாங்க இந்த நேயர். அடுத்து வந்து ஆக்கூர் மடப்புறத்துலேருந்து மன்சூர் அலி, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என் மகன்களுக்கு ஆயத்த ஆடைகள், எங்கள் அம்மனிக்கு மட்டும் ப்ளவுஸு தைச்சா அதுதான் பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக தைக்கிற ஆடைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது கும்பகோணம் குமரன், இவங்க சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் இனிய காலை வணக்கம், எனது தேர்வு துணி எடுத்து தைப்பது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நான் இது வரைக்கும் துணியை தைச்சு தாங்க போடுவேன், ரெடிமேடே போட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கநல்லூர்லேருந்து ரேக்கி ராமன்.

0: பஸ்
1: அடுத்தது நாகை அகரவரத்தூர் ஹரி. எனக்கு இரண்டுமே பிடிக்கும், ரெடிமேட் பிடிக்கும், தைத்து போடுமாடை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திட்டச்சேரியிலேருந்து நம்ம ஷாஹுல் ஹமீத் சொல்லியிருக்காங்க, எனது தேர்வு துணி எடுத்து தைப்பது அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரகுபதி, என்ன ஊர்லேருந்து?
1: பவித்ரமாணிக்கம் ரகுபதி.
0: ஆமாம்,
1: இவங்க சொல்லியிருக்காங்க 25 வருஷத்துக்கு முன்னே நான் துணி எடுத்து தைச்சது தான் வழக்கம், ஆனால் இப்போ அதெல்லாம் ரெடிமேட் ஆடையே வாங்கிடுறேங்க, அதுவும் நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திட்டச்சேரியிலேருந்து வைஜூர் ரகுமான், நான் 1984 முதல் இன்று வரை எனக்கு துணி எடுத்து தைப்பது தான் மிக மிக பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடலூர் துறைமுகம் சுரேஷ், இனிய காலை வணக்கம், எனக்கு துணி எடுத்து தைப்பது தான் பிடிக்கும், என் விருப்பத்திற்கு ஏற்ப தைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த துணியை சமையல் அறைக்கு போகும் வரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துணி எடுத்து தைக்கிற துணி வந்து சமையல் அறைக்கு போகும் வரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருக்கடையூரில் இருந்து சுபா இளங்கோவன், இவங்க சொல்லியிருக்காங்க, பசங்களுக்கெல்லாம் ரெடிமேடு, எனக்கு நானே தைத்து கொள்வேன், ஏன்னா நானும் ஒரு டைலர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நிறைய நேயர்கள் கருத்துக்களை தெரிவித்தாங்க. இன்றைக்கி வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஆயத்த ஆடையாக துணி எடுத்து தைக்கிறதா உங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்னு கேட்டிருந்தோம். கண்டிப்பாக நிறைய நேர்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தாங்க. அடுத்து நிறைவான கருத்தை சொல்லியிருக்கக்கூடிய நேர்களை பார்க்கலாம். தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து துணி எடுத்து அதுக்கு லைனிங் துணி வேறு தனியாக எடுத்து தையல்காரர்களிடம் கொடுத்து அளவெடுத்து தைக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களை கருத்து போது. அடுத்து பிள்ளை திருவாசலேருந்து ஆரோக்கியதா செல்வ மாதிரி, நான் கதர் ஆடைகளை தான் துணியாக எடுத்து தைச்சி போட்டுக்குவேன், அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
1: ரவி பிரபாகரன் அனுசியா, நாங்கள் எப்போதுமே துணி அடித்து தான் தப்போன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிவபுரம் சோம சுந்தரம், இவரும் நான் துணி எடுத்து தான் வச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, மயிலாடுதுறை ரேவதி நகர்லேருந்து நான் டெய்லர் கடை வச்சிருக்காங்கிறேன், அதனால் தச்சு போட்டால் தான் அளவு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எழில் முத்துசாமி நாழிக்கல் பட்டியிலேருந்து சொல்லியிருக்காங்க, துணி எடுத்து அளவு கொடுத்து வைப்பதில் விருப்பம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மோகன்ராஜ் நாகூர்லேருந்து அலவன்ஸ் ராஜ் சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தா இருக்கும் ஆடைகளை வாங்கி போடுறது தாங்க ஆனந்தம், அதில் என்னென்னு கேட்டால் லூஸாக இருந்தாலும் சரி நாகரிகமாக டைட்டாக இருந்தாலும் சரி அதுவும் தாங்க நாகரிகம் இனிய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கொள்ளிடம் கருணாநிதி சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து ரெடிமேட் தான் பிடிக்கும், அதுவும் கதர் ஆடை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து ஆய்மூர்லேருந்து ரவிசங்கர் சொல்லியிருக்காங்க, நானும் டெய்லர் தான் சார், எல்லாத்துக்கும் தச்சு கொடுப்பேன், ஆனால் நான் எனக்கு தச்சுக்க நேரமே இருக்காது சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து
1: பொதுத்துறை சித்ராதேவி சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு சின்ன வயசில் அப்பா துணி எடுத்து கவுன் எடுத்து சட்டையெல்லாம் தச்சு கொடுப்பாங்க, இப்போ எங்கே சார் எங்கள் மேடம் அதெல்லாம் வாங்க முடியுது, ரெடிமேட பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு எனக்கு புடவைக்கு இப்போ பேண்ட் சட்டை எல்லாமே நான் தான் எங்கள் வீட்டில் தச்சு கொடுப்பேன், குறிப்புன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த டைலர்கிட்ட அந்த பிளவுஸை கொடுத்துட்டு ராத்திரியெல்லாம் அங்கேயே நிற்கிறது, வந்து பிரிஞ்சு பார்த்தா போண்டா பஜ்ஜெல்லாம் சுட்டு தீபாவளியே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து திருவாளபுத்தூர் கடக்கம் வைங்கரன் சொல்லியிருக்காங்க, குடும்பத்திலேயே டைலர் இருக்காங்க சார், தீபாவளிக்கு துணி எடுத்து தச்சு போடுறது தான் பிடிக்கும் அதனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிருஷ்ணா வழுவூர் பண்டாரோடையிலேருந்து சொல்லியிருக்காங்க, துணி எடுத்து தைக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நேர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது நிகழ்ச்சிக்கு சுவையை விட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். கண்டிப்பாக வரக்கூடிய தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது எல்லா நேர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு பாயிண்ட் டு பாயிண்ட் வாழ்த்து விடைபெறுகிறது. இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் காலை 9:46
2: ஆகாஷ்வாணி வீர முரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் முனைவர் சி அருணன் அவர்கள்.
3: இந்திய விடுதலை வேள்வியில் சுடராக இருந்து ஒளிவிட்டவர் பலருண்டு, ஆனால் அதே வேள்வியில் நெய்யாக தன்னை உருக்கி கொண்டவர்களும் உண்டு. அவர்களில் முதன்மையாக வைத்து போற்றப்பட வேண்டியவர்தான் வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பராமன், முனீஸ்வரன், முனிரத்தினம், சுப்பிரமணிய சர்மா, சுப்பிரமணியன் என்று பல பெயர்களில் அழைக்கப்பட்ட சுப்பிரமணிய சிவா 1884 அக்டோபர் 4 அன்றைய மதுரை மாவட்டம் வத்தலக்குண்டில் பிறந்தவர். இளவயதிலேயே தந்தையை இழந்து தாத்தாவின் ஆதரவில் வளர்ந்த அவருக்கு கல்வி அத்தனை எளிதாக கிடைத்துவிடவில்லை. ஆனால் அதன் மூலமாக வாழ்க்கை கல்வியை முழுமையாக கற்க முடிந்தது. வத்தலக்குண்டு, மதுரை, திருவனந்தபுரம், கோவை என கல்விக்காக அலைந்து திரிந்த அவரை பக்தி நெறி பற்றி இழுத்து அமைதிப்படுத்தியது. திருமணம், வேலை என்று வெளியே சுற்றி கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே சிவாவுக்கு

புரட்சி சிந்தனைகள் பொங்கிக் கொண்டுதான் இருந்தன. சிவகாசி காவல்துறை அலுவலகத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் பணியாற்றிய சுப்பிரமணிய சிவா அங்கிருந்து மாறி தூத்துக்குடி காவல் நிலையத்தில் மாதம் 10 ரூபாய்க்கு மிக குறைந்த காலம் மட்டுமே பணியாற்றினார். ஒரு புறம் ஆன்மீக தேடலும் மற்றொரு புறம் சமூக புரட்சி சிந்தனைகளும் அவரை பற்றி இழுத்தன. பலவிதமான தேடல்களில் தவித்த அவருக்கு கலைகள் யாவும் கைவரத் தொடங்கின. புகழ்பெற்ற மல்யுத்த பைல்வான் சட்டாம்பி நவநீத கிருஷ்ண ஐயரிடம் குஸ்தி சிலம்பாட்டங்களை கற்றுத்தேர்ந்து சிறந்தார். இசையோடு பாடும் முறைகளையும் வீர விளையாட்டுகளையும் விரும்பி கற்றுக்கொண்டார். திருவனந்தபுரத்தில்தான் அவருடைய சுதந்திர கனல் கொழுந்து விட்டு எரியத் தொடங்கியது. வீர முரசு என முழங்கிய அவர்தம் விடுதலை வேட்கையை வெள்ளிக்கிழமைதோறும் மக்கள் அவர் வீட்டில் வந்து மகிழ்ந்திருந்து கேட்டனர். விளைவு, திருவிதாங்கூரை விட்டே வெளியேற ஆணை பிறப்பிக்கும் அளவுக்கு ஆயிற்று. சுட்டெரிக்கிற சூரியனை காகித சுருளுக்குள்ளா கையடக்க முடியும்? ஊர்கள் தோறும் நடைபயணமாக சென்று நாட்டுப்பற்றை ஊட்டத் தொடங்கினார் சிவா. விடுதலை வேள்வி பற்றி படர்ந்த நெல்லை சீமைக்கு அவர் வந்து சேர்ந்தார். மாற்று துணி இல்லாமல் ஒரே ஒரு கதர் ஜிப்பா வேட்டி கைத்தடி தலைப்பாகையோடு வந்த சிவாவை நெல்லை சீமை தழுவி ஏற்றுக்கொண்டது. 24 வயது இளம் பருவம். வீர முரசு கொட்டுவதைப் போல கொட்டி முழங்கும் செந்தமிழ் கேட்டு நெஞ்சங்கள் துடித்தன. முதல் நாள் 1000 என்றால் 3ஆம் நாள் 3000 பேர் கூடிவிட்டனர். நெல்லை முழுவதும் சிவாவின் பொழிவு வேள்வியில் வேகத்தை வேகமாக்கியது. தூத்துக்குடி சென்ற சிவாவுக்கு வாவூசியின் நட்பு கிடைத்தது. இப்போது இரட்டை சூரியன்கள் போல அடிமையுருளை போக்குதற்கு இந்திய வானில் தென் திசையிலிருந்து இருவரும் எழுந்தனர். வங்க நாட்டில் விபின் சந்திரரை போல தமிழ்நாட்டில் சுப்பிரமணிய சிவா விளங்கினார். தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர் கூட்டம் இவர்களுக்கு மிகப்பெரிய களமானது. தொழிலாளர் நலனுக்காய் இருவரும் இணைந்து ஓங்கி குரல் எழுப்பினர். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் சாகவோ, அழுது கொண்டிருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்று மகாகவி பாரதியார் கேட்ட அதே வினாவை சுப்பிரமணிய சிவாவும் வாவு சிதம்பரனாரும் கோரல் மில் தொழிலாளிகளிடத்தில் உரக்கச் சொன்னார்கள். இதனை தவிர்க்க வேலை நிறுத்தம் செய்யும்படி கூலி தொழிலாளிகளுக்கு அறிவுரை கூறினார் சிவா. ரஷ்ய புரட்சியானது மக்களுக்கு நன்மை அளித்துள்ளது. பொதுவாகவே புரட்சியானது உலகத்துக்கு எப்பொழுதும் நலத்தையே புரியும் என்று சிவா புரட்சியை ஆதரித்து அவர்களை ஊக்கப்படுத்தினார். சுதேசி இயக்கத்தை வெற்றியடைய செய்யும் எந்த முயற்சியும் தொழிலாளர்களின் கரங்களில்தான் இருக்கிறது. ஆலை முதலாளிகளை மடக்குவதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று, இயந்திரங்களுக்கு ஊறு விளைவிப்பது. மற்றொன்று, வேலை நிறுத்தம் செய்வது. இதில் 2வது வழியை தொழிலாளர்கள் பின்பற்றுவது சிறந்தது என்று சிவா முழங்கினார். வேலை நிறுத்தம் தொடங்கியது. வெள்ளையர்கள் விழித்தனர். 144 தடை உத்தரவு விதித்தனர். தொழிலாளர்களின் ஒற்றுமைக்கும் சுதேச உணர்வுக்கும் அஞ்சி வெள்ளையரசு சட்டங்களை அவசரமாக திருத்திக் கொண்டது. எனது நோக்கம் ஆணவத்தை குறைப்பதேயாகும். கூலிகள் 1 வாரம் சும்மா இருந்தார்கள். இப்போது நல்ல கூலி பெறப்போகிறார்கள். 50% உயர்வு சுதேசியத்தினால் கிடைத்துள்ளது. நாம் வெள்ளையர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றுள்ளோம். இந்நாளானது எனக்கும் உங்களுக்கும் பெருமைக்குரிய நாளாகும் என்று முழக்கமிட்டார். இரத்தம் சிந்தாமல் எதையும் சாதிக்க இயலாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்து ரஷ்யாவை வெற்றி கொண்டது. அதுபோல 15 கோடி இந்தியர்கள் உயிர் தியாகம் செய்தால் சுயராஜ்யம் கிடைத்துவிடும் என்றார் சிவா. இதையெல்லாம் கேட்ட வெள்ளை கலெக்டர் விஞ்சு துறைக்கு தலை சுற்றியது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம்தானே. உடனடியாக பாளையங்கோட்டை சிறைக்குள் அடைக்கப்பட்டனர் இருவரும். வாவூசிக்கு ஆயுள் தண்டனையும் நாடு கடத்தலும், சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டு தண்டனையும் நாடு கடத்தலும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. பாளையங்கோட்டை சிறையில்

0: இருந்து சிவா திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். சிறை அனுபவங்களை அவரே சிறைவாசம் என்ற தலைப்பில் நூலாக பதிவிட்டுள்ளார். கடுங்காவல் தண்டனையோடு கடுமையான வேலைகளும் அவருக்கு வழங்கப்பட்டன. இந்த காலகட்டத்தில்தான் உடல் நலம் பெரிதும் பாதிக்க தொடங்கியது. இதன் மூலம் பெற்ற சலுகைகளை கொண்டு அவர் பேனாக்களும் காகிதங்களுமே வாங்கி கொண்டாரே தவிர அவர் வேறெதையும் பெற்றதில்லை. அதன் மூலமாக சிறைக்குள் இருந்து புதிய நூல்கள் எழுதத் தொடங்கினார். சிறை தண்டனை முடித்து வெளியே வந்ததும் மீண்டும் தேசப்பணியில் ஈடுபடத் தொடங்கினார். அந்நிய ஆட்சியால் ஏற்படும் அபாயங்கள் என்னும் தலைப்பில் 9/2/1908 அவர் ஆற்றிய உரையும், 23/2/1908 நிகழ்த்திய பேருரையும், தூத்துக்குடியில் கோரல் மில் வேலை நிறுத்தத்தின் போது ஆற்றிய உரைகளும், தூத்துக்குடி தர்ம சங்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியதும், ரஷ்ய புரட்சியை பற்றி சிவா மேற்கோள் காட்டியதும், வங்காளத்து யுகாந்தர் ஏடு குறித்து புரட்சி முழக்கங்கள் செய்ததும், அரவிந்தர் திலகர் ஆகியோரை மேற்கோள் காட்டி பேசியதும் வெள்ளையர்களுக்கு மிகுந்த ஆத்திரமூட்டியது. சிவாவை இதுபோன்ற உரிமை முழக்க பேச்சுக்காகவே சிறைக்கு அனுப்பியது வெள்ளையரசு. சிறை மீண்ட சிவா மேடை முழக்கங்களை விடுத்துவிட்டு இதழ்களின் வாயிலாக எழுத்துப் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். தருமபுரி மாவட்டத்து பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா கோயிலுக்கு அஸ்திவாரக்கல்லை சிவா தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் தலைமையில் நாட்டினார். இந்த காலகட்டத்தில்தான் அவருக்கு தொழுநோய் என்னும் பெருநோய் பற்றி கொண்டது. ஆனாலும் அந்த வீரமுரசு ஓயவே இல்லை. ஓயாத அந்த வீரமுரசு 23/7/1925 அன்றுடன் ஓய்ந்தது. இல்லை இல்லை, விடுதலைக்கு போராடுகிற ஒவ்வொரு இந்தியனுடைய இதயத்திலும் என்றென்றும் நிலை கொண்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். வீரமுரசு சிவாவின் பெருந்தொண்டினை போற்றி அவர் வழி நடப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கியவர் முனைவர் சி அருணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: இனிய காலைப்படுதல் உற்சாகமாய் நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலையின் 1:3 நேரம் காலை 10:40. நேர்களை பண்பலையில் இனி உலா வருவது ஜி பூம்பா குழந்தைகள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. இது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் ஜி பூம்பா. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 புதிய டிசைன்கள், 5 புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.

0: முதுகுலிக்காதுலும் கம்மியா குடிக்கும்.
1: சரிப்பா வா, குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
0: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
3: தீபம் வா அப்படின்னா கண்டிப்பாக உற்சாகமாக இருக்கும். ஒரு பக்கம் பெரியவங்களுக்கும் உற்சாகம், சின்ன பிள்ளைகளுக்கும் உற்சாகம். நம்முடைய குரலில் நிகழ்ச்சி வரப்போகுது அப்படின்னு சின்ன பிள்ளைகளுக்கு உற்சாகம், நம்மளுடைய பிள்ளைகளுடைய குரலை நம்ம வானொலியில் கேட்க போகிறோம், அவங்களுடைய ஆக்கங்களை நம்ம கேட்க போகிறோம் அப்படிங்கிறதுல பெரியவங்களுக்கு சந்தோஷம். அவங்கள ஊக்கப்படுத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்க வைங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்க இப்போது அழைக்கலாம். சொல்லி 4368 என்கிற முன்னணி பெண்களோடு 2311 2311 2998 0 2 9 9 5 8 0 இந்த 3 தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூடவே ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அது 9 5 6 6 4 2 7 2 3 1. இது காரைக்கால் பண்பலை 100.3 சுட்டி குட்டீஸ் அவங்களுடைய நேரம். இது அவங்களோட ஏரியா அப்படின்னு தான் சொல்லணும். ஜீபூம்பா, அதுக்காக ஒரு போஸ்டரும் போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். யார் நிகழ்ச்சியில் வரப்போகிறாங்க, அதாவது பிள்ளைகளோட பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தனித்திறமைகளை நம்ம ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா வாழ்க்கையில் அந்த துறைகளில் அவங்க சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய, அதாவது பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன விஷயங்களை, கருத்துக்களை அவங்களுக்கு மையமாக அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பாடத்திட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் பாடப்புத்தகங்களில் ரைம்ஸ் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன கதைகள் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய மனசில் நீதி, ஒரு சமூக வாழ்க்கைக்கு தகுந்தவங்களை அவங்களை உருவாக்குறதுக்கு உண்டான பல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆக அந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து ஃப்ரீயாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு இன்றைக்கி அவங்கள விட்டுருங்க. பிள்ளைகள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இணைப்பில் வரக்கூடிய குழந்தை எங்கேருந்து வராங்க, என்ன ஆக்கத்தோடு வராங்கன்னு பார்ப்போம். வருக, வணக்கம். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: நிலத்தோடு நீரே, நீரும் நிலமும் புணரியோர் ஈந்து உடம்பும் உயிரும் படைத்தன சீரே.
3: அழகாக சொல்லியிருக்கிறீங்க. பஞ்ச நதி குளத்திலிருந்து ஒரு நீரை பற்றின ஒரு அழகான ஆக்கத்தை தந்திருக்கிறீங்க. நன்றி உங்களுக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து வருக. வணக்கம். வணக்கம். யாருங்கிறதுங்க? திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலேருந்து. உங்களுடைய பேர் தெளிவாக வரமாட்டேங்குது கண்ணே. உங்களுடைய குரலில் தெளிவு இல்லை. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அதுவும் தெளிவாக நேயர்களுக்கு கேட்குமானும் தெரியல. உங்களுடைய இணைப்பு அப்படிங்கிற துண்டிக்கப்பட்டு மீண்டும் வருவாங்க அப்படின்னு நம்பலாம். வருக. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க.
5: நான் வந்து பாட்டு பாட போகிறேன்.
3: பாட்டு பாட போகிறது யாருங்க?
5: குரலோவியா.
3: குரலோவியா, அழகான பெயர். குரலோவியா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: பெரிய குத்தகை.
3: பெரிய குத்தகை, வேதாரண்யம் மட்டும். அழகா சொல்றீங்க. சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம், என்ன சொல்ல போறீங்கன்னு பாக்கலாம்.
5: மின்னும் மின்னி போல உம் மின்னி மின்னி வானத்து என்னை உச்சி பார்க்கின்ற சின்ன சின்ன நீங்கள் என்னை அங்கே செய்கிறீர் எப்பெல்லாம் நிற்கிறீர் அன்னை கட்டில் வரைஞ்சிடும் அழகு வயிறே மாலை மின்னும் மணிகள் போலவும் வெள்ளை முத்தை போலவும் பொண்ணு பூவை போலவும் மின்னும் சிரிக்கும் நீங்களே
3: பாடல். மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி கலந்து கொண்ட. தங்கச்சி பேசுறாங்களா? கொடுங்க, தங்கச்சி கிட்ட பேசுங்க. ஹலோ, வானொலி பெட்டியோட ஒலி அளவை குறைச்சிட்டு நீங்கள் பேசுறத அழகாக பேசுனீங்கன்னா எல்லாரும் கேட்கலாம், அப்பா அம்மாவும் நல்லா கேட்கலாம். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம்.
5: இந்த வயசு

0: ஜீபூம்பா நிகழ்ச்சியில் குழந்தைகள் வந்து அழகாக ரைம்ஸ் எல்லா விஷயங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, பெற்றோர்களும் ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னென்ன ஒரே ஒரு விஷயம் பெற்றோர்கள் கவனிக்கணும்னா, பிள்ளைகள் நல்ல தெளிவாக அவங்களுடைய மழை மொழியாக இருந்தாலும் கூட வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க முன் வராங்க. ஆனால் நீங்கள் வானொலி பெட்டியை பக்கத்துலேயே வச்சுட்டு நீ பேசுகிறது ரேடியோவில் கேட்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆர்வ கோளாறுல நீங்கள் பக்கத்துலேயே சத்தமாக வைக்கிறதுனால அது வந்து திருப்பி ரிப்பீட் ஆகுது இல்லையா. கொஞ்சம் தள்ளி வானொலி பெட்டியை வச்சுக்கோங்க, பிள்ளைகளை நல்லா தெளிவாக பேசுகிறதுக்கு ஊக்கப்படுத்துங்க, அவங்களுடைய திறமைகளுக்கான வாய்ப்புகளை கொடுங்க. அடுத்து வரக்கூடிய குழந்தை வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்துங்க?
1: திருவாரூர் கொடிக்கால் பாளையம் அமரன் பேசுகிறேன்.
0: பாத்தீங்களா, இப்போ வந்தீங்க, மீண்டும் வந்துட்டீங்க.
1: நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன். இப்போ உங்க குரல் தெளிவா இருக்கு. நான் நலமா இருக்கேன், நீங்களும் தெளிவா இருக்கு உங்களுடைய குரல். இப்போ சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள் சொல்ல போறேன் சார்.
0: திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க பாப்போம்.
1: நவில்தோறும் நூல் நயனும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவர் நட்பு பழக பழக இன்பம் தரும்.
0: அழகா சொல்லிருக்கீங்க. என்ன நூல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? என்ன விதமான புத்தகங்கள் பிடிக்கும்?
1: காமராஜர் புத்தகங்கள்லாம் பிடிக்கும் சார்.
0: காமராஜரை பத்தின புத்தகங்கள் பிடிக்குமா?
1: ஆமா சார்.
0: இன்னைக்கு வந்து ஒரு சர்வதேச தினம், அது என்னன்னு தெரியுமா?
1: தெரியலையே சார்.
0: தெரியலையா? உலக வன விலங்குகள் தினம். சரி, மகிழ்ச்சி, நன்றி கலந்து கொண்டமைக்கு. அடுத்து வரக்கூடிய குழந்தை வருக. வணக்கம். ஆக்கூர் மடப்புறத்துல இருந்து அம்மா பின்னாடி சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீங்க யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. யாஷிக் சொல்லுங்க. என்ன பாடல், என்ன என்ன செய்ய போறீங்க நீங்க? அம்மா எங்கே வா, வா பாட்டு பாட போறீங்களா? எல்லாம் பின்னாடி அம்மாவே சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க பாடுங்க பாக்கலாம். எவ்வளவு வேக வேக வேகமா ஓடிட்டு இருக்கிறாங்க. நன்றிமா நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்க. சொல்லுங்க.
1: நன்றி.
0: பிள்ளைகள் வந்து ரொம்ப வேக வேக வேகமாக சொல்லணும் அப்படிங்கிற ஆசை அவங்கக்கிட்ட இருக்குது. பெற்றோர்களும் ஊக்கப்படுத்துகிறாங்க, ஆனால் கொஞ்சம் முன்னாடியே தயார் பண்ணாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய குழந்தை பருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? கொஞ்சம் வானொலி பெட்டியை தள்ளி வச்சுருங்க. அகனியிலேருந்து தீக்ஷாவா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள் சொல்ல போறீங்களா? சரி, திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் போல சொல்லுங்க பாப்போம்.
1: தனக்குள்ள ஆசையை நீக்கி இருக்கிறானோ அந்தந்த பொருள்களால் அவன் துன்பப்படுவதில்லை.
0: அழகு, நன்றி.
1: நன்றி.
0: அந்த மழை மொழியில் கூட கேட்கக்கூடிய திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து மொழியில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில், ஒரு சொற்றொடருக்கு இடையில் புள்ளி வைக்கிறோம், கம்மா வைக்கிறோம், அரை புள்ளி வைக்கிறோம். அந்த சொற்றொடர் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கத்தோடு தெளிவாக புரியும்படி உச்சரிக்கப்படணும், எங்கெங்கே நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயம். இப்போ இவங்க தீக்ஷா சொல்லும்போது அழகாகவே சொன்னாங்க, ஏற்ற இறக்கத்தோடு நல்ல தெளிவான வார்த்தை உச்சரிப்பு அப்படிங்கிறது இருக்குது. பிள்ளைகள்கிட்ட மொழி மீதான ஆர்வத்தையும் அது உச்சரிக்கக்கூடிய விதத்தையும் நம்ம பாராட்டும் போது அந்த மொழி மீதான பற்று அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ளார ஆழ கண்டிப்பாக மிளரும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக நம்ம நம்பிக்கை வைக்கணும், அவங்களுடைய திறமைகளில் நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது எதார்த்தம். ஜி பூம்பா, இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு

0: அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிக்கோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிக்கோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
5: அப்பா, 3000 கொடுங்களேன்.
6: எதுக்குப்பா?
5: என்னோட பாக்கெட் மணி.
6: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
5: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
6: அடடா, எனக்கு சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
5: உங்க மொபைல கொடுங்க.
7: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
0: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அன்பான விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
8: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பன்னியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான், அவன் வைக்கிங் தான்.
8: நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலம் ஆய்வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலையாள மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
10: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
8: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரீன் ஹோஸ், நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி கடனத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
11: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
8: மேலும் நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
12: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
13: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
12: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது ஜி பூம்பா. குழந்தைகள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. குழந்தைகளுடைய தனித்தன்மை, தனித்திறமைகளை வளர்க்குற விதத்தில் நம்ம வார வாரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை குழந்தைகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திருக்குறள் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த விஷயங்களை பாடலை பாடுறாங்க. இப்படி அவங்களுடைய தனித்திறமைகளுக்கான களம் இது. அடுத்து வரக்கூடிய குழந்தை யார், எங்கேருந்து அழைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
14: ஹலோ,
8: வணக்கம்.
14: ஹலோ, நான் காளையாடி சிக்கல் இருந்து ரகசியம் பேசுறேன்.
8: என்ன ஊர்ல இருந்துங்க?
14: காளையாடி சிக்கல் இருந்து ரகசியம்.
8: காளையாடி சிக்கல் இருந்து.
14: ஹலோ,
8: சொல்லுங்க, உங்களுடைய பேர் சொல்லுங்க அழகா. காளையாடி சிக்கல் இருந்து யாரு? ஹலோ, பாருங்க பின்னாடி அடி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொறுத்தல் தலை. சரியா?
14: சரி சார்.
8: எவ்வளவு வந்து பின்னாடி மிரட்டல் வந்தாலும் பயப்படாம சொல்றீங்க, அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா படிச்சு நல்லா வந்து இதே மாதிரி அம்மா வாதட்டணும். சரியா? நன்றி, நன்றி கலந்து கொண்ட வைக்க, நன்றி. இன்றைக்கி வந்து சர்வதேச வனவிலங்குகள் தினம் அப்படின்னு சொன்னோம். நம்முடைய இந்த இயற்கையோட மிகப்பெரிய அற்புதமே லட்சக்கணக்கான உயிர்கள், பல்லுயிர்

வாழக்கூடிய இந்த பூமி அப்படிங்கிறது எப்படி அழகாக இருக்குது அப்படின்னா பல்லுயிர்களுடைய பங்களிப்பால் தான். இந்த மரங்கள் பூக்குது காய்க்குது கனியாகுது அப்படின்னா அந்த மகரந்த சேர்க்கைக்கு இந்த வனவிலங்குகள் பறவைகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மகத்தானது, பூச்சிகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மகத்தானது. பிள்ளைகளுக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது அது வந்து பறவைகளாகட்டும் வண்ணத்து பூச்சி ஆகட்டும், இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். வண்ணத்து பூச்சி அப்படின்னோடனே கண்டிப்பாக பிள்ளைகளுடைய கண்ணில் ஒரு படப்படப்பு அப்படிங்கிறது இருக்கும், அதோடைய இறக்கை மாதிரி பறக்கும். ஒரு பாடலை கேட்கலாம் உங்களுக்காக.

0: இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது குழந்தைகள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி ஜி பூம்பா. நிகழ்ச்சியில் அடுத்து யார் வராங்க, என்ன ஆக்கத்தோடு வராங்கன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம். வணக்கம். ஹலோ, யார் பேசுறீங்க? தமிழ் இனியா. எங்கிருந்து? பெரிய குத்தகை. தமிழ் இனியா, தமிழ் அழகா என்ன சொல்ல போறீங்க? ஆத்திச்சூடி சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதானா? பரவாயில்ல, பெரியவங்களே சில விஷயங்கள் படிக்கும்போது சில தடுமாற்றம் அப்படிங்கிறது வரும். இருந்தாலும் கூட ஒரு சின்ன குழந்தையாக உங்களுடைய மழலை மொழியில் நீங்கள் சொன்ன ஆத்திசூடி அப்படிங்கிறது சிறப்பு. கேட்ட நேர்களுக்கு ஒரு வார்த்தை அதில் புரிஞ்சாலும் கூட ஒற்றுமொத்த சொற்றொடரும் புரியக்கூடிய வகையில் தான் அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து வரக்கூடிய குழந்தை வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: மேமாத்தூர். மேமாத்தூர்ல எங்க பாட்டி வீட்ல இருக்கேன்.
0: சரி.
1: நாகப்பட்டினத்துல எங்க வீடு இருக்கு.
0: சரி, உங்க நாகப்பட்டினத்துல இருந்து யார் பேசுறீங்கன்னே சொல்லுங்க, தப்பு இல்ல.
1: சுபாஷினி பேசுறேன்.
0: சுபாஷினி. சுபாஷினிக்கு பாட்டி ரொம்ப பிடிக்குமோ?
1: ஆ, பிடிக்கும் சார்.
0: பாட்டி வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாட்டி, தாத்தா, அண்ணன், நானு.
0: சூப்பர். சரி, இப்ப என்ன பள்ளி விடுமுறைக்காக அங்க போயிருக்கீங்களா? தாத்தா பாட்டி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னப்பா?
1: வந்து நல்லா பாத்துப்பாங்க, இன்னொன்னு வந்து நம்மளுக்கு நிறைய கதைலாம் சொல்லுவாங்க.
0: சரி சரி. பாட்டி தாத்தாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பாட்டி தாத்தாவை ரொம்ப பிடிக்கும்.
1: சரி,
0: அவங்க உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க. நீங்க அவங்களை எப்படி பாத்துக்கணும்?

0: நல்லா பாத்துக்கணும்,
1: நல்லா பாத்துக்கு,
0: நல்லா ஹெல்ப் பண்ணனும்.
1: சரி, செய்வீங்களா அதெல்லாம்?
0: ஆ, செய்வோம் சார்.
1: சரி, மகிழ்ச்சியா இருக்குமா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
0: இன்னைக்கு நான் செய்யுள் பாடு பாட போறேன்.
1: பாடுங்க பார்க்கலாம்.
0: தமிழ் அருள்நெறி அரியரை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் தர யாரையும் புகழாது, போற்றாதாரையும் மிகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே. என்றும் இசைந்திடும் அன்பரமே, அன்பும் அறமும் ஊக்கிவிடும். அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் தொழுகிற வானொலியம். எங்கள் தமிழனும் தேன்மொழியம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார்.
1: மகிழ்ச்சி, ரொம்ப அழகா பாடுனீங்க.
0: நன்றி சார்.
1: தாத்தாவும் பாட்டி கேட்டாங்களா நீங்க இப்போ பாடினத?
0: கேட்டாங்க சார்.
1: சரி, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி கலந்து கொண்ட மிக்க. அடுத்து வரக்கூடிய குழந்தை வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்தீங்க? எங்க, என்ன ஊர்ல இருந்து? ஒகேனக்கல் இருந்து. அப்படியே எங்க சந்தோஷம் அறிவு மாதிரி வருது. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? ஜி, இன்னைக்கு ஜீனு இல்லை, உங்களுக்கான வாய்ப்பு. இன்றைக்கி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் பாடலாம், கதை சொல்லலாம், எது வேணாலும் செய்யுங்க.
2: என்னென்ற ஏனை எழுத்தெந்த இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு.
1: அழகு. நன்றி.
2: உலக நீங்கி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேணாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேணாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். உலகநாதர்.
1: சரி, நன்றி.
2: நன்றி,
1: நன்றி. குழந்தைகளுடைய குரலில் நம்ம எதை கேட்டாலும் கண்டிப்பாக அதில் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்குள்ளார தானாகவே வரும். அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அர்த்தம், அது முழுமையான வார்த்தைகளாக இல்லைனாலும் கூட அந்த குறைவான வார்த்தைகள், மழலையாக வரக்கூடிய வார்த்தைகளிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த பற்றுதலும் உணர்வும் நமக்குள்ளார நிச்சயமாக ஒரு ஈர்ப்பு மத்தியில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகளையும் வழங்கும் மங்களன் மங்கள் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: மேலும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: கை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பண்பலையோடு இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
5: தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: நேர்களையும் வாழ்த்துகிறார்கள் இன்றைய நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
5: தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்தோர் இன்றைய நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
6: மூரா சன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
1: தீபமா நிகழ்ச்சியில் நிறைய குழந்தைகள் ஆர்வத்தோடு பங்கேற்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய குழந்தை யார், எங்கிருந்து அப்படின்னு பார்ப்போம். வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து? அனிதா பேசுறீங்க, எங்க இருந்து? சீர்காழியில இருந்து.
7: காட்டு முகாம்
1: சரி, மகிழ்ச்சி. அம்மாவும் கூட உதவி செஞ்சாங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய அந்த ஒரு தைரியம் அழகாக சொல்ல வந்தீங்கல்ல, பதட்டம் இல்லாமல் தான் சொன்னீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி,
7: நன்றி,
1: நன்றி, நன்றி. வருக. வணக்கம்.
8: ஹலோ.
1: வணக்கம் சொல்லு. வணக்கம். ஹலோ சொல்லுங்க தங்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
8: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
8: நான் திருவாரூர்லேருந்து பேசுகிறேன்.
1: திருவாரூர்லேருந்து உங்களுடைய பேரை சொல்லாமே.

0: கன்னிகாஸ்ரீ என்ன சொல்ல போறாங்க நிகழ்ச்சியில?
1: பழமொழி
0: சொல்லுங்க பாப்போம்.
1: நோ பயன் நோ பயன் உழைப்பில்லாம உழைப்பாய்.
0: சரி நன்றி.
1: அக்காட்ட குடுக்கிறேன். ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: அக்கா, என்ன சொல்ல போறீங்க?
1: நான் மன்மதன் கோயில் இருந்து திருவாரூர்.
0: சரி சரி சொல்லுங்க.
1: திருக்குறள் சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க.
1: கெடுப்பதுவும் கேட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கு எடுப்பதுவும் எல்லாம் மழை. ஊரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், ஊரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான்.
0: சிறப்புங்க. அதாவது பலரும் பரிச்சயமான குரல் எடுப்பாங்க, உங்களை மாதிரி பரிச்சயம் இல்லாத குரல் எடுத்துட்டு சொல்றது அப்படிங்கிறது சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி
0: நன்றி. பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய ஜி பூம்பா. குழந்தைகள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை உங்களுக்கு வழங்கியோர். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
2: அவளுக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
3: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: பொதுவாக நிகழ்ச்சி அப்படின்னா குழந்தைகளுடைய அந்த குரலில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படிங்கிறது நம்ம கட்டி வச்சிருக்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா அப்பப்போ ஒரு பாட்டு கேட்குறது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து நாம் ஜீபுமா நிகழ்ச்சியில் குழந்தைகளோட பேசுவோம்.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது ஜி பூம்பா. குழந்தைகள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி உள்ள வரும் நேரம். பட்டாம்பூச்சி வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து உலக வன விலங்குகள் தினம். இந்த பல்லுயிர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இயற்கையில் ஒரு மகத்தான பங்களிப்பு. அதில் பட்டாம்பூச்சி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இல்லை வண்ணத்துப்பூச்சி அப்படின்னு கூட நம்மளுடைய மொழியே சொல்கிறோம். இது வந்து கண்ணை கவரக்கூடிய வகையில் பல்வேறு வண்ணங்களில் இருக்கும். மிக அழகான நிறங்களில் இறக்கைகள் உள்ள பறக்கும் பூச்சிகள் அப்படிங்கிற ஒரு வகையை சார்ந்த ஒரு இனம் அப்படின்னு சொல்லலாம். பற்பல வண்ணங்களில் இறக்கைகள் இதுக்கு இருக்கிறதுனால அது அழகாகவும் தெரியுது. இந்த வண்ணப்பூச்சி அப்படின்னு அழைக்கப்படுறதுனால இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மலர்கள்லேயும் அது தேன் எடுக்க தேன் தான் அதோடைய உணவாக இருக்குது. ஒவ்வொரு மலர்களை நாடி போய் தேன் அடித்து தேன் எடுத்து சாப்பிட்டு அது தன்னுடைய இனத்தை வந்து விருத்தி செஞ்சு புவி முழுக்க அழகாக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் வண்ணத்துப்பூச்சிகளுடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரின வகைப்பாடுகளில் பார்த்திங்கன்னா லேபிடோப்ரா அப்படிங்கிற ஒரு வகையை சார்ந்த அறிவியல் குடும்பத்தில் இந்த வண்ணத்து பூச்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வண்ணத்து பூச்சிகள் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கும் பிடித்த விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் உலக வன விலங்குகள் தினத்தை நினைவுபடுத்துகிற வகையில் இதை நான் சொன்னேன்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
4: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
0: இடைவிடாத முயற்சி அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறாங்க. பிள்ளைகள் இடைவிடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வருக வணக்கம். ஹலோ,
6: ஹலோ,
0: வணக்கம்.
6: வணக்கம்.
0: யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஆஷிக். எங்கேருந்து? ஒகேனக்கல்லேருந்து. ஆஷிக் இப்போ தானே பேசுனீங்க? அப்படியா, சரி நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? ஹலோ ஆஷிக், என்ன கதை சொல்றது? ஆஷிக், உங்களுக்கு என்ன கதை தெரியும்? நான் கேக்குறேன் சொல்லுங்க. சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
6: நானும் சாப்பிட்டேன்.
0: சரி, கதை சொல்லுவீங்கன்னு பாக்குறேன், சொல்லுங்க ஆஷிக்.
6: ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சாம்.
0: சரி,
6: அந்த சிங்கம் அந்த ஒரு காட்டுல இருந்துச்சாம்.
0: சரி,
6: அதுக்கப்புறம் அந்த சிங்கத்துக்கு பசிச்சாம். அந்த சிங்கம் தேடி போச்சா.
0: சரி,
6: தூரத்துல

0: சரி, மானை கண்டோன்னு சந்தோஷமாயிட்டா இருக்கே.
1: அதுக்கப்புறம் ஒரு புலி இருந்துச்சா இங்க பக்கத்துல.
0: சரி,
1: அந்த ரெண்டுமே விளையாடினா சிங்கம்.
0: சரி, பார்த்தீங்களா கதை. அதாவது சொல்ல சொல்ல திரும்ப சொல்கிறது கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதை கூட இந்த வயசில் நீங்கள் அழகாக தான் செய்கிறீங்க. பின்னாடி இருந்து அம்மா சொல்லி கொடுத்தாலும் கூட அழகாக அந்த கதையை முழுக்க அழகாக சொல்கிறீங்க. நன்றி. அடுத்த முறை முழு கதையை கேட்போம். சரி ஆஷிக், நன்றி. அடுத்து வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். உற்சாகமாயி வணக்கம் சொல்லுது யாரோ?
2: நான் திருவாரூர் மாவட்டம் காட்டூர்லேருந்து யோகித் வேலன் பேசுகிறேன்.
0: காட்டூர்லேருந்து
2: யோகித் வேலன்.
0: சொல்லுங்க யோகித் வேலன், சொல்லுங்க.
2: நான் பாட்டு பாடுறேன்.
0: பாடுங்க பாப்பா.
2: தமிழுக்கு அந்த தமிழ் தமிழ் தமிழுக்கு நிலவென்று பேர். இந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர். இந்த தமிழ் எங்கள் வாழ்க்கைக்கு நிலமிட்டாரூர்.
0: சரி, பாரதிதாசனுடைய வரிகளை அழகாக சொன்னீங்க. உச்சரிப்பில் இன்னும் கொஞ்சம் சரியான திருத்தங்களை நம்ம அடுத்தடுத்து செஞ்சுக்கணும். சரியா? அடுத்த முறை பாடும்போது தமிழில் அழகரம் அழகரம் உச்சரிப்புங்கிறது அழகாக இருக்கணும். சரி, நன்றி உங்களுடைய பங்களிப்புக்கு. அடுத்து வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்தீங்க? சொல்லுங்க, என்ன சொல்ல போறாங்க? தேவஸ்ரீ.
3: திருக்குறள் சார்.
0: திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க பாக்கலாம்.
3: கருவியும் காலமும் செயற்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டாமைக்கு பொருள். தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அறிய செயலை செய்பவரே அமைச்சர் ஆவார்.
0: அழகு, சிறப்பா சொல்லிருக்கீங்க. நன்றி. நன்றி நன்றி. நன்றி. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 டெல்லி ஜி பூம்பா. குழந்தைகள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி.

0: இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை நூறு பள்ளி மண்டியில் இது ஜி பூம்பா. குழந்தைகள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்களை இப்போது அழைக்கலாம். குழந்தை இணையர்கள் 4368 என்கிற முன்னிணைப்பு எண்களோடு 2311 2391 2994 8099 5858 இந்த மூன்று தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூடவே ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அது 9566427231. இது காரைக்கால் பண்பலை நூறு புள்ளி மூன்றில் ஜி பூம்பா.
1: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ஜி பூம்பா நிகழ்ச்சியில் அடுத்து குழந்தைகளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி

இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது ஜி பூம்பா. குழந்தைகள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி விழாவரும் நேர் முயற்சியில் பங்கேற்க உங்களது குழந்தைகளை இப்போது அழைக்கலாம். சுழி 4368 என்கிற முன்னணி பெண்களோடு 2311 2991 2998 0298 958 இந்த 3 தொலைபேசி எண்களையும் அழைக்கலாம். கொடுவை ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அது 9566427231. இணைப்பில் வரும் குழந்தை வருக. வணக்கம். வணக்கம். ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, இணைப்பில் வந்திருக்கிறாங்க. நான் உங்களுக்குள்ளார ஒரு ஏதோ ஒரு தயக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹலோ.

0: தீபும்பா நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த குழந்தை வருக. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? காரைக்கால்ல இருந்து பேசுறீங்க. யார் பேசுறீங்க? பேரை சொல்லலாமே. சொல்லுங்க, உங்களுடைய பேர் என்ன? ஹலோ, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? ஹலோ,
1: ஹலோ,
0: சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? என்ன சொல்லணும்னு அம்மாட்ட கேக்குறாங்க. சொல்லுங்க.
1: கருப்பவை.
0: அழகா ஒரு குரல சொல்லிட்டீங்க.
1: பண்புடையார். பத்தண்டு உலகம். அது இன்று மண்புக்கு மாய்வது மண்.
0: சிறப்பு. அதாவது சிக்கலான சொற்களை கூட அழகாக உச்சரிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கு. நன்றி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க நன்றி. அடுத்து வரக்கூடிய குழந்தை வருக. வணக்கம். ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். குழந்தைகள் பங்கேற்கக்கூடிய ஜி பூம்பா நிகழ்ச்சியில் அவங்களுடைய மழலை மொழியில் இது வரைக்கும் நம்ம நினைஞ்சோம். இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு பக்கத்தில் கூட நிறைய நேர்கள் கருத்துக்களை போட்டிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல் போட்டிருக்காங்க, ஜி பூம்பா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மழலை வராங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க ஆகா பாருங்கள். இனிப்பில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி

0: நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மழை வராங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஆஹா பாருங்கள். இனிப்பில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி இருக்கிற நேரத்தில் வந்தாங்க, அவங்களுடைய இணைப்பு என்னமோ துண்டிக்கப்பட்டிருக்கு. நிறைய குழந்தைகள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. பங்கெடுத்து கொண்ட குழந்தைகளுக்கும் அவருடைய பங்களிப்பிற்கும் பண்பலையின் வாழ்த்துக்கள் வந்துட்டாங்க. கடைசியாக வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம். அம்மா சொல்லி சொல்ல சொல்றாங்க. யாரு, எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன ஊர்ல இருந்து? உடையார்பாளையத்துல இருந்தா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? ஏபிசிடி சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். எனக்கும் தெரியாது, நானும் உங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். நீங்கள் சொன்னது எனக்கு நல்லா மனப்பாடம் ஆகிட்டுங்க. ZYXWVUTSRQPONMLKJHJFEDCVA முடிச்சிட்டேன் நான் தலைகீழே. சரி, நன்றி நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு. குழந்தைகள் மத்தியில் நல்ல சிந்தனைகளை விதைக்கிறதும் குழந்தைகளுடைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை ஊக்கப்படுத்துறதும் தான் நிகழ்ச்சியோட நோக்கம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த குழந்தைகள் நிறைய விஷயங்களை கொடுத்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம். அதே நேரம் பங்களிக்க முயற்சி செஞ்சு இணைப்பு கிடைக்காமல் போன குழந்தைகள் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கான இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரும், அப்போது நீங்கள் பங்கேற்கலாம். அதுக்காக தயாராக இருங்க, முன் தயாரிப்போடு இருங்க. நிறைவு பெறுகிறது இன்றைய ஜி பூம்பா குழந்தைகள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி.

இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11:00.

நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்லி, இன்னைக்கு உலக விலங்குகள் தினம். இந்த உலக விலங்குகள் தினத்துல நாம இன்னைக்கு ஒரு புதிய விலங்க பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அந்த விலங்கோட பேரு தாங்க ஓகாபி. என்ன பேரே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உண்மைதாங்க, இந்த ஓகாபி அப்படிங்கிற ஒரு உயிரினம் காட்டோட கோடு போட்ட குதிரை அப்படின்னு சொல்லலாங்க. இது எங்க அதிகமா காணப்படும் அப்படின்னா, ஆப்பிரிக்கா கண்டத்துல காங்கோ அப்படிங்கிற ஜனநாயக குடியரசுல தாங்க அதிகமா காணப்படும். அதுவும் அடர்ந்த மழைக்காடுகள்ல மட்டும்தாங்க நிறைய இருக்கு. இந்த ஓகாபி பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வரி குதிரை மாதிரி உடல்ல வெள்ளையோ கருப்போ வரிகள்

கலந்திருக்கும். ஆனா இது வரி குதிரையோ வரி குதிரையோட சொந்தக்காரங்களோ கிடையாதுங்க. இது ஜிராஃபி, அதாவது ஒட்டகத்தோட குடும்பத்தை சேர்ந்தது. இந்த ஓகாபி எப்போதுமே ஒரு கூச்ச சுபாவம் உடையதுங்க. அதனால மனிதர்கள் கண்ணுல அவ்வளோ சீக்கிரம் தென்படாதுங்களாம். இதோட ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்கும் ஒட்டகத்தை போலவே நீளமான நீல நிற நாக்கு இருக்கும்னு சொல்றாங்க. அடர்ந்த காடுகள்ல நடக்கும்போது அதாவது மத்த எல்லா இனங்களோட அதாவது ஓகாபிகளோட சேர்ந்து நடக்கும்போது மெல்லிய ஒலிகளால மத்த உயிரினங்க கூட பேசிக்குமா, அது மனிதர்கள் காதுல கேட்கவே கேட்காது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உலக விலங்குகள் தினத்துல ஓகாபி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் கேட்டு ரசிக்கலாம். இது உங்களுக்கே உங்களுக்கான நிகழ்ச்சி தோழிகளே. வணக்கம் தோழி. இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில எது தொடர்பான நினைவுகளை எது தொடர்பான பேச்சுக்கள் இன்னைக்கு இருக்க போகுது அப்படின்னு இந்நேரம் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல அழகா போஸ்டர் போட்டுட்டேங்க. அதுலயே நான் கேள்வியும் சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் சைலண்டா ரேடியோ மட்டும் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் ஒரு முறை என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னு சொல்லணும்ல. ஆமாங்க, இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நாம ஒரு சில பழக்க வழக்கம் நம்ம கிட்ட இருக்கும், அந்த பழக்க வழக்கங்களை மாத்திக்கோங்க மாத்திக்கோங்கன்னு நம்ம வீட்டுல இருக்கவங்க நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கும் தெரியும், இந்த பழக்கத்தை நம்ம மாத்தியே ஆகணும், இது நமக்கு கொஞ்சம் சரிப்பட்டு வரமாட்டுது அப்படின்னு நீங்க யோசிச்ச பழக்கம் நிறையவே இருக்கும். அந்த வழக்கத்தை ரொம்ப முயற்சி செஞ்சு மாத்தியும் இருப்பீங்க. உதாரணமா ஒரு காஃபி குடிக்கிற வழக்கமா இருக்கலாம், அல்லது டிவி அதிகமா பாக்குற டைமா கூட இருக்கலாம். இதெல்லாம் நான் மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு கடின முயற்சி செஞ்சு நீங்க மாத்திக்கிட்ட பழக்கம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில சொல்ல போறீங்க. உங்களுடைய இந்த நீங்க கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு மாத்திக்கிட்ட பழக்கம் என்ன அப்படின்னு சொல்றத கேக்கிறதுக்கு ஆவலோடு காத்திருப்பது நாடங்கள் ஆர்ஜி அகல்யா பிரபாகரன். ஓகே ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா நாங்க போன் பண்ணி பேசணும்னா உங்களுக்கான நம்பர் நான் சொல்லணும்ல. உங்களுக்கான அலைபேசி எண் என்ன அப்படின்னா 9566427233. இந்த அலைபேசி எண் உங்களுக்காக இருக்கு. அடுத்தது தொலைபேசி எண்ணும் இருக்கு. தொலைபேசி எண் என்ன அப்படின்னா 04368. இந்த முன்னிணைப்பு எண்ணோட 2311231 அல்லது 2994840 அல்லது 2995850 இந்த நம்பர்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. உடனே நம்ம கரைக்கால் பண்பலைக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய கடின முயற்சி செஞ்சு மாத்திக்கிட்ட வழக்கம் பழக்கம் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, கடின முயற்சி செய்து நீங்கள் மாற்றிக்கொண்ட பழக்கம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில வர முதல் தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: காரைக்கால் நளினி.
0: சொல்லுங்கம்மா. நலமா இருக்கும் நளினிம்மா, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, பண்பல என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு சக்கர தேவன் படத்துல இருந்து மஞ்சள் பூசி மஞ்சள் பூசும் மஞ்சி பூங்கொடி அந்த
0: பாடல் கொடுத்துடலாம். அழகா பாடிட்டீங்க, அப்படியே சொல்லுங்களேன். நீங்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இந்த பழக்கத்தை நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னா, எந்த பழக்கத்தை நீங்க மாத்திக்கிட்டீங்க?
1: ரொம்ப கோபம் வரும்.
0: ஆஹா,
1: அந்த பழக்கத்தை தான் மாத்திக்கணும்னு இப்போ அமைதியா போயிருது. எங்க போனாலும் கோவப்படக்கூடாது, அப்படியே அமைதியா போயிடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா போயிருது.
0: நல்ல விஷயம் தான், மாத்திக்கிட்டோம்ல. ஏன்னா கோபத்தினால எப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரியாது. நம்ம கோபப்பட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி, ஆப்போசிட்ல இருக்கவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி, அந்த கம்யூனிகேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடே போயிட்டு இருக்கும்ல. ஆமா, அதனால
1: நான் மாத்திக்கிட்டேன்.
0: ஓகே, நீங்க நளினியம்மா சொன்ன மாதிரி நாமளும் கோவத்தை மாத்திக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க.
1: நம்ம உடம்பும் நல்லா இருக்கும்ல மேடம்.
0: கண்டிப்பா, கோவப்படும் போது நமக்கு தான் அதிக பாதிப்பு அப்படிங்கறத கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நாமளே யோசிப்போம். நிச்சயமா. நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றிமா.
1: நன்றி மேம்.
0: நன்றி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல

0: கணுமா திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
2: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
1: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
3: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
1: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: கரைக்கல்பண்பலை 100.3 இது வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில கடின முயற்சி செய்து நீங்க மாத்திக்கிட்ட பழக்கம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில வர இந்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: அகலமண்டலிருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலில் என்ன பாடல் வேண்டும்?
1: முடியல
0: அப்படியே மாத்த சொல்றீங்க அப்படின்னு உள்ளார ஒரு கேள்வி வரும் இல்லையா?
1: என்ன
0: மாத்த முயற்சி செஞ்சீங்களா, மாத்திட்டீங்களா?
1: நன்றி.
0: நேற்று நமது பண்பலையில் நாளை

0: ஓகேம்மா, நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றிம்மா. நன்றி. நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலினிக்குழி கொடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தல்லர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலினிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இழந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
7: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
8: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
9: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
10: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
9: ரைசாக்ட், கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
0: நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
4: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
14: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில கடின முயற்சி செஞ்சு நீங்க மாத்துக்கிட்ட பழக்கம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில வர இந்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக, வணக்கம்.
1: காலை வணக்கம் தோழி.
0: காலை வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: மருந்தூர் ராஜலட்சுமி சங்கர்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: படம் கனவே கலையாதே, பாடல் கண்ணோடு வந்த காதல்.
0: ஆஹா, சரி, பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க கடின முயற்சி செஞ்சு மாத்துக்கிட்ட பழக்கம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: திருமணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்த மேடம், சென்னையில.
0: ஓகே.
1: அப்ப ரெண்டு பேருந்து புடிச்சு 10 மணிக்குள்ள அங்க வேலையில இருக்கணும். அதனால 7 மணிக்கெல்லாம் கிளம்பினால அவசர அவசரமா அம்மா சமைச்சு செஞ்சு கொடுத்த
0: சாப்பாடு
1: அவசர அவசரமா சாப்பிட்டு அதே பழக்கத்துக்கு திருமணம் ஆயும் அந்த அதே பழக்கமா போயிட்டு பொறுமையா சாப்பிடுறேன். வீட்டுல இங்க வந்தாங்க சொன்னாங்க, பொறுமையா சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டும் அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லி சொல்லி அங்க வந்து மாறாம இருந்தா இப்ப மாத்திக்கிட்டோம் பொறுமையா சாப்பிட ஆரம்பிச்சு.
0: வெரி குட்மா. அதாவது இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக தான் இவ்வளோ ஓட்டமுமே. தினமும் நல்லபடியாக சாப்பிடணும், மூணு வேளையும் ரசித்து ருசித்து சாப்பிடும்போது தான் நாம் ஒரு மாதம் ஃபுல்லாக ஓடி அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதோட அனுபவமே அங்கே தான் இருக்குது. அப்போ நிதானமாக சாப்பிட்ற பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க, அவ்வளோதானே?
1: இப்போ இங்கே வந்து மாற்றிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த தடவை கண்டிப்பாக அதுதான் வேணும் மேடம். உடம்புல தான் சொல்லுவாங்க பெரியவங்க. இப்போ மாற்றி

0: பொறுமையா சாப்பிடுறேன்.
1: நிச்சயமா ரொம்ப அழகா உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில இருந்தமைக்கு நன்றி.
0: நன்றி
1: நன்றி.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. இது வணக்கம் தோழி. நேரம் சரியா 11:30 ஆகிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீங்க Facebookல நான் போட்ட போஸ்ட் எடுக்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க. அந்த கமெண்ட்ஸ் படிச்சிடலாமா? யாரு கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கடலோர துறைமுகத்துல இருந்த தமிழ் சுடர் அப்படிங்கிறவங்க தான் கொடுத்திருக்காங்க. ஒரு காலை வணக்கத்தோட சரியான நேரத்திற்கு சாப்பிடுவது, காலையில் 8:30 முதல் 9 மணிக்குள் சாப்பிட்டு விடுவேன். முன்பெல்லாம் டிஃபன் வந்து 12 மணிக்கு மேலதான் சாப்பிடுவேன். ஒரு சமயம் சாப்பிடாமலும் இருப்பேன். அது வந்து உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. அதனால என்ன நானே மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது தோழியர்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க தன்னோட கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. இருந்தாலும் இது தோழிகளுக்கான நிகழ்ச்சி, அதனால என்னோட கமெண்ட்ஸ் நான் போடணும்னு போட்டுட்டேன் அப்படின்னு அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கொள்ளிடத்துலேருந்து சித்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பொதுத்துறையிலேருந்து சித்ரா தேவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. மணக்குடி சித்ரா ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இருந்தது வந்து தள்ளி போடும் பழக்கத்தை கடின முயற்சி செய்து மாற்றிக்கொண்டேன். செய்ய வேண்டிய வேலைகளை உடனுக்குடன் முடிக்க வேண்டும் என்று பழகிக் கொண்டேன். இப்பொழுது நேரத்தை வீணாக்காமல் திட்டமிட்டு செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது புதுமையான தலைப்புகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கோவில் அனலட்சுமி ரவி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பேரளத்திலிருந்து சந்தோஷ்குமார் சொல்லியிருக்காங்க, அனைவருக்கும் காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நகையை சிக்கல் சரண்யா சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா, பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வதுதான் கடினம், இப்பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என தெரிந்து கொண்டுள்ளேன், மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப கோபம் வரும், அது கொஞ்சம் மௌனமாக இருந்து மாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர்லேருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்பெல்லாம் நடைப்பயிற்சி செய்யாமல் இருந்தேன், இப்பொழுது கடும் முயற்சி செய்து ஒரு நாள் வந்து 1 கிலோமீட்டர் வரை நடைப்பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்துலேருந்து தீபா வந்து காலையில் கிழிந்திருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், முயற்சி செஞ்சு மாற்றுவோம். அது போல நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, ஃபைரோஸ் பான கொடிக்கால் பாளையத்துலேருந்து தான் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்களோட, ஒரு முன்பெல்லாம் ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிச்சு கவலைப்படுவேன், இப்போல்லாம் தேவையில்லாதவெல்லாம் யோசிக்கிறதே இல்லை, பரவாயில்ல பார்த்துக்கலாம், நிதானமாக எடுத்துக்கொள்ளு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்க நான் பழகிட்டேன். மன அமைதிக்காக கற்றுக்கொண்ட அழகான மாற்றம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து மாலதி சொல்லியிருக்காங்க, கோபம் அதிகம் வரும், என் கணவர் குழந்தைகளுக்காக என் குணங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொன்னியமேடு வனை கணேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு காலை வணக்கத்தையும் நிகழ்ச்சிகள் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. அதோடைய பல வருடங்களாக கைவிரல் நகத்தை கடிக்கும் பழக்கம் வந்தது, எவ்வளவு முயற்சி செய்தும் முடியவில்லை, பலரோட கிண்டலில் பார்த்து பார்த்து அப்போ கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் அந்த பழக்கத்தை நிறுத்தின இப்ப எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க, இந்த நகம் கடிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு அனிச்சை செயலாவே நடந்துகிட்டு இருக்கு. அந்த குணத்தை, அந்த பழக்கத்தை நாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க நகம் கடிச்சா உடனே நம்ம நகம் கடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம், ஆனா ஒரு சில சமயம் நம்மளுமே அந்த விஷயங்களை செஞ்சிருவோம். அதை கொஞ்சம் முயற்சி செஞ்சு மாத்திக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே அதை பாராட்டுக்குரிய விஷயம்தாங்க. நன்னிலத்திலிருந்து சுகுணா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் அருள் ஷாலினி ரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 2-வீலர் கொஞ்சம் வேகமாக போகிறது உண்டு, இப்பொழுது அதை குறைத்து கொண்டு

0: நமக்கு நல்லதும் மற்றவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: உண்மைதாங்க, வாகனத்தில் நம்மளோட சேஃப்டி ஒரு பக்கம்னா ஆப்போசிட்டில் வரவங்களோட சேஃப்டியை அதிகப்படியாகவே யோசிக்கணும். அதனால நம்மளுடைய வேகத்தை குறைச்சி நமக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கவனமாக வாகனம் இயக்கிறதும் ஒரு சிறந்த மாற்றம் தான் சொல்லணும். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் வணக்கம் தோழி.

0: பதினோரு மணி 40 நிமிடத்துல நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில வர இந்த தோழிக்கிட்டையும் பேசிடலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, பண்பில் என்ன பாடல் வேண்டும்? பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க கடின முயற்சி செஞ்சு மாத்திக்கிட்ட விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: எப்ப பார்த்தாலும் நிறைய யோசிச்சுட்டே இருப்பேன்மா. அந்த யோசிக்கிறத இப்ப நான் விட்டுட்டேமா, அதனால எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு.
0: மனநலத்துக்கும் எப்போதுமே அது அதிக தொந்தரவுகளை கொடுக்கும். அதனால எந்த விஷயம் இருந்தாலும் ஆமா நடந்துருச்சு, இதை எப்படி நம்ம இன்னும் ஃபியூச்சர்ல சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் யோசிப்போம், எல்லா விஷயமும் ஈஸியா மாறிடும். ஓகேவா?
1: நன்றிமா.
0: நன்றி. நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கலைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேர்களுக்கு தங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
4: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: நாகை மூரா சன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில வர இந்த தோழி யாருன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: அன்பு வணக்கத்துடன் வருகிறது காட்டுமன்னார் திருநாரைய மங்கையரசு திருப்பூர் எது தோழி. காலை வணக்கங்கள் என் அழகு பண்பலைக்கு தோழி.
0: ஓகே வணக்கம், நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க, சொல்லுங்க நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு தர்மத்தின் தலைவன் படத்திலேருந்து வெள்ளி மணி சின்னத்தில அந்த பாடல் கொடுங்க தோழி.
0: பாடல் கொடுத்துடலாம்.
1: ரொம்ப வாய் ஜாஸ்தியா பேசுவேன் நானு. பொறுமையா இராமா, எல்லாமே செய்யலாம், பொறுமையா இரா, பொறுமையா இருந்த பொறுமையா இருப்பாரு. ரொம்பத்துக்கு நம்ம பொறுமையா இருந்தாரு. இப்ப லைம் வந்து சூப்பரா இருக்கு தோழி.
0: அப்ப வந்து மாத்திக்கிட்டது வந்து உங்களுடைய பொறுமை அப்படிங்கிறீங்க, அப்படியா?
1: என்னுடைய பொறுமைய, என்னுடைய கோபம் எல்லாத்தையுமே மாத்திட்டேன். வாய் ஜாஸ்தியா பேசுவ.
0: நன்றி. வணக்கம் தோழி, நிகழ்ச்சிக்கு வந்திருக்க இன்னும் சில கமெண்ட்ஸையும் படிச்சிடலாம். ஆக்கூர் மடப்புறத்துல இருந்து நாச்சியா மன்சூர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தோழிக்கு வணக்கம், அதாவது நிகழ்ச்சிக்கு ஒரு வணக்கத்தை சொல்லியிருக்காங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் அதிகமா யோசிப்பேன், அதனால உடல்நிலை சரியில்லாம போகும், அதை யோசிக்கிறத நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது யாரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திருநெல்லிக்காவல்லேருந்துட்டு சுமதி சதீஷ் வந்து காலை வணக்கத்தை சொல்லியிருக்காங்க.

0: அதோட அமுதா சேகர் வந்து நான் கடினமாக மாற்றிக்கொண்டது அதிகமாக டீ குடிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குறைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா பேரளம் செந்தில் கண்ணன் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஷோபா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அதிகமாக கோபப்படுவேன், இப்பொழுது கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொண்டு அனைவருக்கும் அன்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நந்தகுமார் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்துக்கு யார் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஜெயங்கொண்டத்திலேருந்து மெர்சிராணி கலைவாணன் தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு வணக்கம் சொல்லிட்டு, நான் வேலை பார்க்கும் இடத்தில் கடினமாக உழைப்பேன், ஆனால் வேறு ஒருவர் இடையில் வந்துவிட்டார்கள், என்னை மாற்றிக்கொண்டு திரும்பி வந்து விடுவேன். இது மாதிரி நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கான்பூர்லேருந்து ஆனந்த் முத்துக்குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் காலையிலும் மாலையிலும் நடைப்பயிற்சி யோகா பயிற்சி செய்ய என்னை நானே பழக்கி கொண்டுள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கும்பகோணத்துலேருந்து யாரு அப்படின்னா இந்திரமூர்த்தி திருமதி அவங்க தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளவு கடினமாக முயற்சி செய்து மாற்ற மறுபடி பழக்கங்கள் என்னிடம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றிக்கிற மாதிரி இல்லைங்க, எல்லாமே குட் குவாலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது தொடர் பழக்கமாகவே இருந்து வந்த காலை உணவை தவிர்ப்பது என்ற பழக்கத்தை இப்பொழுது கடினப்பட்டு மாற்றி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அடுத்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பஞ்சநதி குளத்துலேருந்து கோவி இளவரசன் விஜயலட்சுமி அவங்க தான் சொல்லியிருக்காங்க. வணக்கம் தோழிக்கு, நிகழ்ச்சிக்கு இந்த சிறப்பாக இருக்குது, அதனால் ஒரு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. முன்பெல்லாம் எதிர்க்கெடுத்தாலும் தயக்கத்துடன் செயல்படுவேன், இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க, மிகவும் சுறுசுறுப்பாகவும் எச்சரிக்கையிடும் துரிதமாகவும் செயல்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நிறைய சினிமா படம் பார்ப்பேன், ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு படம் கூட பார்ப்பேங்க, அந்த பழக்கம் இப்போ இல்லை, மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரையர்லேருந்து லதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கடின முயற்சிக்கு பின் தலைவலிக்கு மாத்திரை போடுவதை மாற்றிக்கொண்டு காஃபி குடிப்பதை மாற்றிக்கொண்டு குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகப்படியான டேப்லெட்ஸ் போடுறதையும் அதிகமாக காஃபி குடிக்கிறதையும் சேஞ்ச் பண்ணியிருக்கதா நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போல உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம கரிகால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்க. இருக்கிற வேதம் இருக்கிற நேரத்துல உங்களுடைய கமெண்ட்ஸையும் படிச்சிடலாம்.
1: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க, பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த மூன்று நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா வர இந்த தோழிக்கிட்டையும் பேசிடலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: நான் சிதம்பரத்துல இருந்து மீனாட்சி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு சின்ன மாப்பிள்ளை படத்துல இருந்து மேடம், காட்டுக்குயில் பாட்டு சொல்லன்னு ஒரு பாடல் வேணும் மேடம்.
0: பாடல் கொடுத்துடலாம், சொல்லுங்க. நீங்க முயற்சி செஞ்சு மாத்திக்கிட்ட விஷயம் அப்படின்னா என்ன?
1: நான் முன்னாடிலாம் அதிகமா டிவி தான் மேடம் அதிகமா பாத்துட்டு இருப்பேன். அதை கஷ்டப்பட்டு குறைச்சி இப்ப வானொலி தான் மேடம், ரேடியோ தான் அதிகமா கேக்குறேன்
0: மேடம். வெரி குட், நல்ல பழக்கத்தை மாத்திருக்கீங்களே.
1: அதுவும் காரைக்கால் எப்பவும் தான் மேடம்.
0: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷமா. நிகழ்ச்சியில என்ன வைக்க, நன்றிமா.
1: நன்றிங்க மேடம்,
0: நன்றி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில தோழிகள்லாம் ரொம்பவே ஆர்வமா கலந்துகிட்டு அவங்களுடைய கருத்துக்களையும் நினைவுகளையும் ரொம்ப சூப்பரா பகிர்ந்துகிட்டாங்க. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலோட நம்மிடமிருந்து விடைபெறுகிறது. வணக்கம் தோழி.

ஆகாஷ்வாணி. நேரம் 12 மணி. நேயர்களை நீ கேட்கலாம் எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நமது பண்பலில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மோராசன்சன் ரெடிமேட்ஸ், மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர், வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை. இந்த அறிவிப்பினை அடுத்து வருதுங்க. 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்ட ராமநகை மாளிகை வழங்கும் பசும் தளிர், பங்கேற்கும் தல் ஜி வி ஜானவ், 12:55 பன்னிசை வேலுண்டி என தொடங்கும் பாடல், பாடியவர் பழனி கே வெங்கடேச அவர்கள். 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:30 கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரன் அவர்களின் பிறந்த நாள் உரை வழங்குபவர் க அம்சப்பிரியா அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 1:55 வெள்ளிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். இதில் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் வார்த்தை விளையாட்டு, 2:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸின் வார்த்தை விளையாட்டு தொடர்ந்து கேட்கலாம், 1:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்ஸ், 1:30 நாகை மோராசன்சன் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி, 4 மணிக்கு பாரதியின் பாஞ்சாலி நாடகம், எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, 5 மணிக்கு வைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸின் கலக்கல் நேரம், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை வசனமிகு என தொடங்கும் பாடல், பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ் 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள், 6:45 இசைத்தூரியை, 27:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், மல்லிகை மற்றும் காய்கறி சாகுபடி அனுபவங்கள், திருநெல்லாறு பேட்டை ஏ ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம், 8:30 நாகை மோராசன்சன் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் காணம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம், 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லமது வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள், 10:00 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும், 10:30 இரவும் மலரும் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நேயர்கள் இதுவரை கேட்டது எஃப்எம் எக்ஸ்பிரஸ்.

0: Control of southwest monsoon from remaining parts of Marathwada and Vidarbh, some more parts of Maharashtra, Chhattisgarh, Telangana and north interior Karnataka during the next 2 days. The Aichi Nagoya Asian Games 2026 are set to conclude today, bringing more than 2 weeks of exciting sporting action to an end. India has put up an impressive performance at the 20th Asian Games, securing 4th place in the overall medal standings with a tally of 85 medals, including 21 gold, 27 silver and 37 bronze. The closing ceremony of the Games will be held in Nagoya, Japan. The event is scheduled to begin at 2:30 p.m. IST. India's women's flag bearer for the closing ceremony has been confirmed as the shooting star Neeru Dhanda, who will proudly carry the tricolour in Nagoya. Prime Minister Narendra Modi has congratulated the winners of the Asian Games. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 12:10. சருகுகளை கூட சிறகுகளாய் மாற்றும் வல்லமை இசைக்கு மட்டுமே சொந்தம் அந்த இசை சாம்ராஜ்யம். இது உங்கள் காரைக்கால் வானொலியில். நேயர்களினி கேட்கலாம் கடித மலர்கள். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடக்கமாக விளமல் காவேரி எத்திராஜ் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். இவர் கடந்த 29 மாலை 4 ஒளிபரப்பான ஓர் முறவு நிகழ்ச்சியில் பூம்புகார் கண்ணகி சிலை அருகில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பானதை கேட்டேன். ஊரின் சிறப்பு, அங்குள்ள கண்ணகி சிலை, கலங்கரை விளக்கம், கலைக்கூடம் பற்றி அந்த ஊர் மக்கள் எடுத்து கூறினார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் மாலை 4 ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் விழுதிய நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் இரா மதனசேகர் அவர்களின் பாடல்களை கேட்டேன். பாடல்களும் அதற்கான விளக்கங்களும் அற்புதமாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் என எழுதியுள்ளார் இதே நேயர். இதே நேயர் கடந்த 28 காலை 6:55 ஒளிபரப்பான பசந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திருநள்ளார் எல்கேஜி படிக்கும் குட்டீஸ் எஸ் அஷ்மியா அவர்களின் தமிழில் சொன்னது சூப்பராக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இதே நேயர். 28 பகல் 2:30 ஒளிபரப்பான சங்கீதசார நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்டேன். மகா கணபதி என தொடங்கும் பாடல் இனிமையாக இருந்தது. கேட்டு மகிழ்ந்தேன். வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் 29 மாலை 4 ஒளிபரப்பான ஊர் முறவும் நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பானதை கேட்டேன். ஊரின் சிறப்பு பற்றியும், அங்குள்ள கோயில்கள் பற்றியும், பட்டு நெசவு தொழில் பற்றியும், விவசாயம் நிறைந்த ஊர் என்பதையும் அந்த ஊர் மக்கள் வாயிலாக அறிந்து கொண்டோம். வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 1 காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் காரைக்கால் குட்டீஸ் ஆர் சாய் மீனா அவர்கள் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி சொன்னது சூப்பராக இருந்தது. குட்டி சாய்மீனா அவர்கள் படித்து இராணுவ அதிகாரியாக ஆவதற்கு அவர்களின் ஆசை நிறைவேற மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்த கடிதங்களை நமக்கு எழுதியிருக்காங்க அழிவிலும் ஜெயலட்சுமி கணேசன். கடந்த 25 அன்று மாலை 4 ஊர் முறவும் கேட்டோம். இதில் பூம்புகார் கண்ணகி சிலை அருகில் இருந்து பேசினார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகாரின் கண்ணகி சிறை வரலாறும் பூம்புகாரின் வரலாறும் அறிந்து கொண்டும் வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 26 அன்று காலை 8:45 புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் திருமாலின் திருவிழா நிகழ்ச்சியில் தரும் வந்த திருமலைராயன் பட்டினம் பிரசன்ன வெங்கடேச ஜலபதி திருக்கோவில் சிறப்புகள் கேட்டும் வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 27 அன்று இரவு 7:25 உழவர் அரங்கம் கேட்டோம். இதில் கோழி காடை வளர்ப்பு பற்றி அனந்தமங்கலம் கோ முருகானந்தம் அவர்கள் நேர்முகம் கேட்டோம். நிகழ்ச்சி அருமையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 28 காலை 9 நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. மதியம் 2:30 சங்கீதசாரல் நிகழ்ச்சியும் அருமையாக இருந்தது. பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் நாதஸ்வர இசை கேட்க கேட்க ஆனந்தம். வழங்கிய பண்பலைக்கு நன்றி, கேட்டு ரசித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் 30 6:40 என்று சொல்ல முது கேட்டோம். இதில் வசந்தா அம்பலவான

0: அவர்கள் கர்மா என்பது என்ன என்பது பற்றி விளக்கமாக சொன்னார்கள். கேட்டோம், தெரிந்து கொண்டோம். வழங்கிய வானொலிக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே நேர் கடந்த 29ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் கேட்டோம். இதில் அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரம் என்ற ஊரிலிருந்து நேரலையாக பேசினார்கள். இதில் அந்த ஊரின் சிறப்புகள் பற்றியும் விவசாயம் சார்ந்த ஊர் என்றும் அந்த ஊர் கோவில் சிறப்பும் பற்றியும் சொன்னார்கள். பல நேயர்கள் பங்கு பெற்று நிகழ்ச்சி ரொம்ப கலகலப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 1ஆம் தேதி அன்று காலை 8:45 சிவாஜி கணேசன் பிறந்த நாள் உரை கேட்டோம். சிவாஜியின் சாம்ராஜ்யம், சிவாஜியின் பொக்கிஷம், பிறந்த நாள் உரையால் அவர்கள் நடிப்பில் திரைப்படத்தில் சில காட்சிகள் கேட்டும் ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள் என எழுதியுள்ளார் இந்த நேயர். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் இனி ஏத்துக்குடி ராஜ்குமார் இவங்க எழுதியிருந்த கடிதம். கடிதம் 25ஆம் தேதி சிந்தனை அரங்கம் கேட்டேன். இக்கறைக்கு அக்கறை பச்சி என்ற தலைப்பில் நேயர்கள் அழகாக கருத்துக்களை சொன்னார்கள். ஒளிபரப்பு செய்த அறிவிப்பாளர் இருவர்களுக்கும் காரைக்கால் வானொலிக்கும் பாராட்டுகள் பல பல என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்த கடிதத்தை எழுதியிருக்காங்க சங்கரன் மந்தல், ராஜி, சாகுல் கமீத், அப்துல் அஜீஸ், தரங்கை மணிசேகர், ஹரிஹரன் கூடல், கார்த்திகேயன், தனசேகர், எரவாஞ்சேரி கணேசன், கஸ்தூரி, கலாவதி, ராஜ்மோகன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க அவங்க எல்லார் பேரையும் போட்டு. அன்புள்ள காரைக்கால் பண்பலைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எழுதியது. கடந்த 25ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பான ஊரும் உறவும் நேரலை நிகழ்ச்சி பூம்புகாரிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பானது. பூம்புகாரின் சிறப்பு மேலும் சிறக்க வானொலி வழிவகுத்தது. நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள் என எழுதியுள்ளனர் இந்த நேயர்கள் அனைவரும். அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் பட்டினம் தட்சிணாமூர்த்தி இவங்க சொல்லியிருக்காங்க. தினம் தினம் காலை மாலைன்னு சொல்லும் போது நிகழ்ச்சி கேட்டு வருகிறோம். வழங்கிய பண்பலைக்கு நன்றி, தொடரிட்டும் அதன் சேவை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன் இவங்க எழுதின கடிதத்தில் கடந்த 29 சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு பண்பலையில் ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் விழையுதே கேட்டோம். இதில் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் அன்பு நண்பர் திரு இரா மதனசேகர் அவர்களின் பாடல் தெரிவும் பாடல்களுக்கான விளக்கங்களும் அருமை. நிகழ்ச்சி சிறப்பு. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்த செய்தி, அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னா மயிலாடுதுறை ஒப்பிலாமணி மல்லிகாமணி இவங்க எழுதியிருக்காங்க. காரை வானொலி வாயிலாக 7:50 இதே தினம் அன்று இதய நோய் நிபுணர் டாக்டர் சிவகுமார் அவர்களின் நிகழ்ச்சி கேட்டும் மாரடைப்பு ஏற்படுவது குறித்தும் அதற்கு உடனடி தீர்வு பற்றியும் விளக்கினார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, பயனுள்ளதாகவும் இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்த கடிதம் கங்களாஞ்சேரி மைதிலி முருகேசன் இவங்க எழுதியிருக்காங்க. காரை எஃப்எம் மாநில நிலையத்தில் 28ஆம் தேதி காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் தலைப்பு சூழ்நிலை என்ற தலைப்பில் நேயர்கள் பல கருத்துக்களை கூறினார்கள். எப்பொழுதும் அடுத்தவரிடம் கேட்டு பேசும்போது சூழ்நிலை பார்த்து பேசவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்த கடிதம் திருநாகேஸ்வரம் சாந்தி இவங்க சொல்லியிருக்காங்க. புதன்கிழமை இன்சொல் அமுது நிகழ்ச்சி கேட்டும் கர்மாவை பற்றி அழகாக எடுத்து கூறினார்கள். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அருமை நிகழ்ச்சி. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்தது திருவாரூர் கூடூர் மாலாதேவி இவங்க சொல்லியிருக்காங்க. உலக இதய நாளை ஒட்டிய சிறப்பு தொடர் கேட்டும் நிகழ்ச்சியில் டாக்டர் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் சிவகுமார் அவர்கள் இதய நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் நெஞ்சுவலி, மூச்சுத்திணறல், கால்வீக்கம், உணவு கட்டுப்பாடின்மை, உப்பு குறைவாக எடுக்கணும் இது போன்ற பல செய்திகளை அறிந்து கொண்டோம். வழங்கிய பண்பலுக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர்கள். அடுத்த கடிதம் எழுதியிருக்காங்க லட்சுமாங்குடி செல்வராஜ். நான் பல வருஷமாக காரைக்கால் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். நான் காலை 5:55 இருந்து இரவு 11 வரை தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்குறேன். நிகழ்ச்சி எல்லாமே அருமையாக இருக்குது. பண்பலைக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கு பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேயர். எல்லா நிகழ்ச்சியும் கேட்குறாங்களாம், எல்லாமே அருமையாக இருந்துச்சு அப்படின்னு எழுதியிருக்காங்க.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: அண்ணா இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
4: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
3: இந்த

0: டாக்டர், இனிமே என்னால ஓட்ட முடியாது.
1: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
0: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
1: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
0: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, நடக்க மற்றும்

0: சேலம்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, நிரகம் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட், கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
4: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நேர்களை, நாளை முதல் உங்கள் காரை பண்பலை 100.3 புது புலிவுடன்.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
4: நேர்களை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காரைக்கால் வானொலி நிலையத்தின் கடித மலர்கள். நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியில் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தங்க நகைகளின் கலைக்கூடம்
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
4: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: விபிஎன் கண் மருத்துவமனையும்
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் இதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 9:55 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு வடலூர் ஹோட்டல் கிருஷ்ணபவன் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் வடலூர் டிஆர்எம் சாந்தி ஃபர்னிச்சர் ஷோரூம் வழங்கும் ஆலய உலா. இதில் வடலூர் திருவருட் பிரகாஷ வள்ளலார் 204வது வருவிக்கருவுற்ற நாள் விழாவின் நேர்முக வர்ணனை. நாளை பிற்பகல்
11: ஹோட்டல் கிருஷ்ணபவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்
12: வடலூர் நெய்வேலி டவுன்ஷிப் நெய்வேலி ஆர்ச் மற்றும் பன்ருட்டி.
4: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
13: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
14: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: நமது பண்பலையில் நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வு இரத்த தான சிறப்பு தொடர். தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது.
15: வீட்டு உபயோக பொருட்கள்
16: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
17: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
18: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.

0: ONGC
1: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஹேஷ்டாக் 100.3.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நமது பண்பலை நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து திருமலை ராயன்பட்டினம் அபிராமி வடக்கு தெரு ரே மதிவாணன் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 28ஆம் தேதி தேதியும் சேதியும் நிகழ்ச்சி கேட்டேன். திரையுலகில் கொடிகட்டி பறந்த நகைச்சுவை நடிகர் டனால் தங்கவேல் அவர்கள் திரையுலகிற்கு செல்வதற்கு முன் திருமலை ராயன்பட்டினத்தில் வளர்ந்தவர். 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் ஆயிரங்காளியம்மன் திருவிழாவிற்கு அவர் உயிருடன் இருக்கும் வரை தவறாமல் கலந்து கொண்டவர். அவரை நினைவு கூர்ந்தமைக்கு நன்றியும் பாராட்டுகளும் என எழுதியுள்ளார் இதே நேயர் உலக ரேபிஸ் நோய் தடுப்பு தினம் குறித்து ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் மருத்துவர் எல் கார்த்திக் பாலாஜி அவர்கள் ரேபிஸ் நோய் எவ்வாறு ஏற்படுகிறது, அதை எப்படி தடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக விளக்கினார்கள். அவருடன் நேர்த்தியாக உரையாடிய நெறியாளருக்கும் ஒளிபரப்பிய காரை பண்பலைக்கும் நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 30ஆம் தேதி சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் பணி நிறைவு பெற்ற தமிழ் பேராசிரியர் முனைவர் திரு பஞ்சாங்கம் அவர்கள் மனித உணர்வுகளை இணைக்கும் மொழிபெயர்ப்பு நூல்கள் பற்றி தெளிவாக விளக்கினார்கள். மேலும் மொழிபெயர்ப்பு நூல்கள் பணியில் மிகச்சிறந்த பங்களிப்பு செய்த பேராசிரியர் லெனின் தங்கப்பா அவர்கள் திருமலை ராயன்பட்டினம் அரசு பள்ளியின் ஆசிரியராக பணி துவங்கி புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணிமுடித்தவர். அவரை என்னாலும் நினைவு கூற வேண்டும். நினைவு கூர்ந்த காரை பண்பலைக்கு நன்றியும் பாராட்டுகளும் என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்த கடிதங்களை எழுதியிருக்காங்க SS ஸ்வேதா, சிவசக்தி நகர், சிதம்பரம், இந்த ஊரில் இருந்து. கடந்த 27ஆம் தேதி ஞாயிறன்று எழுத்தாளர் வசந்தா அவர்களின் என் சொல்லமுது திரையிசை காலை நேர உற்சாக டானிக் வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் 29ஆம் தேதி பசுந்தலில் பண்பலையின் பேசிய கன்னிகாஸ்டி UKG இந்த குழந்தை அழகா ஆணை பாட்டு பாடினது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அவங்க டாக்டராக நாங்களும் வாழ்த்துறோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே நேயர் 29ஆம் தேதி LSC நேரம் பற்றிய முக்கியத்தை அறிந்தேன், அழகாக இருந்துச்சு, அருமையாக விளக்குனாங்க, பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்த கடிதங்களை எழுதியிருக்காங்க திட்டச்சேரி MS அகுல் ஹமீது. 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 4:30 வரை ஒலிபரப்பான மனம் விழைதே நிகழ்ச்சியில் ஆண்டிப்பாளையம் மதனசேகர் அவர்களின் கடித வழி பாடல்களும் பாடல்களுக்கான விளக்கங்களும் அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:05 Point-to-Point நிகழ்ச்சியில் உங்கள் ஊரை ஒட்டிய சுற்றுலா தலங்கள் என்ற தலைப்பில் நேயர்கள் அனைவரும் பங்கு பெற்று அந்தந்த ஊரின் சிறப்புகளை அற்புதமாக எடுத்து கூறி நிகழ்ச்சியை சிறப்பித்து விட்டார்கள், வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 29ஆம் தேதி செவ்வாய் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பான ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் அவ்வூர் மக்கள் நமது காரை பண்பலையின் மீது கொண்டிருந்த அபரிவிதமான எண்ணங்களை கேட்டு வியப்படைந்தேன், நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளனர் இந்த நேயர்கள். அடுத்ததாக ஆரூர் கொடிகால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் இவங்க எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாமா. கடந்த 25ஆம் தேதி இன் சொல்லாமது திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள் வழங்கிய நற்குணங்களிலேயே மிக உயர்ந்த குணம் பொறாமை. பொறுமைக்கு பூமி தாயே உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறாமை இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக பொறுமை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளாங்க இந்த நேயர். இதே நேயர் 26ஆம் தேதி மனம் விழிதே நிகழ்ச்சி கேட்டேன், ஆண்டிப்பாளையம் மதனசேகர் அவர்களின் பாடல் தெரிவுகளும் அதற்கான விளக்கங்களும் அருமை என எழுதியுள்ளார். இதே நேயர் கடந்த 27 ஞாயிறன்று என் சொல்லும்போது வசந்தா அம்பலவாணன் அவர்கள் வழங்கிய இன்சொல்லமுது நிகழ்ச்சி காலமறிந்து காலத்தின் அருமை உணர்ந்து செயல்படுவதே செல்வம், தன்னை விட்டு நீங்க

இல்லாமல் கட்டி வைக்கும் கயிறு போன்றதாகும் என்பதை தெளிவாக விளக்கினார். நன்றி என எழுதியுள்ளார். இதே நேயர் கடந்த 28ஆம் தேதி பசுந்தொழில் நிகழ்ச்சியில் அல்மியா செல்லத்தின் அஸ்மியா செல்லத்தின் குரல் கேட்க கேட்க இனிமையாக இருந்தது. வருங்காலத்தில் தான் ஒரு காவலராக வர வேண்டும் என்ற குட்டீஸ் அஸ்மியாவின் ஆசை நிறைவேற இறைவனை வேண்டிக் கொள்கிறோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே நேயர் கடந்த 29ஆம் தேதி நலமாய் வாழ நிகழ்ச்சியில் டாக்டர் என் பி வினிஷா அவர்கள் மகப்பேறு நலம் குறித்து அளித்த விளக்கங்கள் அருமையாக இருந்தது. மெனோபாஸ் பற்றி விரிவாக விளக்கமளித்தார். வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். கடிதமலை நிகழ்ச்சிக்கு அடித்த கடிதங்களை எழுதியிருக்காங்க கங்களாஞ்சேரி டி முருகேசன். இவங்க கடந்த 27ஆம் தேதி ஞாயிறு காலை 6:35 உழவர்களின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன். மல்லிகைப்பூ நன்றாக பூத்து குலுங்க செய்ய வேண்டிய மிக எளிமையான வழிமுறைகள் பற்றி விளக்கமாக தெரிந்து கொண்டேன். வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 27ஆம் தேதி காலை மணி 6:40 இன்சுல் அமுது வசந்த அம்பலவாணர்கள் வழங்க கேட்டேன். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் காலம் பொன் போன்றது. காலத்தின் அருமையை உணர்ந்து வாழ்க்கையில் வெற்றி காண வேண்டும் என்பதே நல்ல உதாரணத்துடன் புரிய வைத்தது சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் 28ஆம் தேதி காலை 6:35 விதை பரிசோதனை செய்து விதைத்தால் நல்ல பலனும் அதிக மகசூலும் பெறலாம் தெரிந்து கொண்டேன். வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் 28ஆம் தேதி காலை மணி 6:40 இன்சொல் அமுது எழுத்தாளர் வசந்த அம்பலவாணன் அவர்கள் வழங்க கேட்டேன். தவறு செய்துவிட்டால் கௌரவம் பார்க்காமல் மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறு செய்தவர்களை தயங்காமல் மன்னித்திட வேண்டும். அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் 30ஆம் தேதி புதன்கிழமை காலை 6:40 இன்சொல் அமுது எழுத்தாளர் வசந்த அம்பலவாணன் அவர்கள் கூற கேட்டேன். ஒருவருக்கு அவர் செய்த புண்ணியம் பயன் தரும், எனவே புண்ணியம் தரும் செயல்களை செய்ய வேண்டும் என்பதை சிறு கதை மூலம் சிறப்பாக எடுத்துச் சொன்னார்கள். வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். கடிதமலர்கள் நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து சலாமத் சுகைனா இவங்க எனக்கு எழுதியிருக்காங்க. 25ஆம் தேதி இரவு விழா வந்த இரவும் மலரும் பகுதியில் காலத்தால் அழியாத கான போக்கிசமா எஸ்பிபி அவர்களின் நினைவுகளை எங்களுக்கு நினைவூட்டி காரைக்கால் பண்பலையில் அனைவருக்கும் புகழ்மாலை சூட்டும் விதமாக அவர் தேன்குரலில் ஒலித்த பாடல்கள் சிலவற்றை வானொலியில் வரம்பலம் செய்த பண்பலைக்கும் அவருடைய சாதனைகளை வார்த்தைகளால் புகழஞ்சலி செலுத்திய அறிவிப்பாளருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 26ஆம் தேதி அன்று மாலை உலா வந்த மனம் விழையுதே பகுதியில் எங்கள் ஊர் கூத்தூர் அலையில் உள்ள ஆண்டிப்பாளையம் திரு மதனசேகர் அவர்கள் தெரிவு செய்த பாடல்கள் விளக்கங்கள் அனைத்தும் சூப்பராக இருந்தது. நடிகர் திலகத்தின் பாடல்கள் முத்தாய்ப்பாய் இருந்தது. மன மகிழ்ச்சியுடன் கேட்டு ரசித்தோம். வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் பல பல என எழுதியுள்ளனர் இந்த நேயர்கள். நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைவான கடிதங்களை எழுதியிருக்காங்க. சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசின் பாரி இவங்க 26ஆம் தேதி அன்று இரவு 10 மணிக்கு இரவு மலரும் நிகழ்ச்சி கேட்டேன். இரவு நேரத்தில் காரைக்கால் பண்பலை 100.3 உலா வந்த அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளனர் இந்த நேயர். 27ஆம் தேதி 9:30 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சி கேட்டேன். இதில் உலா வந்த பாடல்களும் அதற்கான விளக்கங்களும் சூப்பர். வழங்கிய காரைக்கால் வானொலிக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றி என எழுதியுள்ளார். அடுத்ததா 29ஆம் தேதி அன்று 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி கேட்டேன். இதில் விட்டு கொடுப்பது சிறப்பான உரையாடல். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றிகள் பல என எழுதியுள்ளார் இந்த நேயர். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கடிதமலர்கள் நீங்க எழுதி அனுப்பின அனைத்து கடிதத்தையும் வாசிச்சிட்டோம் அப்படிங்கறது நாங்க நிறைவா சொல்றோம். உங்களுக்கும் நிறைவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இன்னும் நிறைய ப்ரோக்ராம்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. உங்கள் காரைக்கால் வானொலியில் நாளையிலிருந்து புது புதுசா நிறைய நிகழ்ச்சி வரப்போகுது. ஆமாங்க, நிறைய நிகழ்ச்சிகள் பழமை மாறாமல் புதுசாவே உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ் செய்திகள் கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவைத் தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஷேகான் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் வலுவாக உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், உலக அளவில் நமது ஜனநாயகம் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேர்தலில் மக்களின் தீர்ப்புக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி வருவதை அவர் கண்டித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டதாக கூறும் காங்கிரஸ் கட்சி, தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறுவதாக தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவைத் தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதியிலும், மேற்கு வங்கத்தின் ரெஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 9 தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய திட்டங்களுக்கான விரிவான பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஹைதராபாத் மாநகரம், மெட்சல், மல்காகிரி ஆகிய மாநகரங்களுடன் இணைந்து வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தெலங்கானா மாநிலத்தின் 80% வருவாய் ஹைதராபாத் மற்றும் சுற்றுவட்ட மாவட்டங்களிலிருந்து கிடைப்பதாக அவர் கூறினார். ஹைதராபாத்தில் மெட்ரோ மற்றும் மூசி ஆற்றின் தூய்மைப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலத்திற்கு தேவையான மத்திய அரசின் நிதி உதவியை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சுப்பிரமணிய சிவா வந்தே மாதரம் பாடல் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்றை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் விடுதலைக்காக சுப்பிரமணிய சிவா ஆற்றிய பணிகளை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மிகச்சிறந்த மேடை பேச்சாளரும் பத்திரிகையாளருமான தியாகி சுப்பிரமணிய சிவா ஞானபானு இதழ் வழியாக சுதந்திரம் குறித்த கருத்துக்களை வெளியிட்டு வந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். தேச விடுதலைக்கு அவர் ஆற்றிய அரும் பணிகளை போற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படும் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இளம் வயதிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று குறிப்பிட்டார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தைரியத்துடன் போராடிய அவர் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்ததாக சுட்டிக்காட்டினார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1932 சுதந்திரத்திற்காக போராடி தியாகி திருப்பூர் குமரன் உயிர் நீத்தவர் என்று கூறினார். உயிர் பிரியும் தருவாயிலும் மூவர்ண கொடியை இறுக பிடித்தவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். ராஜாஜியால் தேசத்தின் பொது சொத்து என்று அழைக்கப்பட்ட தியாகி திருப்பூர் குமரனின் தியாகங்களை நினைவு கூர்ந்து போற்றுவோம் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.

0: போராட்ட வீரர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் தைரியமும் தியாகமும் எப்போதும் ஊக்கமளிப்பதாக கூறினார். திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா என்று புகழாரம் சூட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக நமது விமான நிலையங்களில் உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் இடம்பெறுகிறது.
2: பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் தற்போது உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையமாக உருவெடுத்துள்ளது. பல்வேறு நகரங்களுக்கு பயணிகள் மற்றும் சரக்குகளை கையாள்வதில் சிறந்த விமான நிலையமாக பெங்களூரு திகழ்கிறது. சென்ற நிதியாண்டில் இந்த விமான நிலையத்திலிருந்து 4 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். இதில் 24% பேர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த காலகட்டத்தில் 280,000 விமானங்கள் இந்த விமான நிலையத்திலிருந்து பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு 500,000 மெட்ரிக் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளது. நவீன சோதனை அறைகள், விமான போக்குவரத்து குறித்த டிஜிட்டல் தகவல் பலகை உள்ளிட்ட பயணிகளுக்கான வசதிகள் குறித்து சமூக வலைதளங்களில் பாராட்டப்படுகிறது. பூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் பெங்களூரு மாநகரில் உள்ள இந்த விமான நிலையத்தின் பூங்கா வடிவிலான அலங்காரம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பயணிகளின் வசதிகள், நவீன கட்டமைப்பு, கட்டிடக்கலை வடிவமைப்பு மற்றும் பாதுகாப்புடன் கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் பெங்களூரு நகரத்தின் அழகை பிரதிபலிக்கிறது என்றால் அது மிகையல்ல.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹா வெளியிட்டுள்ள அறிக்கையில், கருங்கடல் வழியாக எண்ணெய் கப்பல் தடையின்றி செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா, துருக்கி, எகிப்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் தங்கள் பரிந்துரைகளை முன்வைத்தன. முன்னதாக ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்தத்தை அமல்படுத்த இந்தியாவின் முயற்சிகளை வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சேகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் இந்த மாரத்தான் போட்டியை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் தொடங்கி வைத்தார். 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் ஆகிய 3 பிரிவுகளில் இப்போட்டி நடைபெற்றது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது சிறப்பாக போராடிய இந்திய விமானப்படையின் ஃப்ளையிங் ஆபீசர் நிர்மல்ஜித் சிங் சேகோன் நினைவாக இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்று வருகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. ஜப்பானின் நகோயாவில் உள்ள பலோமா மிசுஹோ விளையாட்டரங்கில் பிற்பகல் 2:30 நிறைவு விழா நடைபெறுகிறது. நிறைவு விழா அணிவகுப்பில் இந்தியா சார்பில் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை நீரு தண்டா தேசிய கொடியை ஏந்திச் செல்கிறார். ஈரானி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணிக்கு எதிராக 279 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் ஜம்மு காஷ்மீர் அணி 3 விக்கெட் இழப்புக்கு 89 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவைத் தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெற

0: உள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. செகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் வன்மொழி ஒலிபரப்பு. நேரம் 12:50.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
4: எப்படி சொல்றேன்?
3: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே
4: சொல்லணும். நீங்களும் ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.sooryagar.gov.in.
1: நேர்களினை கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் தம்பி.
8: வணக்கம் அக்கா.
7: உங்க பேர் என்ன?
8: ஜிவி ஜானோ.
7: உங்களுக்கு யார் பேர் வச்சது?
8: அம்மா.
7: சரி, என்ன சொல்ல படிக்கிறீங்க?
8: செகண்ட்.
7: நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: தன்னம்பிக்கை கதை.
7: எங்க சொல்லுங்கள.
8: ஒரு அரசனோட போட்டு என்ன அறிவித்தாரு? கோட்டை கதவை கையால் சொல்லி திறக்க வேண்டும். வெற்றி பெற்றவருக்கு நாட்டின் ஒரு பகுதி தானமாகவும், தோல்வியடைந்தவருக்கு கைகளில் வெட்டப்படும் என்று அறிவித்தாரு. ஊர் மக்கள் அனைவரும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வரவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன் வந்தான். போட்டியில் தோற்றால் உன் கைகளில் வெட்டப்படும், உன்னோட எதிர்காலம் என்னாவது என்று ஊர் மக்கள் அனைவரும் பயந்தார்கள். அந்த இளைஞன் சொன்னான், ஐயா, போட்டியில் வெற்றி பெற்றால் நானும் அரசன், போட்டியில் தோற்றால் கைகள் போகும், உயிர் இல்லையே அப்படின்னு கூறிவிட்டு கோட்டை கதவை தள்ளினான். விஷயம் சட்டென திறந்து விட்டது. ஏனென்றால் கோட்டை கதவில் தாப்பால் போடவில்லை, திறந்துதான் இருந்தது.
7: அப்புறம்
8: இப்படிதான் பல பேர் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமோ, எதையாச்சிலிருந்து விடுவோமோ என்று முயற்சிக்காமே இருக்கிறார்கள். நம் அனைவரும் அறிந்த முயல் ஆமை கதை. முயல் தூக்கத்துக்கு முயலாமையே காரணம். லயன் அண்ட் தி மவுஸ். ஒன்ஸ் அபான் எ டைம் லயன் அண்ட் தி மவுஸ் கிக் கிக் கிக் லிவ்ட் இன் தி ஃபாரஸ்ட். One day, Lion was sleeping. The mouse started playing peep, peep, peep. The lion woke up. We caught the mouse and was going to kill the mouse. Very scared and was crying, "Please, please don't eat me. I shall never forget your kindness. Maybe one day I can help you." Lion laughed. After some days, Lion can't in the night and was through. "Help me." The mouse heard the voice of Lion. "Okay, okay, don't worry. I can help you." The mouse cut in the night with the teeth. The lion was free. Thank you, the mouse. The lion and the mouse became friends forever.
7: சூப்பரா கதை சொன்னீங்களே. What you learned from the story?
8: The small act kindness will be rewarded greatly. Thank you.
7: நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, வளர்ந்து பெரிய ஆளாகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
8: சயின்டிஸ்ட்.
7: சரிப்பா, நீங்க வரீங்க அதுல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த விஞ்ஞானி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
8: Thank you.

0: இதுவரை பசந்தளர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் இணைந்தோம்.
1: நேயர்களை, இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசும் தளிர். இன்று நிகழ்ச்சியை அலங்கரித்த தளிர் ஜி வி ஜானவ். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்,
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: இன்று வந்து உலக வன விலங்குகள் தினம். நிறைய விலங்குகள் நமக்கு தெரியாத விலங்குகள் இருக்கு. இன்னைக்கு அதுல ஒரு விலங்கு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா? மெதுவாடி அல்லது ஸ்லாத் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குங்க விலங்கோட பேர். நமக்கு சிங்கம், புலி, கரடி, யானை இதெல்லாமே தெரியும். இது என்னங்க? இது மெதுவாடி அல்லது ஸ்லாத். மெதுவாடிங்கும் போதே நமக்கு புரிஞ்சிருக்கும் உலகின் சோம்பேறி விலங்கு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. மிகவும் மெதுவான இயக்கம், உலகிலேயே மிக மெதுவாக நகரும் விலங்கு இதுதான். ஒரு நிமிடத்திற்கு சில மீட்டர் மட்டுமே நகருமாம். வாரத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் மலம் கழிக்குமாம். இது மரத்தை விட்டு கீழே இறங்குவதே அரிது. வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே மலம் கழிப்பதற்காக மரத்திலிருந்து கீழே இறங்குமாம். அடுத்தது பாருங்க, செரிமானத்தை கேட்டால் நமக்கே ஒரு ஷாக்குங்க. இது சாப்பிடும் ஒரு இலை செரிமானமாக ஒரு மாதம் கூட ஆகலாமா? என்றைக்குமே நம்ம நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா ஓடி ஆடி வேலை செஞ்சோம், ஓடி ஆடி விளையாண்டோம், அப்போ தானே செரிக்கும். இவங்க தான் அப்படியே தான் நகர்றதே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றாங்க, அப்புறம் எப்படி செரிக்கும்? இன்றைக்கி நம்ம ஒரு விலங்கை தெரிஞ்சுக்கிட்டோம் வனவிலங்குகள் தினத்தில். மெதுவாடி அல்லது ஸ்லாத் அப்படிங்கிற உலகின் சோம்பேறியான விலங்கு. சரியா, நேர்கள் இனி கேட்கலாம். பன்னிசை வேலுண்டு என தொடங்கும் பாடல், ஒலிக்கும் குரல் பழனி கே. வெங்கடேசா அவர்கள்.

0: நம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:02. நேர்களே, இன்னைக்கு உலக வனவிலங்குகள் தினம். அதனால இப்போ ஒரு வனவிலங்கை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? பாங்குலன். இந்த பேரை கேட்டதுமே வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாங்க, அதாவது கவச உடை அணிந்திருக்கும் விசித்திரமான விலங்கு இதுதாங்க. இது எங்க அதிகமா காணப்படும் அப்படின்னா, ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டங்கள்ல வெப்ப மண்டல காடுகள்ல தான் அதிகமா காணப்படுதுங்க. இதோட தோற்றம் எப்படி இருக்கும்னா, உடல் முழுவதும் கேடயம், அதாவது ஒரு போர் வீரன் போல கேடயம் போட்டு மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா பந்த போல முழுமையா சுரண்டுக்குமா. எறும்பு, கரையான் இது மட்டுமே தான் ரொம்ப விரும்பி உண்ணக்கூடிய அமைதியான விலங்குன்னு சொல்றாங்கங்க. எறும்பு புற்கள் தன் நீண்ட நகங்களை தோண்டி, அதாவது எறும்பையும் புற்களையும் தன்னோட நீண்ட நகங்களை வச்சு தோண்டி எடுத்து ரொம்பவே சுவாரஸ்யமா சாப்பிடுவாங்களாம். நேர்களே, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தென்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, இன்றைய தீன்மழை நிகழ்ச்சியானது உங்களின் கடித வழி விருப்பு காரணமாக ஒலி உலா வரும். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் சிறுங்கட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, மணிகண்டன். அடையாளம்பட்டு ஆசிர்வாதம், வில்லிவாக்கம் குபேந்திரன், கண்ணகி நகர் ராணி, மணிவண்ணன், பகையூர் ராமசாமி, திருச்சி முத்தரசன் நல்லோட் நவீன் சுந்தர், மதுரவாயில் சரஸ்வதி.

0: நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தர்பகல் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேர்கே, நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க வருவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க வருப்போர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தென்வழியில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ்.

0: நேயர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கோருவோர் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.
3: கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
5: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் புதுச்சேரி நிஷாந்தினி, ஷைனி, தேவப்பிரியா, திருமிழிசை மணிவண்ணன், மன்னார்குடி பிரபாசுந்தர், ராஜா, வைத்தீஸ்வரன் கோவில், தாமரை செல்வி, சௌந்தரராஜன்.
6: காதல் லவ் லவ் லவ்.

0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
5: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: தென்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் சிவா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் சமணார் கோவில் குணசேகரன், திலகவதி, பண்டரிகபுரம் கணேசன், பானுமதி, திருச்சிராப்பள்ளி பிச்சுமணி, காமாட்சி.

தேன்மழையில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் சிகரம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் பொன்னியமேடு, வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா.

0: பண்பலையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தீன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:30.
3: ஆகாஷ்வாணி.

0: கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குபவர் க அம்சப்ரியா அவர்கள்.
1: விடுதலையின் வரலாறு மையினாலும் எழுதப்பட்டது, குருதியாலும் எழுதப்பட்டது. கொள்கைகளுக்காக தங்கள் வாழ்வை பெரிதென எண்ணாமல் அர்ப்பணித்தவர்களால் தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஓர் இளைஞன், ஓர் லட்சியக் கனவு, ஒரு கொள்கை, கரங்களில் உயிரினம் மதித்த தேசியக் கொடி, ஆதிக்கத்தை எதிர்த்து போராடும் துணிவு, இறுதியில் அழிக்க முடியாத ஒரு தியாகம், இவற்றை இணைத்து ஒரு வரலாறு எழுதப்படுமானால் அது குமாரசாமி என்கிற திருப்பூர் குமரனுக்கே உரிய வரலாறாக நிலைத்திருக்கும். பிறப்பை சரித்திரமாக்கியவர்கள் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாட்டை நேசிக்கும் உள்ளங்களில் என்றென்றும் ஒளிவீசும் விளக்காக சுடர்பவர்தான் இந்த தியாகத்தின் அடையாளமான திருப்பூர் குமரன். திருவள்ளுவர் கூறுகிறார், எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு என்று. பிறருடைய துன்பங்களை போக்கியவர்களை வாழ்நாள் முழுவதும் நினைத்து கொண்டிருப்பதுதான் வாழ்வியல் ஒழுக்கம். தங்கள் குடும்பத்தினரின் நலனுக்காக தங்களை அர்ப்பணித்து கொள்வோர் பலர் உண்டு. ஆனால் நாட்டின் விடுதலைக்காகவும் நாட்டு மக்களின் வாழ்க்கைக்காகவும் தங்களையே தியாகம் செய்து நாம் நன்றியோடு நினைவில் வைத்திருக்க பொருத்தமான வாழ்வை வாழ்ந்தவர் திருப்பூர் குமரன். இயற்கையிலில் சூழ்ந்த சென்னிமலை நெசவுத்தறிகளின் ஓசையும் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையும் நிறைந்த அந்த மண்ணில்தான் ஒரு வரலாற்று நாயகன் பிறந்தார். வரலாற்று நாட்காட்டி விசித்திரமானது. எல்லா நாட்களிலும் சாதனையாளர்களையும் தியாகிகளையும் அது பதிவு செய்வதில்லை. ஆனால் சில நாட்கள் மட்டும் வரலாற்றின் பக்கங்களில் என்றும் நிலைத்து விடுகின்றன. அத்தகைய சிறப்புமிக்க நாள்தான் அக்டோபர் 4. அன்றுதான் நாம் என்றென்றும் நன்றியோடு நினைவு கூற வேண்டிய தியாகச்செம்மல் திருப்பூர் குமரன் பிறந்தார். அவரை பெற்றெடுத்த பெருமைக்குரியவர்கள் நாச்சிமுத்தும் கருப்பாயி அம்மாளும் ஆவார்கள். தியாகச்செம்மலை பெற்றெடுத்ததால் சென்னிமலைக்கும் பெருமை கிடைத்தது. மக்களின் துயர்துடைக்க காலந்தோறும் யாரேனும் ஒருவர் பிறந்து கொண்டே இருப்பார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் அத்தகைய தியாக திருவிளக்காக உதித்தவர்தான் குமாரசாமி. அவரது இளமை பருவத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வறுமையின் காரணமாக ஆரம்ப பள்ளி கல்வியோடு அவரது கல்வி நிறுத்தப்பட்டது. குடும்ப பொறுப்புகள் அதிகரித்த நிலையில் இளம் வயதிலேயே திருமணம் நடந்தேறியது. குமாரசாமி பருத்தி அறவை நிறுவனத்தில் பணிபுரிந்தார். தேசப்பற்றிலும் தெய்வ வழிபாட்டிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். ஆனால் அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது தேசப்பற்று. சிறு வயது முதலே மகாத்மாவின் மீது ஈர்ப்பு கொண்டவர், காந்தியின் போதனைகளை ஏற்றுக்கொண்டவராக அவரது வழியை பின்பற்றக்கூடியவராக வலம் வந்தார். குமாரசாமி எப்போதும் கதராடை காந்திக்குள்ளா என்று தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். பாரத விடுதலைக்கான வேட்கை அவரது உள்ளத்தில் துளிர்விட்டது. அந்த காலத்தில் இளைஞர்கள் ஒருங்கிணைந்து தேசபந்து வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியிருந்தனர். குமாரசாமியும் ஆர்வத்துடன் அதில் தன்னை இணைத்து கொண்டார். சங்கத்தின் செயல்பாடுகளில் ஆர்வத்தோடு ஈடுபட்டார். அந்த ஈடுபாடுதான் பின்னாளில் அவரை திருப்பூர் குமரனாக மாற்றியது. கொடிகாத்த குமரனாக அவரது வாழ்க்கை நிலைத்ததற்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அன்றைய சுதந்திர போராட்ட சூழலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக மகாத்மா காந்தியடிகளின் போராட்ட வரலாற்றையும் நினைவு கூற வேண்டும். 2வது பம்பாய் என்று சிறப்பிக்கப்படும் அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருந்த திருப்பூர் கதர் உற்பத்தியிலும் முன்னோடியாக திகழ்ந்தது. உழைப்பும் தேசப்பற்றும் இணைந்திருந்த நகரமாக திருப்பூர் விளங்கியது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் 1930ஆம் ஆண்டு முக்கியமானது. கடல் நீரில் விலையில்லாமல் கிடைக்கும் உப்பிற்கு கூட ஆங்கிலேய அரசு வரி விதித்தது. இதற்கு எதிராக நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்தது. காந்தியடிகளின் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டம் மக்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராடினர். 1931ஆம் ஆண்டு காந்தியடிகள் லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார். பின்னர்

இந்தியாவிற்கு திரும்பியபோது ஆங்கிலேய அரசின் அடக்குமுறை மீண்டும் அதிகரித்தது. இந்த சூழலில் சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் தொடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. காந்தியடிகள் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். இதன் பின்னணியில் 1932 ஜனவரி மாதம் 4 காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த செய்தி நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் போராட்டத்திற்கு தயாரானார்கள். திருப்பூரிலும் மாபெரும் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கான ஆலோசனைகள் நடைபெற்றன. பி டி ஆசர் தம்பதியினர், கே எஸ் ராமசாமி, கே ஆர் ஈஸ்வரமூர்த்தி, பி எஸ் சுந்தரம் உள்ளிட்டோர் தீவிரமாக ஆலோசித்து வந்தனர். திருப்பூரில் வழக்கமாக தலைவர்களின் போராட்டங்கள் நொய்யலாற்றின் மேற்கு பகுதியில் நடைபெறும். அங்கு நடைபெற்ற கூட்டங்களும் எழுச்சியான உரைகளும் குமாரசாமி போன்ற இளைஞர்களின் மனத்தில் விடுதலை வேட்கையை மேலும் தீவிரப்படுத்தின. 1932 ஜனவரி மாதம் 6 மாலை நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமறுப்பு போராட்டத்திற்கு தயாராவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஜனவரி மாதம் 10 சட்டமறுப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. கோவை மாவட்ட தேசிய வாலிபர் மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்ட தொண்டர்களும் ஊர்வலத்திற்கு தயாராக வந்திருந்தனர். சென்னிமலை குமாரசாமி, கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ராமன், முருங்கப்பாளையம் நாச்சிமுத்து சுப்பராயன், நாச்சிமுத்து இடுவம்பாளையம் பொங்காளி மாணவன் அப்புக்குட்டி, மூவலூர் சர்க்கரை வலசு நாராயணன் உள்ளிட்டோர் சீருடை அணிந்து குமுறும் எரிமலையாக போராட்டத்திற்கு தயாரானார்கள். கே எஸ் சுந்தரம் எழுச்சியுரை ஆற்றினார். ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் 2-2 பேராக வரிசையில் நாட்டுப்பற்று முழக்கங்களோடு அணிவகுத்துச் சென்றனர். அவர்களின் கரங்களில் தேசிய கொடியை தவிர வேற எந்த ஆயுதமும் இல்லை. குமாரசாமி, பாரதியார் பாடிய அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே என்ற வரிகளுக்கு பொருத்தமாக அச்சமின்றி கம்பீரமாக தனது வீர நடையை தொடர்ந்தார். வந்தே மாதரம், காந்திக்கு ஜே, பாரத மாதாவுக்கு ஜே என்ற முழக்கங்கள் விண்ணை தொட்டன. அந்த முழக்கங்கள் ஆங்கில அரசுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தின. ஊர்வலம் புழுதி பறக்கச் சென்று கொண்டிருந்தது. அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தோடு பொதுமக்கள் காத்திருந்தனர். ஊர்வலம் கச்சேரி வீதி வழியாக வடக்கு காவல் நிலையத்தின் முன்பாக வந்து கொண்டிருந்தது. அப்போது சுமார் 30 காவலர்கள் தடிகளுடன் காவல் நிலையத்திலிருந்து ஓடி வந்தனர். முன்னெச்சரிக்கை ஏதும் இல்லாமலேயே தாக்குதலை தொடங்கினார்கள். அகிம்சையை அடிப்படையாக கொண்ட போராட்டப்படை ஆயுதமேந்திய காவலர்களால் தாக்கப்பட்டது. தொண்டர்கள் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் அந்த தாக்குதலை எதிர்கொண்டனர். பல தொண்டர்கள் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தனர். பி சுந்தரம், குமாரசாமி, ராமன் ஆகியோர் கடுமையாக தாக்கப்பட்டனர். குமாரசாமியின் தலையில் விழுந்த அடியில் மண்டை விளந்து இரத்தம் பீறிட்டது. உடல் சோர்ந்தது, உயிர் ஊசலாடியது. ஆனால் அந்த கரங்கள் மட்டும் சோரவில்லை, அந்த கரங்கள் கொடியை விடவில்லை. ஒரு காவலர் மிகுந்த சிரமத்துடன் அந்த கொடியை அவரது கையிலிருந்து பிடுங்கி தரையில் வீசி எறிந்தார். ஆனால் அந்த நொடியில் குமரன் தனது உயிரை கொடுத்து ஒரு வரலாற்றை எழுதிவிட்டார். அடிபட்டு வீழ்ந்த சுந்தரம், குமாரசாமி, ராமன் ஆகியோரை காவலர்கள் கட்டை வண்டியில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பினர். அன்றைய நாள் திருப்பூர் நகரமே மயான அமைதியில் மூழ்கியது. இனி என்ன நடக்கப் போகிறதோ என்ற கலக்கம் மக்களின் மனங்களில் நிறைந்திருந்தது. குமாரசாமியின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மண்டை உடைந்து இரத்தம் வெளியேறிய நிலையில் அவருக்கு நினைவு திரும்பவில்லை. ஜனவரி மாதம் 10 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குமாரசாமி ஜனவரி மாதம் 11 காலையில் உயிரிழந்தார். அப்போது அவரது வயது வெறும் 28. இளம் வயதில் வாழ்க்கையை தொடங்க வேண்டிய ஒருவர் தனது வாழ்க்கையை தேசத்தின் விடுதலைக்காக அர்ப்பணித்தார். அவருடைய வீர மரணம் மக்களிடையே பெரும் எழுச்சியை உருவாக்கும் என்று அஞ்சிய ஆங்கிலேய ஆட்சி அவரது உடலை மக்கள் பெருமளவில் காணவும் இறுதி ஊர்வலம் எழுச்சியாக மாறவும் அஞ்சியது. பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னிமலையில் பிறந்த குமாரசாமி திருப்பூர் மண்ணில் தன் உயிரை தியாகம் செய்தார். அதற்கு பிறகு அவர் திருப்பூர் குமரனாக உருவெடுத்தார். அவருடைய பெயருடன் திருப்பூர் இணைந்தது. அவருடைய தியாகத்துடன் தேசிய கொடி இணைந்தது. அவருடைய இரத்தத்துடன் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றின்

0: ஒரு பக்கம் எழுதப்பட்டது. இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். நமது கைகளில் தேசிய கொடியை ஏந்துகிறோம். அந்த கொடியை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அதை உயிரைவிட மேலாக மதித்த ஒரு இளைஞனை நினைவுகூர வேண்டும். அவர் தமக்காக வாழவில்லை, அவர் நமக்காக வாழ்ந்தார். அவர் தன் குடும்பத்திற்காக மட்டும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை, ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்காக தன் உயிரையே கொடுத்தார். குமரனின் உடல் மண்ணில் மறைந்தது, ஆனால் அவரது தியாகம் மறையவில்லை. அவரது குருதி மண்ணில் கலந்தது, ஆனால் அந்த குருதி எழுதிய வரலாறு அழியவில்லை. அவருடைய கரங்களில் இருந்த கொடி ஒரு கணம் தரையில் வீசப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த கொடியின் மானம் ஒருபோதும் தரையில் விழவில்லை. ஏனெனில் அதை தன் உயிரை விட மேலாக காத்த ஒரு இளைஞனின் தியாகம் அதனுடன் இருந்தது. அதனால்தான் திருப்பூர் குமரன் ஒரு பெயர் அல்ல, அவர் ஒரு நினைவு, அவர் ஒரு தியாகத்தின் அடையாளம், அவர் ஒரு தலைமுறையின் தேசப்பற்று, அவர் ஒரு வரலாற்றின் உயிர் ஓவியம். நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த சுதந்திரத்திற்காக உயிர் கொடுத்தவர்களை நினைவுகூர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையின் முன்னிலையில் நிற்கும் பெயர்களில் ஒன்று திருப்பூர் குமரன். தன் குருதியால் வரலாறு எழுதிய இளைஞன், தன் உயிரால் கொடியை காத்த தியாகி, கொடிகாத்த குமரன். அவருடைய தியாகத்தை போற்றுவோம். அவருடைய தேசப்பற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வோம். அவர் காத்த கொடியை மதிப்போம். அவர் தந்த வரலாற்றை மறக்காமல் இருப்போம். ஏனெனில் உயிர் பிரிந்தாலும் தியாகம் பிரிவதில்லை, உடல் மறைந்தாலும் வரலாறு மறைவதில்லை, குருதி மண்ணில் கலந்தாலும் அது எழுதிச் சென்ற வரலாறு அழிவதில்லை. அந்த அழியாத வரலாற்றின் பெயர் திருப்பூர் குமரன். தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரனின் தியாகத்தை போற்றும் வகையில் நாட்டு விடுதலையின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு 1957 ஆகஸ்ட் 15 திருப்பூர் தொடர்வண்டி நிலையத்திற்கு முன்பக்கம் குமரன் நினைவு ஸ்தூபி அமைத்தது. 1991 ஏப்ரல் 7 தூபியின் பின்புறம் குமரன் நினைவு மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டது. 1997 ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை பொன்விழாவை முன்னிட்டு குமரன் அடிபட்டு வீழ்ந்த நினைவிடம் சீரமைக்கப்பட்டது. திருப்பூரில் சாலை ஒன்று குமரன் சாலை என்றும் கல்லூரி ஒன்று அவரது பெயரை தாங்கியும் வீற்றிருக்கின்றன. 2015 திருப்பூர் குமரன் பிறந்த அக்டோபர் 4 அரசு விழாவாக மாநில அரசு கொண்டாடியது. அவர் பிறந்த சென்னிமலையில் 2004 அக்டோபர் 4 சிறப்பு தபால் தலை ஒன்று இந்திய அரசால் வெளியிடப்பட்டது. அகிம்சை போராட்டத்தில் தன்னையே நாட்டிற்கு வழங்கிய குமரனின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும்.
1: கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்தநாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: குறு நடுத்தர ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் இந்தியாவின் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி செல்கிறார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 58வது இந்திய நிறுவன செயலாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெருகுவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். உலக அளவில் மிக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் அதேவேளையில் விரைவான தொழில்நுட்ப மேம்பாடுகளையும் இந்தியா பயன்படுத்தி வருவதை குடியரசு துணைத் தலைவர் சுட்டிக்காட்டினார். நிறுவனங்களின் நல் ஆளுமையுடன் சுய சார்பு இந்தியாவை உருவாக்கி உலகளாவிய தனிப்பெரும் பொருளாதார சக்தியாக மேம்படுத்துவதில் நிறுவன செயலாளர்களின் பங்கு வழிகோலுவதாக கூறினார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், இரு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒருங்கிணைப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க இந்தோ பசிபிக் கமாண்டர் அட்மிரல் சாமுவேல் பாப்பரோவுடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரை இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்மித் மச்சாருடன் தொலைபேசியில் உரையாடிய அவர், ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியின் தாக்குதலை முறியடித்து எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றிய அவரின் துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டும் வகையில் இந்த கௌரவம் வழங்கப்படுவதாக கூறினார். கடற்பறவை இனங்களை மீட்டெடுப்பதன் மூலம் பறவைகளின் வாழ்விட மேலாண்மை, மறுசீரமைப்பு, பாதுகாப்பான இனப்பெருக்கம் உள்ளிட்டவைகளை மேம்படுத்த முடியும் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் சாம் பாலைவன தேசிய பூங்காவில் இன்று 2 கன மைல்களை விடுவித்து பேசிய அவர், அழிவின் விளிம்பில் இருக்கும் வன உயிரினங்களை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் கவனம் செலுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார். விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், அலுவலர்கள் உட்பட அனைத்து தரப்பினரின் சீரிய முயற்சியால் இப்பறவை இனங்கள் காப்பாற்றப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் 123வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், கொடிக்காத்த குமரனின் தன்னலமற்ற தியாகமும் தேசப்பற்றும் வருங்கால தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்ற திருப்பூர் குமரன் காவலர்களால் தாக்கப்பட்ட போதும் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறே உயிர் நீத்ததையடுத்து கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். விடுதலை போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 143வது பிறந்த தினமும் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், சுப்பிரமணிய சிவாவின் வீரமிக்க உரைகள் மற்றும் எழுத்துக்கள் நாட்டு நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்ற ஒவ்வொரு தலைமுறையினரையும் தொடர்ந்து ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில், தேச விடுதலைக்கு அவர் ஆற்றிய அரும்பணிகளை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது மணிமண்டல அமைந்துள்ள நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்தினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஆயுஷ்மான் பாரத் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் முக்கிய பங்காற்றுகிறது. ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான உயர் சிகிச்சை செலவினங்களை மத்திய அரசே முழுமையாக ஏற்கும் வகையில் இந்த காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வருமானம், சமூக பொருளாதார நிலைகளை தாண்டி இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீடு திட்டம் அனைவருக்கும் பயனளிப்பதாக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையின் டீன் டாக்டர் குமாரவேல் தெரிவிக்கையில்,
2: உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ்வதற்கான திட்டமாக இந்த ஆயுஷ்மான் பாரத் இருக்கிறது. இந்த திட்டம் வந்து 2018ல இருந்து இருக்கு. ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற அந்த இன்சூரன்ஸ் திட்டம் வந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் கூட பயன்படுத்த முடியும். எல்லா டிசீஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் உண்டு. ஏஜியும் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸ்மால் போன் சர்ஜரி கீழே வர எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்து போயிடலாம்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள்

0: தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தாராபுரத்தில் தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து சாலை பேரணியில் தற்போது ஈடுபட்டுள்ளார். முன்னதாக மதுராந்தக தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 70 ரூபாய் வழங்கும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். இவ்விரு தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் 9ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இதனிடையே வாக்காளர்களுக்கு பணம் பரிசுப் பொருட்கள் வழங்குவது உள்ளிட்ட விதிமீறல்களை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தொகுதிகளில் உள்ள வாக்காளர் அல்லாதோர் இன்று மாலைக்குள் வெளியேறுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அனைத்து மதுபான கடைகளை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தனி தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்து வருவதாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தனி தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இதனையொட்டி அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகத்தில் தற்பொழுது 5 முனை போட்டி நிலவி வரும் நிலையில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் உள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட எல்லை பகுதியில் தேர்தல் விதி மீறல்கள் கண்காணிக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: தமிழகத்தில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் சென்னை மயிலாப்பூர் ஆண்டிமானியம் தோட்டப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடியிருப்பு கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அவர் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் இப்பணிகள் முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்றார். 118 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் 702 அடுக்குமாடி குடியிருப்புகளில் பயனாளிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு அனைத்து அடிப்படை வசதிகளும் முறையாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்தினார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த பாலசமுத்திர புலக்குளத்தில் மழைக்கால பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைஞாயிறு தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் பேரிடர் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விவசாயிகள் வேளாண் அடுக்கு திட்டத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகங்களில் வரும் 5ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஈரோட்டில் போதைப் பொருள் ஒழிப்பு, குழந்தை திருமணம் தடுப்பு, மலைவாழ் மக்களின் நலன் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். நவராத்திரி விழாவை ஒட்டி காஞ்சிபுரத்தில் கொலுபொம்மை விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அஸ்தகிரியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த கைவினைக் கலைஞர்கள் கொலுபொம்மை தயாரிப்பில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இப்பொம்மைகள் மிகுந்த கலை நயத்துடன் திகழ்வதாக நுகர்வோர் தெரிவிக்கையில்
2: மீனாட்சி, நான் தூத்துக்குடியில இருந்து வர்றேன். 45 வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கிறோம். பால மீனாட்சியும் பாவை வழக்கு டாலும் வாங்கினோம். ரொம்பவே பொம்மைலாம் ரொம்ப அழகா இருந்தது, அதனால நிறையவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. ஜப்பான் நகோயாவில் நடைபெறும் நிறைவு விழாவில் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தி செல்வார். இந்நிகழ்ச்சியின் போது வரும் 2030ஆம் ஆண்டு தோஹாவில் நடைபெற உள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான நடைமுறைகள் முறைப்படி ஒப்படைக்கப்படும். 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் உட்பட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் லக்னோவில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் இந்தியாவின் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி செல்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேயர்களை கேட்கலாம். மெல்லிசை

0: நேயர்களை நீ கேட்கலாம் லஞ்ச் பிரேக். நிகழ்ச்சியின் முதலில் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: என்ன நேர்களே, இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு விளையாட ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு எது மாதிரியான விளையாட்டுன்னா, ஓர் எழுத்து ஒரு மொழி. நம்ம முகநூல் பக்கத்துக்கு போயிருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். இன்னைக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி. பூ அப்படின்னா, பூ அப்படிங்கிறது ஒரு எழுத்து, அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, மலர் இல்லையா? இது மாதிரி தான் இன்னைக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி. கை அப்படின்னு சொல்கிறோம், அது ஒரு எழுத்து தான், ஆனால் அதுக்கு ஒரு பொருள், ஒரு உறுப்பு. தை அப்படின்னு சொல்லுவோம், தைனா மாதம், தைத்தல், இதையெல்லாம் குறிக்கும். இது மாதிரி தான் ஓர் எழுத்து ஒரு மொழி இன்னைக்கு நாம விளையாட போகிறோம். உங்களது விடைகளை எங்களுக்கு சொல்லுங்க. 43368 இந்த முன்னிணைப்பு என்னோடு, 231 231 இது ஒரு தொலைபேசி எண். உங்களுக்காக இன்னொரு தொலைபேசி எண் இருக்கு, 299 480, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 299 580. மொத்தமாக 3 தொலைபேசி எண்கள். உங்களுக்காக ஒரு அலைபேசி எண் கூட இருக்குங்க, 9566427231. இந்த அலைபேசி எண்ணிலும் உங்களது விடைகளை எங்களுக்கு கூறலாம். பண்பலையோடு நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், பேசலாமே? வணக்கம். என்னன்னு தெரியல, லைன் கட் ஆகுது. அவங்க பேசுகிறாங்க ஆனால் நமக்கு கேட்கல. சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? வணக்கம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். என்னென்னு தெரியல, அந்த நேயர் பேசுகிறாங்க ஆனால் நமக்கு தான் சரியாக கேட்கல. சரி, நம்ம ஒரு பாடல் கேட்கலாமா?

0: நேயர்களை நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்புகளின் வார்த்தை விளையாட்டு நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் ஏற்கனவே ரெண்டு நேயர்கள் வந்தாங்க, அவங்களோட லைன் எங்களுக்கு சரியாக கேட்கல, நீங்கள் மீண்டும் முயற்சிக்கலாம். சரியா? வணக்கம் வணக்கம். அச்சோச்சோ, மறுபடியும் கேட்கலையே, என்ன பண்ணுறது? வணக்கம். இப்போ நேயர்கள் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு கேட்கல, என்ன பண்ணலாம்? சரி, கா அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குறேன். அடுத்த நேயர் வரும்போது அந்த கா அந்த ஒரு எழுத்துக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். சரியா?
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயரை சந்திக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: ஜோதி, அண்ணப்பன்பட்டியிலிருந்து.
0: அண்ணப்பன்பேட்டை. லைனே கிடைக்கலையா? நிறைய பேருக்கு லைன் கிடைச்சும் அவங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு. சரி, பரவாயில்ல. உங்களுக்கான எழுத்து சொல்லலாமா?
1: ஆ, சொல்லுங்க மேடம்.
0: சோ, சோறு. ஆ,
1: சோலை.
0: சோலை இல்லை. சோ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு பொருளை குறிக்கும். சோ அப்படிங்கிற எழுத்து ஒரு பொருளை குறிக்கும். அது என்னன்னு சொல்லணும் நீங்கள். சரி, தெரியலையா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி. அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து? கா அப்படிங்கிறதுக்கு சோலை என்று சரியா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். யார் எங்கிருந்து பேசுறீங்க? திருமூலஸ்தானம் வீரசுந்தரிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. ஆம்நேயர்களே, கா என்றால் சோலை என்று பொருள்படும். நம்ம காசோலை அப்படின்னு சொல்லுவோம். காசோலை அப்படின்னா என்ன? செக்கு. நம்ம பணம் பேங்க்ல போறதுக்கு செக் எழுதி கொடுப்போம் இல்லையா, அதுக்கு தான் காசோலை. இங்க பாருங்களேன், கா அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு சோலை என்று பொருள்படும். ஒரு இங்கேயும் எங்கேயும் பார்த்தா எங்கேயோ லிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல. காசோலை அப்படிங்கிறது, கா அப்படிங்கிறது ஒரு எழுத்து, அதற்கான பொருள் சோலை என்று பொருள்படும். அதை வீரசுந்தரி சரியாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது சோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம். சோ அப்படின்னா மதில் என்று பொருள்படும். சோ அந்த எழுத்துக்கு மதில், மதில் சுவர்லாம் இருப்போம் இல்லையா, மதில், அந்த மதில் தான் சோ என்ற எழுத்துக்கான பொருள். வீரசுந்தரி சரியாக சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: அம்மா மதிய வணக்கமா. ராஜேந்திரன் மணக்குடி. நான் சோலை சொல்றதுக்காக உங்கள்ட்ட இது பண்ணேன்.
0: கரெக்டா வந்துருச்சு, உங்களுக்கு போயிடுச்சு. சரி, வேற வார்த்தை சொல்லவா?
3: ஈஸியா சொல்லுங்களேன்.
0: ஈஸியா தான் உங்களுக்கு சொல்ற பாருங்க. பா.
3: பாவா?
0: ஆமா.
3: பாண்ணா வந்து
0: பாண்ணா தெரியலையா? ரொம்ப சுலபமான ஒரு எழுத்து, ஆனா விடை கேட்டனா இதுவா அப்படிம்பீங்க.
3: பச்சையை குறிக்குமா? அப்படின்னு கிடையாது. பான பயிர்.
0: இல்ல இல்ல. சரி, முயற்சிக்கு பாராட்டுகள்.

0: நடத்துனேயிருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நலமா
0: இருக்கோம், நீங்களாம் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் வல்வூர் பண்டாரவட்டி எம் ஸ்ரீ கிருஷ்ணா மேடம்.
0: சொல்லுங்க ஸ்ரீ கிருஷ்ணா. பா அப்படின்னா
1: பாடா, பாடல் சொல்லலாம் மேடம்.
0: கரெக்டே, பா என்றால் பாட்டு என்று பொருள்படும். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. ஆம்னேயர்களே, பா என்றால் பாட்டு என்று பொருள்படும். சரி, அடுத்த நேயர்கான வாய்ப்பு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: காரைக்கால் எமில்டா ஜஸ்டினா.
0: காரைக்கால் எமில்டா ஜஸ்டினா, உங்களுக்கான எழுத்து சொல்லலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: ஐ. ஐ என்றால் என்ன பொருள்?
2: ஐப்ரோ.
0: அது வந்து ஆங்கில வார்த்தை. நான் சொல்றது சுத்தமான தமிழ் வார்த்தை, ஆங்கில வார்த்தை ஐப்ரோ.
2: ஐஸ்கிரீம்
0: பார்த்தீங்களா? ஐஸ்கிரீமும் வந்து ஆங்கில வார்த்தை தான். அதற்கான தமிழ் எழுத்து என்ன? ஐஸ்கிரீமுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்ல, பனிக்கூழ் என்பதுதான் ஐஸ்கிரீமோட தமிழ் வார்த்தை. பாத்தீங்களா? நன்றி நன்றி. விட்டுருங்கப்பா என்ன, நான் எல்லாமே ஆங்கிலத்திலே சொல்றேன். பாருங்க, அன்றாட வாழ்க்கையில நிறைய வார்த்தைகளை நம்ம ஆங்கில வார்த்தையை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா தமிழ்ல அதுக்கு கொஞ்சம் கத்துக்கணும், கத்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இன்னும் முயற்சி செய்யணும். அவங்க வந்து ஐஸ், ஐப்ரோ அப்படிலாம் சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது. ஐ என்ற ஒரு எழுத்துக்கு தமிழ்ல என்ன பொருள்? யார் சொல்றாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: தலைஞாயிறு கம்பர்.
0: தலைஞாயிறு கம்பர், புலவரை வாருங்கள் சொல்லுங்க. கம் ரொம்ப நல்லா இருக்கப்பா. கம்பர், கபிலர், பாரி எல்லாருமே உங்க ஃபேமிலி தானே? எல்லா புலவர்களும் ஓரிடத்தில். வாழ்க வளமுடன். சொல்லுங்க.
3: நன்றி மேடம்.
0: நன்றி தானே. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். சரியா வாழ்த்து சொல்லுங்க பாப்போம். அருமை அருமை, அதான் புலவரட்ட முடியுமா? வாழ்த்துக்கள் பா. நன்றி நன்றி. ஆம் நேயர்களே, ஐ என்றால் தலைவன், அழகு என்று பொருள்படும். இதற்கு முன்பு ஒரு பாடல் கூட ஒன்றுச்சு, அழகு அழகு அப்படின்னு. அது வந்து ஆக்சுவலாக அந்த விடை சொல்கிறதுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு தான் நான் வச்சுருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே லைன் கிடைக்கல, அதனால் முன்பே அந்த பாட்டை போட்டுட்டேன். ஐ என்றால் அழகு, இன்னொரு பொருள் தலைவன் அப்படின்னு குறிக்குமா. சரியா?

0: நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திருவாரூர் மகாராஜா சில்சன் ரெடிமேட்ஸின் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்ஸ்.
0: நேர்களை நாம் தொடர்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் பிரேக்ல வார்த்தை விளையாட்டு. நேர்களை இனி கேட்டு ரசிக்கலாம் மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைக்கலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
9: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்தா பார்மா விடங்குளூர் இணை வழங்கும் என் சொல்லமது.
10: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குளூர் எண்ணெய்.
7: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் போமேக்ஸ். போமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி கொடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
7: நமது பண்பலையில் நாளை காலை

0: 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ், திருத்துறை பூண்டி.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்ட் பேலஸ், திருத்துறை பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இந்த 3 நிகழ்ச்சிகளும் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு.
3: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
4: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்க?
5: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
4: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
6: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
4: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: நேயர்களை நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர், வணக்கம்.
9: அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம்.
0: இனிய மதிய வணக்கம் கூறுவது?
9: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சங்கவசுந்தரம்.
0: உங்களுக்கான எழுத்து சொல்லலாமா? கோ.
9: அரசன்.
0: கோ என்றால் அரசன் என்று சரியாக சொன்னீர்கள். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
9: நன்றி
0: நன்றி, கரெக்டா சொல்லிட்டாங்க. அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
10: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து? தரைநாயிலிருந்து பாரி. சரி, உங்களுக்கான எழுத்து சொல்லலாமா? சே. சே, சேரு அப்படின்னு வருதுல, அந்த சே. ஒரே ஒரு எழுத்து தானே கேட்டேன், புலவரே இப்படி யோசிக்கலாமா? சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
11: அரியலூர் மாவட்டம், சுப்பிரமணியம்.
0: சுப்பிரமணியன் ஐயா, சொல்லலாமா சே இந்த வார்த்தைக்கான பொருள்? தெரியலையா?
11: சோர்வு.
0: இல்ல, சே என்றால் வேறொரு பொருள் இருக்கு. சரி, அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
12: வணக்கம். இனிய மதிய வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துறை.
0: சொல்லுங்க சே இந்த எழுத்துக்கான.
12: சேங்கிறதுக்கு வந்து, சே நெடில் தானே?
0: ஆமா.
12: சேங்கிறது வந்து எருதுன்னு சொல்லலாம், சிவப்புன்னு சொல்லலாம், சேவல்னு சொல்லலாம்.
0: ஆஹா, அருமை அருமை.
12: உயர்வுக்கு கூட அந்த ஒரு வார்த்தை.
0: ஆமா ஆமா, அருமையாக சொன்னீர்கள். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
12: நன்றி நன்றி.
0: ஆம் நேயர்களே, கரெக்டா சொல்லிட்டாங்க. சே என்றால் எருது என்று பொருள்படும். அதான் சே. சோ அப்படின்னா மதில், பார்த்தீங்களா? ஒரு எழுத்துக்கு சேக்கு வந்து எருது, சோவுக்கு வந்து மதில். அவங்க சரியாக சொல்லியிருக்காங்க.

0: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி தஞ்சாவூர் அருண் என்ற பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் இதைநல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்ற பிரைசஸ் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை
1: வழங்குவோம் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 9:55 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 10 மணிக்கு வடலூர் ஹோட்டல் ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணபவன் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் வடலூர் TRM சாந்தி ஃபர்னிச்சர் ஷோரூமின் ஆலய விழா.

0: திருவருட் பிரகாஷ வள்ளலார் 204வது வருவுக்கு விற்ற நாள் விழாவின் நேர்முக வர்ணனை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஹோட்டல் கிருஷ்ணபவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
2: வடலூர், நெய்வேலி டவுன்ஷிப், நெய்வேலி ஆர்ச் மற்றும் பன்ருட்டி.
0: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர். தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாச்சு ஜுவல்ஸ் வழங்கும் நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ் வழங்கும் #100.3. நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்புலையின் வார்த்தை விளையாட்டு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான நேர்களை சந்திக்கலாமா? வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? சரி சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
8: என்ன
0: சொல்லலையே?
8: என்னங்க நீங்க வந்து
0: பேரைதான் சொல்லணும் ஃபர்ஸ்ட். எவ்வளவு அழகா உங்களுக்கு உங்க அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க, அந்த பேரை எவ்வளவு பேர் கேக்குறாங்க சொல்லுங்க. உங்க பேரை?
8: தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சுவாமி.
0: மீனா சுவாமிநாதன். சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா, எழுத்து சொல்லலாமா?
8: எளிமையா கொடுங்க.
0: எளிமையா தான் சொல்றேன்.
8: எளிமையா கொடுங்க.
0: தா.
8: எது?
0: தா. தாத்தாவுக்கு வரும்ல அந்த தா.
8: தாய்னா தாய் அதுமாதிரி சொல்லலாமா?
0: இல்ல, தா அப்படிங்கிற எழுத்துக்கான பொருள். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு. நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய வார்த்தை விளையாட்டு. என் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
9: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: நாளையில இருந்து நிறைய புது நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்காக வரப்போகுதுங்க. நீங்கள் காலையிலேருந்து கேட்டிருப்பீங்க, நிறைய ப்ரொமோலாம் போட்டோம், அதுலேயே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நாளைக்கு பாருங்கள், செம்மையான நிகழ்ச்சிக்கு வரப்போகுது. இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை கேட்கலாம் சென்னை நிலையத்திலிருந்து.

0: நிகழ்ச்சிக்கு தொடர்கிறது. நேரம் 2:55 40 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சூரலக்கோடு 3 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, கொடைக்கானல், பாலமூர், சித்தாறு, சென்கொனா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. பேச்சிப்பாறை, சிட்டம்பட்டி, சோலையாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் கோவிலாங்குளத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த அளவு வெப்பநிலை மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. ஈரோடு, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. 1.5 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் குறைந்திருந்தது, சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மன்னார் வளைகுடாவை ஒட்டி தென்கடலோர தமிழ்நாட்டில் கடற்பரப்பிலிருந்து 3.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய காற்றழுத்த தாழ்வு பாதையும் கடலோர தமிழ்நாடு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டி தமிழ்நாட்டின் உட்பகுதி வாயிலாக வடகேரளத்தில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு என்றிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் நாளை மிதமான மழைப்பொழிவு பலத்த காற்றுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 33.2 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

நேரம் பிற்பகல் 3 மணி. நேர்களே, இன்னைக்கு உலக வனவிலங்குகள் தினம் இல்லையா? அதுக்காக இப்போ ஒரு விலங்கு பத்தி தெரிஞ்சுக்கலாமா?

இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற விலங்கோட பேர் என்ன அப்படின்னா பீக்காங்க. இதோட பேர் எப்படி குட்டியாக இருக்கோ அதே மாதிரி தான் இவங்களும் ரொம்ப குட்டியாகவே இருப்பாங்க. இயற்கையோட மினியேச்சர் முயல் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எங்கே அதிகமாக காணப்படும் அப்படின்னா சீனா மற்றும் மத்திய ஆசியாவில் குளிர்ந்த மலைப்பகுதிகள்லையும் திபெத் பீடபூமிகள்லையும் காணப்படுதுங்க. பார்க்கறதுக்கு வட்டமாக காதுகளோட குட்டி முயல் போலவோ அல்லது எப்படி இருக்கும் அப்படின்னா குட்டி கரடி மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. பனி பிரதேசத்தில் வாழ்கிற இது ரொம்பவும் சுறுசுறுப்பான விலங்காங்க. இதோட ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா குளிர்காலத்தில் குளிர்காலம் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்களை கோடை காலத்திலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிருமா. அதுவும் எப்படி தெரியுமா, பொருட்கள் எல்லாத்தையுமே சேகரித்து அதை வெயிலே காய வச்சு சிறிய புல் குவியலாக தன்னோட வலைக்கறிகளை சேமித்து வைக்குமா. எப்படி அப்படின்னா அதுக்கப்புறம் குளிர்காலத்தில் வர குளிரை தடுக்கிறதுக்காக இந்த பொருட்களை தன்னோட வலை மேலே போட்டுக்குமா. இந்த முயல்களை தான் நாம முதல் விவசாயி அப்படின்னு அழைப்போமா. எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பாருங்களேன் அதுக்குள்ளேயும் எப்படி ஒரு திறமை இருக்குன்னு. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேர்களே, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இன்னைக்கு ரசிக்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கும் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
4: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
3: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
4: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
3: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
4: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
3: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
5: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
0: இன்னைக்கு LSC ல என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம LSC நிகழ்ச்சிக்கான போஸ்டர் Facebook பேஜ்ல போட்டாச்சுங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸும் அப்படியே வரிசலாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அது கூட சில பேர் அமைதியாக ரேடியோ மட்டும் கேட்டுகிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதுக்காக நானும் ஒரு முறை சொல்லிடணும்ல. இன்னைக்கு நம்ம LSC ல என்ன கேள்வி அப்படின்னா, உண்மையாக சொல்லணும்னா பக்கத்தில் வர ஜீவனுக்கு தர்ம சங்கடமான நிலை அப்படின்னு சொல்கிற அளவு தாங்க. அப்படி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன், கேளுங்க. எப்போதுமே நாம் எங்கேயாவது ஒரு ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அப்படி ட்ராவல் பண்ணும்போது சில பேருக்கு தனியாக ட்ராவல் பண்ண பிடிக்கும், ஆனால் நிறைய பேருக்கு நம்ம கூட ஒரு ஆள் சேர்ந்து வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம கூட வர ஜீவன் இருக்காங்கல்ல, அவங்களோட சேட்டையை நம்ம தாங்கணும், நம்மளோட சேட்டையை அவங்க தாங்கணும். இது ரெண்டும் சேர்ந்தாதாங்க அந்த ட்ராவல் சூப்பராக அமையும். சம்டைம்ஸ் இங்கே இறக்கி

கூட்டிகிட்டு போயிடலான்லாம் தோணும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம கூட்டிகிட்டு வந்த ஜீவனை நம்ம தானே கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தானே இன்றைக்கி டாப்பிக்கு. என்ன ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, உங்களோட எல்லா லூட்டியும் தாங்கிக்கிட்டு கூட வர அந்த ஸ்பெஷல் ட்ராவல் பார்ட்னர் யாரு அப்படின்னு தாங்க சொல்ல போகிறீங்க. அதாவது நீங்கள் ஒரு லாங் ட்ராவலோ இல்லைனா ஒரு சின்ன இடத்துக்கு போகிற மாதிரியோ அப்போ கூட கூட்டிகிட்டு போகிற ஜீவன் யார் உங்களோட பெஸ்ட்டு கம்பேனியனாக இருக்காங்க அப்படின்னு தாங்க இன்றைக்கி சொல்ல போகிறீங்க. நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நிறைய பேருக்கு மனைவியாக இருக்கலாம், அல்லது குழந்தைங்களாக இருக்கலாம், இல்லைனா நிறைய காரணங்கள் இவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு என் கூட வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அந்த ட்ராவல் முடியும். அவங்க கொஞ்சம் சேட்டை தான் இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ட்ராவல் பார்ட்னர், ஸ்பெஷல் ட்ராவல் பார்ட்னர் யாருன்னா சொல்ல போறீங்க. ஓகே ஓகே, சீக்கிரமா டைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெர்மே கரைக்கல் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு கரைக்கல் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களோட எல்லா லூட்டையும் தாங்கிட்டு கூட வர்ற அந்த ஸ்பெஷல் பார்ட்னர், ட்ராவல் பார்ட்னர் யாருந்தாங்க கேட்டிருக்கேன். இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, மணக்குடிலேருந்து ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, என்னுடைய எல்லா லூட்டையும் பொறுமையாக தாங்கிக்கிட்டு எங்கே போனாலும் என் கூட ஜாலியாக வர்றது என்னுடைய நெருங்கிய நண்பன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு அன்னப்பன் பேட்டையிலேருந்து ஜோதி சொல்லியிருக்காங்க, என்னோட சேட்டை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என் கூட வர ஒரே ஜீவன் என்னுடைய கணவர் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அய்யாவாடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வேற யாருங்க, என்னுடைய மனைவி கனிமொழி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காத்திருப்பது கூட சுகம்தான், காதலுக்காக இல்லை கறி குழம்பிற்காக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் ஒரு கவிதை சொன்னேன் அப்படின்னு ஒரு கவிதையை போட்டுட்டு அடுத்தது தான் பதிலுக்கு வந்திருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தா சுரேஷ் ராஜேந்திரன் கனாரப்பாளையத்துலேருந்து. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ராவல் ஸ்பெஷல் பார்ட்னர்லாம் என்னுடைய நண்பன் ஹரிஷ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு 10 நண்பர்கள் இருக்கிறாங்க, அனைவருமே நான் போகிற எல்லா இடத்துக்கும் இது ஒரு நல்ல நகைச்சுவையாகவும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா ஆண்டிமடம் கார்த்திகேயன். மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம் வந்துட்டு ஒரு மதிய வணக்கத்தை போட்டிருக்காங்க. கோமல் சரவணன் அழகாக சொல்லிட்டாங்க, ரத்தின சுருக்கமான கமெண்ட்ஸ், மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா, ஒரு பகல் வணக்கத்தோட என்னுடைய நண்பன் தான், அதற்கு அடுத்தது என்னுடைய செல்போன் தான், அதற்கு மட்டும் கால் இருந்தால் ஓடிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் இருந்தால் ஓடிடும் ரைட்டு, அப்போ வண்டி. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா வலங்கை மண்லேருந்து துரை தான் சொல்லியிருக்காங்க, வேற யாரு, என்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிட்டு, என்னுடைய லூட்டி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என் கூட எப்போதும் பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரே டிராவலர், அது வேற யாரும் இல்லை என்னோட மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் யாரையும் சொல்ல முடியாது, நான் பண்ணுற லூட்டியெல்லாம் யாராலையும் தாங்கவும் முடியாது, ஓடிடுவாங்க அப்படின்னு ஒரு வருத்தத்தோட கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தா மயிலாடுதுறை மாவட்டம் பண்டாரவாடையிலேருந்து ஸ்ரீகிருஷ்ணா தான் சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்கண்ணா, மதிய வணக்கம், என்னுடைய இரண்டு பேரன்கள் தான் அப்படின்னு அழகாக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காரைக்கால் புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா, ஒரு மாலை வணக்கத்தை, என்ன தொழில் இப்படி கேட்டுப்பிட்டீங்க, வேற யாரு, என் அன்பு மனைவி தான், என்ன கூத்தடிச்சாலும் சரி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு நம்ம கிட்ட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. பேரளம் சந்தோஷ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா, ஒரு மதிய வணக்கத்தோட என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வேற யாரு, நான் தாங்க, நான் எங்கேயாவது வெளியில் சென்றால் கிண்டல் செய்ய, கேலி பேச்சு வெளியில் சென்றால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ட்ராவல் பார்ட்னர் அவங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா குத்தாலம் தோப்புத்தர்லேருந்து சிவசுப்ரமணியன் தான் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா, என்னோட எல்லா லூட்டையும் தாங்கிக்கிட்டு கூட வர அந்த ஸ்பெஷல் ட்ராவல் பார்ட்னர் யாருன்னா உறவினர், அவர் ட்ராவல் அவங்க அவங்களோட ஃப்ரெண்டை தான் பற்றி சொல்லியிருக்காங்க. இஷ்டம் போல பயணிப்போம், அமைதியான நபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கங்க. கும்பகோணத்துலேருந்து குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேற யாரு, என் மனைவி தான் மேடம் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க.
1: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ், இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நீரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நீரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
4: அண்ணா இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
5: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
4: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட

0: முடியாது.
1: ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற.
2: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
1: சரிப்பா வா, குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
2: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: நிறைய பேர் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்தது யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட அம்மாவும் என்னோட தம்பி ஒய்ஃபு இவங்க எல்லாரும் தான் சண்டை லூட்டி அடிச்சுக்கிட்டே போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் சேட்டை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கூட வர என்னோட நெருங்கிய நண்பன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா, காரைக்கால்லேருந்து வினோத்குமார். மதிய வணக்கத்தோட நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர் அவங்களோட பேரையும் சொல்லியிருக்காங்க. ஈசாபுதீன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டோட பேரையும் நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, காட்டுமன்னார் கோவில் டி மடப்புறத்துலேருந்து தோப்புத்தர வேல்முருகன் தான் சொல்லியிருக்காங்க. மாலை வணக்கம், நான் சேட்டையெல்லாம் செய்ய மாட்டேன், நண்பர்கள் செய்யும் சேட்டைகளை தான் தாங்கி கொண்டு பயணம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பட்டு நல்ல பிள்ளைங்களா நீங்கள். நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய லூட்டியெல்லாம் சரியான பார்ட்னர் யாருன்னு கேட்டால் என் மனைவி தாங்க, என்னோடய லூட்டியெல்லாம் சமாளிக்கிறது அவங்க ஒருத்தவங்களால் மட்டும்தான் முடியுங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிய வணக்கத்தோட நான் லூட்டி அரட்டை பங்கு கொள்ளும் அந்த அன்பு உள்ளங்கள், முதலில் என் மகள், இப்பொழுது என் கணவர், நாங்கள் அன்பு காதலர்கள். அதாவது நிறையா அவங்கள பற்றி அழகான ஒரு வரிகளாக போட்டு சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஜான் ஹாஜா நஜ்முதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிய மதிய வணக்கம், அந்த ஸ்பெஷல் டிராவல் பார்ட்னர் மட்டும் இல்லை, லைஃப் பார்ட்னரும் கூட, வேற யாரும் எங்கள் வீட்டு அம்மணி தானுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோடன்னு பார்த்தா, பாப்பா கோவில்லேருந்து ரவி தான் சொல்லியிருக்காங்க, எனது நண்பர் தான், நான் எவ்வளவு பேசினாலும் தாங்கி கொள்வார்கள், அவ்வளவு நல்லவருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அமிர்தாயன்கோட்டையிலேருந்து பாரிவல்லர் தான் நமக்கு இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, வேற யாருங்க என்னோட லூட்டி எல்லாத்தையும் தாங்கிக்கிறது, என்னுடைய லைஃப் பார்ட்னர் மனைவி மட்டும்தானுங்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கங்க. ஆக்கூர் மடப்புறத்துலேருந்து நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மதிய வணக்கத்தோட என் கூட வர ரெண்டு ஜீவன்கள், கணவர், அடுத்தது என்னுடைய செல்ல மகன், அவங்களோட லூட்டி தான் என்னால் தாங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் நினச்சேன் நீங்கள் தான் நிறைய லூட்டி பண்ணுவீங்கன்னு, பார்த்தா அந்த ரெண்டு ஜீவனில் சொல்லி விட்டுட்டீங்க. தஞ்சாவூர்லேருந்து பாக்கியராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சிறந்த பார்ட்னர் எனது நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்கங்க.
4: www.pmsuryagar.gov.in யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
5: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
6: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
5: கிருஷ்ணலின் சிகோசா
6: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்னைக்கு எல்எஸ்சியில் என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட எல்லா லூட்டையும் தாங்கிக்கிட்டு உங்க கூட வர அந்த ஸ்பெஷல் டிராவல் பார்ட்னர் யாருன்னு தான் கேட்டிருக்கேன். உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்கங்க. இந்த பாட்டில் தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: நெற்கிண்ணமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

0: கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: இன்னைக்கு எல்எஸ்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்களோட எல்லா லூட்டையும் தாங்கிக்கிட்டு கூட வர அந்த டிராவல் பார்ட்னர், ஸ்பெஷல் டிராவல் பார்ட்னர் யாருந்தாங்க கேட்டிருக்கேன். இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, மணக்குடியிலேருந்து சத்யா தான் இந்த கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. என்னுடைய லூட்டியும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் எல்லாத்தையும் தாங்கிக்கிற ஒரே ஆள் என்னுடைய கணவர் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகையிலேருந்து சிக்கல் சரண்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படின்னா வேற யாருங்க, என் கணவர் சரவணன் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, பவித்ர மாணிக்கத்துலேருந்து ரகுபதி சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்னுடைய காமெடி, லூட்டி, பொய், கோபம் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு என்னுடைய பயணத்தில் துணையாக வருவது என்னுடைய மனைவி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு, மதிய வணக்கம் சகோதரி அப்படின்னு போட்டுட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, திருவாரூர் கூடூர்லேருந்து இளவரசி பிரபாகரன் தான் சொல்லியிருக்காங்க. வேற யாருங்க, என் வீட்டுக்கார தானுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்காட்டாங்குடியிலேருந்து அனுஷியா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அக்காவும் தங்கச்சியும் நான் தாங்க. எங்கள் பஸ்ஸில் ஏறினாலும் சரி, நாங்கள் மூணு பேரும் இருந்தோம்னா செம லூட்டி அடிப்போம், ஜாலியாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க மூணு பேரையும் பற்றி கேட்கக்கூடாது, இந்த மூணு பேர் கூட இன்னொரு ஜீவன் ட்ராவல் பண்ணால் அவங்கக்கிட்ட கேட்கணும். இரவாஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் குடும்பத்தில் உள்ளவர்கள், என் தோழிகள் எல்லாருமே நான் எப்படி பேசினாலும் அதை கேட்டுட்டு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. திருமலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேட்டையெல்லாம் அனைத்தையும் பொறுத்துக்கிட்டு என் கூட வர ஒரே ஜீவன் என் கைபேசி தானுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா தான் அவரோட லூட்டி தாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க கௌஷிக் கோபி. மஞ்சக்கொல்லையிலேருந்து அதிக நேர் அதாவது அடுத்தது கமெண்ட்ஸ் நம்ம படிச்சிடலாம். அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, பெருஞ்சேரியிலேருந்து ஜார்ஜ் தான் சொல்லியிருக்காங்க. வேற யாருங்க, என்னுடைய நண்பன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருத்துறைப்பூண்டிலேருந்து சுந்தரி பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்தையும் பொறுத்துக்கிட்டு அனைத்தையும் பொறுத்து கொள்வது என்னவர் அவங்க பேரை சொல்லி பாஸ்கரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பொறுமைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறையர்லேருந்து லதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் காயத்ரி, கவிதா நான் என்ன செஞ்சாலும் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிவ்ய நாம் பண்பலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்கிய இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் பிற்பகல் 3:30. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் LSC. Like, share, comment. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்.
4: நாகை மூரா சன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. நாகை மூரா சன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
5: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
6: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
7: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
6: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
8: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
6: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
9: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
10: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
9: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
11: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர்.

0: நிற்கு நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிகமாக சொல்லை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை 9:55 நகப்படினம் உங்கள் கடை வழங்கும். ஒரு கதை சொல்லட்டா. தாருபாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நகப்பட்டினம். நேர்கே நமது பண்பலை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: பண்பலை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க வருப்போர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள்.

0: ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: எல்எஸ்சி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட எல்லா லூட்டையும் தாங்கிக்கிட்டு கூட வர அந்த ஸ்பெஷல் டிராவல் பார்ட்னர் யாருன்னு தான் கேட்டிருக்கேங்க. நானும் கேட்டாச்சு, நீங்களும் நிறைய பேர் அப்படியே கமெண்ட்ஸ் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடலாமா வேணாமா அப்படின்னு வெயிட்டிங்லையும் இருக்கீங்க. உடனே போடுங்கங்க, எல்எஸ்சி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களோட கமெண்ட்ஸை நான் படிச்சுட்டுறேன். உங்களோட எல்லா லூட்டையும் தாங்கிக்கிட்டு கூட வர ஸ்பெஷல் டிராவல் பார்ட்னர், இந்த கேள்விக்கான பதில் நிறைய வந்திருக்கு. அதில் இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, பக்கிரசாமி அத்திக்கோடையில இருந்தா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வணக்கம், வேறு யாரு, என்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, டிஆர் பட்டினத்துலேருந்து நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, நீங்கள் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய பேர் கேட்டுட்டு மட்டும் இருந்தால் பார்த்தாதுங்க, கமெண்ட்ஸையும் போடுங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸ் வெயிட்டிங்க. ஓகே, இந்த பாடலை தொடர்ந்து வந்து மீதி கமெண்ட்ஸையும் படிச்சிடலாம் வாங்க.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: அன்பான விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலை கொல்லி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 6:30 எழுந்திருக்கு. காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
9: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களோடு என்னை வழங்கும் என் சொல் அமுது.
10: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
7: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனிக்குடி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
11: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனிக்குடி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
7: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
12: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
13: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
7: நேர்களே நமது பண்பலையில் நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ERC நடசிச்சிட்டு ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார்சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடசச்சட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். LSE நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கும் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, அவங்களோட எல்லா லூட்டையும் தாங்கிக்கிட்டு கூட வர அந்த ஸ்பெஷல் டிராவல் பார்ட்னர் யாருந்தாங்க கேட்டிருக்கேன். இதுக்கு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா

0: செட்டிலேருந்து ஷாருக் ஹமீத் தான் சொல்லியிருக்காங்க, வேற யாரா இருக்கோ, என்னுடைய நண்பன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னங்க என்ன சொல்லவே முடியல. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, தேத்தியிலேருந்து செல்வி தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வேற யாரு, நம்ம லூட்டியை தாங்கிக் கொள்வது என் பிள்ளைங்க கணவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம் சொல்லியிருக்காங்க, எனது நண்பர் இரண்டு பேர் இருக்காங்க, அவங்க அவங்களோட சொல்லும்போது தான் அதாவது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மேமாத்தூர்லேருந்து அமுதா சங்கர் தான் என்ன சேகர் சொல்லியிருக்காங்க, என்னுடைய கணவரோட எல்லா லூட்டையும் தாங்கிக்கிட்டு கூடவே போகிற ஸ்பெஷல் ட்ராவல் பார்ட்னர் நான் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படிங்க உல்டாவா இப்படி திருப்பி சொல்லியிருக்கீங்க? அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கோவிலேருந்து இளவரசன், கோவி இளவரசன் பஞ்சநதி குளத்துலேருந்து தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க, வேற யாரு, என் மனைவி மற்றும் பேரன்கள் பிரியதர்ஷன், அடுத்தது அருண் சரவணன், இவங்களை அவங்களோட பேரெல்லாம் அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க செய்கிற சேட்டையை தான் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ரெண்டு பேர் வந்துட்டு வெண்பா செந்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தலைப்புக்கு ஏற்றவாறு யார் இருப்பாங்கன்னு பார்த்தா என்னுடைய நண்பர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் மிஸ்டர் வெள்ளைச்சாமி அப்படிங்கிறதே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, சுபா இளங்கோவன் தான் திருக்கடியூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, நான் பண்ணுற கடி ஜோக்கு லூட்டி கோபம் எல்லாத்தையும் தாங்கிக்கிறது தாங்கி கொண்டு என் கூட வருவது என் மகள் இனியாதானுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மேலவாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா சொல்லியிருக்காங்க, லூட்டி அடிச்சுக்கிட்டே தோழிகள் கூட சிரிச்சுக்கிட்டே போவோம், நாலு பேர் சேர்ந்தால் தான் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை கேட்டுட்டு வந்துடலாமே.
1: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்களோட எல்லா லூட்டையும் தாங்கிக்கிட்டு கூட வர அந்த ஸ்பெஷல் ட்ராவல் பார்ட்னர் யாருன்னு தான் கேட்டிருக்கேன். உங்களுடைய கமெண்ட்ஸையும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்க. இந்த பாடலை தொடர்ந்து வந்து பேலன்ஸ் இருக்க கமெண்ட்ஸையும் படிச்சிடலாங்க.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பார்த்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: உங்களோட எல்லா லூட்டையும் தாங்கிக்கிட்டு கூட வர அந்த ஸ்பெஷல் டிராவல் பார்ட்னர் யாருன்னு கேட்டிருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, இதுல பேலன்ஸ் இருக்க கமெண்ட்ஸையும் படிச்சிடலாம் வாங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு மாலை வணக்கத்தோட நண்பர்கள் தான் இருக்காங்க, அவர்களின் சுற்றுப்பயணம் வரும்பொழுது மகிழ்ச்சி தருணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தகுமார் தான், எந்த ஊருன்னு சொல்லலை அவங்க. டிஆர்பட்டினத்துலேருந்து ரமேஷ் என்ன சொல்லியிருக்காங்க, நான் முன்பெல்லாம் டிராவல் செய்யும் பொழுது நான் செய்யும் லூட்டிகளை ஜாலியாக எடுத்துக்கொண்டு என்னுடைய நிறைய நண்பர்கள் பயணம் செஞ்சார்கள். ஆனால் அந்த நண்பர்கள் யாரும் இப்பொழுது என்னுடைய ஊரில் இல்லை, வேறு ஊரில் செட்டில் ஆகிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நான் செய்யும் சேட்டைகளை பொறுத்து கொண்டு என்னுடன் வரும் ஜீவன்கள் என்னுடைய நண்பர்கள் மாதவன், கௌதம், மதி, என்னுடைய தம்பி சரவணன், கோவில்பட்டி உதயகுமார், அவங்க வந்துட்டு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, பராமபுரத்துலேருந்து பூவை அருள்தாசன் தான் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிகளுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, அதம்பார்லேருந்து ராமன் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு குத்தாலம்

தேரடி தெருள் இந்துட்டு தில்லை வில்லாளன் சொல்லியிருக்காங்க, வேறு யாருங்க என்னுடைய மனைவி தானுங்க அப்படின்னு அழகா ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி இன்னும் ஒரு 9 நிமிடம் இருக்கு, அதனால அதுக்குள்ள உங்களோட கமெண்ட்ஸ் வந்துச்சு நான் நிச்சயமா படிச்சிடலாங்க. ஆ

எல்லா சேட்டை லூட்டி கோபம் அன்பு பாசம் இது எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு உங்க கூடயே டிராவல் பண்ற அந்த ஸ்பெஷல் பார்ட்னர் யாருன்னு தான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய பேர் அவங்க மனைவி, நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. எல்லா கமெண்ட்ஸும் நிஜமாவே ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. இது போல எல்லா எலசி நிகழ்ச்சிக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க.

0: ஆமாங்க, உங்க காரைக்கால் பண்பலை உங்களுக்காக புது புது நிகழ்ச்சிகளோட வெயிட்டிங்க. பண்பலை நாம் இதுவரை கேட்டு ரசித்தது நாகை முருகாசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய ரெண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை முருகாசன்ஸ் ரெடிமேட்.
1: நாகை முருகாசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. நாகை முருகாசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், முருகாசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களே, இன்னும் சில நேர்களை தொடர்வது பாரதியின் பாஞ்சாலி நாடகம்.
2: நேரம் 4 மணி.
3: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க விருப்பது பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் முனைவர் எஸ் முத்துலக்ஷ்மி. நாடகத்தில் பங்கு பெறுவோர் மன்னன் திருதராஷ்டிரனாக ஜான் பிரிட்டோ தம்புராஜ், மன்னனின் மகன் துரியோதனாக ஹரிஷ் பாபு, சகுனியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், துச்சாதனாக எம் ராஜசேகர், மன்னனின் தம்பி விதுரனாக கே ஞானவடிவேல், பாஞ்சாலியாக பி அபிராமி, தர்மனாக எஸ் கார்த்திகை தீபன், அர்ஜுனனாக எல்என்ஜி ரவிசங்கர், பீமனாக முத்துக்கருப்பன், நகுலனாக பிரகாஷ் ராஜ், சகாதேவனாக மீனாட்சி சுந்தரம், கர்ணனாகவும் பீஷ்மராகவும் சுரேந்திரகுமார் மற்றும் காந்தாரியாக எஸ் ஆர் கலா ஆகியோர். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ பாரதியின் பாஞ்சாலி நாடகம்.

இயல் மார்பகத்தாள் ஐவர் பூவை திரௌபதி புகழ் கதையை மானியல் தமிழ் பாட்டாள் பகுத்திட்ட வளமை மிகு மானுடக்காரன் முண்டாசு கவிஞனின் பாஞ்சாலி.

0: அஸ்தினாபுரத்து மக்களின் வாழ்வில் நாளும் நல்லிசை முழக்கம் நாற்புறமும் பரவிட மாதர்கள் மகிழ்வுடன் குடும்பத்துடன் வளமுடன் வாழ்ந்து வருகின்றனர். வணிகமும் நன்முறையில் நிகழ்ந்து வருகின்றது. ஆனால் ஏதோ ஒன்று என்னை வருத்துகிறது. என்னவென்று புரியவில்லை. யார் எங்கே?
1: அஸ்தினாபுரத்து வேந்தர் வேந்தே வாழி, அர்த்த மண்டபத்து காவலன் யான், கௌரவர் குலத்து கௌரவரின் முதன்மை தலைவர் இளவரசர் மன்னர் துரியோதனன் வருகிறார்.
0: ஆஹா, அற்புதம், உடனே அழைத்து வா.
1: அப்படியே ஆகட்டும் மன்னா.
2: அஸ்தினாபுரத்து மன்னாதி மன்னருக்கு மகன் துரியோதனனின் சிரந்தாழ்ந்த வணக்கம்.
0: வாழ்க மகனே. அது சரி துரியோதனா, ஏன் இரண்டு மூன்று தினங்களாக நீ இங்கு வரவில்லை? என்னைப் போலவே ஏன், என்னை விடவும் உனது தாய் தவித்துத்தான் போய்விட்டாள். சரி சரி, முதலில் விஷயத்தை கூறு, பின்னர் நீ சென்று காந்தாரியை பார்த்துவிடு.
2: அப்படியே தந்தையே, தாய் தவித்துத்தான் போயிருப்பார், என்ன செய்ய? தந்தையே, உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும். ஆனால் எங்கே இந்த மாமன்?
0: என்ன மகனே, கோரிக்கை என்றெல்லாம் பேசுகிறாய்? என்ன வேண்டும், ஏன் தயக்கம்? யாரையோ எதிர்பார்த்து பேசுவது போல் உள்ளதே.
2: அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தந்தையே.
0: துரியோதனா, எனது அகக்கண்ணால் உனது உருவத்தை மட்டுமல்ல உன் உள்ளத்தையும் அன்று தொட்டு இன்று வரை வளர்த்தவன் நான். உட்செவி திறப்பும் அகக்கண்ணின் ஒளியும் எனக்கு கிடைத்த இயற்கையின் பேரு. எனக்கு தெரியாதா, நீ உன் மாமனைத்தான் தேடுகிறாய். எப்போதும் உன்னுடனே இருப்பவர் இப்பொழுது மட்டும் ஏன் தாமதமாக வருகிறார்? இதுவும் உங்களது திட்ட நகர்வா மகனே?
2: தந்தையே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை.
0: நல்லது, உனது மாமனுக்கு பேசுவதற்கு ஆள் கிடைத்தால் போதும். சலசலவென்று பேசி பேசியே அவர்கள் வாயிலிருந்து வார்த்தையை வாங்கி அவர்களுக்கே மாலையாக்கி சூட்டுவான். துரியோதனா,
2: தந்தையே,
0: சகுனி சூதில் மட்டுமல்ல சூசக வார்த்தைகளால் செயல்களால் அகிலத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய ஆள்.
2: ஆஹா ஆஹா, தந்தையே, தாங்கள் எப்படி இவ்வளவு திறம்பட இடையிட்டு உள்ளீர்கள்? ஏதோ காலடி ஓசை கேட்கிறது. மாமன் வந்து விட்டாரா?
0: என்ன, சகுனி வந்தாயிற்றா?
3: அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்திக்கு எனது பணிவான வணக்கம். ஆமாம், அர்த்த மண்டபத்தில் தாங்களும் எனது மருமகன் துரியோதனன் மட்டும் இருக்கிறீர்கள். எங்கே எனது உடன் பிறப்பு?
0: மகனை எதிர்பார்த்து அவர் தமது அந்தப்புறத்தில் இருந்துவிட்டார். நான் அர்த்த மண்டபத்திற்கு வந்தேன். ஆமாம், மாமனும் மருமகனும் பின்னும் முன்னுமாக வருகிறீர்கள். துரியோதனன் ஏதோ கோரிக்கை என்கிறார், என்ன விஷயம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே.
3: அடடா, எனக்கு என்ன தெரியும் மாமா?
0: மைத்துனரே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? சரி சரி, அப்படியே இருக்கட்டும். ஒன்றும் தெரியாது என்று கூறுவதன் மூலம் எல்லாமே தெரியும் என்றுதான் நான் யூகிக்கிறேன். மகனே, மாமன் ஒன்றும் தெரியாதவர் என்றே நினைத்துக் கொள் நீயும். மகனே, அந்த கோரிக்கை என்னவென்று இப்போது உரைத்திடுவாய்?

0: மாமா மாமா, என் மருமகன் நெஞ்ச துணி உடையான், முடி பணி வரியான், கரியோர் ஆயிரத்து வழி காட்டிடுவான். அது மட்டுமல்ல, தந்தை சொல் நெறிப்படியே இந்த புகழ்மிகு அரவக்கொடியை உயர்த்தி நாட்டினை மந்திரமுனர் பெரியோரும் அறமறிந்தோரும் போற்றும் வண்ணம் தங்களுடன் தோளோடு தோள் நின்று அஸ்தினாபுரத்தை காப்பாற்றி வருகின்றார்.
1: அடே அப்பா, மருமகன் குறித்த வாழ்த்து மடல் போதும். விஷயத்திற்கு வாருங்கள்.
0: வேந்தர் வேந்தே, தங்களின் ஆணைப்படி தாங்கள் பாண்டவர்களுக்கு வழங்கிய பழம் நகராம் காண்டவ பிரஸ்தத்தை காண சென்றோம். ஆனால் என்ன சொல்ல, அந்த நகரம் தெய்வதச்சன் கண்ணனின் அருளால் இந்திரபிரஸ்தமாயிற்று. அடே அப்பா,
1: அதனால் என்ன? கண்ணனின் தங்கை சுபத்திரையை அர்ஜுனன் மணந்துள்ளான். தங்கை வீட்டிற்கு அண்ணன் சீர்வரிசை கொடுத்து சிறப்பாக்கி இருப்பார். ஐவரின் நற்குணங்களும் நாட்டினர் போற்றும் வாழ்த்தும் அந்த நகர் வளமையாக காட்சி தருகிறது போலும். இதில் என்ன விஷயம்?
2: தந்தையே, அங்குள்ள மாளிகை பகுதிகளில் ஒலியும் ஒளியும் பிரகாசிக்க தண்ணீர் ஓடுவதைப் போல எண்ணி நான் திகைத்தே விட்டேன். அதை கண்டு அந்த ஐவரின் பத்தினி பாஞ்சாலியும் நகைத்து விட்டாள். நானோ உள்ளம் நலிந்து விட்டேன்.
1: அடடா, நீ அவளுக்கு மைத்துனன் முறை, எனவே உன்னை உறவு முறையினால் நகையாடி இருப்பாள். போகட்டும். அப்புறம்?
0: அப்புறம் என்ன, நாங்களும் அவர்கள் கொடுத்த விருந்தில் பங்கேற்று அஸ்தினாபுரம் திரும்பினோம். ஆனால்
2: மாமா, அதை நான் சொல்கிறேன். மன்னா, நாமும் ஓர் மாளிகை, இல்லை இல்லை, ஓர் மண்டபம் கட்டி அவர்களை அழைக்க வேண்டும். மேலும் மாமனும் ஒரு யோசனையை கூறுகிறார். அது
1: மண்டபம் கட்டி அவர்களை இங்கு வரவழைக்க என்ன தேவை? சரி சரி, விருந்துக்கு சென்றமையால் அவர்களையும் நாமும் அழைத்து உறவு கொள்ள விரும்புகிறாய். ஆகட்டும், மந்திரிகள் ஐம்பெரும் குழுவினரிடமும் ஆலோசனை நடத்தி விடுகிறேன். அது சரி துரியோதனா?
2: தந்தையே,
1: நீயும் உன் விருப்பத்தினை அங்கும் விளக்கமாக கூறு. அன்னையை பார்க்க இப்பொழுதே செல்கிறாயா அல்லது என்ன? நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நீங்கள் இருவரும் ஏதோ பேசுவது போல் உள்ளதே.
0: இல்லை இல்லை, நீங்கள் கூறுவதை கவனித்துக் கொண்டுதான் உள்ளோம். விருந்து மட்டும் அளிப்பதோடு அவர்களை எங்கன மகிழ்விப்பது என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். உங்களுக்கே தெரியும், எனக்கு சூது விளையாட்டில் மிகுந்த ஆசை. அவர்கள் வருகையின் போது விளையாட வேண்டும் என்று எனது மருமகன் துரியோதனன் ஆசைப்படுகிறான்.
1: என்ன யோசனை? ஆசை? மண்டபம் கட்ட வேண்டும், விருந்தினராக பாண்டவர்கள் வருகை தர வேண்டும் என்றால் சரி, வருபவர்களை ஏன் சூதாட அழைக்க வேண்டும்? நெருடலாக உள்ளதே.
0: மைத்துனரே, இதில் என்ன பந்தயமா வைத்து விளையாட போகிறோம்? தருமனும் சூதாட்டத்தில் பெரு விருப்பு உடையவர். தங்கட்கு தெரியாதா என்ன, பொழுதும் போகும், மக்களும் மன்னர்கள் வருகையாலும் மாதேவி திரௌபதியின் தரிசனத்தாலும் மகிழ்ச்சியோடு அரண்மனை வளாகத்தினுள் வலம் வருவர்.
2: தந்தையே, தாங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்தால் எனது கோரிக்கை தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. பரவாயில்லை, தங்கள் மனம் வருந்தும்படி இந்த மகன் எந்த செயலும் செய்ய மாட்டான்.
1: துரியோதனா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. மண்டபம் கட்டிவிடலாம், ஆலோசனை கூட்டத்தில் ஏற்றுக்கொள்வர். ஆனால் சூது விளையாடுதல் எங்கனம் சாத்தியப்படும்?
0: மன்னா, ஆலோசனை கூட்டத்தில் மண்டபம் கட்டுவதை மட்டும் கூறி கருத்தினை பெறுவோம். சூது விளையாடுவது என்பது நம்முடைய குடும்ப நிகழ்வு, இதில் என்ன ஆலோசனை கூட்டத்தின் பங்கு? துரியோதனின் விருப்பம், அதை நாம் முடிவெடுத்தால் போதுமானது. எனது தமக்கையும் ஏற்றுக்கொள்வார். தாங்கள் காண இயலாத உலகை தானும் காண விரும்பாத காந்தாரி எப்பேற்பட்ட மாதரசி!
2: தந்தையே, தங்கள் சித்தம் என் பாக்கியம். விடைபெறுகிறேன்.

0: அன்னையை காணச் செல்கிறேன்.
1: மைத்துனரே, எனக்கும் உத்தரவு கொடுங்கள்.
2: நல்லது, நலம் உண்டாகட்டும், சென்று வாருங்கள்.
3: மாமனே, எப்படியோ தந்தையை சம்மதிக்க செய்து விட்டோம். சதி செய்தார்க்கு சதி செய்தல் வேண்டும் என் மாமனே. கவனித்தீர்களா வேள்வி என்ன ஒரு பெருவிழா?
1: ஆமாம், ஆமாம், உண்மைதான்.
3: அடே அப்பா, கண்டை பறிக்கும் அழகுடைய மங்கையர் அந்த பாண்டவர்களை பாராட்டி பாராட்டி மழுகின்றனரே. அது மட்டுமா, அந்த பாண்டவர் வேள்வியில் ஏன் என்னை அழைத்து முதன்மை தரவில்லை? மாமா, அவர்கள் நம்மை புல்லென மதிக்கிறார்கள். கண்ணனுக்கு முதல் உபச்சாரம். ஆமா, ஆமாம், நாம் மண்ணின் வேந்தர்கள். அந்த கண்ணன் என்ன வேந்தனா, அவனுக்கு எதற்கு முதல் உபச்சாரம்? மாமா, தந்தையால் இதையெல்லாம் காண இயலாது. அவரிடம் இவற்றை எப்படியாவது ஏற்றுக்கொள்ளும்படி எடுத்துரைத்து அவர்களை அழைத்து உரிய முறையில் கவனிக்க வேண்டும். மாமா, அவர்களை கவனித்தே ஆக வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்?
1: சரிதான் மருமகனே, அதுவும் சரிதான். வேள்விக்குரியனவற்றை ஆளாள் கொடர்ந்து குவித்து விட்டனரே. அப்பாடா, நானும் மலைத்து போய் திகைத்து விட்டேன் மருமகனே. அந்த வாலிகன் அதுதான் அக்னி தேவன். இவர்களுக்கு பொன்னாளான தேரை கொடுத்திருக்கிறான். அடுத்து மஞ்சன நீரை தவவேத வியாசர் ஊற்றினார். பல வைதிகர் கூடி மந்திரங்கள் மொழிந்தனர். அடே அப்பா, என்ன சொல்ல, அந்த வீரன் ஆம் அர்ஜுனனுடன் சேர்ந்து துரோணரிடம் போர் பயிற்சி பெற்றானே. சாத்தகி, அவன் வெண்கொற்ற குடையை தாங்கி நின்றான். கவனித்தாயா மருமகனே, கவனித்தாயா?
3: ஆமாமா, அது மட்டுமா, அது மட்டுமா? தமையன் தருமனை பொற்சிங்காதனத்தில் அமர வைத்து வீமனும் இரட்டையரும் பொன் விசிறி வீசி சாமரத்திற்கே தனிப்பெருமையினை சேர்த்து விட்ட நிறை மாமா.
1: போகட்டும், போகட்டும். அந்த வஞ்சக கண்ணன் செய்ததே கண்டாயா?
3: ஆமாமா, அதுதான் இந்த நிகழ்ச்சியின் உச்சபட்ச நிகழ்வு.
1: எனக்கும் அதுதான் ஆத்திரம்.
3: கவனித்தீர்களா, கடல் தாய் வழங்கிய தெய்வீக சங்கினில் புனிதம் நிறைந்த கங்கை நீரை நிறைத்து திருமஞ்சனம் செய்தாரே, அவரும் அங்குள்ள அனைவரும் எத்தகு உற்சாகத்தில் மகிழ்வின் உச்சத்திற்கே சென்றனரே. மாமா, எனக்கு மூச்சே அடைத்து விட்டது. மூச்சே அடைத்து விட்டது மாமா.
1: பொறுமை மருமகனே, பொறுமை. நல்ல வேளை நீ மூச்சடைத்து மயங்கி விட்டாய். ஆனால் அவர்கள் எல்லோரும் தான் இந்திரபிரஸ்தத்து ஸ்தாபிதத்தில் மகிழ்ந்து மயங்கி கிடந்தனரே.
3: உண்மைதான் மாமா, உண்மைதான். அந்த பாண்டவரின் பத்தினி பாஞ்சாலி சிரித்தாளே, சிரித்தாளே. அந்த நிகழ்ச்சி அவளுக்கு தகையாடிய திறம் எனக்கு. மாமா, என்ன சொல்ல மாமா, என்ன சொல்ல? நினைக்க நினைக்க எப்படியாவது அவளை அவமானப்படுத்தியே ஆக வேண்டும். ஏன், பழி வாங்கியே தீர வேண்டும் என்ற உக்கிரம் என் தலைக்கு ஏறுகிறது மாமா, என் தலைக்கு ஏறுகிறது.
1: மகனே, பொறுமை, பொறுமை மருமகனே, பொறுமை. நீ ஒன்றும் சினம் கொள்ளாதே, பதட்டப்படாதே. மாமன், நான் இருக்கிறேன் மருமகனே, நான் இருக்கிறேன். மருமகனே, இங்க பார், முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். மருமகனே, ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து கொள்.
3: என்னமாமா?
1: நாம் சிந்திப்பது, திட்டமிடுவது நம் இருவரை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது.
3: தெரியாது மாமா, தெரியாது. மாமா, எனக்கு உங்கள் மீது அபார நம்பிக்கை உண்டு மாமா, அபார நம்பிக்கை உண்டு.
1: அதை நீ காப்பாற்று, அதுதான் முக்கியம். காண்டவ பிரஸ்தத்தை இந்திர பிரஸ்தமாக்குவார்களாம். ராஜசூயம் வேள்வி செய்து பொன்னும் பொருளும் சேர்ப்பார்களாம். என்ன, ஐந்து பேர் இவ்வளவு அளப்பரிய செல்வம் அல்ல இயலும் என்றால் கௌரவர் 100 பேர் என்பது என்ன? நாமும் அல்ல அல்ல செல்வம் சேர வேண்டும், அல்லது அவர்களது செல்வத்தை நாம் பெற வேண்டும்.
3: ஆமாமனே, சந்த

0: குளத்து அரவக்கொடி இந்திரபிரஸ்தத்திலும் பறக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அவர்களை எண்ணி என் மனம் ஏதோ நெஞ்சு கொதிக்கிறது. மாமா, என் மனம் நெஞ்சு கொதிக்கிறது. காலம் கனிந்து வரும். காய்களை நகர்த்துவோம், காய்களை நகர்த்துவோம். சூதில் வென்று அவர்களை அடிமைப்படுத்துவோம். என்னை கண்டு நகையாடிய அந்த பாஞ்சாலியை, அந்த நில மகளை, என்ன சொல்ல?
1: காலம்தான் வந்து விட்டதே மருமகனே. கவலையற்க கவலையற்க.
2: ஆகட்டும். மந்திரிமார்களும் ஐம்பெரும் குழுவினரும் மண்டபம் கட்ட மகிழ்வோடு வாழ்த்தினர். தம்பி விதுரன்தான் தூது செல்வதற்கு தகுதியான சரியானவன். பாண்டவர்கட்கும் சிறிய தந்தை விதுரன் மீது கூடுதல் மதிப்பும் மரியாதையும் உண்டு.
3: மன்னரை வணங்குகிறேன். விதுரன் பெருமகனார் தங்கள் அழைப்பினை கேட்டவுடன் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். தகவலை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னா.
2: தம்பி விதுரன் வரட்டும்.
3: உத்தரவு மன்னா.
4: அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்தியை தங்களின் தம்பி விதுரன் வணங்கி மகிழ்கிறேன்.
2: என்ன தம்பி, நான் என்ன சக்கரவர்த்தி? இந்த நாட்டை காப்பவர்களில் கண்ணின் இமை போல காப்பவன், என்னை கவனித்து கண்ணாக இருப்பதே நீ அல்லவா? முக்கியமான பணி என்பதால் உன்னை அழைத்திருக்கிறேன்.
4: அண்ணா, என்னால் என்ன முடியும் என்பது தங்களுக்கு தெரியும். கட்டளையிடுங்கள், நிறைவேற்றுவது என் கடமை. சொல்லுங்கள் அண்ணா.
2: தம்பி, நீ இந்திரபிரஸ்தம் நகருக்கு தக்க பரிசுகளோடு சென்று நல்லதோர் நுந்தையாகிய நானும் அஸ்தினாபுரம் வரவேண்டுமென்று தம்பி பாண்டுவின் மைந்தர்களையும் கொம்பினையொத்த மடப்பிடி பாஞ்சாலியோடும் வரவேண்டும் என்று அழைத்து வா. அவர்களும் நமது நன்மணி மண்டபம் காண வரவேண்டும், விருந்துண்ண வேண்டும். நம்மோடு அந்த கூடும் வயதிற்கிழவனும் சகுனி விரும்பி அழைக்கிறார் என்று கூறு.
4: மன்னர் மன்னவா, மண்டபம் காண பாண்டவர்கள் வருகை தருவதில் இவ்வளவு முனைப்பு ஏன் சகுனி காட்ட வேண்டும்? என்ன அண்ணா நடக்கிறது இங்கே?
2: விதுரா, சகுனி சொற்கேட்டே துரியோதனன் என்னிடம் தான் வேண்டுவது போல் மண்டபம் கட்டி முடித்த பின்னர் நாமும் நமது உறவு பங்காளிகளாம் பாண்டவரை விருந்திற்கு அழைப்போம். பின்பு
4: என்ன அண்ணா சொல்லுங்கள்.
2: விருந்துண்ட களிப்பும் களைப்பும் தீர சூதும் ஆடலாம் என்கின்றனர்.
4: என்ன இது? என்ன நல்லறம் எங்கே இருக்கிறது? என்னவோ சரியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது அண்ணா. இதை தாங்கள் நிறுத்தக்கூடாதா?
2: தம்பி, வெவ்விதி இது, இதனை தடுத்தல் எங்கனம்? அன்று விதித்ததை யார் இன்று மாற்ற முடியும்? சென்று வருவாய், குறிப்பாய் பாண்டவர்கட்கும் எச்சரித்து அழைத்து வா.
4: மன்னரை வணங்கி நான் விடைபெறுகிறேன்.
2: சென்று வா விதுரா, தம்பி பாண்டுவின் மக்களை அழைத்து வா.

ஆஹா ஆஹா, என் தமையன் மக்கள் பாண்டவர் எங்கனமெல்லாம் இந்த நாட்டை வளப்படுத்தி இருக்கின்றனர். கண்ணிறைந்த காட்சி, எங்கு நோக்கினும் பசுமை பசுமை. நீல முடிதரித்த மலைகள், நீர் அமுதமென பாய்கிறது. பயன் தரும் மரங்கள், ஆஹா எப்படியெல்லாம் இருக்கின்றது. சோலையும் நன் செய்யும் புன் செய்யும் அன்னங்களும் கிளிகளும் மழலையும் இணைந்து விளையாடும் காடுகள், ஆஹா. அவர்கள் என்ன அறம்பெயர் போல் இருக்கின்றனரே. வீரமும் மெய்ஞானமும் தவமும் கல்வியும் வேள்வியும் நிறைந்த இந்த நாடு தொல் உலகின் முடிமணி போல் தோன்றும் நாடு.

0: இந்த கௌரவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்களோ? விதி வலிது. அரண்மனை கரைகள் வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். என்ன, அங்கே பாண்டுவின் மக்கள் வருவது போல் தெரிகின்றதே.
1: தந்தையை வணங்குகிறேன். தங்கள் வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி. தருமனாகிய எனக்கும் என் தம்பியர் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோரையும் தாங்கள் ஆசீர்வதியுங்கள்.
0: என் மக்களே, என்றும் நீங்கள் சந்தனு குலத்து சத்தியத்தை காத்து பாண்டு அண்ணனின் புகழ் மேலும் உயர்ந்திட, நாட்டு மக்களின் நலம் காண நல்லதோர் ஆட்சியை என்றும் வழங்கி வருகிறீர்கள். மங்களம் உண்டாகட்டும். எங்கே என் மருமகள் துருபதன் மகள் பாஞ்சால நாட்டு இளவரசி பாண்டவர்களின் திரௌபதியம்மை எங்கே?
2: மாமனே.

0: மக்களின் நலம் காண நல்லதோர் ஆட்சியை என்றும் வழங்கி வருகிறீர்கள். மங்களம் உண்டாகட்டும். எங்கே என் மருமகள்? துருபதன் மகள், பாஞ்சால நாட்டு இளவரசி, பாண்டவர்களின் திரௌபதி அம்மை எங்கே?
1: மாமனி, இங்கே உள்ளேன். பாண்டவர்களின் துணைவியாகிய என்னையும் ஆசீர்வதியுங்கள் மன்னரே.
0: நாடே இல்லாத நான் எப்படி மன்னராக இயலும்? மருமகளின் போற்றுதலை கவனித்தீர்களா?
1: நாடு தேவையில்லை தங்களுக்கு. தாங்கள்தான் மக்களின், குறிப்பாக பாண்டவர்களின் உள்ளமாகிய நாட்டில் உறைந்து மன்னராக, ஏன் மாமன்னராக அல்லவா இருக்கிறீர்கள்?
0: அடே அப்பா, என் மருமகளின் மாண்புமிகு கருத்து போற்றுதற்குரியது. வாருங்கள்.
2: தந்தையே, தங்கள் வருகையில் மகிழ்ச்சியும் சற்றே கலக்கமும் காணப்படுகிறதே, ஏன், என்ன காரணம்?
3: நானும் கவனித்தேன். அர்ஜுனன் கூறிவிட்டான், தந்தையின் வருகை விதிவழி வந்தது. இதை வகுத்திட்டவர்கள் யாராக இருக்கும் சிறிய தந்தையே?
0: என்ன நுண்ணறிவு மிக்க புதல்வர்கள்! உண்மை, சகுனி சொற்கேட்டு தன்மை இழந்த அச்சுயோதன மூடன் உங்களை விருந்திற்கு மட்டும் அழைக்கவில்லை, வெய்ய புன்சூதுக்கு அளித்திடவும் அழைக்கிறான். ஏனோ என் மனம் பதறுகிறது, வன்மம் என்றே தோன்றுகிறது தர்மா.
3: ஆம் தந்தையே, அவர்களின் பொங்கும் பொறாமைதான் சிறு வயது முதல் நாங்கள் கண்டு அனுபவித்தவர்கள்தானே. அவர்கள் நமக்கு நன்றி நினைப்பவர்கள் அல்லர். ஆமாம், இப்போது என்ன செய்யலாம்?
0: மன்னன் திருதிராட்டினன் எத்தனை முறை சொல்லியும் இளவரசன் துரியோதனன் கேட்கவில்லை. மது உண்டவன் போல் ஒரு வார்த்தையையே பற்றி பிதற்றுகிறான்.
2: தருமனண்ணா, தந்தையும் வரப்பணித்தார், சிறிய தந்தையோ தூது சுமந்து வந்துள்ளார். மூத்தோரை மதித்தல் என்பது நமது கடமை. தம்பியரின் கருத்தினை அறிந்து நடவடிக்கை எடுப்போம். சகாதேவா, நீ என்ன சொல்கிறாய்?
4: இது விதிப்படி நடக்கும் செயல். நாம் சென்று வருவோம். வாழி, நின் சொல் தந்தையே, நின் வழி செல்வோம்.
0: மகளே, திரௌபதியே, நீயும் வர வேண்டும். உங்கள் அனைவரையும் வரவேற்க காத்திருக்கிறோம்.
5: ஆசீர்வதியுங்கள், விரைவில் பயணத்தை மேற்கொள்வோம்.
0: நல்லது, நலம் உண்டாகட்டும். கவனமாக இருங்கள், மிக கவனமாக இருங்கள்.
3: தம்பியரே, நாம் சிறிய தந்தையார் அவர்களிடம் அஸ்தினாபுரம் வருகிறோம் என்று கூறிவிட்டோம். ஆனால் ஏனோ மிகவும் நெருடலாக, ஏன் கலக்கமாகவும் உள்ளதே. ஆமாம், திரௌபதி எங்கே? அவரின் யோசனை என்ன?
2: இதோ இதோ வந்து விட்டார். ஆமாம் பாஞ்சாலி, நாம் அஸ்தினாபுரம் செல்ல ஒப்புக்கொண்டு விட்டோம். உமது கருத்து என்ன?
1: நான் என்ன கூற, நீங்கள் செல்லலாம் என்று வாக்கு கொடுத்த பின்பு எப்படி மறுயோசனை கூறுவது? நடப்பது நடக்கட்டும், செல்வோம். அவர்களின் அழைப்பில் கட்டாயம் ஏதோ சதி உள்ளது என்பதில் நம் அனைவருக்கும் உடன்பாடே. மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அது என்ன, எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் புரியவில்லை.
2: உண்மைதான் பாஞ்சாலி. வீமனண்ணா, உங்களது எண்ணம்?
6: அர்ஜுனா, என் திகைப்பு நீங்கவில்லை. நான் சொல்லும் வார்த்தைகள் கடுமையாக இருக்கலாம், ஆனால் ஏனோ அவர்களது அழைப்பில் உள்ள சதியை நுட்பமாக புரிந்து பாஞ்சாலி கூறிவிட்டான். அச்சதியின் விளைவு அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? மாமனும் மருமகனும் நம்மை அழித்திட வேண்டும் என்ற ஒரே இலக்குடன் இயங்குவதுதான். இதில் பெரிய தந்தையோ சிறிய தந்தையோ ஒன்றும் செய்ய இயலாது. பெரிய தந்தை காந்தாரியின் உடன்பிறப்பையும் சரி, தனது மகனையும் சரி விட்டு கொடுக்க மாட்டார். ஏன், வரும் பாண்டவர்கள் விருந்துண்டு கேளிக்கைக்காக சூது விளையாடினால் என்ன என்றுதான் கேட்பார். அவர்களின் உட்கிடக்கையை

0: உணர்தல் என்பது கடினம். இருக்கட்டும், என்றுமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுதானே. நாம் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் தர்மன் அண்ணா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். என்ன நகுலா?
1: அண்ணா, தங்களின் வாக்கு தந்தை பாண்டுவின் வாக்கு போலவே இருந்தது. இருக்கட்டும், விதியின் போக்கு காலத்தின் கணிப்பு என்று ஏதோ ஒன்று. தர்மன் அண்ணா கூறியதைப் போன்று தோன்றி அழிவது வாழ்க்கைதான். இங்கு துன்பத்தோடு இன்பம் வெறுமையா, இவற்றில் எது வருமாயினும் நாம் ஏற்போம். தர்மன் அண்ணா சொல் கேட்போம், வாழி நின் சொல் நின் வழி நடப்போம்.
2: ஆம் அண்ணா, நாம் அடுத்த நிகழ்விற்கு தயாராகுவோம்.
3: நரிவகுத்த வளையிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும், சிற்றெரும்பால் யானை சாகும். வரிவகுத்த உடற்பொழியை புழுவும் கொல்லும், வருங்கால முனர்வோரும் மயங்கி நிற்பார். கிரிவகுத்த ஓடையிலே மிதந்து செல்லும், கீழ் மேலா மேல் கீழாம் கிழக்கு மேற்காம் புரிவகுத்த முன்னூளார் புலையர் தம்மை போற்றுவர். விதிவகுத்த போழ்தினன் அன்றே.
4: தர்மன் அண்ணா, ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் உள்ளீர்களே.
5: சிறிய தந்தை நம்மை அஸ்தினாபுரத்திற்கு அழைத்துள்ளார். 2 நாட்கள் கடந்துவிட்டன. அதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் சகாதேவா. எப்போது பயணத்தை தொடங்க வேண்டும்? கொஞ்சம் சகுனம் பார்த்து கூறு.
4: அர்ஜுனன் அண்ணா, நீ ஏதோ சொல்ல வருவது போல் தோன்றுகிறதே.
2: சகாதேவா, விதி வலியது, சகுனம் பார்ப்பது இருக்கட்டும். சகுனியின் சூதினை எங்கேனும் எதிர்க்கப் போகிறோம்? இருப்பினும் தர்மத்தின் வாழ்வில் சூது வந்தாலும் தர்மம் வெல்லும்.
4: அண்ணா, நாளை கிளம்பலாம். நானும் நகுலனும் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். அவர்களுக்கு பரிசு பொருட்கள், நம்மோடு என்றும் இசையோடு பயணிக்கும் பாணர்கள், உடல்நலத்தோடு உள்ளத்திற்கேற்ற உணவு தரும் நமதருமை அட்டில் கலைஞர்கள் என்று தயார் செய்து விடுகிறோம்.
5: அப்படியே ஆகட்டும்.
2: அண்ணா, நீங்கள் பயணத்தை தொடருங்கள். நானும் பாஞ்சாலியும் அந்த பசும்புல் மேட்டில் அமர்ந்து மறையும் கதிரவனைக் கண்டு வணங்கி வருகிறோம்.
5: அப்படியே விரைந்து வாருங்கள், நாங்கள் மெதுவாக பயணத்தை தொடர்கிறோம்.

0: பாஞ்சாலி, பார்க்கும் இடமெல்லாம் இந்திரப்பிரஸ்தம் பசுமை பசுமை என்று பரவசப்படுத்துகிறது. காரணம், செல்வ மகள் நீ இங்கு வந்த வருவுதான். வானத்தின் புதுமை கணந்தோறும் கணந்தோறும் மாறுகிறது. அந்த கணநேர சுழற்சி வண்ணங்களின் கோலங்கள் அமைதியாக பரவிட வேண்டும். இது காளிசக்தி அவள் கோலம்தான், இல்லையா திரௌபதி?
1: ஆமரசே, அங்கே பாருங்கள், நீல பொய்கையில் தவழ்ந்து மிதந்திடும் தங்கத் தோணிகள், சுடரொளி பொற்கரையிட்ட கருஞ்சிகரங்கள், ஒளித்திரள், ஆஹா ஒளித்திரள், எங்கெங்கு நோக்கினும் நோக்க நோக்க களியாட்டம்தான்.
0: அருமை, அருமை, உன் கவித்துவம் மிகச் சிறப்பு. இத்தகைய இயற்கை வாழ்வு எத்தகைய இன்ப வாழ்வு! சரி, நாளையாயிற்று,
1: தமையன்
0: தேடுவார், போகலாமா?
1: தங்கள் சித்தம் ஐயனே.

0: வாருங்கள் எனது அருமை மக்களே, மருமகளும் வர வேண்டும். உங்களுக்கு எங்களது ஆசிகள்.
1: வணங்குகிறோம் தந்தையே, அன்னையை வணங்குகிறோம், எங்களை ஆசீர்வதி.

0: திரௌபதியினும் அடியேனுக்கும் தாங்கள் ஆசி வழங்க வேண்டும்.
1: எல்லோரும் வந்துவிட்டீர்களா? முதலில் அனைவருக்கும் எங்களது அன்பும் ஆசியும். ஆமாம், மண்டபம் பார்த்தீர்களா? எங்கனம் உள்ளது? உங்களது பெரிய தந்தை தம்பி பாண்டுவின் மக்களை வரவேற்க மிகுந்த விருப்போடு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். துரியோதனனும் வெகுவாக காத்திருக்கிறான். பணியாட்கள் எங்கே? பணியாட்கள், நீங்கள் அனைவரையும் உணவருந்த அழைத்து வாருங்கள். ஆமாம், மைத்துனர் விதுரன் எங்கே?
2: இதோ வந்துவிட்டேன். அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். வாளி வாளி! பாண்டுவின் மக்களே, வாழ்க பல்லாண்டு! பாஞ்சால நாட்டு மங்கை, வாழ்க வாழ்க! துரியோதனா, நீயே இவர்களை உணவு கூடத்திற்கு அழைத்துச் செல்.
3: அப்படியாகட்டும். உங்கள் அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதிலும் பாஞ்சாலி அம்மையை கண்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. வாருங்கள், நாம் இவ்வழியே சென்று உணவு கூடத்தை அடைந்து விடலாம். மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
4: முதலில் உணவு விருந்து, பின்பு ஓய்வு, பின்பு...
5: மாமா, மாமன் மருமகனின் திட்டமிட்ட ஏற்பாடுகள் என்னவோ?
4: அர்ஜுனா, அதெல்லாம் ஒன்றுமில்லை. மாலையில் சபையில் சந்திப்போம். இப்பொழுது உணவருந்து செல்வோம்.
5: தம்பி சகாதேவா, தருமன் அண்ணாவிடம் நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். சகுனியின் பேச்சில் ஏதோ குதர்க்கம் தெரிகிறது இல்லையா?
3: சபைக்கு பாண்டவர்களை அழைத்து வர பணியாட்களை அனுப்பிவிட்டேன். மாமா, வாருங்கள், நாமும் முன்பே சென்று வரவேற்க வேண்டும் அல்லவா?
4: கட்டாயம், கட்டாயம், இதோ வந்துவிட்டேன். அதற்குத்தானே காத்திருக்கிறேன்.

0: வாருங்கள் வாருங்கள், தங்கள் வரவால் இந்த அஸ்தினாபுரம் மேலும் அழகு பெற்று வளமாகிவிட்டது. வாருங்கள்.
1: அப்படியெல்லாம் இல்லை. அவையினர் அனைவரையும், மன்னரையும், சிறிய தந்தையையும், பிதாமகரையும் வணங்குகிறோம்.
2: மங்களம் உண்டாகட்டும்.
3: மன்னா, தங்கள் தமையன் பாண்டுவின் மக்களின் வீரமும் தீரமும் உலகறிந்த உண்மை. இன்று நமது அரண்மனையில் பாண்டு மக்களின் பொழுது நல்ல பொழுதாக போக்குவதற்கு சூது விளையாடலாம் அல்லவா?
1: இந்த இழித்தொழிலாம் சூதினை விளையாடுதலுக்கு இப்பொழுது என்ன தேவை? இதனால் என்ன பெருமை? சிறுமைதான் விளையும். துரியோதனின் கருத்து என்னவோ?
0: அடடா, இதில் என்ன சிறுமை பெருமை? சூதும் நமது மக்களிடம் இன்றும் காணப்படும் கலைதானே. தாங்களும் இந்த விளையாட்டில் சிறந்த திறன் மிகுந்தோர்தானே. அதிலும் என் மாமனுடன் இதனை விளையாடுவதற்கு தகுதியானவர் தாங்கள் தானே.
1: பாரத நாட்டில் பீடை செய்யும் கலியை ஏன் அழைக்க வேண்டும்? பணிவோடு வேண்டுகிறேன் இப்பொழுது. இன்று தேவையில்லை. தந்தையும் தாயும் அழைத்தனர். சிறிய தந்தை விதுரன் வரவேண்டும் என்றார். வருகை தந்தோம், மண்டபம் கண்டோம், மகிழ்ந்தோம், விருந்தும் உண்டோம். நாங்கள் அடுத்து பயணப்பட வேண்டும். இதுதானே சாத்திர முறைமை?
3: சாத்திரம் பேசுகின்றாய். பாண்டவன் மைந்தரே, தேர்ந்தவன் வென்றிடுவான், தொழில் தேர்ச்சி இல்லாதவன் தோற்றிடுவான். மனத்துணிவு இல்லையெனில் இதை மறுக்க வேண்டியதுதானே. வல்லவனின் வெற்றியும் வன்மை இல்லாதவன் தோல்வியும் உலகியல் நிதர்சனம் தானே. நாங்கள் உனது வீரத்தின் கம்பீரத்தை சூது விளையாட்டிலும் காண நினைத்தோம். ஆனால் தங்களது தயக்கம்

0: இல்லை, தம்பியருக்கு இதில் என்றுமே விருப்பம் இருந்தது இல்லை. எனவேதான்
1: விடுங்கள் அண்ணா, பொழுதுபோக்கிற்குத்தானே. பரவாயில்லை, நாம் வென்று காட்டுவோம்.
2: அண்ணா, வில்லறமும் சொல்லறமும் நமது சொத்து, பாதகமில்லை. ஒரு கை பார்த்து விடுவோம். நாளை சூதினை தொடங்குவோம்.

0: மன்னரை வணங்குகிறோம்.
1: வாருங்கள் என் தம்பி பாண்டுவின் மக்களே, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். துரியோதனா, உனக்கும் நலம் உண்டாகட்டும், நன்மை நிலவட்டும்.
0: இப்பொழுது தாயை முருட்டலாமா?
2: நாங்கள் தயார்.
0: ஆமாம், பந்தயங்கள் என்ன துரியோதனா?
2: அதை மாமன் சொல்லுவார், அவர்தான் சூதாடுவார்.
0: துரியோதனா, நீதானே அழைப்பு விடுத்தாய், இப்பொழுது சூதாட மாமனா?
2: ஏன், மருமகனுக்காக மாமன் களம் இறங்குவதில் என்ன பிரச்சனை?
0: அப்படியா, சரி, பணயம் யார் வைப்பர்?
2: நான் வைக்கிறேன். ஒரு மடங்கு நிதி வைத்தால் 9 மடங்கு நிதி தருகிறேன்.
0: மாமன் விளையாட, மருமகன் பணைய பொருள் வைத்திட என்று எல்லாமே புதிய மரபாக உள்ளதே, என்ன கர்ணா இது?
3: ஆமாம், பொழுது போவதற்கும் மகிழ்வாக உரையாடவும் சூது விளையாட்டினை எமது நண்பர் அஸ்தினாபுரத்து இளவல் துரியோதனன் ஏற்பாடு செய்துள்ளார். இதில் தங்களுக்கு ஏன் இத்தனை தயக்கம்?
4: அண்ணா, விளையாடுவது என்று களமிறங்கிவிட்டோம், அங்க நாட்டு அரசன் கர்ணனின் விளக்கமெல்லாம் தேவையா?
0: இல்லை அர்ஜுனா, சிறிய தந்தை, பிதாமகர், மந்திரிமார் யாரும், ஏன் மன்னரும் எதுவும் சொல்லாடாமல் வாய்த்திரவாத உள்ளனர். எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது போல் தோன்றுகிறது. தாயக்கட்டையுடன் மாமா சகுனியும் தயாராக இருக்கிறார்.
5: ஆமாம் ஆமாம், தாய முருட்டலாமா?
1: நாங்கள் தயார்.
5: எண்களின் எண்ண ஓட்டத்தில் நாம் வெற்றியை கணிப்போம்.
0: அப்படியா? ஆமாம், எனக்கும் எண்களின் மேல் என்றுமே நம்பிக்கை உண்டு. பாண்டவர்களாகிய எங்கட்கு 5 என்ற எண்தான் வெற்றிக்கு உரியது. ஆகவே எண் 5.
5: நாங்கள் மாமன் மருமகன் என 2 தான், எங்களது வெற்றி எண் 2.
1: சூது விளையாடல் தொடங்கட்டும்.
0: பணைய பொருளாக ஒளி சிறந்த மாலை ஒன்றை வைக்கின்றேன், எண் 5.
5: எங்களுக்குரிய வெற்றி எண் 2. வெற்றி, வெற்றி! ஆஹா ஆஹா ஆஹா, தொடக்கமே வெற்றி மகள் நம்மிடம் உள்ளார். மருமகனே, முன்னோரின் ஆசியால் நாம் மீண்டும் பந்தயத்தை தொடர்வோம். தருமா, என்ன யோசிக்கிறாய்?
0: அப்படியே ஆகட்டும், ஆனால் இந்த முறை நான் தான் தாயமுருட்டுவேன். எங்களுக்கு எப்போதும் எண் 5 தான், அதுவே இம்முறையும்.
5: ஆமாம், எங்களுக்கு மீண்டும் எண் 2. ஆமாம், பணயம் என்னவோ?
0: பொன் 1000.
5: மீண்டும் நமக்கே வெற்றி, மீண்டும் நமக்கே வெற்றி, வெற்றி, வெற்றி! தர்மா, அடுத்த பணயம்?
0: எனது படையும் படை வீரர்களும்.
5: என்ன சொல்ல, நமக்கு மீண்டும் வெற்றி, வெற்றி, வெற்றி! நமக்கு தான் வெற்றி,
2: வென்று விட்டோம்,
5: வெற்றி, வெற்றி! தர்மா, தர்மா, என்ன யோசிக்கிறாய்? இந்த முறை பணயம்

0: என்னவோ?
1: இந்த முறை என்னையே நான் பணயம் வைக்கின்றேன்.
0: இதிலும் நமக்கு வெற்றி. துரியோதனா பார்த்தாயா?
2: ஆமா, சூதில் வென்று விட்டோம். பாண்டவர்கள் பொன், பொருள், நாடு, படை, படை வீரர்கள், தம்பியர் என்பதோடு மட்டுமல்லாமல் தன்னையும் வைத்து இழந்து விட்டு நிற்கதியாய் நிற்கிறான். நிற்கதியாய் நிற்கிறான் அந்த தருமன். ஆஹா ஆஹா, அருமை மாமா, அருமை அருமை. ஆஹா மாமா, நீ ஒரு ஜித்தன்.
3: தர்மா தர்மா, நீ வென்றுடுவாய். ஏன் தயங்குகிறாய்? வைத்து விளையாடுவதற்கு இன்னும் உன்னிடம் ஒரு மாபெரும் செல்வம் ஒன்று இருக்கிறதே, மறந்து விட்டாயா? என்ன யோசிக்கிறாய் தர்மா, என்ன யோசிக்கிறாய்? விதுரன் மாமனும் பிதாமகரும் ஏதோ கூற வருவது போல் தெரிகிறதே.
4: மன்னா, என்ன நடக்கிறது இங்கே? ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? நடப்பது உங்கள் காதில் விழுகிறது தானே? இல்லை, கேட்கவில்லையா? பாண்டவர்கள் நாடும் செல்வ வளமும் ஏன் தங்களையே இழந்து நிற்பதற்காகவா நாம் இங்கே மண்டபம் காணவும் இந்த விருந்திற்கும் அழைத்தோம்? இதில் நானும் ஒரு பகடையாக இருந்தமைக்காக வெட்கப்படுகிறேன்.
1: ஏன் பதறுகிறாய் விதுரா? துரியோதனன் சூதில் விருப்புடையவன். பந்தயம் என்பது விளையாட்டில் உள்ள போக்கு.
2: மன்னிக்கவும், விளையாடி வென்றதை நான் என்றும் எப்பொழுதும் யாருக்காகவும் இழக்க தயாராக இல்லை.
1: என்ன என்ன என்ன சொல்ல வருகிறாய் துரியோதனா?
2: ஆம் மன்னரே, இன்னும் வாய்ப்பு உள்ளதே. பணைய பொருள் வைத்து அவர்கள் இழந்ததை எல்லாம் ஒரு சேர மீட்டுக் கொள்ளலாம். தடை ஏதும் இல்லையே.
4: பிதாமகரே, தங்களின் மௌனமும் என்னை ஏன் அனைவரையுமே ஆச்சரியப்படுத்துவதோடு வேதனையையும் வழங்குகிறது.
5: விதியின் வழியே வள்ளாட்டம் தொடங்கிவிட்டது. இனி என்ன, பாரத போர் மகாபாரத போருக்கு கட்டியம் ஊதியாயிற்று.
3: ஆமாம் ஆமாம் தர்மா, நீ அழித்தது எல்லாம் பின்னும் நின்னிடத்து மீளும். ஓய்வு அடைந்திடாதே தர்மா, ஊக்கம் எய்து.
6: உரம் பெற்றிட உள்ளம் நலிந்து விட்டது. சிறியர் செய்கை செய்து நாட்டு மக்களையும் எனதருமை தம்பியரையும் இழந்துவிட்டேன். இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை.
3: என்ன, எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டியை அதிர்ஷ்ட லட்சுமியை உடன் வைத்துக் கொண்டு செல்வமில்லை என்கிறாயே தர்மா?
1: என்ன, யாரை கூறுகிறாய்? பாஞ்சாள நாட்டு இளவரசி அவள், பாண்டுவின் மருமகள், இந்திரபிரஸ்தத்து ஒளி, திட்ட தூய்மன் சகோதரி.
3: அதைத்தான் நானும் சொல்கிறேன் தர்மா. அவள் உங்கள் அனைவரையும் அனைத்து இழந்த செல்வத்தையும் மீட்டு வருவாள். பந்தயத்தில் பதட்டம் ஏன்? வலிமையானவன் திறன்மிக்கவன் வெல்வான். எத்தகு போரையும் வென்றிடும் பாண்டுவின் மக்களுக்கு இந்த போர் என்ன செய்யும்? தயங்காதே தயங்காதே தர்மா, தயங்காதே. நான் சொல்வது சரிதானே கர்ணா?
7: வேலும் வில்லும் வாளும் கொண்டு போரிடும் வீரர்கள் இப்போரிலும் விளையாடி வெல்ல வேண்டியதுதானே?
2: ஆம், விளையாட்டின் இறுதியில் உள்ளோம். போரின் முடிவு உங்களின் பந்தய பொருளின் பதிலில்தான் உள்ளது.
6: தருமன் சிறியர் செய்கை செய்துவிட்டான் என்று மாநிலத்தார் காலத்திற்கும் இழிவாக பேசும் நிலை வந்துவிட்டதே. என்ன செய்ய, பாஞ்சாலியிடம் கேட்காமல் அவளை எப்படி பந்தய நிகழ்வில் ஈடுபடுத்துவது?
8: அண்ணா, நடப்பது நடக்கட்டும், இதுவும் கடந்து போகும். காலம் பதில் சொல்லும் அண்ணா.
3: இது வல்லவோ

0: பாண்டுவின் மைந்தர்களின் ஒற்றுமை.
1: மன்னா, என் தமையனே, எதற்கும் ஓர் எல்லை உண்டு. ஏன் இப்படி மௌனம் சாதிக்கிறீர்கள்? சூதினை நிறுத்தச் சொல்லுங்கள், நிறுத்தச் சொல்லுங்கள்.
2: விதுரா, என் நிலைமையினை உனக்கு சொல்லியா தெரிய வேண்டும்? விதி தம்பி, விதி.
3: சரி சரி, அனைவரும் அமைதியாக இருங்கள். இந்த முறை நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் திரௌபதியை பணயம் வைக்கின்றேன்.

0: எங்களுக்கு இனி எங்கே வாழ்வு?
1: அப்புறம் என்ன தர்மா, நீங்கள் அனைவரும் எங்களது அடிமைகள். வாருங்கள், அடிமை சாசனத்தின் செல்வத்தை அபகரிப்போம், அனுபவிப்போம். முதலில் பாஞ்சாலியை சபைக்கு வர சொல்வோம்.
2: அதுவும் சரிதான், அப்படியாகட்டும். மன்னரின் மௌனம் சம்மதத்தின் அடையாளம். மருமகனே, நீ தொடர்வாய்.
3: என்ன சொல்ல, ஆனால் ஒன்று, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். மகாபாரத போர் வந்துவிட்டது என்ன பிதாமகரே?
4: உண்மை உண்மை, கலகம் பிறந்தாயிற்று, நியாயம் நின்று நிதானித்துத்தான் வரும்.
1: நம் தேர்ப்பாகனை அனுப்பி பாஞ்சாலியை அழைத்து வர சொல்வோம். என்ன கர்ணா, சரிதானே?
5: காவலன் சென்று அழைத்தால் அம்மணி அவ்வளவு விரைந்து வந்து விடுவாரா? வேண்டாம், தம்பி துச்சாதனன் செல்லட்டும்.
1: அருமையான யோசனை. உன்னை நண்பராக பெற்றதற்கு பெருமை கொள்கிறேன் நண்பா, பெருமை கொள்கிறேன்.
6: அண்ணா ஆணையிடுங்கள், அழைத்தென்ன தூக்கி கொண்டே வருகிறேன்.
1: துச்சாதனா, பாஞ்சாலி சபைக்கு வர வேண்டும். அடிமை பொருளாக பாஞ்சாலி உள்ளார் என்ற தகவலை தெரிவித்து விடு. உண்மை அதுதானே?
7: வல்ல சகுனிக்கு மாண்பிழந்த நாயகர் தாம் என்னை முன்னே கூறி இழந்தாரா? தம்மையே முன்னம் இழந்து முடித்து என்னை தோற்றாரா? நாயகர் தாம் தம்மை தோற்றப்பின் என்னை நல்கு உரிமை அவருக்கு இல்லை. புவி தாங்கும் துருபதன் கண்ணினான் நிலை சாய புழைத்தொண்டு சார்ந்திட்டால் பின்பு தாரம் உடைமை அவருக்கு உண்டோ?
6: எமது தமையனின் அடிமை பொருள் நீ. தமையனின் ஆணைப்படி சபைக்கு வர வேண்டும். வா
7: தம்பி. மாதர் சபைக்கு வரும் வழக்கம் இல்லை. நானே ஒற்றை ஆடையுடன் இருக்கிறேன். இந்த பகுதியை தாண்டி அந்த புறத்திற்கு கூட செல்லவில்லை. தம்பி, என் நிலையை தமையனிடம் கூறு.
6: என்ன கதை பேசுகிறாய்? வருகிறாயா?
7: கூந்தலை விடு, இது தகாது. தம்பி, இது தகாது. என்னை தீண்டுவதோ கூந்தலை பற்றுவதோ பண்பான செயலா?
6: எனக்கு எதுவும் தெரியாது.
7: கூந்தலை விடு, விடு.
6: என் தமையனின் விருப்பு உன்னை மன்றுக்கு கொண்டு வர வேண்டும். அவனாமை அதை நிறைவேற்றுகிறேன். வா வா, எடுத்து செல்கிறேன். வா,
7: விடு விடு தம்பி.
6: உன்னை எடுத்து செல்கிறேன். வா.

0: கணவரே, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து வந்த பாஞ்சால நாட்டு மன்னன் மகள் பாண்டுவின் மருமகள் அஸ்தினாபுரத்து சபையில் ஒற்றை ஆடையுடன் நிற்றல் தகுமோ? நிறுத்தடா என்று சொல்ல எமது பாட்டனும் இல்லை, மன்னனும் இல்லை, ஏன் மந்திரிமார்களும் மக்களும் இல்லையே?
1: அம்மா, சூதில் உமது கணவர் விளையாடி தோற்று அனைத்தையும் இழந்து நிற்கிறார். சூதாடி வென்றவன் உரிமை கேட்கிறான், என்ன சொல்ல?
0: பிதாமகரின் பிதற்றல் வார்த்தைகளில் நிரம்பியுள்ள கௌரவர் பாசம் பாண்டவர்கள் மேல் இல்லையே? சொல்லுங்கள் அங்கதேசத்தரசே.
1: நீ வாதாடி வென்றுவிட இன்னொரு முறை சபையை கூட்ட வேண்டும். நீ சூதில் பெற்ற பணைய பொருள், இதன் விளைவு நீங்கள் அடிமையாகிவிட்டீர்கள். அடிமை மேலாடை அணிதல் மரபல்லவே?
2: கர்ணனே சொல்லிவிட்டார், இனி அடிமைக்கதற்கு மேலாடை.
0: அப்படியா? அடிமையானவர்களின் வீரத்தையும் தீரத்தையும் விரைவில் காண்பீர்கள். ஆபத்தை உணராதவர்களாகிவிட்டனர் எனது புருஷர்.
2: அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டார்கள்.
0: உதவிடும் எனது ஹரி உள்ளார்.
2: ஹரியும் வரமாட்டார், யாரும் வரமாட்டார்கள்.
0: இந்த மன்றத்தில் என்னை யாரும் இல்லை.
2: உனக்கு
0: நிறைந்திருக்கும் பரம்பொருளே,
2: என்னை
0: காக்க இங்கு வரக்கூடாதா? கண்ணா, கண்ணா, கண்ணா, கண்ணா, கண்ணா, கண்ணா, கண்ணா.
2: இது என்ன துகிரா புதிரா கீழுக்கு வந்து கொண்டே இருக்கிறதே? இது என்ன மாயம்? என் கை சோர்வடைகிறது, நான் களைக்கிறேனே. வருகிறது, இது என்ன புதிர்? என்ன செய்வது? வந்து கொண்டே இருக்கிறது ஆடை, ஒன்று புரியவில்லையே. என்ன புதிர்?
0: கண்ணா, கண்ணா, கண்ணா, கண்ணா, என் குல தெய்வமே, எங்களது

நேயர்கள் இதுவரை கேட்டது பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் முனைவர் எஸ் முத்துலக்ஷ்மி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் மன்னன் திருதராஷ்டிரனாக ஜான் பிரிட்டோ தம்புராஜ், மன்னனின் மகன் துரியோதனாக ஹரிஷ் பாபு, சகுனியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், துச்சாதனாக எம் ராஜசேகர், மன்னனின் தம்பி விதுரனாக கே ஞானவடிவேல், பாஞ்சாலியாக பி அபிராமி, தர்மனாக எஸ் கார்த்திகை தீபன், அர்ஜுனனாக எல்என்ஜி ரவிசங்கர், பீமனாக முத்துக்கருப்பன், நகுலனாக பிரகாஷ் ராஜ், சகாதேவனாக மீனாட்சி சுந்தரம், கர்ணனாகவும் பீஷ்மராகவும் சுரேந்திரகுமார் மற்றும் காந்தாரியாக எஸ் ஆர் கலா ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்பிரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 5 மணி. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.

செல்வலையில் இனி கேட்டு ரசிக்கலாம். வைக்கிங் பனி நன்றிஸ் வழங்கும் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி நன்றிஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம வாழ்க்கையில நிறைய தடவை சிரிச்சிருப்போம், ஆனா சில நேரத்துல சிரிப்பே வராம கூட சிரிச்சிருப்போம்.

என்ன சிரிப்பே வராம சிரிக்கிறது? அட ஆமாங்க, உங்களுக்கு க்ளோஸ் ஆன யாரோ ஒருத்தவங்க மொக்க ஜோக் சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சிரிச்சு வச்சிருப்போம்ல. கிளாஸ்ல டீச்சர் கிட்ட திட்டு வாங்கும் போது கூட சம்மந்தமே இல்லாம சிரிப்பு வரலனா கூட சிரிச்சிருப்போம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு பழைய குரூப் இருக்கும் வாட்ஸ்அப்பில், அந்த குரூப்பில் ஒரு மொக்க ஜோக் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனால் நம்ம மட்டும் சிரிக்கலன்னா ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு நினச்சி சிரிச்சு வச்சுருப்போம்ல. அப்படி உங்களுக்கு சிரிப்பே வராமல் நீங்கள் கஷ்டப்பட்டு சிரித்தது எதுக்கு? இன்னைக்கு நாம் அதை பற்றி தான் பேச போகிறோம். சிரிப்பு வரலங்க, ஆனா சிரிக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிற உங்களுடைய கதையை சொல்லுங்க, எல்லாரும் கேட்டு சிரிக்கலாம். நிகழ்ச்சியில உங்களுடைய கதையை பெருசா இல்ல சுருக்கமா சொல்லிடுங்க. சொல்றதுக்கு 0438 என்ற முன்னிணைப்பு என்னோட 2312231 அல்லது 2994 அல்லது 2995 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில உங்களோடு சேர்ந்து சிரிக்க காத்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே வின்முகி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இணைந்திருக்கிற நேர்களே, கலக்கல் நேரத்தில் நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைய வரும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ஜோதி, அண்ணப்பன்பட்டில இருந்து.
1: சொல்லுங்க, இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டாச்சு மேடம்.
1: சொல்லுங்க, கேக்கலாம்.
2: சின்ன வயசுல பள்ளி படிக்கும் போது மேடம், ஆசிரியருக்கு எழுப்பி கேள்வி கேட்டாங்களா? நான் ஏந்துட்டு திரு திருன்னு முடிச்சிட்டு இருந்தேன், பதில் தெரியாம. அப்ப பக்கத்துல உட்காந்துருக்க தோழி வந்து அஷ்டகோணல்ல முகத்தை காமிச்சிட்டு இருக்கான்.
1: ஐயோ, மாட்டிக்கிட்டீங்களா?
2: சாருக்கு பயப்படுறதா, தோழிக்கு சிரிச்சு காமிக்கிறதா, எதுவுமே பண்ண முடியல.
1: சிரிப்பும் வருது, சிரிக்கவும் கூடாது.
2: ஆமா,
1: அப்படி இருந்துச்சு உங்க நிலைமை இல்லையா?
2: என்னங்க பள்ளி எழுத்திட்டு இருக்கேன்ட்டு அடி பின்னிட்டாரு.
1: அடி வாங்கிட்டீங்க நல்லா.
2: ஆமா மேடம்.
1: சரிம்மா, பாடல் வருது கேட்கலாம்.
2: நன்றி மேடம்.
1: நன்றி.

0: நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நாகப்பட்டினம் அனைத்து
1: விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: கண் மருத்துவமனையும்
0: நாளை காலை 9:55 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608208777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
7: நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
8: சீர்காழியிலிருந்து சண்பை சிவசங்கரன்.
7: சொல்லுங்க சார், இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
8: சொல்லுங்க
7: சார்.
8: 4வது படிக்கும் பொழுது அந்த ஸ்கூல்ல கிளாஸ் மிஸ் வந்து நேற்று வீட்டு பாடம் எல்லாம் கொடுத்தேன், அத எழுதாதவங்க யாரு அப்படின்னு.
7: சரி,
8: அதை கேட்டோன்னா நான் எழுதல, ஒரே பயந்து போய் எழுதாதவங்க எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னாங்க.
7: சரி,
8: நான் எழுந்திரிச்சு நின்னம்மா.
7: சரி,
8: உடனே ஏன்பா எழுதல அப்படின்னாங்க. மிஸ் அது வீட்டு பாடம் தானே கொடுத்தீங்க, அதனால எழுதல மேடம், அது வீட்லயே வச்சிருக்கேன் அப்படின்னு.
7: அடி வாங்கினீங்களா இல்லையா?
9: முடிஞ்சிடும். ஒரு சந்தேகத்தை கூப்பிட்டு எழுப்பி கேட்டாங்க. கேட்டப்ப எனக்கு வாயுக்குள்ள இட்லி இருக்கு.
7: ஐயோ, சாப்பிட்டு மாட்டிக்கிட்டீங்களா? நானும் என்னடா டப்பா அது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
9: ஆமா, இட்லி வாய்க்குள்ள இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணா பாத்தீங்கன்னா, இடுப்புல ஒரு புடிச்சு ஒரு கெல்லு கிளிப்டான்.
7: அச்சோ,
9: எனக்கு சிரிப்பு வந்துட்டு. சிரிப்பு வந்தா இட்லி ஃபுல்லா செதறி கிளாஸ்ல எதிர்த்து டப்பா எல்லாம் எல்லாரும்

0: வெளியில
1: ஒரு பீரியட் நிக்க வச்சு கிட்டத்தட்ட மறுநாள் ஒரு நாலு கேள்வி கேட்டு அதுல ரெண்டு கேள்விக்கு நான் பதில் சொல்லி ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லாம விழுந்தது பாருங்க பரமாடி.
0: கதை நல்லா பெருசா போகும் போலயே.
1: சரி, அது மறக்க முடியாத ஒரு நினைவு அந்த மேக்ஸ்.
0: சிரிப்பே வராம சிரிச்சு மாட்டிக்கிட்டீங்க கண்டிப்பா.
1: ஆமா,
0: சரி, நன்றி
1: நன்றி.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் மேனாங்குடியில இருந்து முருகேஷ் பேசுறேன்.
0: மேனாங்குடியில இருந்து முருகேசன் சார் பேசுறீங்களா? இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா சார்? சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லலாம். ஹலோ சார், ஓகே, அடுத்த நேர் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நான் சிவபுரியில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சிவபுரியில இருந்து சோமசுந்தரம் சார், தலைப்பு கேட்டீங்களா சார்?
3: அதனால எல்லாரும் வருஷம் சொல்றாங்க. ஒண்ணு ஆட்டு பேர் கேட்டு அடிச்சுடும் மண்ணாலின்னு வரும். அந்த பையன் வந்து கொஞ்சம் வாய் திக்குவா, என்ன ஆட்டு பேர் கேட்டு ஆட்டு பேர் கேட்டு நான் என்னடா சொல்றேன்னு போட்டு அடிச்சுட்டாரு. பக்கத்துலயே இருக்கிற சிரிப்பும் வருது. அதே
0: ஓ பரவாயில்ல, நம்ம கேட்ட தலைப்புக்கு ஏத்த மாதிரிதான் நீங்க பேசிருக்கீங்க. சிரிப்பும் வருது, அந்த டைம்ல கொஞ்சம் சிரிக்கவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கீங்க இல்லையா? ஆமா, சிரிச்சா நம்மளும் சேர்ந்து அடி வாங்கணும். சரிங்க சார், நன்றி நன்றி. ஹலோ, வணக்கம்.
4: அம்மா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும் சார். இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்ட அருமையான தலைப்பு. அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ்ல கலந்துகிட்டாம அவன் ஜோக்குக்கு யாருமே
0: சிரிக்கலையே. நம்ம நண்பராச்சே, நீங்க சிரிச்சிட்டீங்களா?
4: ஃப்ரெண்ட வந்து பெர்ஃபார்ம் பண்றது எங்கயாவது மிஸ் பண்ணிட போறானே அப்படின்னு சிரிப்ப வராத நான் சிரிக்கிறேன். நான் சிரிக்கிறது டிஃபரெண்டா சிரிக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு என்ன பார்த்து ஒரு
0: எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
4: நீங்க அவங்களுக்கு
0: ஒரு ஊக்கம் அளிச்சிருக்கீங்க.
4: ஊக்கம் குடுக்கறது அப்படிதான் சில பேர் ஜோக்கா பேசுறேன்.
0: ஆமா, என்ன பண்றது, முயற்சி பண்றாங்களே.
4: பல முறை சிரிப்பு வராது, ஒரு சிரிப்பை போட்டிருக்கேன்.
0: சரிங்க சார், நன்றி. உங்களுடைய அந்த உங்க நண்பர்களுக்கு ஊக்கம் அளிச்சு சிரிக்க வச்சதுக்கு எங்களையும் சிரிக்க வச்சிருக்கீங்க, நன்றி. அடுத்த நேயர் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: திருவாரூர் மாவட்டம் பனங்குடி லதா பேசுறேன் மேடம்.
0: தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டோம் மேடம்.
0: தலைப்பு முதல்ல என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
5: என்ன மேடம்
0: தலைப்பு? என்ன சொல்லுங்க கேக்கலாம். சொல்லுங்க.
5: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க சார்?

0: வணக்கம். வடமட்ட புகழேந்தி.
1: எங்க இருந்து சார்? வடமட்டமா?
0: வடமட்ட புகழேந்தி.
1: வடமட்டம் புகழேந்தி சார், தலைப்பு கேட்டிங்களா சார்?
0: ஆ கேட்டமா.
1: ம், சொல்லுங்க சார்.
0: நான் ஸ்கூல்ல, நான் கிளாஸ் ரூம்ல இருக்கும்போதே மிஸ் வந்து கேள்வி கேட்டாங்க. வாய் அசைஞ்சிட்டு இருந்தா என்ன வாயில என்னன்னு கேட்டாங்களா? கலந்த பழத்தை வாயில போட்டுட்டு
1: இருந்தேன்.
0: இங்க வாங்க சொல்லி கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டு காட்டை இழந்த பழத்தை காட்டுறேன், காட்டினேன். அதை எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு, நாலுல இருந்து எடுத்துட்டு வந்துரு அப்படின்னா.
2: சொல்லுங்க. அந்த மேக்ஸ் வந்து பசங்களை கேட்டாங்க ஃபர்ஸ்ட். அவங்க பசங்க சொல்லலன்னோட என்ன கேட்டாங்கன்னா சொல்லிட்டேன். பசங்க

0: நலமா
1: இருக்கும். நீங்க தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க.
0: நான் சின்ன வயசுலப்பா ஸ்கூல் படிக்கும் போது மேடம் ஒரு மேக்ஸ் கேட்டாங்க சாரு. அந்த மேக்ஸ் வந்து பசங்களை கேட்டாங்க ஃபர்ஸ்ட். அவங்க பசங்க சொல்லலன்னா என்ன கேட்டாங்கன்னு
1: சொல்லிட்டேன்.
0: பசங்க கேட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள கொட்டுங்கன்னு சொல்றாங்க சாரு.
1: ஓ, உங்களை போய் கொட்ட சொன்னாங்களா?
0: பக்கத்துல பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஏய் கொட்டாங்க, நாளைக்கு நீ நம்ம கொட்டுவாங்க கொட்டாங்க.
1: அதுவும் சரிதானே, மாறிக்கிட்டே தானே இருக்கும் நேரம். ஒரு ஆள் பக்கத்துல இருக்காது இல்லையா?
0: நன்றிமா.

நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த வைக்கிங் பானின் அண்ட் பிரீஸ் வழங்கிய கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பானின் அண்ட் பிரீஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களிணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:30.

0: பன்மலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் வழங்கும் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள்.
1: மங்கலன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக, தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
2: காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை. யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
3: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
2: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
3: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
2: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன். நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
3: சரிப்பா, வா குபோட்டா.

0: வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம் 42 45 50 HP யில் கிடைக்கும்.
1: CA டிராக்டர் திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
3: நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்கலாம் தெய்வீகமான ராகங்களை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கும் இந்த பாடல் டி கே கலா குரலில் ஒழிக்கிறது.

0: விவசாயிகளை நெருங்கும் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு வடலூர் ஹோட்டல் கிருஷ்ணா பவன் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், வடலூர் TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூமின் ஆலய உலா, வடலூர் திருவர் பிரகாச வள்ளலார் 204வது வருவிக்கவுற்ற நாள் விழாவின் நேர்முக வர்ணனை.
3: ஹோட்டல் கிருஷ்ண பவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
1: வடலூர் நெய்வேலி டவுன்ஷிப், நெய்வேலி ஆர்ச் மற்றும் பன்ருட்டி. உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும்
4: ஒரே இடத்தில் வாங்க கைராசி நிறுவனம்
1: TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம்.
2: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்ட பிராமண நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை காலை

0: 30க்கு மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. நலைமலை 6:20க்கு நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது.
2: பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நள்ளிரவு 7:30க்கு காரைக்கால் ONGC காவிரி அசர் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம், ONGC.
0: நாளை மாலை 4:30க்கு வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும்
5: #100.3.
0: நாளை மாலை 5:30க்கு விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது நாகூர் ஹாஜி குல் மஹமுத் குரலில்.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை இரவு 25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தார்பைகள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒழிக்கிறது வாணி ஜெயராமன் குரலில்.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்ட திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: நிகழ்ச்சியில் இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 6:01. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை வசனமிகு என தொடங்கும் பாடல். பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். தலைப்புச் செய்திகள். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெற உள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. மத்திய பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை சார்பில் நாளை புதுடெல்லியில் 17வது ஓய்வூதிய நீதிமன்றம் நடைபெற உள்ளது. ஜப்பான் நகோயாவில் சென்ற மாதம் 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைந்தன. இனி விரிவான செய்திகள். இந்தியா உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இருப்பதுடன் தொழில்நுட்பத்திலும் விரைந்து முன்னேறி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். அவர் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய நிறுவன செயலர்கள் கழகத்தின் 58வது நிறுவன நாள் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார். முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் ஆதரவையும் பெறாமல் தேசம் முன்னேற முடியாது என்றும், இந்தியாவின் கல்வி நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். மேலும் வலுவான தற்சார்பு இந்தியாவை கட்டமைப்பதில் இந்திய நிறுவன செயலர்கள் கழகத்தின் கூட்டு முயற்சிகள் இந்தியாவை உலகின் தனி பெரும் பொருளாதாரமாக மாற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராது உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் எனும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான சேவா சங்கல்ப் அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் இன்று வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியை நோக்கிய ஒரு சிறப்பு பார்வை குறித்து காண்போம்.
1: நாடு சுதந்திரமடைந்து 60 ஆண்டுகளுக்கு பிறகும் பல வடகிழக்கு மாநிலங்களின் தலைநகரங்களில் ரயில் பாதை அமைக்கப்படாமல் இருந்தது. மேலும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு தேசிய ரயில் சேவையுடன் இணைக்கப்படாமல் இருந்தது. மாநில தலைநகரங்களே இந்த நிலையில் இருந்து வந்தன. இதற்கு வடகிழக்கு மாநிலங்களின் தொலைவே காரணமாக காட்டப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது அகர்தலா மற்றும் நாகர்லகுன் ஆகிய நகரங்களுக்கு

0: ரயில் பாதை அமைக்கப்பட்ட நிலையில் கடந்த 2025 செப்டம்பர் மாதம் பைராபி சைராங் ரயில் பாதை திறக்கப்பட்டு ஐஸ்வால் நகரம் ரயில்வே நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்டது. இதன் மூலம் மிசோரம் தனது முதல் ரயில் சேவையை பெற்றது. தற்போது இந்தியாவில் அதிவேக வளர்ச்சியடைந்து வரும் பிராந்தியங்களில் வடகிழக்கு மாநிலங்களும் இடம்பெற்றுள்ளன. ஆனால் காஷ்மீருக்கு இந்த மாற்றம் வர சற்று கூடுதல் அவகாசம் தேவைப்பட்டது. 28 கட்டுமானத்தில் இருந்த உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் பாதை உலகின் மிக உயரமான ஜெனாப் ரயில் பாலத்தின் வழியாக செல்கிறது. 2025 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த ரயில் சேவை குளிர், அடர்பனி உள்ளிட்ட அனைத்து கால நிலைகளிலும் தங்கு தடையின்றி இயங்குகிறது. ஒரு காலத்தில் செல்வதற்கு கடினமாக இருந்த பகுதிகள் தற்போது நிலப்பரப்பு, தொலைவு என்ற எந்த தடைகளும் இல்லாமல் எளிதில் சென்று சேரக்கூடிய இடங்களாக மாறியுள்ளன என்றால் அது மிகையில்லை.
1: 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதிக்கும், மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர், நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், அசாம் நகோன் மக்களவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகின்றன. இன்று மாலை 6 முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ ஒருங்கிணைக்கவோ அல்லது நடத்தவோ கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் வழங்குவது உள்ளிட்ட விதிமீறல்களை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தொகுதியில் உள்ள வாக்காளர் அல்லாதோர் இன்று மாலைக்குள் வெளியேறுமாறும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இந்த இடைத்தேர்தல் பதிவான வாக்குகள் வரும் 9 எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் நாளை புதுடெல்லியில் 17th ஓய்வூதிய நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
0: மத்திய பணியாளர் பொது குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை சார்பில் நாளை நடைபெறவுள்ள நீதிமன்றத்தில் மிக மூத்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களின் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள 897 குறைகள் தீர்வுக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 13 நடைபெற்ற 16th அமர்வில் காணப்பட்ட தீர்வுகள் குறித்த பிரசுரங்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளை கொண்ட ஒரு கையேடும் வெளியிடப்பட உள்ளன. குறை கேட்பு அமர்வுகள் 2017 தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை கிடைக்கப்பெற்ற 28,797 குறைகளில் 20,676 குறைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 71.79% வெற்றி எட்டப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கம் சார்பில் போதையில்லா இளைய சமுதாயம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்ட போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடைப்பயணம் புதுச்சேரியில் இன்று காலை நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் தொடங்கி கம்பன் கலையரங்கம் வரை நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நடைப்பயணத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். அரசு செயலர் திருமதி முத்தம்மா, துறை இயக்குநர் திரு சுதாகர், மை பாரத் இயக்கத்தின் புதுச்சேரி பொறுப்பாளர் திரு திரவீன், நாட்டு நலப்பணி திட்ட புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் திரு சதீஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஜப்பான் நகோயாவில் சென்ற மாதம் 19 தொடங்கி நடைபெற்று வந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைந்ததாக ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் தலைவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். 2030 தோஹாவில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளதை முன்னிட்டு தீப்பந்தமும் கொடியும் அந்நாட்டு பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. நிறைவு விழாவில் 2 தங்கப்பதக்கங்களையும் 1 வெள்ளிப்பதக்கத்தையும் வென்ற துப்பாக்கிச் சுடும் வீராங்கனை நீருதண்டா மூவர்ண கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தி சென்றார். தற்போது நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இந்தியா 4th இடத்தில் உள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 20 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் லக்னோவில் நடைபெற உள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்று கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம்

திருச்சி, அரியலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெற உள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. மத்திய பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை சார்பில் நாளை புதுடெல்லியில் 17வது ஓய்வூதிய நீதிமன்றம் நடைபெற உள்ளது. ஜப்பான் நகோயாவில் சென்ற மாதம் 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைந்தன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: நேயர்கள் இருந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கலாம், நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
3: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம் ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
4: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
3: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
4: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
3: மற்றும் தி நகர் சென்னை.
5: வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
6: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஔவையார் கொன்றை வேந்தனில் மாற்றாரை உறவென்று நம்ப வேண்டாம் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார். எங்கிருந்தோ வந்து நம் உதவியை பெறுகின்ற போது மிக இனிமையாக பேசும் மனிதர்களை நாம் நம்பிவிடுகிறோம். உறவு போல நம்பி ஏமாந்தும் விடுகிறோம். சில வேளைகளில் அவர்களின் அன்பான பேச்சுக்கும் உதவிக்கும் மயங்கி நம் வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியாத நிலைக்கு அவர்களிடம் மாறிப்போகிறோம். ஒரு காட்டில் ஒரு வேடன் தலை தெறிக்க ஓடி வந்தான். அவனை ஒரு புலி வேகமாக வேட்டையாட துரத்தி கொண்டு ஓடி வந்தது. வேடனை மரத்தில் இருந்து 2 குரங்குகள் பார்த்தன. ஆண் குரங்கு அந்த மனிதனுக்கு உதவ வேண்டுமென்று கூறி ஓடி வரும் மனிதனை பார்த்து ஒலி எழுப்பி அழைத்து மரக்கிளையை வளைத்து கொடுத்து நுனிக்கொம்பை பிடித்து கொண்டு மரத்தில் ஏறி வா என்றது. பெண் குரங்கு, வேண்டாம், அவன் யார் என்றே தெரியவில்லை, அவனை நமது இருப்பிடத்திற்கு அழைக்காதே, அது நமக்கு ஆபத்து என்றது. அதற்கு ஆண் குரங்கு, ஆபத்தில் இருக்கும் ஒருவரை உதவி செய்யும் போது தடுக்காதே, என்னை விடு என்று மனைவியின் பேச்சை கேட்காமல் மனிதனை மரத்தில் ஏற்றியது. மரத்தில் ஏறிய மனிதன் மிகவும் களைப்புடன் இருந்தான். காடு முழுவதும் திரிந்து நல்ல கனிகளை பறித்து வந்து வேடனுக்கு உண்ண கொடுத்தது. அப்போதும் புலி பசியோடு மனிதன் கீழே வருவான் என்று காத்திருந்தது. வேடன் பசியாறி மீண்டும் உறங்கினான். அப்போது புலி குரங்கிடம், நாம் காட்டில் வாழ்பவர்கள், அவன் யார் என்றே நமக்கு தெரியாது, அவனை வேட்டையாட துரத்தி வந்தவன் நான், அவன் எனக்கு தான் சொந்தம், அவனை கீழே தள்ளிவிடு என்றது. ஆண் குரங்கு, அவன் என் அடைக்கலம், என்னை நம்பியவனை நான்

எப்படி தள்ளிவிடுவது என்று நீதி போதனை செய்தது. புலி பசியோடு வேறு வேட்டையை தேடி சென்றது. இரண்டு நாட்கள் கனி பிஞ்சுகளை உண்டு வாழ்ந்த வேடன் வீட்டுக்கு செல்ல நினைத்தான். புலி பசியோடு எங்காவது பதுங்கி இருந்தால் என்ன செய்வது என்று குரங்கை துணைக்கு அழைத்தான். மனைவி கணவனை தடுத்தது. ஆண் குரங்கு அவன் பேச்சை நம்பி வருகிறேன் என்று சென்றது. வேடன் மனைவிக்கு நீண்ட நாட்களாக குரங்கு கறியின் மீது ஆசை. காட்டின் எல்லையில் விட்ட குரங்கை எட்டி பிடித்து அதன் தோலை உரித்து அங்கேயே போட்டுவிட்டு மாமிசத்தை எடுத்துச் சென்றான். பெண் குரங்கு வருவான் வருவான் என காத்திருந்தது. இரண்டு நாள் ஆகியும் வரவில்லை என்பதால் தேடிச் சென்றது. காட்டின் எல்லையில் உரித்த குரங்கின் தோல் கிடப்பதைக் கண்டு பதறி துடித்தது. நம்மில் பலர் இப்படித்தான் எந்த தொடர்புமற்ற மனிதர்களை வீட்டில் சேர்த்து அவர்களிடம் நம்பிக்கை வைத்து கடைசியில் அவர்களின் பேராசைக்கு பலியாகின்றோம். நம்பிக்கைக்கு உரியவர்களை மட்டுமே நம்பி

0: உரித்த குரங்கின் தோல் கிடப்பதைக் கண்டு பதறி துடித்தது. நம்மில் பலர் இப்படித்தான் எந்த தொடர்புமற்ற மனிதர்களை வீட்டில் சேர்த்து அவர்களிடம் நம்பிக்கை வைத்து கடைசியில் அவர்களின் பேராசைக்கு பலியாகின்றோம். நம்பிக்கைக்கு உரியவர்களை மட்டுமே நம்பி உயர்வு பெறுவோம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல்ல முது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:25.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
9: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
10: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
9: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
11: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
9: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: பண்பலையில் நேயர்கள் கேட்கலாம். இன்றும் நாளையும் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளை லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியில். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூராசன் அண்ட் ரெடிமேட்ஸ், திருவாரூர் மகாராஜ சில்க்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். இன்று 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 6:45 இசைத்துறை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசெட்டின் உழவர் அரங்கம், மளிகை மற்றும் காய்கறி சாகுபடி அனுபவங்கள். திருநள்ளாறு பேட்டை ஏ ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயன் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:30 நாகை மூராசன் ஜடிமேட்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 திருவாரூர் மகாராஜ சில்க்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். 10:00 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும். நமது பொன்மலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயன் ஜுவல்லரி. நாளைக்காலை 7:30 உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள். காலை 10:00 வடலூர் ஹோட்டல் கிருஷ்ணா பவன் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், வடலூர் TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூமின் ஆலய உலா, வடலூர் திருவர பிரகாச வள்ளலார் 204வது வருவிக்க உற்ற நாள் விழாவின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் ஆர் சுந்தரபாண்டியன் அவர்கள். 7:35 புதுப்பொழுது. 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயன் ஜுவல்லரியின் பாட்டு பட்டாசு. 8:30 வைக்கிங் பனி நன் பிரீஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் உங்கள் பதிவு எங்கள் குரல். 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 உங்கள் பதிவு எங்கள் குரல். காலை 10:30 இது எங்க ஏரியா. 11:00 வணக்கம் தோழி, 12:00 ஜெயங்கொண்டம் பிராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளர். பங்கேற்கும் தலர் எஸ் யோசினி. 12:10 பரிமாற்றம். 12:50 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் ரெட்ரோ ரிதம்ஸ்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது பண்பலையில் இன்றும் நாளையும் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளை லைட் ஹவுஸ் நிகழ்ச்சிகள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: நிறைய இருக்கு இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்புக் செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
2: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்களிடையே நம்பிக்கை, குடும்ப மாண்புகள், இளையோரிடையே நன்னெறிகள் போன்றவற்றின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று கோவையில் பல் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார்.
4: நம்மளுடைய சேவை கடைசி மனிதனுக்கும், சமுதாயத்தில் இருக்கிற கடைசி மனுஷனுக்கும் நம்மளுடைய சேவை போய் சேரணும் அப்படின்றது சொல்லி, இன்றைக்கு நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்ட்ல எவ்வளவோ டெக்னாலஜி வந்திருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், 3D பிரிண்டிங் ஆகட்டும், டிஜிட்டல் இமேஜிங், கேட் கேம் டெக்னாலஜி, இந்த மாதிரி பல டெக்னாலஜிகள் வந்திருந்தாலும் கூட அந்த டெக்னாலஜியை நமக்கு சார்ந்து அந்த நம்மளுடைய நாலேஜ், மெடிக்கல் நாலேஜ் பிளஸ் டெக்னாலஜி சேரும் பொழுது நம்ம இன்னும் அதிகமான சேவையை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதுதான். மாதிரி நாம அந்த டெக்னாலஜியை மக்களுக்கு எவ்வளவு வேகமாக அவர்களுக்கு நாம பயன்படுத்தக்கூடும் என்பதையும் பார்க்க நம்ம இந்த நேரத்தில் ஒரு உறுதி ஏற்கணும்னு சொல்லி, நம்ம இந்தியாவுடைய ஹெல்த் கேர் எந்த அளவுக்கு ஒரு வேகமாக முன்னேறி இருக்கிறது என்பதை நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி நாட்டில் வெறும் 2014 முன்னாடி 7 எய்ம்ஸ் காலேஜ் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 23க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் காலேஜஸ் வந்திருக்கிறது.
3: பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வரும் ஊக்கம் காரணமாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 85 பதக்கங்களை வென்றுள்ளதாக தெரிவித்தார்.
5: முதல் முறையாக ஆசிய கேம்ல கிட்டத்தட்ட 85க்கு மேற்பட்ட பதக்கங்களை வென்றிருக்கிறோம். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து விளையாட்டுத்துறைக்கு கேலோ இந்தியா, ஃபிட் இந்தியா திட்டங்கள் கொண்டு வந்ததன் மூலியமாக இன்றைக்கு ஆசியன் கேம்ல நாம கிட்டத்தட்ட 4வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். 21 கோல்டு, 27 சில்வர், 37 வெண்கல பதக்கங்களை வென்று ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை அரசாங்கத்திற்கு கொடுக்கிறோம். நம்மளுடைய விளையாட்டு வீரர்களுக்கு கொடுத்த ஊக்குவிப்பு, அரசாங்கம் கொடுத்த ஊக்கம், அதை தொடர்ந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேரடியாக, நீங்க பார்த்துருப்பீங்க, கடந்த 12 வருஷமா நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு விளையாட்டு வீரரையும் கூட ஊக்குவிச்சு கிட்டத்தட்ட இந்த வாட்டி மட்டுமே 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து போயிருக்கிறாங்க. முதல்ல வீரர்களை வந்து கிரவுண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறது, அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான ட்ரைனிங், சர்வதேச ட்ரைனிங் எல்லாம் கொடுத்ததன் விளைவாக அதனுடைய ரிசல்ட்டை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம்.
3: தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு.

0: அடைந்தது. இதனையடுத்து தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த இரண்டு தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மழைக்கால பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலை ஞாயிறு கடைத்தெரு அருகே உள்ள பாலசமுத்திர குளத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தலைஞாறு தீயணைப்பு நிலைய படையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பங்கேற்று குளத்தில் சிக்கியவர்களை மீட்பது, நீரில் மூழ்கியவர்களை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு மீட்பு நடவடிக்கைகளை தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டினர். மேலும் பேரிடர் காலங்களில் பயன்படுத்தப்படும் மீட்பு உபகரணங்களை கொண்டு நீரில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்தும் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. திடீர் வெள்ளம், கனமழை உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் பதட்டமின்றி செயல்படுவதுடன் மீட்பு பணிகளில் ஈடுபடும் வீரர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சி மக்களிடையே கவனம் பெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நவராத்திரி பண்டிகையொட்டி காஞ்சிபுரத்தில் கொலு பொம்மைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அஸ்தகிரி தெருவில் 50 குடும்பங்களுக்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பொம்மைகள் குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக கைவினை கலைஞர் திரு பாஸ்கர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: நாங்க பல தலைமுறையா இந்த தொழில் பண்றோம். இங்க பாருங்க, நல்ல அழகான செட்டு பொம்மைகள்லாம் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கல்ச்சர் மறக்காம இருக்கிறதுக்காக குழு வைக்கிறோம். இந்த சின்ன பொம்மை 100 ரூபாயிலிருந்து 10,000 ருபீஸ் வரைக்கும் எங்ககிட்ட பொம்மைகள் இருக்கு. இந்த குழு பொம்மைகள்லாம் வெளிநாட்டுக்கும் போகுது, உள்நாட்டு எல்லாரும் விரும்பி எல்லாரும் சந்தோஷமா வராங்க. ரொம்ப பேர் பாஸ்கர் குருடாஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பொம்மைகள்லாம் அழகா இருக்கு, விலையும் நல்லா இருக்குன்னு சந்தோஷமா வாங்கிட்டு வராங்க. நீங்களும் வாங்க, நவராத்திரி சிறப்பா கொண்டாடுங்க.
0: இங்கு விற்பனை செய்யப்படும் பொம்மைகள் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவற்றை வாங்கியவர்கள் தெரிவித்தனர்.
4: மீனாட்சி, நான் தூத்துக்குடியிலேருந்து வர்றேன். நான் எங்க ஊர்ல 45 வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கிறோம். எவ்ரி இயர் நியூ டால் ஒன்னு வாங்குவோம். பால மீனாட்சியும் பாவை விளக்கு டாலும் வாங்கினோம். என் மகா வீட்டுல 5-6 வருஷமா அவங்களும் வச்சுக்கிட்டு வர்றாங்க. சோ அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இங்க வந்தோம். பொம்மையெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது, அதனால நிறையவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
5: ராஜேஸ்வரம் ராஜன், பெங்களூர் அட்வொகேட். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். நவராத்திரிக்கு இங்க வருஷம் வந்து ஷாப்பிங் பண்றோம். டால்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா அழகா இருக்கு. நீங்க எல்லாரும் வந்து வாங்கிட்டு போலாம்.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் தேசிய சுகாதார இயக்க திட்ட இயக்குநர் திரு அனிஷேகர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திரு சரவணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து நூதன முறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி படகுத்துறையில் சுற்றுலா பயணிகள் இன்று குவிந்தனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை, இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தண்டா ஏந்தி சென்றார்.
6: National flag as they walk out into the arena. The Indian contingent. But let's talk about the Indian contingent. There was fantastic performances in boxing. 3 gold medals in boxing at this edition of the Asian Games.
0: இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை இந்திய கோல்ஃப்

0: சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. கைரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிகிதா ரிபகோவாவை வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா தே, யாமினி மௌரியா உள்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரங்கள்.
2: Most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
3: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
4: எங்க இருக்க
5: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேஒய்சியும் அப்டேட் பண்ணனும்.
4: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேஒய்சில எந்த மாற்றமும் இல்லனா அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு.
6: மத்த சேஞ்சஸ்க்கு
4: வீட்ல இருந்தே வீடியோ கேஒய்சி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ்ட் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேஒய்சியை புதுப்பிக்கணும்.
6: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
4: RBI சொல்கிறது,
7: கேஒய்சி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
1: நேரம் 6:41. காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 6:41. பண்பலையில் நேயர்கள் கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் தருவாரூர்.
8: உங்கள் கடை காரைக்கால்,
9: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
11: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
11: தொடர்புக்கு 8925936936.
1: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள்.
12: சைனஸ் பகுதியில் உள்ள கேன்சர், அதாவது மூக்கு மற்றும் சைனஸை பார்ப்போம். இந்த சைனஸ் கேன்சர் எப்படி வரும்னா, முகத்தில் ஒரு சைடு மட்டும் வீக்கம் இருக்கும், ரொம்ப நாளாக ஒரு வீக்கம் இருக்கும், அதாவது முகத்தில் அடிபடாமையும் இந்த சைனஸ் இன்ஃபெக்ஷனாக இல்லாத பட்சத்தில் சாதாரணமாக ஒரு வீக்கம் வருது. அதே மாதிரி உங்களுக்கு பார்வை சில சமயம் ரெண்டாக வரும், டிப்ளோப்பியான்னு சொல்லுவோம், டபுள் விஷன், அதாவது கண்ணு ஒரு சைடு பார்க்குறப்ப ரெண்டாக தெரியும். இந்த சைனஸ் கேன்சரை

0: பற்றி சொல்லணும்னா எப்படி ஆரம்பிக்குன்னா, அவங்க பல் டாக்டரை அணுகுவாங்க. பல் வந்து லூஸாக ஆடிட்டு இருக்கு, அதனால் பல் டாக்டரை பார்த்துட்டு பல்லை எடுத்துருவாங்க. பல் எடுத்த பிறகு ஒரு புண்ணு வரும், அந்த புண்ணு ரெண்டு அல்லது மூன்று வாரங்கள் ஆறாமல் இருக்கும். அதற்கு அப்புறம் தான் அவங்க இஎன்டி டாக்டரை வந்து பார்ப்பாங்க. அவங்க சொல்கிற ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கும்னா, டாக்டர் எனக்கு பல் ஆடிட்டு இருந்துச்சு அதனால் நான் எடுக்க போனேன், பல் எடுத்து மூணு வாரம் நாலு வாரம் ஆச்சு, ஆனால் அந்த எடுத்த இடத்துல புண்ணு அப்படியே இருக்குது, இது என்னென்னு பாருங்கன்னு வருவாங்க. அதை நம்ம பரிசோதிக்கிறப்ப பார்த்தோம்னா அது சைனஸ் கேன்சருக்கான அறிகுறிகள் இருக்கும். இப்போ அந்த பல் எடுத்த பகுதியில் உள்ள புண்ணை பயோப்சி எடுத்து பார்த்தா முக்கால்வாசி பேருக்கு அது சைனஸ் கேன்சராக மாறும். ஸோ சைனஸ் கேன்சர் நமக்கு லூஸ் டூத்ஸ், அதாவது பல் ஆடுவது, அப்படி தான் அதோட வெளிப்பாடு இருக்கும். அதே மாதிரி நேசல் கார்சினோமா, அதாவது மூக்கின் உள்பகுதியில் உள்ள கேன்சர்ஸ், அது வந்து மூக்கில் எந்த அடிபடாமையும் சாதாரணமாக ரத்தம் வரும், மூக்கில் சதை மாதிரி வரும், ஒரு சைடு மட்டும் மூச்சு விட கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நாளாக மூக்கடைப்பு இருக்கும். உடனே எல்லா சதையும் கேன்சர்னு நினச்சிக்க வேணாம், மூக்கில் உள்ள சதைகள் எல்லாம், ஈவன் பாலிப்ஸ் சாதாரண கட்டி கூட மூக்கடைப்பு வரும். அதற்கு தான் நம்ம பயோப்சி எடுத்து பார்ப்போம். அந்த பயோப்சியில் நமக்கு தெரிஞ்சிடும் இது சாதாரண கட்டியா அல்லது புற்றுநோய் கட்டியான்னு. அதனால் மூக்கில் ரத்தம் வருது, மூக்கில் சதை இருக்குது, மூக்கு அடைப்பு இருந்தாலே கேன்சர்னு அர்த்தம் இல்லை, பயப்படவே வேணாம். ஆனால் மூக்கில் ரத்தம் வருது, மூக்கில் சதை இருக்குதுன்னு இருந்தாலே உடனே ஒரு இஎன்டி டாக்டரை அணுகவும். அது பார்த்துட்டு நம்மளால் கேன்சரா இல்லை சாதாரண கட்டியா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்து சிடி அல்லது எம்ஆர்ஐ. சிடி ஸ்கேன் எடுத்தால் உடம்பில் எந்த இடத்துலலாம் பரவி இருக்குது அப்படின்னு தெரிய வரும் இந்த புற்றுநோய். அடுத்து எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐ வந்து சாஃப்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தசைகளுக்கெல்லாம் எந்த அளவு பரவி இருக்குன்னு கண்டுபிடிக்க எம்ஆர்ஐ எடுக்கிற மாதிரி அவசியப்படும். சில புற்றுநோய்க்கு சிடி எடுக்கிற மாதிரி இருக்கும், சில புற்றுநோய்களுக்கு எம்ஆர்ஐ எடுக்கிற மாதிரி இருக்கும். அது பேஷண்ட்டோட வியாதியை கண்டுபிடிச்சிட்டு எந்த ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் இருக்குன்னு சொல்ல முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழு. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் தருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
7: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ், இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
8: நாகை மூரா சென்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க, பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
9: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா

0: ஜாசல்ஸ். ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
3: பன்மலையில் நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் இசை தோரிகை. தோரிகைனா வண்ணம் தீட்டும், இசைனா நம்ம மனசு தீட்டும், ரெண்டும் சேர்ந்தா வண்ணத்தால மனசு தீற்ற ஒரு மாயம்தான் இந்த இசை தோரிகை. சில பாட்டு மழையை காட்டும், சில பாட்டு நம்மளுடைய பழைய நினைவுகளை காட்டும், சில பாட்டு நம்ம பார்க்காத ஊரை காட்டும். இன்னைக்கு கையில தூரிகையுடன் இல்லைங்க, இசையோட வந்திருக்க. உங்க மனசுல ஒரு அழகான ஓவியம் வரைய வாருங்கள். நீங்களே இசையால் ஓவியம் தீட்டலாம். இது இசை தூரிகை நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே வேன்முகி.

0: நிகழ்ச்சிக்காக உழைத்த இந்த பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் தி குரலில், சந்தோஷ் நாராயணன் இசையில், விவேக் வரிகளில் ஒலித்தது.
1: விவசாயிகளை நடப்பு மற்றும் நேரடி

0: செல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
5: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
4: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: நேயர்களின் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட், காரைக்கால் ஷேகோ டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
8: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
6: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடகலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது.
9: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடகலூர் எண்ணெய்.
6: இந்நிகழ்ச்சியில் இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
10: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
6: நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மற்ற ஸ்டோர் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். இசை தொழுகை நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் என்ன ஒழிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்பன் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் குரலில் டி இமான் இசையில் ஒழிக்கிறது.

0: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிருஷ்ணலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்க.
4: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
3: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
5: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
3: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
8: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்தலைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
10: ABC கோல்ட் பேலஸ் திருத்தலைப்பூண்டி.
8: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இசை தூரிகையில் நிகழ்ச்சியில அடுத்ததாக விளக்கும் இந்த பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து சாய் அமைக்கர் ஜோனிதா காந்தி குரலில் ஒலிக்கிறது.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: நாகை மூரா சன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
0: நேயர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேர்களே, இன்று உலக விலங்குகள் தினம். உலகம் முழுவதும் உள்ள விலங்குகளின் நலன், உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நாளாக உலக விலங்குகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. டால்பின்கள் மிகவும் புத்திசாலித்தனமான கடல் வாழ் பாலூட்டிகள். அவை ஒலிகளை பயன்படுத்தி ஒன்றுடன் ஒன்று

தொடர்பு கொள்கின்றன. எக்கோ லொகேஷன் மூலம் சுற்றியுள்ள பொருட்களை கண்டறியவும் முடியும். டால்பின்கள் கூட்டமாக வாழ்கின்றன. விலங்குகளையும் நேசிப்போம், இயற்கையும் காப்போம்.

0: நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 3 லட்சம் வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் பொருளாதார தேக்க நிலைக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் பிரவீன் கிருஷ்ணா, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல் சூழல் காரணமாக வர்த்தக மற்றும் விநியோக நடைமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். எனினும் ஆட்சியாளர்களும் தொழில்துறையினரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சி வீதமும் சிறப்பாக உள்ளதாக திரு பிரவீன் கிருஷ்ணா பாராட்டு தெரிவித்தார். ஏழை மக்களுக்கு பாதுகாப்பான வீடு வழங்கும் ஆந்திர அரசின் திட்டத்திற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் வீடு கட்டும் திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆந்திராவில் 3 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் கட்டுமான பணிகள் நிறைவடையும் போது மேலும் 3 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் கட்டுமான செலவு மற்றும் நேரம் குறையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். காண மயில்களை பாதுகாப்பதற்கான அரசின் திட்டம் மிகுந்த பலனை அளித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அழிந்து வரும் அரிய பறவை இனத்தைச் சேர்ந்த காண மயில்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள டெசர்ட் தேசிய பூங்காவிற்கு 2 ஆண் காண மயில்களை இன்று அவர் வழங்கினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மேற்கொண்டு வந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பணி காரணமாக காண மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் திரு பூபேந்தர் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறைதீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 ஆண்டில்

0: இருந்து இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்படவுள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த பங்களாதேஷ் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு ரியாஸ் ஹமீதுல்லா தெரிவித்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைந்து நாடு திரும்புவதையொட்டி புதுதில்லியில் இன்று அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து திரு ரியாஸ் ஹமீதுல்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், இந்தியாவுக்கான தூதராக தாம் பதவி வகித்த காலத்தில் பரஸ்பர நம்பிக்கை, நன்மதிப்பு மற்றும் இருதரப்புக்கும் பலனளிக்கக்கூடிய அம்சங்களின் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்த பாடுபட்டதாக கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், திரு ரியாஸ் ஹமீதுல்லா இந்தியாவில் பணியாற்றிய காலத்தில் இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அசாம் மாநிலத்தின் நகோன் மக்களவைத் தொகுதி மற்றும் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து இத்தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நகோன் தொகுதி மக்களவை உறுப்பினர் மற்றும் மேற்குவங்கத்தின் நந்திகிராம், ரெஜிநகர், தமிழகத்தின் மதுராந்தகம் தாராபுரம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இத்தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு வரும் 9ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதனிடையே மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் உத்தராகண்டிலிருந்து திரு தினேஷ் ஆர்யாவும், மேற்குவங்கத்திலிருந்து திருமதி ருக்மிணி மாலிக்கும் பிஜேபி வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நாளை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா ஆகியோர் உரையாற்றவுள்ளனர். ஈரான் அமெரிக்கா இடையேயான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். டெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறினார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் உள்ள ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மற்றும் சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவா மற்றும் கொங்கன் பகுதிகளில் நாளை வரை வெப்பக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மகாராஷ்டிராவின் விதர்பா மற்றும் மரத்வாடா பகுதிகள், சத்தீஸ்கர், தெலங்கானா மற்றும் கர்நாடகாவில் அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை விலகுவதற்கான சூழல் நிலவுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிக்கிதா ரைபக்கோவை வென்றார். இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. ஜிங்ஷான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா ஈக்வடாரின் கன்சல்வோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் மெக்சிகோ

மிகுவேல் ஆஞ்சல் ரயேஸ் வர்லா அமெரிக்காவின் ரீஸ்டால்டர் இணையை வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தண்டா ஏந்திச் சென்றார். இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று

தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 300,000 வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தகாரியா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25 நிமிடம்.
1: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
2: எப்படி சொல்ற?
1: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே
2: சொல்லணும். நீங்களும் ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
6: உழவர்களுக்கு
7: ரேஜக்கா, ஏதோ காய்கறி பறிக்கணும்னு சொன்னீங்கல்ல, எப்ப பறிக்கணும்?
8: அட, இந்த நேரத்துல பூங்கொடி இதுக்காகவே வந்தியா? ஆமாம்மா, பறிக்கத்தான் வேணும். என்ன ஒண்ணு, அக்காவுக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் உட்காருறியா? சேர்ந்தே போய் பறிப்போம்.
7: அதனால என்னக்கா, நீங்க வேலைய பாருங்க, நான் போய் காய்கறி எல்லாம் பறிச்சிட்டு இருக்கேன்.
8: அப்படிங்கிறியா? சரி, இந்தா தோட்ட சாவி.
7: அது சரிக்கா, இது என்ன இவ்வளவு பெரிய பானை? அதுவும் வெள்ளை துணி எல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கீங்க. ஏதாவது மாங்காய் கிங்கா வட்டி போட்டு வச்சிருக்கீங்களா என்ன?
8: ஓ, இந்த பானைய பத்தி கேக்குறியா பொங்குடி? உள்ள இருக்கிறது அமுத கரைசலு.
7: என்னக்கா நீங்க ஏதோ அமுத சுரபி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
8: சொன்னாலும் சொல்லாட்டியும் இது ஒரு அமுத சுரபி தான் பூங்குடி.
7: அமுத சுரபியா அக்கா? அப்ப அத சாப்பிடலாமா? இனிப்பா இருக்குமா?
8: பூங்குடி, இந்த அமுத கரைசல் எதெல்லாம் வச்சு செய்யறேன்னு நான் சொல்றேன். சாப்பிடணுமா சாப்பிட வேண்டாமான்றது அப்புறம் நீ முடிவு பண்ணு.
7: எதை வச்சு எதை வச்சு சொல்லுங்க சொல்லுங்க.
8: இந்த மண்பானைக்குள்ள இருக்கிறது 10 லிட்டர் தண்ணீர், 1 கிலோ பசுஞ்சாணம், 1 லிட்டர் பசும் கோமியம், 25 கிராமு நாட்டு சக்கரை.
7: நேரே விஜயக்கா, இதே மாதிரி தானே அன்னைக்கு சுபாக்காவை ஏமாத்துனீங்க, இப்ப என்னையும் ஏமாத்திட்டீங்களே நீங்க.
8: நான் எங்க ஏமாத்தினேன்? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒண்ணு கேக்குறீங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறேன்.
7: சரி, அதெல்லாம் விடுங்க. இது எதுக்கு, இதை வச்சு என்ன பண்ணலாம்னு அதை சொல்லுங்க.
8: இப்ப சொன்ன கலவை எல்லாத்தையும் கலந்து இந்த மாதிரி ஒரு பானையிலயோ இல்ல பெரிய பிளாஸ்டிக் குடத்திலயோ சேர்த்து ஒன்னா கலக்கி வச்சிடணும். கலக்கறதுலயும் ஒரு முறை இருக்குது. வலப்புறமா 50 முறை, இடப்புறமா 50 முறை சுத்திர மாதிரி கலக்கணும்.
7: 50 முறையா? எத்தனை வேலைக்கா?
8: காலையில, மத்தியானம், சாயந்தரம், இப்படி 3 வேளையும் கலக்கணும் பூங்குடி.
7: இப்படி எத்தனை நாளைக்குக்கா?
8: பல நாளைக்கு எல்லாம் தேவையில்லை, 1 பகல் 1 இரவு, அதாவது 24 மணி நேரத்துல இந்த அமுதபானம் தயாராயிடும்.
7: தயாரான பிறகு
8: 1 லிட்டர் அமுத கரைசலை எடுத்து 10 லிட்டர் தண்ணியில கலந்து செடிங்களுக்கு தண்ணீரோட பாய்ச்சலாம், இல்ல வேர் நனையிற மாதிரி தெளிக்கலாம்.
7: அப்படியெல்லாம் செஞ்சா என்ன ஆகுங்கா, அத முதல்ல சொல்லுங்க.
8: சும்மா செடிங்கள்லாம் தல தலன்னு வளர்ந்து இப்ப பாத்தியா, அக்கா வீட்டுல காய்கறி எல்லாம் பறிக்க முடியாத அளவுக்கு, உன்னையும் உதவிக்கு கூப்பிடுறேன்ல, அந்த அளவுக்கு காய்கறி பயிர் எல்லாம் நல்ல வளமா வளர்ந்து

0: பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
1: ஏங்கா, இந்த பசு சாணமும் இந்த பசும் கோமியமும் சேர்ந்து இவ்வளோ சக்தி கிடைச்சிருமா செடிங்களுக்கு?
0: ஆமா பூங்கொடி, அது கூட சேர்க்கிற தண்ணியும் நாட்டு சர்க்கரையும் கலந்து சக்தி மிக்க பானமா மாறி போயிடுது.
1: ஏங்கா, இத தோட்ட பயிருக்கு மட்டும்தான் தெரிக்கணுமா இல்ல வயல்களுக்கும் தெரிக்கலாமா?
0: எல்லா விதமான பயிர்களுக்கும் தெரிக்கலாம் பூங்கொடி. வயலுக்கெல்லாம் தண்ணி விடுவோம் பாத்தியா, அது கூடவே சேர்த்து இந்த அமுத கரைசல விட்டுறலாம். வயல்ல விளைச்சல் அமோகமா வரும்.
1: இப்பதாங்க எனக்கு தெரியுது ஏன் உங்க காய்கறிலாம் இவ்வளவு செழிப்பாவும் சுவையாவும் இருக்குதுன்னு.
0: அக்காவோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டியா?
2: கேட்டது உழவர்களுக்கு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
0: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 7:31.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
5: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
6: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
5: அதுல என்னென்ன தாத்தா எடுப்பாங்க?
6: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
5: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
6: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
5: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
7: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
6: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
7: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ONGC நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுத்தது.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
8: பானு வீட்டுல இருக்கியா?
9: சொல்லுங்கக்கா, நான் இங்கதான் இருக்கேன்.
8: அன்னைக்கு எங்கிருந்து பானு வாங்கிட்டு வந்த மல்லிகைப்பூ பாக்கையே அவ்வளோ அருமையா இருந்துச்சு, நல்லா நீட்டு நீட்டு முட்டா.
9: நானும் ரொம்ப நாளாவே எங்க வீட்டுல பூக்குற மல்லிகைப்பூ காணும்னு பாத்துட்டு இருக்கேன். நீதான் பறிச்சிட்டு போனியா பானு?
10: பூங்கடி, நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நான் 2 நாளுக்கு முன்னாடி சிதம்பரம் போயிருந்தேன். அப்ப வாங்கிட்டு வந்ததுதான் நான் அக்காவுக்கு கொடுத்தேன்.
8: அவசரப்பட்டுட்டிய பூங்குடி. ஆனா பானு, நம்ம பூங்கடி வீட்டுல பூக்குற மல்லிகைப்பூ கூட நீ வாங்கிட்டு வந்த மாதிரிதான் நல்லா நீட் நீட்டா அழகா இருக்கும்.
10: ஆமா பூங்கடி, இப்படி மல்லிகைப்பூ வளர்றதுக்கு நீங்க என்ன செய்றீங்க?
9: இதெல்லாம் நீங்க பொதுவெளியில கேட்க கூடாது பானு. அப்புறம் எல்லார் வீட்லயும் எங்க வீட்டுல பூக்குற மாதிரி பூக்கும் இல்லையா?
8: நல்லா அழகா சொல்லிட்டமா, என்ன ஒரு உயர்ந்த எண்ணம். பானு நீ கவலைப்படாத, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கூட மல்லிகை காய்கறி சாகுபடியை பத்தி தான், திருநள்ளார்பேட்டை ஏ ராதா

0: கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க சொல்ல இருக்கிறாங்க.
1: அப்படியா? அப்ப கண்டிப்பா நான் நிகழ்ச்சி கேட்கணும். பானு, ரேடியோ ஆன் பண்ணு. உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரே இன்றைய விவசாய நிகழ்ச்சியை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
1: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
2: என் பேர் ஏ ராதாகிருஷ்ணன், ஊரு பேட்டை.
1: சரிங்க ஐயா, நீங்க எந்த மாதிரியான விவசாயம் செஞ்சுட்டு வரீங்க?
2: மல்லிகை செடி வச்சிருக்கேன், திரி வெண்டி கொத்தர எல்லாம் போட்டிருப்போம்.
1: காய்கறி பயிரும் பண்றீங்க, மல்லிகை பூச்செடியும் வளர்த்துட்டு வரீங்களா? எத்தனை ஆண்டுகளாக நீங்க விவசாயத்துல ஈடுபட்டு வரீங்க?
2: நான் ஒரு 25 வருஷமா செய்யறேன்.
1: இந்த மல்லிகை பூ சாகுபடி தான் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கீங்களா?
2: முன்னாடி போட்டிருந்தேன், அப்புறமா அழிச்சிட்டு திரும்பி கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுத்து மண்ணை வேற இடத்துல போட்டிருக்கேன்.
1: சரிங்க, மல்லிகை பூ செடிக்கு நிலத்தை எப்படி நீங்க தயார்படுத்துறீங்க?
2: மல்லிகை செடி செடிக்கு நல்லா புழுதி அடிச்சுட்டு நாட்டு அடிச்சு ஒரு 5 அடிக்கு ஒரு குழி நோண்டி உள்ள நாட்டு போட்டு 2-3 பதியம் வச்சு நடுவோம். நட்டு தண்ணி ஊத்திட்டு வரும், அது அப்படியே துளிர் அடிச்சிடும்.
1: 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மல்லிகை செடி உங்ககிட்ட இருந்ததுங்களா?
2: 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது.
1: 20 வருஷங்களா? 20 வருஷத்துக்கு முன்பே இருந்த மல்லிகைப்பூ செடியில இருந்துதான் பதியம் போட்டுதான் நீங்க இப்போ பயிர் பண்ணிட்டு வரீங்களா?
2: வேற பதியம் வாங்கி வச்சோம், அது வயசாயிட்டு 10 வருஷம் தான் வச்சுக்கலாம்.
1: ஓ,
2: அதுக்கு பிறகு பேத்தஞ்சிட்டு மண்ணை 2 வருஷம் சும்மா போட்டு வச்சிருந்து திரும்பி போட்டுருவோம்.
1: எங்க வாங்குறீங்க?
2: நான் வந்து அரியலூர் ஏங்கொண்டத்து.
1: ரகங்கள் ஏதாவது இருக்குங்களா?
2: அதுல ஒன்னும் ரகம் இல்ல, குண்டுமல்லி தான்.
1: ஒத்தமல்லி?
2: குண்டுமல்லி.
1: சரிங்க, எத்தனை ஏக்கர்ல நீங்க சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
2: மல்லிகை செடி பொறுத்தல ஒரு 100 குழி நறுக்கத்துக்கு வச்சிருக்கேன், 150 குழி காய்கறி போடுவோம்.
1: இப்ப நீங்க வச்சிருக்கிற ஒரு ஏக்கர்ல 100 குழி மல்லிகைப்பூ சாகுபடியும்
2: அரை ஏக்கர்ல
1: காய்கறி சாகுபடியும் பண்ணிட்டு வரீங்கய்யா. இப்போ மல்லிகைப்பூக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் என்னங்கய்யா? இப்போ ஒரு நாத்து பதியம் போட்டு 5 அடிக்கு ஒரு செடி வைக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அது வளர்ற வரைக்கும் அந்த பூ பூக்குற வரைக்கும் வேற என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டியதா இருக்கும்?
2: களை வெட்டி நாட்டு போடணும், போட்டு அந்த இடையில மழை சரியாச்சு வைப்போம். அவங்களே பதியம் கண்ணு அனுப்பி விட்டுருவாங்க. நாங்க சொன்னா அவங்க பதியம் மாத்தாங்கல வச்சிருந்து அவங்க அனுப்பி விடுவாங்க செடி 6 ரூபா ஒரு பதியம்.
1: அப்போ பாக்கெட்ல அவங்களே இப்ப நர்சரியில வாங்குற மாதிரி ஒரு செடியா வாங்கிட்டு வந்து நீங்க தோட்டத்துல பயிர் செஞ்சிருக்கீங்க இல்லையா? அப்ப 1 அடிக்கு வாங்குறீங்க, 1 வருஷம் வரைக்கும் நீங்க பாதுகாக்கணும்ங்களா?
2: பராமரிப்பு.
1: சரிங்க, 1 வருஷத்துக்குள்ளார என்னென்ன பராமரிப்பு நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு?
2: பில்லு முளைக்காம கொத்துவோம், சரி பதியத்துக்கு குழி வச்ச இடத்துல பில்லெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்படியே வச்சு உரம்லாம் போட மாட்டோம். இந்த கடலை புண்ணாக்கு தான் கொஞ்சம் வச்சு தண்ணி ஊத்துவோம்.
1: எந்த அளவுங்க?
2: 50 கிராம் அளவு கடலை புண்ணாக்கு போடுவோம்.
1: எந்த பருவத்துல போடுவீங்க?
2: துளிர் அடிச்சதுக்கு பிறகு. இந்த பதியம் வச்சது அவனை குடுக்கறது இல்லாம துளிர் அடிச்சிடும். துளிர் அடிச்சது பிறகுதான் நாங்க.
1: இப்ப துளிர் வரப்போ நோய் தாக்கமும் வரும் இல்லையா?
2: இப்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல வராது, பூக்கிற தருவாயிலதான் வரும்.
1: இந்த இலை சுருங்கி சுருங்கி முட்டு முட்டா வராதுங்களா?
2: அதெல்லாம் இழைப்பண்ண, அதுக்கு மருந்து வேண்டியது அடிச்சிருவோம்.
1: இயற்கை முறையில பண்றீங்களா இல்ல ரசாயன முறையில பண்றீங்களா?
2: தான் போடணும், இயற்கையில நாட்டு போட்டு உரம் போடணும்.
1: ரசாயன முறையில தான் மருந்துகளை கடையில வாங்கி நீங்க பயிருக்கு தெரிப்பீங்களா? அப்புறம் 1 வருஷம் கழிச்சு என்னென்ன பராமரிப்பு நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும்? அதுல
2: டிசம்பர் மாசம் செடி கிளம்பிட்டுனா வளர்ந்துட்டுனா கவத்து பண்ணுவோம்.
1: எத்தனை அடி வளர்ந்தாங்க?
2: ஒரு 3 அடி அளவுக்கு வளர்ந்துடும். வளர்ந்து லேசா நறுக்கி விட்டுட்டு களை ஏகத்துக்கு வெட்டிட்டு திரும்பி ஒரு அண்ணன் ஒரு கூட அளவுக்கு எருவை போட்டு அதை தண்ணி உரத்த லேசா போட்டு தண்ணி விடுவோம். 1 வருஷத்துக்கு பிறகு தான் உரமே வைப்போம். முன்னாடி இளஞ்செடியில எள்ளம்பனாக்கு தான் வைப்போம்.
1: இப்போ துளிர் அடிக்கிறப்பெல்லாம் எந்த இதுவுமே வெட்ட மாட்டீங்க?
2: வெட்ட மாட்டோம், துளுத்து வரணுமா செடி உயரமா வரணும்.
1: நீர் பாசனங்களாங்க?
2: நீர் பாசனம் ஆத்திலிருந்து இறச்சி வஞ்சின போட்டு தண்ணி
1: டெய்லி தண்ணி ஊத்தணுங்களா?
2: ஒரு 5 தண்ணி 3 தண்ணி 3 6 தண்ணி ஊத்துவோம். அப்படியே துளிர் வந்துடும்.
1: தினமும்
2: ஒரு காலம்பர 3 தண்ணி 3 நாளைக்கு அந்திக்கு 1 3 தண்ணி ஊத்துவோம், 1-2 தண்ணி ஊத்துவோம். அப்படியே துளிர் அடிச்சிடும், அதுக்கு பிறகு தண்ணி விடுவோம். தண்ணி பாய்ச்சிட்டு அந்த செடி உரமுள்ள பிள்ளைலாம் எடுத்துட்டு அப்படியே குத்தி குத்தி விட்டு.
1: பொதுவா மல்லிகைப்பூ செடிக்கு எந்த வகையான மண் இருக்கணுங்க?
2: இருமண்ணு தான், சகுனம் கலப்பும் கலந்த மண்ணை தான் இருக்கணும்.
1: வெயில் காலத்துல மல்லிகைப்பூ செடிக்கு என்னென்ன பராமரிப்பு பண்ண வேண்டியதா இருக்குங்க?
2: இந்த வெயில்ல தான் அதே பூக்கும், மழை சீசன்ல பூக்காது.
1: இப்ப நீர் பாசனம் இல்ல,
2: 15 நாளைக்கு ஒரு தண்ணி இருப்போம், 2 வாரத்துக்கு ஒரு தண்ணி தண்ணியா இருப்போம். அந்த ஒரு துளிர் அடிச்சு அரும்பு கட்டிடும், அரும்பு கட்டி இந்த ஒரு 10 நாளைக்கு பூக்கும் நல்லா. அப்புறமா வந்து குறையும், ஒரு 5 கிலோ அரும்பு வருதுன்னா அப்புறமா வந்து 10 நாள் சென்றது 2 கிலோ 1 கிலோ அப்படி குறைஞ்சிட்டே வரும். அதுக்கு பிறகு நாங்க உரம் வச்சு தண்ணி விடுவோம்.
1: இப்ப வெறும் கடலை புண்ணாக்கு தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க?
2: 1 வருஷத்துக்கு பிறகு உரம் தான் வைப்போம், டிஏபி யூரியா லேசா கலந்து.
1: எந்த அளவுன்னு சொல்லிட்டு அது குறிப்பிடுங்க?
2: 50 கிராம் அளவு வைப்போம், அதுக்கு மேல வைக்க மாட்டோம்.
1: ஒரு செடிக்கு
2: செடிக்கு
1: எல்லாத்தையும் டிஏபி யூரியா கலந்து வைப்பீங்க? வேற பூச்சி நோய்
2: பூக்க ஆரம்பிச்சுன்னா 5 நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும், புளியம்பூ மாதிரி போடும் அந்த மொட்டு. அப்ப நாங்க அஞ்சு நாளைக்கு ஒரு மட்டும் மருந்தடிச்சிடும், எடுத்துட்டு திரும்பி அந்த அஞ்சு நாள் சென்றது மருந்து அடிப்போம், அழிக்கலாம் அந்த பூச்சி வந்துடும்.
1: இப்ப சில பேர் வீட்டுல நம்ம பாப்போம், நம்ம வீட்டுல தொட்டி

0: வச்சிருப்போம், பூக்கவே மாட்டேங்குது எங்க வீட்டு மல்லிகைப்பூ செடின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப தோட்டத்துல வளர்ச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சியை கேட்கறவங்க, அவங்க வீட்டுல ஒரு செடி இருக்குன்னா அந்த மல்லிகைப்பூ பூக்க வைக்கிறதுக்காக இயற்கை உரங்கள் எதுவும் இல்லைங்களா?
1: இயற்கை உரம் அடிக்கடி போட்டுட்டு இருப்போம். நாட்டு எரு, ஒரு புல்லை சுத்தம் பண்ணிட்டு ஒரு எருவு கொட்டிட்டு இருப்போம். ஒரு 2 மாசம் விட்டு
0: சில பேர் சொல்லுவாங்க உரி ஊட்டாலே நிறைய பூ
1: தழை
0: பூக்கும்
1: உருவம்பாங்க.
0: அப்படின்னாங்க.
1: தழை உருவன்னு சொல்றாங்க, நாங்களாம் உருவனா இல்ல, தன்னாலே வரும். 5 நாளைக்கு பூக்கும், 5 நாள் நிற்கும் மாசத்துல. அந்த 5 நாள் சொன்னா திரும்பி பூக்க ஆரம்பிச்சிடும், துளிர் அடிச்சிடும். பிறகு புது துளிர் அடிச்சு அது வழியாக முட்டை வந்துடும்.
0: கவாத்து பண்ண மாட்டேங்க,
1: கவாத்து டிசம்பர் மாசம் 1 நடை தான், அதுக்கு பிறகு செய்ய மாட்டோம்.
0: அப்ப திருப்பி நம்ம மொட்டை பிரிச்சுட்டு மொட்டை பறிச்சுட்டு திருப்பி அதுவே வருது.
1: இலக்கையில துளிர் வந்து
0: அந்த இடம் காஞ்சி இப்ப பூவை பறிச்சிடும்,
1: பறிச்சு தான் இருக்கும், அது காஞ்சிரும். உடனே அந்த இலக்கையில துளிர் அடிச்சு நல்லா வந்துடும், துளிர் அடிச்சு அரும்பப்படும்.
0: 20 வருஷம் உங்களுக்கு மல்லிகைப்பூ செடியெல்லாம் அனுபவம் இருக்குங்களா? இது வரைக்கும் உங்க வயல்ல பூச்சிகள் தாக்கம் இருக்குங்களா? எந்த வகையான பூச்சிகள்னா தென்பட்டு இருக்குங்க?
1: அது செம்பெண்ணு ஒன்று வரும், செம்பெண்ணு இலையில மஞ்சப்படும். கீழே தழைய பார்த்து கையில தண்ணி நினைச்சிட்டு தடவணும்னா இலையில கீழே கையில ஒட்டிருவோம், அதுக்கு ஒரு மருந்து அடிப்போம் நாங்க, அது 3 நாளை தெளிஞ்சிரும்.
0: வேற இயற்கை முறையில எதுவும் பூச்சி விரட்டுறதுக்கு முறைகள் எதுவும் இல்லைங்களா?
1: அது ஒன்றும் இல்லை, நாங்க அதுதான் செய்யறது.
0: சில பூக்கள் பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல அப்படியே பழுத்து போயிருக்குங்களா? அது வந்துட்டு நோய் தாக்கம் இல்லைங்களா?
1: நோய் தாக்கம் தான், அது புளியாம்பூ மாறிப்படும். அந்த பூ என்ன செய்யணும், புளியாம்பூ எப்படி இருக்குமோ அந்த கலருக்கு மாறிடும். நாங்க மண்பரிச்சா தெளிஞ்சிரும்.
0: அப்படியே வளைஞ்சு இருக்கும், ஒரு பூ நேரா இருக்காது, புழு மாதிரி சுருண்டுட்டு இருக்கும்.
1: அதுவும் இருக்கும், அதெல்லாம் கிள்ள மட்டும் நாங்க அப்படியே தன்னால விழுந்துரும்.
0: இப்ப 5 அடிக்கு ஒரு மல்லிகைப்பூ செடி வைக்கிறேன்றீங்க, ஒரு செடியில ஒரு நாளைக்கு எவ்வளவு பூக்கள் எடுக்கலாம்?
1: குறைச்சல ஒரு 50 கிராம் தான் வரும். நல்ல பெருசாக 2-3 வருஷம் சென்றது பிறகு 100 கிராம் 150 கிராம் வரும். 50 குழியில வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கிலோ வரலையும் எடுப்போம்.
0: அப்போ நீங்கள் வச்சிருக்கிற
1: இருக்கிறதுல ஒரு 5 கிலோ எடுப்போம். இந்த போன மாதம் 5 கிலோ ஒரு நாளைக்கு வந்தது. இப்படி ஒரு நாள் குறையும், 4 கிலோ வரும், 3 கிலோ வரும், 2 கிலோ வரும், இப்படியே வந்து ஏறும் இறங்கும். அப்படிதான் ஒரே ஈவனாக வராது.
0: கடையில கொடுத்துருவீங்களா இல்ல நீங்க விற்பனை செஞ்சிருவீங்களா?
1: கடையில திருநள்ளாறுல கொண்டு கொடுப்போம்.
0: இங்க உங்க லோக்கல்லே வாங்கிக்கிறாங்க உங்ககிட்ட இருந்து?
1: நாங்க கொடுக்க மாட்டோம், கடையில வாடிக்கையெல்லாம் பேசுறோம். வருஷத்துக்கு 1000 ரூபா வித்தாலும் 400 ரூபா, 50 ரூபா வித்தாலும் 400 ரூபா
0: உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறது.
1: அவங்க எடுத்துவோம்,
0: எவ்வளவு விலை போனாலும் நீங்க அதை கேட்க மாட்டீங்களா?
1: மாட்டோம், அதுக்கு பிக்சடா பேசுறது. 400 ரூபா
0: ஒரு கிலோ. இப்போ மழை காலத்துல பூ பூக்காதுங்க இல்லைங்களா?
1: 2 மாசம் பூக்காது.
0: இப்ப மல்லிகை பூக்கு டிமாண்ட் வந்து வரும்,
1: கூட இருக்கும். நம்ம பக்கம் இங்க பக்கத்துல பூக்க மாட்டேங்குது, அந்த இங்க மதுரை பக்கம் வறட்சியான ஏரியால பூக்கும். மிளகு
0: மழை சீசன் எல்லாருக்கும் ஒரே இதுதானே?
1: இப்ப வருது, கொஞ்சம் கொஞ்சம் வருது, நிறைய வராது. கடைக்கு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அப்படிதான் வரும்.
0: இப்போ நீங்க சொன்னீங்க மல்லிகைப்பூ செடி இடையில வந்துட்டு மிளகாயும் நடுவோம் அப்படின்னா?
1: 1 வருஷத்துக்கு நடுவோம். ஆரம்பத்துல பத்தி துளிர் அடிச்சு வரணுங்களா, அப்போ 1 பத்தி நடுவோம். இடையில 5 அடி இருக்கிறதுனால 1 பத்தி நடுவோம், அது வந்து மிளகா வீட்டுக்கு எடுத்துவோம்.
0: எதனால? அது பூச்சி தாக்கத்துக்கு வராம இருக்கிறதுக்காகவா இல்ல
1: பூச்சி தம்? ஆடு மாடு டக்குன்னு நம்ம வீட்டுல எங்க கொள்ளைக்கும் அதுக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு ஆடு புந்துருதுன்னு வச்சுக்கலாம், அந்த மல்லிகை செடி சின்னதா இருக்கும், அதை திங்காது. அந்த மிளகா செடி திங்க அது போனா பரவாயில்லன்னு
0: மல்லிகைப்பூ செடிய பராமரிக்கலாம்.
1: 3 அடியாளுக்கு வைப்போம், 2.5 அடி 3 அடியாளுக்கு. அது அப்படியே துளிர் அடிச்சிடும். ஒரு ஆறு கவாத்து பண்ணா ஒரு வாரத்திலே துளிர் அடிச்சிடும். அது அரும்பா வராது, அப்படியே இருக்கும். மாசி மாசி மாசம் அளவுக்கு அரும்பு வரும்.
0: இப்போ ஒருத்தவங்க மல்லிகைப்பூ செடி வாங்கி நடணும்னு ஆசைப்படுறாங்க, எந்த எந்த காலத்துல நட்டா சிறப்பா இருக்கும் மல்லிகைப்பூ செடி?
1: இந்த ஆடிப்பட்டத்தை வைக்கலாம், மாசியில வைக்கலாம். அப்ப பனி சீசன்ல அதிகமா காயாது, 2 மாசத்துல கிளம்பிடும். ஆடிப்பட்டத்துல வைக்கலாம், ஏன்னா 2 மாசத்துல துளிர் அடிச்சினா அது மழை காலத்துல ஒண்ணும் பாதிக்காது.
0: இப்ப வீட்டுல வளர்க்கறதா இருந்துச்சுன்னா கொடி வைப்பாங்க,
1: கொடி மாடிக்கு.
0: அப்படி இல்லைன்னா அதே கவாத்து பண்றதுனாலுமே அதிகமா பூ வைக்குங்களா? தோட்டத்துல பராமரிச்சுட்டு வர மாதிரி இப்ப நம்ம வீட்லயும் பராமரிச்சா அதுல பூ வந்து கட்டுங்களான்னு
1: கேக்குறேன். கட்டும், அந்த மாடியில ஏத்தி ஒரு செல்லையும் கட்டும். நாளைக்கு ஒண்ணும் சரியா
0: அதிகமா பராமரிக்க
1: அதிகமா இருக்கணும். நாட்டு எருவு தான், தொழு உரம் தான் அதிகமா போடணும். எம்மா போட்டாலும் அது பூச்சித்தன்மை குறையும். நான் உரத்தை போட்டா அதிகமா பூச்சித்தன்மை வரும், நாட்டு எருவு போட்டா குறையும்.
0: சரிங்க, அப்ப மல்லிகைப்பூ செடி மட்டும் தான் 20 ஆண்டுகளா பயிரிட்டு வந்திருக்கீங்களா? வேற எந்த பூச்செடியும் பயிரிட்டது கிடையாது உங்க தோட்டத்துல?
1: தோட்டத்துல செண்டுக்கா போடுவோம், அது ஒரு 3 மாசம் தான் பூக்கும். அது பதியும் சொல்லியிருக்கோம், வரும் கேவிக்கையில கொடுப்பாங்க.
0: ஒவ்வொரு வருடமும் இந்த செண்டு மல்லியும் உங்க வயல்ல தெளிப்பீங்க?
1: மல்லிகை செடி முடியும் போது அது பூத்துட்டு இருக்கும். இந்த மல்லிகை டிசம்பர் அந்த மாசம் முடியுது, மழை காலத்துல முடியும் போது அது பூக்க ஆரம்பிச்சிடும்.
0: இப்ப வரது மழை காலம் ஆரம்பிக்க போகும் இல்லையா? இப்போ அந்த செண்டு மல்லி வந்துட்டு கொஞ்சம் கூடுதல் மழை பெஞ்ச
1: செண்டு

0: கானா துலுக்கஞ்சம் மந்தியில ஒட்டு
1: தாங்குமா அந்த மழைக்கு?
0: தாங்கும். பாரு கட்டிடுவோமா, செடியை வச்சு ஒரு மாசத்துல செடி பூக்க ஆரம்பிச்சிடும்.
1: அதை எப்படி பயிர் செய்யறது அந்த முறையை சொல்லுங்க ஐயா.
0: நல்லா நான் புழுதி அடிச்சுட்டு நாட்டு உரை போட்டு களைச்சி விட்டுட்டு ஒரு 3 அடிக்கு 3 அடி, அதே அதிகமாக போட மாட்டோம், ஒரு 3 க்கு 3 வச்சு ஒரு பதியம் தான் வைப்போம். அது வந்து பெருசாக போடும். அது வந்து அப்புறமா அந்த களையை வெட்டி விட்டுட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சம் உரத்தை போட்டு அந்த கல்லை பண்ணாக்கு எருவெல்லாம் அள்ளி போட்டு பாரு கட்டிடுவோம் உயரமா.
1: அப்போ ஒரு குழிக்கு ஒரே ஒரு கண்ணு தான்
0: செண்டு, அந்த செண்டு காயில.
1: அது எப்படிங்க வந்துட்டு தாங்கி வளர்றது?
0: அது மொச மொசன்னு வந்துடும். ஒரு மாசம்
1: குச்சி கட்டுவீங்களா?
0: குச்சி பூக்கும் போது கட்டுவோம், ஏன்னா சமானத்துல சாயங்கள அதிகமா அது பூ பூக்கும் போது பூ வயிற்றுல சாயம். ஒரு ஒரு செடிக்கு ஒரு குச்சை கட்டி கட்டி விட்டுரும், அப்படி நிக்கும். எல்லா செடிக்குமே கட்டிடுவோம்.
1: இதுக்கு எந்த ரசாயன உரம்
0: தேவையில்லை, இருக்காது. இதுக்கு பூச்சே கிடையாது, அதுக்கு பூச்சி மருந்து அடிக்க முடியல.
1: சில மாவட்டத்தில் நம்ம பார்ப்போம், ஏதாவது மல்லிகைப்பூ செடியோ இல்லை வேற ஏதாவது சம்மங்கி போட்டிருந்தாலுமே இந்த செண்டு மல்லிகைப்பூவை தான் ஊடு பயிராக நட்டிருப்பாங்க. ஏன்னா இது பூச்சி தாக்கத்தில் வராமல் எதிர்த்து நிற்கும் வராதும்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணது இல்லைங்களா? தனியாக தான் நட்டிருக்கீங்க?
0: தனியாக தான் நட்டிருக்கோம். நம்ம ஒளி நடுவோம், ஒரு நாளைக்கு ஒரு 15 கிலோ 20 கிலோ அரைப்போம், கட் பண்ணுவோம். 50 ரூபா கிலோ திருநாளில் தான் கொண்டு விடுவோம்.
1: அதே வாடிக்கையாளர்கிட்ட மல்லிகைப்பூ வாடிக்கையாளர் எடுக்கிறோம், அவங்களே இதை எடுத்துப்பாங்க.
0: அதிகபட்சம் அது ஓடாது, எல்லாத்துக்கும் பயன்படாது அந்த பூ.
1: சரிங்க.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
2: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம்
2: காரைக்கால் ONGC காவேரி அசட்.
3: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுற்றிலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: பூங்கொடி, நீங்க கேட்டதுக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா மல்லிகை சாகுபடி மற்றும் காய்கறி சாகுபடியோட அனுபவங்களை பத்தி திருநள்ளாறு பேட்டை ராதாகிருஷ்ணன் அவங்க எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்காங்கன்னு. ஆனா இவங்க அளவுக்கு அனுபவம் இல்லைனா கூட எனக்கு மல்லிகைப்பூ சாகுபடிய எந்த பருவத்துல எப்படி பராமரிக்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்மள மாதிரி மல்லிகைப்பூ பிரியருக்கு பயனுள்ள தகவல்னே சொல்லலாம். சரி, இந்த சுபாக்கா எங்க? இங்க தானே இருந்தாங்க. சுபாக்காவா? அவங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்கன்னு நிகழ்ச்சிய காதுல கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நானும் இங்கதானே உட்கார்ந்துருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. இருக்கட்டும் இருக்கட்டும்.
5: பானு, பூங்கொடி, நான் வந்துட்டேன். இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த பகுதியில வர காய்கறி சாகுபடியை பத்தி யார் கேக்குறது?
1: மல்லிகைப்பூ சாகுபடி ஒரு 100 குழியில பண்றீங்க, காய்கறி சாகுபடி ஒரு 1/2 ஏக்கர்ல பண்றீங்க. இப்போ இந்த 1/2 ஏக்கர்ல பண்ற காய்கறி சாகுபடியில என்னென்ன காய்கறி எல்லாம் அவங்க தோட்டத்துல பயிர் பண்ணிருக்கீங்க?
0: வெண்டை, கத்திரி, ஆடிப்பட்டத்துல அதான் வைப்போம்.
1: ஆடிப்பட்டம் மட்டும் தான் நீங்க விதப்பீங்க,
0: இது பாக்கி இந்த சீசன்ல மல்லிகை அரும்பு எடுத்துட்டு தான் இருப்போம். அது அதுக்கு டைம் கிடையாது நம்மளுக்கு. அந்த இப்ப அடுத்த மாசம் கண்ணு வச்சிருவோம், அது கத்திரி வெண்டை போட்டுருவோம், அது வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். ரேட்டு கூட இருக்கும், இந்த நாள் தைப்பட்டத்துல ரேட்டு வராது. அப்ப கத்திரிக்காய் 80 ரூபா கூட போகும் கிலோ.
1: ஓ, எந்த ரகம் கத்திரிங்க?
0: இந்த பாலூர் ஒண்ணு.
1: எங்க நாத்துலாம் வாங்குறீங்க?
0: நாத்துலாம் வந்து நாங்க விதை வாங்கி விடுவோம், ஆர்டர் போட்டு வரோம்.
1: குழித்தட்டுல நீங்களே அதை வாங்கி?
0: நாங்க பாத்தி கட்டி விடுவோம், பாத்தி கட்டி புழுதி அடிச்சு பாத்தி கட்டி அதுல தெளிச்சு நாட்டு எருவை போட்டு மூடி அது ஒரு 5 நாள்ல முளைச்சிடும். நிழல வச்சிருந்து ஒரு 5 நாள் நிழலா கட்டி வச்சிருப்போம். ஏலம் சீட்டில வெயில் பட்டு அது சுருண்டுறோம். அப்புறமா நசியம் அதை விட்டுருவோம், கிளம்பிடும். ஒரு 40 நாள் வைப்போம்.
1: 40 நாள் கழிச்சு நாத்து பறிக்கிற மாதிரி அந்த கத்திரி நாத்து பறிச்சு நடுவீங்க?
0: 2 கண்ணு வைப்போம், அது 3 அடிக்கு 3 அடி தான் வைப்போம்.
1: எத்தனை நாத்து வைப்பீங்க ஒரு குழியில?
0: 2 நாத்து.
1: என்னென்ன பராமரிப்பு எல்லாம் பண்றது நாத்து வச்சதுக்கு அப்புறம்?
0: நாத்து வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் DAP போட்டு வைப்போம், குழியிலே போட்டுருவோம். உள்ள போட்டு ஒரு 3 தண்ணி, கால தண்ணி, அந்தி தண்ணி ஊத்துவோம், ஒன்னு தண்ணி ஊத்துவோம். ஒரு 10 நாளைக்கு தண்ணி ஊத்திட்டு வருவோம். அதுக்கு பிறகு தண்ணி பாய்ச்சிரும், தண்ணி பாய்ச்சி களை வெட்டிட்டு நாட்டு உரை போட்டு உரத்தை போட்டு பாரு கட்டிடுவோம்.
1: இப்ப மேட்டு பத்திலயே எல்லாமே வச்சிடுறீங்க?

0: எப்படி இருந்தாலும் கத்திரினாலே பூச்சி நோய் அதிகமாக வரும் இல்லைங்களா? இப்போ நோய் வந்தால் என்னென்ன பராமரிப்பு பண்ணுறீங்க?
1: அது பூச்சி அதிகமாக தான், மருந்து கெமிக்கல் தான் அடிக்கணும், வேறு வழி இல்லை, அடித்து தான் ஆகணும். அதில் கத்திரியை பொறுத்தளவுக்கு அடித்து தான்
0: ஆகணும். நோய் தாக்கத்துக்கு
1: அது நோய் மருந்தெல்லாம் இருக்கோ அடிப்போம், அந்த பூச்சி மருந்து தான் அடிப்போம். காலம்பாரு பறிப்போம், பறித்து கொண்டு போய் சொத்தக்காயெல்லாம் பொறிக்கிட்டு தான் மார்க்கெட்டில் கொண்டு கொடுப்போம். அவங்க வாங்கிட்டு போடுவாங்க. பக்கத்து கிராமத்தை ஊழிய பற்றி அத்திப்படியெல்லாம் இருக்காங்க, வியாபாரிங்க லேடிஸ் இருக்காங்க, அவங்க வந்து கொள்ளையில் எடுத்துக்குவாங்க. அவங்க காலம்பரம் எடுத்துக்குவாங்க, நாங்கள் பறித்து அங்கே அனுப்பிவிடுவோம். அவங்க மறுநாள் காசு கொடுப்பாங்க.
0: வேற எந்த ஒரு பராமரிப்பும் கத்திரிக்க தேவையில்லை. குச்சி கட்டுறது
1: அதெல்லாம் பண்ணல. பாரு கட்டிடணும், அது சாயாது.
0: சாயாதுங்களா?
1: செண்டுக்காய் மட்டும்தான் சாயும், வெயிட் கிடையாது, வெயிட் அதிகமா இருக்கும் தலையில.
0: இப்போ ஒரு ஒரு ஒரு செடிக்கு எப்படி ஒரு 6-7 காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது சாஞ்சிட்டாதுங்களா? வெயிட் அதிகமா இருந்து
1: ஒன்னு நாள் பறிச்சிருவோமா, பறிக்கிற காய் பறிக்க பறிக்க குறைஞ்சிட்டே தானே இருக்கும். அது ஒண்ணும் சாயாது. பெற்றும் மழை பெஞ்சா சாயம், தழை வெயிட்டு ஈரத்துல சாயம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது.
0: ஏன் இயற்கை முறையில பண்ண மாட்டீங்க? ரசாயன முறையத்துக்கு எல்லாரும் விவசாயிகளும் தள்ளப்படுறீங்க.
1: இயற்கை விவசாயம் வந்து பலன் அதிகமாக வருமானம் இருக்காது. இப்போ நான் இயற்கை விவசாயம் வீட்டுக்குன்னு ஒரு 150 கோடி பழைய காலத்துலேருந்து வரைச்சி வச்சிருக்கேன். 15 வீதம் 10 வீதம் தான் வருது.
0: என்ன ரகம் நட்டுருந்தீங்க?
1: தூய மல்லின்னு ஒரு ரகம், பழைய நல்லா
0: சாப்பாட்டு
1: நல்லா இருக்கும்.
0: ஆமாம்,
1: அதுதான் வச்சு 150 கோடி அறுத்து நான் வீட்டுக்கு வச்சுக்குவேன். உரமே போட மாட்டோம், ஒன்றுமே செய்ய மாட்டோம்.
0: நீங்க உங்க வீட்டுக்காக எடுத்துக்கிட்டது?
1: யாராச்சும் கேட்டா குடுக்கறதுதான். 15 மூட்டை கட்டுதுன்னா எங்களுக்கு தேவையானதை வச்சுட்டு கொடுத்துருவோம்.
0: இப்போ உங்க வீட்டு தேவைக்காக நீங்க தூயமல்லிய நடவு செஞ்சிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி கத்திரி சாகுபடியும் பண்ணலாங்களே. அது இன்னும் விலை அதிகமா தானே போகும்?
1: போகாது மேடம், அதெல்லாம் போகாது. கத்திரியில ஒண்ணும் பண்ண முடியாது.
0: ஒரு நாளைக்கு கத்திரிக்கு எவ்வளவு அறுவடை பண்ணலாம்?
1: கத்திரி ஒரு 50 கோழி வச்சா ஒரு 30 கிலோ வரலாம் இருக்கலாம். 1-2 நாள் ரெகுலரா வரும், அது 8 மாசம் வரல வரும்.
0: பாலூர் கத்திரி அதிகமா விரும்பி
1: நல்லா இருக்கும், ரகம் நல்லா இருக்கும்.
0: இப்போ வெண்டை சாகுபடிக்கு குழிக்கு 3 விதை போடுவீங்களா?
1: அது 2.5 அடிக்கு 2.5 அடிக்கு 2.5 போட்டு அதை போல களை வெட்டி உரம் போட்டு பாரு கட்டிடுவோம், சாயாது.
0: இப்போ ஒரு கத்திரி செடி பாத்தீங்கன்னா இதுவே கபாத்து பண்ணி விட்டுட்டு அந்த கத்திரி செடியை 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்குமே வளர்த்துட்டு வருவாங்க. அது மாதிரி நீங்க வளர்த்தது உண்டுங்களா இல்ல மடிச்சு விழுதுருவீங்களா?
1: இல்ல, மழை நல்ல வெள்ளத்துல ஆத்துல தண்ணி ஏறிடும், இதுல படுகொல்ல பூந்து ஓடுனதுனாக்கா செடி செத்துரும். வீட்டுக்குள்ள மோட்டர்ல ஒரு செடி வச்சிருப்போம், அப்படியே பராமரிக்கலாம், அதுல பராமரிக்க முடியாது, வெள்ளம் வந்துருங்களா?
0: அது மாதிரி பண்ண அனுபவம் உண்டா உங்களுக்கு?
1: உண்டு. எங்க ஊர்ல நாங்க குடுக்கற கண்ணு வாசல் எல்லாம் வச்சிருப்பாங்க, 2 செடி 1 செடி வச்சிருப்பாங்க, 3 வருஷம் கூட இருந்திருக்கு.
0: அதுல உள்ள சத்துக்கள், இப்போ அந்த மொத கண்ணுல இருந்து வர சத்துக்கள் அதே தான் அந்த 3 வருஷம் வரைக்குமே இருக்குங்களா?
1: இல்ல, அப்பப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எரு போடுவாங்க, நாட்டு எரு ஏதாச்சும் வரங்குறோம்.
0: சில பேர் சொல்லுவாங்க காய் சிறுசா இருக்கும், ருசி கம்மியா இருக்கும் அப்படிம்பாங்க.
1: முன்னாடி பெருசா இருக்கும், வர வர சின்னதா தான் போகும் காய், ருசி எல்லாம் ஒன்னாதான் இருக்கும், வெற அதிகமா பிடிக்கும். பின்னாடி போக போக சின்ன காயில வெற அதிகமா இருக்கும், மொத இட்ல விதை இருக்காது, சதையாவே இருக்கும்.
0: இப்ப வெண்டையை பொறுத்த வரைக்கும் பூச்சி வந்தாலும் பூச்சி மருந்து தான் இருக்கும்.
1: அதான் வெண்டையில அதிகமா பூச்சி விழாது, புழுதான் வரும்,
0: வளைஞ்சி சுத்திட்டு இருக்கும்ல,
1: அடிச்சாதான் நெளி நேரா போவோம், அடிச்சாதான் நேரா போவோம், அது 1-8 நாள் ஒடிச்சிருவோம். கத்திரியும் அப்படிதான், வெண்டையும் அப்படிதான்.
0: கத்திரி பூ வைக்கலாம்னாலும் மருந்துதான்,
1: மருந்துதான்.
0: இயற்கை முறையில பண்ண தெரியாம இல்ல,
1: இயற்கை மீன் எண்ணெய் அடிப்போம், பஞ்சகாவி அடிப்போம். அது அடிச்சோம்னா அந்த ஸ்ப்ரேலாம் சுத்தமா இருக்கணும், அந்த கெமிக்கலே அந்த ஸ்ப்ரேல பட்டுருக்க கூடாது.
0: ஆமா,
1: படாம சுத்தம்னு அடிச்சா அது விளசியம் இல்லட்டினா அந்த உயிர் செத்துரும். கெமிக்கல் குடுக்கறாங்க, பஞ்சகாவியா உயிர் மீன் எண்ணெய் எல்லாம் காசு கொடுத்தா வாங்குவோம், கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து அடிக்கிறது தான், ஆரம்பத்தில் அடிக்கிறது, இளஞ்செடியில் கலப்போம், மீன் அடிச்சா பூச்சி வராது, மீன் அமிலம்.
0: ஆமாம், அந்த வாசத்துக்கு வராது,
1: கொஞ்ச நாளைக்கு வராது, அப்புறமா வந்துடும்.
0: அதுவே ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கல்ல, திரும்பவும் ஒரு 3 மாசம் கழிச்சு அதை பண்ணி பார்த்தீங்கன்னா மண்ணோட தன்மையும் மாறிடும், உங்கள் காயுமே இன்னும் ருசியாகவும் இருக்கும், பூச்சி தாக்கமும் குறைஞ்சிட்டு வரும் இல்லைங்களா?
1: பூச்சி தாக்கம் குறையும், மீன் எண்ணெய் அடிச்சா பூச்சி வராது அதிகமாக, 2 மாசம் 1 மாசத்துக்கு வராது.
0: அதே ரொட்டீனாக பண்ணலான்னு தான் சொல்கிறேன்,
1: செய்யலாம். நம்மளை இந்த டயத்துலயும் கிடைக்கணும், அவங்க ஒரு டயத்துல கொடுப்பாங்க, அப்புறம் கிடைக்காது, நம்மளே தயார் பண்ண முடியாது.
0: வெளியில கூட ஒரு 90 ரூபாய் தானே மீன் அமிலம்?
1: மீன் அமிலம் அதான் கேவிக்கெல்லாம் வெளியிலயும் இருக்கு, உரகடலாம் இருக்கு.
0: ஆமா,
1: அது எப்படி இருக்குன்னு தெரியாது, சுத்தமா இருக்குமா? நான் கேவிக்கெல்லாம் சுத்தமா செஞ்சு கொடுப்பேன், கேவிக்கெல்லாம் கொடுக்கறது நல்லா இருக்கும்.
0: சரிங்க, இப்ப காய்கறி மல்லிகைப்பூ சாகுபடி தவிர்த்து வேற ஏதாவது சாகுபடி பண்ணிட்டு வரீங்களா?
1: வேற ஒன்றும் செய்யறது, விவசாயம் தான்.
0: தோட்டத்துக்கு தேவையான இடுப்பொருட்கள் அதாவது தொழுவரம் மறையமா கொடுப்பீங்கன்னு சொல்றீங்க, அந்த தொழுவரம்லாம் எங்க வாங்குறீங்க? மாடு வச்சிருக்கீங்களா?
1: மாடு ஒரு மாடு இருக்கு, அதுல ஒன்றும் தேவைப்படாது. நாங்க சொன்னோம்னா காரைக்கால் உள்ள வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, டிராக்டர்ல சொன்னோம்னா அவங்க ஏற்றி வந்து

0: அதுக்குள்ள காசு, எருவுக்குள்ள உரம் இதெல்லாம் காசு கொடுத்தோம்.
1: இப்போ உங்ககிட்ட இருந்து கத்திரிக்காய் நீங்க கொடுக்குற வாடிக்கையாளர் எவ்வளவுன்னு எடுத்துப்பாங்க?
0: குறைச்செல்லாம் 30 ரூபா கிலோவுக்கு எடுத்துவாங்க, முக்கிலோ 30 ரூபா.
1: வெண்டைக்காய்?
0: வெண்டைக்காய் 20 ரூபா தான், அதுக்கு மேலே போகாது. இது இந்த ஆடிப்பட்டத்தில் போகிறது விலை கொடுப்போம், ஏன்னா அந்த வயலில் உள்ளதெல்லாம் போயிடும், வயலில் உள்ளதெல்லாம் அழிச்சிருவாங்க. இப்போ நாங்கள் திடல் தானே, அந்த சீசனில் மழை நல்லா விளையாட்டு கூட இருக்கும்.
1: சரிங்க, நீங்கள் பண்ணிட்டு வர மல்லிகைப்பூ சாகுபடி பற்றியும் காய்கறி சாகுபடி பற்றியும் பயனுள்ள தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்குற நேர்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களை அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வாங்க. உங்கள் அலைபேசி எண் கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாமா.
1: குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் பேட்டை கிராமம் ராதாகிருஷ்ணன் ஐயா அலைபேசி எண் 8667-07-9997. மீண்டும் ஒரு முறை 8667-07-9997. மிக்க நன்றி ஐயா.
0: வணக்கம்.
1: அக்கா, இன்னைக்கு காரைக்கால் மாவட்டம் பேட்டை ஏ ராதாகிருஷ்ணன் அவங்க வளர்த்துட்டு வர மல்லிகைப்பூ சாகுபடி பத்தி சொல்லி முடிச்சதுல, மல்லிகைப்பூ செடிக்கு எந்த வகையான மண்ணை பயன்படுத்தணும், இதுவே சாகுபடியா பண்ணாம வீட்டு தோட்டத்துல வச்சிருக்கிற மல்லிகைப்பூ செடியில மல்லிகைப்பூ பூக்கலன்னா என்னென்ன பராமரிப்பு பண்ணணும்னு அவங்களோட தொழில் ரகசியத்தை இந்த பகுதியில சொல்லி முடிச்சிட்டாங்க.
2: கேட்டுக்க பூங்கொடி, மல்லிகை பூவை விற்பனை பண்றவங்க கூட அவங்களோட தொழில் ரகசியத்தை சொல்லிட்டாங்க, மல்லிகைப்பூ செடியை எப்படி வளர்க்கணும்னு. ஆனா வீட்டு தோட்டத்துல ஒரே ஒரு செடியை வச்சுக்கிட்டு நீ பண்ற அலம்பல் இருக்கா?
3: அது மட்டும் இல்ல, காய்கறி சாகுபடியில எந்த பட்டத்துல சாகுபடி செய்யணும், அதை எப்படி எல்லாம் பராமரிக்கணும்னு சொல்லி இருக்காங்க.
2: ஆமா பானு, இந்த செடிங்களுக்கு எல்லாம் இயற்கை முறையில மீனமிலம் பஞ்சகவ்யா இதெல்லாம் எல்லாம் உயரமா பயன்படுத்துறாங்க.
1: அதனாலதாங்க இவங்க வாடிக்கையாளர் எல்லாம் அவங்க வீடு தேடி வந்து வாங்கிட்டு போறாங்களாம்.
3: அது கூடவே அவங்க தன்னோட வீட்டு சமையலுக்கு தேவையான தூய மல்லி அப்படிங்கிற ரகத்தை போட்டு நெல் விவசாயமும் பண்றாங்களாம்.
2: ஆமா பானு.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
4: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: காலையில் நேயர்கள் கேட்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: இந்த உலகத்துல எல்லாருக்கும் பேச ஆசைதா, ஆனா கேட்கதான் ஆள் இல்ல. ஆனா உங்க வாழ்க்கையில ஒரே ஒருத்தர் இருப்பாங்க, 2 மணி நேரம் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசினாலும் அப்புறம்னு சலிக்காம கேட்பாங்க. நாம போர் அடிக்கிறோம்னு அவங்களுக்கே தெரியும், ஆனா அவங்களுக்கு நீ பேசுறதுதான் பிடிச்ச பாட்டு மாதிரி இருக்கும். பேசுறதுக்கு 1000 பேர் கிடைப்பாங்க, ஆனா கேக்குறதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கிடைப்பாங்க. அப்படி நீங்க எவ்வளவு பேசினாலும் சலிக்காம கேக்குற அந்த ஒருத்தர் யாரு? அந்த ஒருத்தர் உங்களுடைய அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இல்ல உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல வீட்டுல நீங்க வளர்க்கக்கூடிய அந்த செல்ல பிராணிய கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, அவங்க முகம் இந்நேரம் உங்க கண்ணுக்குள்ள வந்திருக்கும்ல. அப்படி நீங்க எவ்வளவுதான் பேசிக்கிட்டே இருந்தாலும் சலிக்காம கேட்டுக்கிட்டே இருக்கிறது யாரு? அவங்க யாருன்னு உங்களுடைய கமெண்ட்டை காட்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்துல பதிவிடுங்க. நிகழ்ச்சியில நீங்க விரும்பக்கூடிய பாடலை கேட்டு கூட ரசிக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற 0436 என்ற முன்னிணைப்பு என்னோட 2312331 அல்லது 2994 அல்லது 2995 என்ற அலைபேசி எண்ணிலும்

9564227213 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே வேன்முகி.

0: ஆஸ்திரேலியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைக் கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
2: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
1: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
2: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
1: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
2: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
1: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: இணைந்திருக்கிறோம். காற்றில் வரும் கானத்தில் நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
4: அன்பான அறிவிப்பாளருக்கு வணக்கம் கூறுவது பெருஞ்சேரி ஜார்ஜ் மேடம்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு வெயில் படத்துல உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலை என்ற பாடலை அனைத்து பேருக்காகவும் வழங்க சார்.
3: பாடல் கேட்கலாம் சார். நன்றி.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் ஷேகோ டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகோஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களை காற்றில் வரும் கானத்தில். நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: காரை பண்பலை 100.3 காற்றில் வரும் கான நிகழ்ச்சியின் அன்பான அறிவிப்பாளர் வெண்மிகு மேடம் அவர்களுக்கும் இனி இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
3: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல் அமிதராஜா. நலமா இருக்கலாம் மேடம்?
0: நலமா இருக்கும் சார். நீங்க நலமா?
3: நலமா இருக்க மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு கார்ட்டின் மொழி படத்திலிருந்து எனி சாங் மேடம்.
0: ஓகே சார், பாடல் கேட்கலாம் சார். நன்றி.
3: கேட்கலாம். நன்றி.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் நமது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியில் இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளித்து வாருங்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: 8:21 பண்பலையோடு இணைந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: துறைமுகம் சுரேஷ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: நலமா இருக்கு மேடம்.
0: நலமா இருக்கும் சார், நீங்க நலமா இருப்பீங்க நம்புறோம். என்ன பாடல் சொல்லுங்க?
3: படம் கோடம்பாக்கம். பாடல் வந்து ரகசியமான.
0: சரிங்க சார், பாடல் கேட்கலாம் சார். நன்றி,
3: வாய்ப்பு கொடுத்து நன்றி மேடம்.

0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக நம்மோட இணையவரும் அடுத்த நேயர் வருக வணக்கம். இரவு வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
1: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தோட்டம் படத்தில் பேச முடியுங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு காதலர் தினம் படத்துல இருந்து காதலர் தேர்வு எழுதி அந்த பாடல்.
0: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நன்றி சார்.
1: நன்றி மேடம்.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய காற்றில் வரும் காணம் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் நாகை பூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: மூரா சன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. நாகை மூரா சன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: நேர்களே, இன்னைக்கு காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் சலிக்காம கேட்டுட்டே இருக்கிறது யாரு? நான் கேட்டிருந்த இந்த கேள்விக்கு நேர்கள் வந்து தங்களுடைய பதில்கள்லாம் கொடுத்திருக்காங்க.

இல்லாமா சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்திலிருந்து என்னுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம் ஸ்ரீ கிருஷ்ணா வழுவூர் பண்டாரவாடியிலேருந்து வேறு யார், என்னோடய அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி, வேறு யாராக இருக்க முடியோ, என்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் அதிகம் பேச மாட்டேன், கேட்குறவங்க காது பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து நளினி, எங்கள் வீட்டில் இருக்கிற செல்லக்குட்டி ஷாலினி ரியா தான், அப்புறம் காரைக்கால் பண்பலை பேசிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கிற அதான் பேசுகிற, நீ எங்கே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னங்க தோழி இப்படி கேட்டுட்டீங்க, நான் பேசுகிறது என் வீட்டுக்காரங்க அம்மா கேட்பாங்க, அவங்க பேச ஆரம்பித்தா நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்கள் இது மாதிரி உங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் போடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்டை படிக்க ரொம்பவே ஆவலாக இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாமா?

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால். இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் திருத்திரைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ், உங்கள் கடைக்கும் பகோணம்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னர் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம்.
5: மேடம்
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
5: காதல் தேசம் பொறுத்துல இருந்து முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா காதல் நன் தோழர் முஸ்தபா, இந்த பாட்டு வரும் மேடம்.
0: சரிங்க சார், பாடல் உலா வரும் சார், கேட்கலாம். நன்றி.
5: ஓகே.
0: நேர்களே, இன்னைக்கு காற்று வரும் கானம் நிகழ்ச்சியில நீங்க எவ்வளவுதான் பேசிக்கிட்டே இருந்தாலும் சலிக்காம கேட்டுட்டே இருக்கிறது யாரு? நேர்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருக்காங்க, படிச்சிடலாம். திருவாரூர் கொடைக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க கேட்டதுக்காகலாம் நான் சொல்லலை, உண்மையாவே நான் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு நேரம் பேசினாலும் சலிக்காம கேட்டுட்டே இருக்கிறது என்னுடைய மனைவி தான், பைரோஸ் பானு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியன்மேடு வன்னை கணேசன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் கொடுத்துருக்காங்க. வாழ்த்துகள் கொடுத்துட்டு இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்காங்க, நான் எவ்வளவு பேசினாலும் சலிக்காமல் கேட்டுக்கொண்டிருப்பது என் மகள் சுகன்யா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா என்னை எவ்வளோ பேசினாலும் சலிக்காமல் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல். நான் எவ்வளோ பேசினாலும் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது எங்கள் அம்மா மட்டும்தான், மற்ற எல்லாரும் யாரும் காதல வாங்குறதே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவித்ர மாணிக்கம் ரகுபதி. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் நாகராஜன். வேறு யார், என்னுடைய வாடிக்கையாளர் தான், எவ்வளோ பேசினாலும் கேட்பாங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கருணாநிதி வீரவன் நடுவில்ருந்து, என்னுடைய மனைவி ஜெயராணி தான் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரவிச்சந்திரன், மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன், நான் அதிக நேரம் யாரிடமும் பேச மாட்டேன், அளவோடு தான் பேசுவேன், அதை மற்றவர்கள் ரசிப்பார்கள், தேவையானது தான் பேசுவேன், அனாவசியமாக ஏதும் பேச மாட்டேன், நான் நண்பர்களிடம் மனம் விட்டு பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுக்கலம்பேட் சீதாலட்சுமி, எங்கள் வீட்டில் என்னுடைய ஹஸ்பண்ட் தான், நான் எவ்வளோ பேசினாலும் கேட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததை பார்த்திங்க அப்படின்னா ஆண்டி மேடம் கார்த்திகேயன், என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பேசினாலும் கேட்டுகிட்டே இருப்பான், ஒன்றுமே சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னா அவங்களுடைய மகனை சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா ஃபாத்திமா பக்கீர் முகமது சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லலை. அடுத்ததை பார்த்திங்க அப்படின்னா ரவி பாப்பா கோயிலேருந்து, நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அலெக்சாண்டர் வரதராஜன் பேட்டையிலேருந்து, என்ன நல்லது கேட்டது இரண்டையும் அனுசரித்து போகிறவர்களிடம் மட்டுமே பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அடுத்ததான் பார்த்துக்கோம்னா டிஆர் பாட்டினம் நளினி சங்கர் வேற யாருங்க என்னுடைய மகன்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் திட்டச்சேரி பைஜு ரஹ்மான் வேற யாருங்க என்னுடைய மனைவி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருமூலஸ்தானம் வீரசுந்தரி காற்று பெரும் காலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட வாழ்த்துக்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நம்ம கேட்ட கேள்விக்கு அவங்க வந்து பதில் கொடுக்கல. அடுத்ததா ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், என் ஆரம்பகால நண்பர்கள் என் பள்ளி நண்பர்கள் நூருல் மஜீது மலேசியாவிலிருந்து தாயங்க வந்துள்ளார். இன்று காலை அவர்கள் இல்லம் சென்றிருந்தேன். 7:45 பேச ஆரம்பித்தோம். நான் வீட்டிற்கு வர காலை 10:15 ஆகிவிட்டது. நண்பர்கள் மட்டும்தான் நம்ம எவ்வளவு நேரம் பேசினாலும் சலிக்காமல் கேட்பவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆகூர் மடப்புரம் நாச்சியா மஞ்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாருங்க அந்த அப்பாவி என் கணவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நான் எவ்வளோ பேசினாலும் சலிக்காமல் கேட்கறது என்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யா சொல்லியிருக்காங்க, ஆனால் எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலை. அடுத்தது கும்பகோணம் தீபா என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம், நான் அதிகம் பேச மாட்டேன், அப்படி பேசினால் கேட்கிறது என்னுடைய கணவராக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காட்டூர் சிவகுமார், என்னுடைய அம்மா தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் காரைக்கால் தலைத்தேர் பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய மாணவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதில் கொஞ்சம் புதுசாக இருக்குது. அடுத்தது வந்து இன்பா இலக்கியா, இங்கேருந்து தெரில ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம எவ்வளோ பேசினாலும் கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நல்லமல் ஷேக் அலாவுதீன் சலிக்காமல் கேட்டுக்கொண்டே இருப்பது கொடைக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா ஜான் ஹாஜா நஜிபுதீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நண்பர்களுடைய பேரை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்னுடைய மனைவி தான் என் மகளிடம் சொன்னால் எனக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்குப்பா என்று சொல்லிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து. அடுத்ததா பார்த்திங்க அப்படின்னா தேதாக்குடி தெற்கு கலையரசன் என்னுடைய மனைவி அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. ஜெயம்கொண்டம் கலைவாணன் மெர்சிரானி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் எவ்வளவு பேசினாலும் சலிக்காமல் கேட்பது என்னுடைய மனைவி தான், நான் எவ்வளவு பேசினாலும் சிரித்து கொண்டே போவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் பனங்கட்டங்குடி அனுஷ்யா சங்கர், எவ்வளோ பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு யாராவது கிடைப்பாங்களா என்ன, கொஞ்ச நாளை பேசினாலே ஓடி போகிற உலகத்தில் இதில் பேசிக்கிட்டே இருக்கிறத கேட்குறவங்க யாருமே கிடைக்க மாட்டாங்க, அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, என்னுடைய மனைவி மற்றும் மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பில்லூர் சதா கௌதமன், எனது மனைவி சங்கீதா தானுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நன்னிலம் சுப்பிரமணியன், என்னுடைய நண்பர்கள்னு சொல்லியிருக்காங்க. நாகை அகர ஒருத்தோர் ஹரி, நான் நேரில் எவ்வளோ பேசி கொண்டிருந்தாலும் சலிக்காமல் கேட்டுக்கொண்டிருப்பது என்னுடைய நண்பர்கள், மற்றொன்று என்னை விட்டு சென்ற முன்னால் சில உறவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அன்னப்பன்பேட்டை சதீஷ்குமார், என் பள்ளியில் உள்ள என் வகுப்பு பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் அதிகமாக பேசவே மாட்டேங்க, இதில் யார் கேட்குறது அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திருக்கண்ணபுரம் ஆனந்த், யார் வேறு யார், என்னுடைய மகன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ், எனது நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பேசுறதை கேட்கறதுக்கு ஆள்லாம் இல்லைங்க, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா சிவசண்முகம், ஆனால் எங்கேருந்து அப்படின்னு சொல்லலை.

இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608208777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: www.pmsuryagar.gov.in தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
9: காற்றில் வரும் கானம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க எவ்வளவு பேசினாலும் சலிக்காம கேட்டுட்டே இருக்கிறது அப்படி யாருன்னு தான் கேட்டிருந்தோம். கணேசியா 2 கமெண்ட்ஸ் இருக்கு, அதை மட்டும் படிச்சிடலாம். வேற யாரா இருக்க முடியும், என்னுடைய உயிர் நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெம்மெலியார் நந்தகுமார். நான் தொன தொன்னு பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க, நானா தாங்க பேசிக்கணும், எனக்கு நானே பேசிப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன்.

0: பெயர்கள் இதுவரை கேட்டது.
1: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
0: நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

இன்று உலக விலங்குகள் தினம். பெண்குயில். பெண்குயில்கள் பறக்க முடியாத பறவைகள், ஆனால் சிறந்த நீச்சல் வீரர்கள். அவற்றின் உடல் குளிர்ந்த சூழலுக்கு ஏற்றவாறு அமைந்துள்ளது. சில இனங்கள் மிக குளிரான அண்டார்டிகா பகுதிகளில் வாழ்கின்றன. விலங்குகளை பாதுகாப்போம், வருங்காலத்தை வளமாக்குவோம்.

0: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 9:15. நேயர்கள் கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: ஒரு வழியாக இளவரசர் அருள்மொழிவர்மர் ஆனைமங்கலத்து அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். அரண்மனை மணியக்காரனை இளவரசர் அழைத்து அரண்மனை களஞ்சியங்களில் தானியம் எவ்வளவு இருக்கிறது என்றும் பொக்கிஷத்தில் பணம் எவ்வளவு இருக்கிறது என்றும் விசாரித்தார். களஞ்சியங்கள் நிறைய தானியம் இருந்ததென்று தெரிந்தது. திருநாகை காரோணத்தில் நீலாயதாட்சி அம்மனின் ஆலயத்தை புதுப்பித்து கருங்கல் திருப்பணி செய்வதற்காக செம்பியன் மாதேவி அனுப்பி வைத்த பொற்காசுகள் 12 செப்புக்குடங்கள் நிறைய இருப்பதாகவும் தெரிந்தது. குருதேவரே, புத்த பகவானுடைய சித்தத்துக்கு உகந்த கைங்கரியத்தை தாங்கள் செய்வதற்கு வேண்டிய வசதிகள் இருக்கின்றன. அரண்மனை களஞ்சியங்களில் உள்ள தானியம் முழுவதையும் ஏழைகளுக்கு உணவளிப்பதில் செலவிடுங்கள். செப்புக்குடங்களில் உள்ள பொற்காசுகள் அவ்வளவையும் வீடு இழந்தவர்களுக்கு விநியோகம் செய்யுங்கள் என்றார் இளவரசர் பொன்னியின் செல்வர்.
1: அது எப்படி நியாயமாகும்? தானியத்தையாவது உபயோகிக்கலாம். தங்கள் பெரிய பாட்டியார் செம்பியன் மாதேவியார் ஆலய திருப்பணிக்காக அனுப்பியுள்ள பணத்தை வேறு காரியத்துக்காக செலவு செய்யலாமா? அந்த மூதாட்டி வருத்தப்பட மாட்டாரா
0: என்றார் ஆச்சாரிய பிக்ஷு. ஆச்சாரியரே, என் பெரிய பாட்டியாருக்கு நான் சமாதானம் சொல்லிக் கொள்வேன். இப்பொழுது இந்த பணத்தை ஏழை எளியவர்களின் துயரத்தை துடைப்பதற்காக செலவு செய்வேன். வருங்காலத்தில் என் பாட்டியாரின் உள்ளம் மகிழ்ந்து பூரிக்கும்படி இந்த சோழ நாடெங்கும் 100 சிவாலயங்களை எழுப்பிக் கொடுப்பேன். பெரிய பெரிய கோபுரங்களை அமைப்பேன். இந்த மாதிரி கடல் பொங்கி வந்தாலும் முழுக அடிக்க முடியாத உயரமுள்ள ஸ்தூபிகளை எழுப்புவேன். தஞ்சை மாநகரில் தட்சிணமேரு என்று சொல்லும்படி விண்ணை அளாவும் உயரம் பொருந்திய கோபுரத்துடன் பெரியதொரு கோயிலை கட்டுவேன். ஐயா, இன்று முழுகிப்போன சூடாமணி விகாரம் மண்ணோடு மண்ணாய் போனாலும் கவலைப்பட வேண்டாம். அதற்கு அருகாமையில் கல்லினால் திருப்பணி செய்து பிரளயம் வந்தாலும் அசைக்க முடியாத பெரிய சூடாமணி விகாரத்தை எழுப்பி கொடுப்பேன் என்று இளவரசர் ஆவேசம் ததும்ப கூறினார்.
1: பொன்னியின் செல்வ, வருங்காலத்தை பற்றி தாங்கள் இத்தனை உற்சாகத்துடன் பேசுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி தருகிறது என்றார் பிக்ஷு.
0: ஆம் ஆம், இந்த உலகில் நான் ஜீவித்திருந்து ஏதோ பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம். ஆகையினாலேயே என் உயிருக்கு நேர்ந்த எத்தனையோ அபாயங்களிலிருந்து என்னை காப்பாற்றியிருக்கின்றார். இன்றைக்கு கூட பாருங்கள், இந்த முருகையன் எப்படியோ நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தான். இல்லாவிடில் தாங்களும் நானும் சூடாமணி விகாரத்துக்குள்ளேயே இருந்திருப்போம். கடல் பொங்கி வந்து இவ்வளவு சீக்கிரத்தில் விகாரத்தை முழுக அடித்துவிடும் என்று எண்ணியிருக்க மாட்டோம்.
1: அது உண்மைதான். 500 ஆண்டுகளாக நடவாத சம்பவம் இன்று பிற்பகலில் ஒரே முகூர்த்த நேரத்தில் நடந்துவிடும் என்று யார் எதிர்பார்த்திருக்க முடியும்? கருணைக்கடலாகிய புத்த பகவான் பொங்கி வந்த கடலின் கோபத்திலிருந்து தங்களை காப்பாற்றினார். தங்கள் மூலம் என் அற்பமான உயிரையும் காத்தருளினார். தாங்கள் செய்ய உத்தேசிக்கும் காரியத்தை நான் பூரணமாக ஒத்துக்கொள்ளுகிறேன். அரசாங்க பொக்கிஷத்திலிருந்து எடுத்து செலவு செய்தால் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையர் கோபம் கொள்வார். ஆலய திருப்பணிக்காக விநியோகிப்பதை குறித்து தங்கள் திருப்பாட்டியார் கோபித்துக் கொள்ள மாட்டார். அவ்விதம் தாங்கள் செய்வது உசிதமானது. ஆனால் இந்த மகத்தான புண்ணிய காரியத்தை தாங்களே முன்னின்று நடத்துவதல்லவோ பொருத்தமாயிருக்கும்? இந்த ஏழை சந்நியாசி அவ்வளவு பெரிய பொறுப்பை

0: ஏற்க முடியாது.
1: குருதேவரே, நான் முன்னின்று நடத்தினால் என்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். பாண்டவர்களின் அஜ்ஞாத வாசத்தைப் பற்றி தாங்கள் கூறியது என் நெஞ்சில் பதிந்திருக்கிறது. நமது செந்தமிழ்நாட்டு பொய்யாமொழி புலவரின் வாக்கும் நினைவுக்கு வந்தது. வாய்மை எனப்படுவது யாதெனின், யாதென்றும் தீமை இலாத சொலல் என்றும், பொய்மையும் வாய்மை இடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்று தமிழ்மறை கூறுகிறதல்லவா? என்னை நான் இந்த சமயம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்திக் கொள்வதால் நாட்டில் குழப்பமும் கலகமும் விளையலாம் என்று அறிவிற் சிறந்த என் தமக்கையார் கருதுகிறார். நான் மறைந்திருப்பதானால் யாருக்கும் எத்தகைய தீமையும் இல்லை. ஆகையால் புயலின் கொடுமையினால் கஷ்டப்பட்டு தவிக்கும் மக்களுக்கு தாங்கள்தான் அரண்மனையில் உள்ள பொருளை கொண்டு உதவி புரிய வேண்டும் என்றார் இளவரசர்.
0: பொன்னியின் செல்வ, என் மனம் எதனாலோ மாறிவிட்டது. தங்களை வெளியிட்டுக் கொண்டு மக்களுக்கு உதவி செய்ய இதுவே சரியான தருணம் என்று என் மனத்தில் உதித்திருக்கிறது. அதுவே புத்த பகவானுடைய சித்தம் என்று கருதுகிறேன்
1: என்றார் பிக்ஷு. இந்த சமயம் யாரோ விம்மும் குரல் கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். முருகையன் ஒரு மூலையில் உட்கார்ந்து முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தான். இளவரசர் அவனிடம் சென்று கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்தார்.
2: முருகையா, இது என்ன, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்.
0: என் மனையாள், என் மனையாள் என்று தடுமாற்றத்துடன் கூறி முருகையன் மேலும் விம்மினான்.
2: ஆமாம் ஆமாம், உன் மனைவியை நாங்கள் அடியோடு மறந்துவிட்டோம். அவள் இன்றிரவு புயலிலும் மழையிலும் என்ன ஆனாளோ என்று உனக்கு கவலை இருப்பது இயல்புதான். ஆயினும் இந்த நள்ளிரவு நேரத்தில் செய்யக்கூடியதும் ஒன்றுமில்லை. பொழுது விடிந்ததும் உன் மனையாளை தேடி கண்டுபிடிக்கலாம் என்றார் இளவரசர்.
0: ஐயா, அதுக்கு நான் வருந்தல. அவளுக்கு ஆபத்து ஒன்றும் நேர்ந்திருக்காது. இதைப்போல எத்தனையோ பயங்கரமான புயலையும் வெள்ளத்தையும் அவ சமாளிச்சிருக்கிறா
1: என்றான் முருகையன். பின் அதற்காக அழுகிறாய் என்று இளவரசர் கேட்டார்.
3: படகோட்டி தட்டு தடுமாறி அடுத்து வரும் விவரங்களை கூறினான்.
0: அவளை பற்றி நான் என்னென்னமோ சந்தேகப்பட்டதை நினைச்சு வருத்தப்படுறேன். அவள்தான் என்னை வற்புறுத்தி கோடிக்கரையிலிருந்து இங்கு அழைத்து கொண்டு வந்தாள். தாங்கள் சூடாமணி விகாரத்தில் இருக்கக்கூடும் என்று அவள்தான் சொன்னாள். அவளுடைய கட்டாயத்துக்காகவே நான் வந்தேன். தங்களுக்கு ஏதோ தீங்கு செய்ய நினைக்கிறாளோன்னு கூட பயந்தேன். அது எவ்வளவு பிசகுன்னு இப்ப தெரிஞ்சிட்டேன். சற்று முன்னால் தாங்கள் இந்த படகோட்டி ஏழையை குறித்து பாராட்டி பேசினீர்கள். கடவுள் என் மூலம் தங்கள் உயிரை காப்பாற்றியதாக கூறினீர்கள். ஆனால் என்னை இந்த காரியத்துக்கு தூண்டியவள் என் மனையாள். அவளை பற்றி சந்தேகித்தோமே என்று நினைத்தபோது எனக்கு என்னை மீறி அழுகை வந்துவிட்டது.
1: இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இளவரசர் பொன்னியின் செல்வரின் உள்ளத்தில் வேறொரு ஐயம் இப்போது உதித்தது. பனே, உன் மனையாள் மிக்க உத்தமி. அவளை பற்றி நீ சந்தேகித்தது தவறுதான். ஆனால் அவளுக்கு நான் இங்கே இருப்பது எப்படி தெரிந்தது என்று கேட்டார்.
0: என் அத்தையும் தங்கை பூங்குழலியும் நாகைப்பட்டினத்துக்கு படகில் புறப்பட்டார்கள். அதிலிருந்து என் மனையாள் ஒருவாறு ஊகித்து தெரிந்து கொண்டாள்.
1: எந்த அத்தை? இளவரசர் பரபரப்புடன் கேட்டார்.
0: ஐயா, ஈழத்தீவில் தங்களை பலமுறை அபாயங்கள்லேருந்து காப்பாத்தின வாய்ப்பேச முடியாத அத்தை தான்.
2: ஆஹா, அவர்கள் இப்போது எங்கே? உன் அத்தையும் பூங்குழலியும் என்ன ஆனார்கள்? இங்கே புறப்பட்டு வந்தார்கள் என்று கூறினாயே.
0: ஆமாங்க, புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க பிரயாணம் தடப்பட்டு போச்சு
1: என்று சொல்லிவிட்டு மேலும் முருகையன் விம்மி விம்மி அழத் தொடங்கினான். பொன்னியின் செல்வர் மிக்க கவலை அடைந்து அவனை சமாதானப்படுத்தி விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். ஈழத்து அரசியை யாரோ மூர்கர்கள் பலவந்தமாக பிடித்து கொண்டு போனதை அறிந்ததும் இளவரசருக்கு வந்த கோபத்துக்கு அளவில்லை. அவர்களை ராக்கம்மாள் தடுக்க பார்த்தாள் என்றும், அதற்காக அவளை அடித்து மரத்தில் சேர்த்து வைத்து கட்டிவிட்டு போனார்கள் என்றும் அறிந்தபோது ராக்கம்மாளின் பேரில் ஏற்பட்டிருந்த ஐயம் நீங்கிவிட்டது. இளவரசருக்கு அவள் பேரில் இப்போது மதிப்பும் அபிமானமும் வளர்ந்தன.
2: குருதேவரே, கேட்டீர்களா? இந்த உலகத்தில் நான் போற்றும் தெய்வம் ஒன்று உண்டு என்றால் ஈழத்தரசராகிய மந்தாகினி தேவிதான். அந்த வாய்ப்பேச முடியா மாதரசிக்கு எந்தவிதமான தீங்கும் செய்தவர்களை நான் மன்னிக்க முடியாது. பழுவேட்டரையர்கள் என்னை சிறைப்படுத்த கட்டளை பிறப்பித்தது குறித்து நான் சிறிதும் கோபம் கொள்ளவில்லை. ஆனால் வாய்ப்பேச இயலா ராணிக்கு ஏதேனும் அவர்கள் தீங்கு செய்திருந்தால் ஒரு நாளும் என்னால் பொறுக்க முடியாது. பழுவேட்டரையர் குலத்தை அடியோடு அடித்துவிட்டு மறுகாரியம் பார்ப்பேன். என்னை பெற்ற அன்னையும் என் சொந்த தந்தையும் ஈழத்து அரசிக்கு தீங்கு செய்திருந்தாலும் அவர்களை என்னால் மன்னிக்க முடியாது.
1: குருதேவரே, நாளைக்கே நான் தஞ்சாவூருக்கு பிரயாணப்படப் போகிறேன். வியாபாரியைப் போல வேடம் பூண்டு இந்த படகோட்டி முருகையனை துணைக்கு அழைத்து கொண்டு கிளம்பப் போகிறேன். ஈழத்தரசியை பற்றி அறிந்து கொண்டாலன்றி என் மனம்

நிம்மதி அடையாது. ஆச்சாரியரே, புயலினால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும் கைங்கரியத்தை தாங்கள்தான் நடத்த வேண்டும். தங்கள் பெயரால் நடத்த பிரியப்படாவிட்டால் ஈழத்து நாச்சியார் அறச்சாலை என்று வைத்து நடத்துங்கள். ஈழத்தரசி புத்த மதத்தில் பற்றுக்கொண்டவர் என்பது தங்களுக்கு தெரியுமோ என்னமோ. பூதத்தீவு என்று மக்கள் அழைக்கும் போதத்தீவில் உள்ள புத்த பிக்ஷுக்களின் மடத்திலேதான் அவர் சாதாரணமாக வசிப்பது வழக்கம் என்றார் இளவரசர். புத்த பிக்ஷுவும் இதற்கு மாறு சொல்லாமல் ஒப்புக்கொண்டார். மறுநாள் புயலின் உக்ரம் தணிந்தது. பொங்கி வந்த கடலும் பின்வாங்கிச் சென்றது. ஆனால் அவற்றினால் ஏற்பட்ட நாசவேலைகள் வர்ணனைக்கு அப்பாற்பட்டிருந்தன. நாகைப்பட்டினம் நகரில் பாதி வீடுகளுக்கு மேல் கூரைகளை இடந்து குட்டிச்சுவர்களாக நின்றன. அந்த வீதிகளில் ஒன்றில் இளவரசர் அருள்மொழிவர்மர் வியாபாரியின் வேடத்தில் தோளில் ஒரு மூட்டையை சுமந்து நடந்து கொண்டிருந்தார். அவர் பின்னால் முருகையன் இன்னும் ஒரு மூட்டையை சுமந்து பெரிய மூட்டையாகச் சுமந்து நடந்து கொண்டிருந்தான். புயலினாலும் வெள்ளத்தினாலும் நேர்ந்திருந்த அல்லோல கல்லோலங்களை பார்த்து

0: இளவரசர் அருள்மொழிவர்மர் வியாபாரியின் வேடத்தில் தோளில் ஒரு மூட்டையைச் சுமந்து நடந்து கொண்டிருந்தார். அவர் பின்னால் முருகையன் இன்னும் ஒரு மூட்டையைச் சுமந்து, பெரிய மூட்டையாகச் சுமந்து நடந்து கொண்டிருந்தான். புயலினாலும் வெள்ளத்தினாலும் நேர்ந்திருந்த அல்லோலகல்லோலங்களை பார்த்து கொண்டு அவர்கள் போனார்கள். இடிந்த வீடு ஒன்றின் சுவரின் மறைவிலிருந்து ஒரு பெண் அவர்கள் வருவதை பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் வேறு யாரும் இல்லை, முருகையனின் மனையாள் ராக்கம்மாள்தான். இளவரசரும் முருகையனும் அவள் நின்ற இடத்துக்கு அருகில் வரும் வரையில் அவள் பொறுமையோடு காத்திருந்தாள். திடீரென்று வெளிப்புறப்பட்டு ஓடி வந்து இளவரசரின் முன்னால் வந்து காலில் விழுந்தாள். முருகையன் அவளுடைய கவனத்தை கவர முயன்றான். உதட்டில் விரலை வைத்து சமிக்ஞை செய்தான். உஷ் உஷ் என்று எச்சரித்தான். ஒன்றும் பயன்படவில்லை. சக்கரவர்த்தி திருமகனே, வீராதி வீரனே, பொன்னியின் செல்வா, சோழ நாட்டின் தவப்புதல்வா, சூடாமணி விகாரத்தில் முழுகிப்போய் விடாமல் தாங்கள் பிழைத்து வந்தீர்களா? என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன என்று கூச்சலிட்டாள். வீதியில் அந்த சமயம் அங்குமிங்கும் போய்க் கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேருடைய கவனமும் இப்பொழுது இளவரசரின் பால் திரும்பின.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்னியின் செல்வங்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: ராக்கம்மாவை சந்திக்கிறதுக்கு முன்பே அவளை பற்றின ஒரு குறிப்பை தந்துட்டார் தியாக விடங்கர். வந்தியத்தேவனும் பினாக்க பாணியும் வந்திருந்த போது மனைவியிடம், இவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும், உள்ளே சென்று உன் மருமகளிடம் சொல்லு, சோற்றுப்பானையை கவிழ்த்து உருட்டி விட போகிறாள் சொன்னது நினைவிருக்கும். இப்போ வழி மறிச்சு எல்லார் கவனத்தையும் திருப்பினதும் கவிழ்த்து உருட்டின காரியந்தானே. சில சொற்களுக்கான விளக்கங்கள். மணியக்காரன், கணக்குகளை ஆராய்பவன். கல்வெட்டுகளில் மணிங்கிற சொல் கோவிலையும் குறிப்பதாக அமையுது. கோவில் நிர்வாகம் ஸ்ரீகாரியம், அதை கவனித்து வந்தவர் மணியக்காரர். பொதுவாக மணியம் வேலைங்கிற பொருளை உடையது. இந்த இடத்துல உள்ளூர் நிர்வாகின்னு கொள்ளலாம். அடுத்து விநியோகம் என்கிற சொல், இதன் பிறப்பு நம் கவனத்தை ஈர்க்குது. வினியுக்த இதில் தொடங்குது, பொருள் பிரிப்பது, முறைப்படி பிரித்து உரிய இடத்துல ஒப்படைப்பதை குறிப்பது தான் விநியோகம், அதாவது பகிர்ந்து அளிப்பது. மாறு என்கிற சொல் பிரதி பதில் ஆகிய பொருள்களை கொண்டது. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், பண்ட மாற்று என்ற அர்த்தத்தில் மாறு என்ற சொல்ல பாரதியார் பயன்படுத்துகிறார். கடல் கொண்டு விட்டதாக கேள்விப்பட்ட போது ரொம்ப அலட்சியம் காட்டின ராக்கம்மா. சூடாமணி விகாரத்தில் முழுகி போயிடாம பொன்னியின் செல்வர் வந்ததை பார்த்து வியப்பு அடைஞ்ச நடிப்பு இருக்குதே, அது நந்தினிக்கு இணையா இருக்குது.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள்.

0: காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும். இது உங்கள் பண்பலைக்காரை பண்பலையின் 100.3. நேரம் 9:30. நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்கு

0: மற்றும் நேரடி நெல்விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைக்கொல்லி.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
3: இன்றைய இசை ஒன்றல் நிகழ்ச்சியில இயக்குனர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் இயக்கிய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் இந்த பாடல் மைக்கேல் மதன காமராஜ் திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரலில் இளையராஜா இசையில் ஒலிக்கிறது.

0: கொள்ளுங்கள் நேயர்களே. நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 9:55 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 10 மணிக்கு வடலூர் ஹோட்டல் கிருஷ்ணா பவன் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி ஸ்வீட்ஸ் வடலூர் TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூமின் ஆலய உலா வடலூர் திருவாரூர் பிரகாச வள்ளலார் 204வது வருவிக்க உற்ற நாள் விழாவின் நேர்முக வர்ணனை.
4: கிருஷ்ணா பவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்
5: வடலூர் நெய்வேலி டவுன்ஷிப் நெய்வேலி ஆர்ச் மற்றும் பன்ருட்டி. உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும்
6: ஒரே இடத்தில் வாங்க கைராசி நிறுவனம்
5: TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம்.
0: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பாசுந்தளிர். மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுத
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசர் வழங்கும் உழவரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் #100.3
11: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5:30 விலைக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
12: காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
13: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
14: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
15: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
16: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே இசை ஊஞ்சலில். இன்னைக்கு இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இயக்குனர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் இயக்கிய திரைப்பட பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக ஒலிக்கும் இந்த பாடல் காதலா காதலா திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளில் ஒலிக்கிறது.

நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தற்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் ஆண்களுடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிகமாக சொல்லி அல்ல, மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா, தார்பைகள் கிரேனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: இன்றைய
5: சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
6: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்க.
7: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
6: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
8: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
6: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
9: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் உலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
9: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
9: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேயர்களுக்கு நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் விலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
12: நாகை மூரா சன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே இசை ஊஞ்சலோடு. இன்னைக்கு நிகழ்ச்சியில இயக்குனர் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்கள் இயக்கிய திரைப்பட பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சி நிறைவாக வழங்கும் இந்த பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் பாடியது. இளையராஜா இசையில் வாலி வரிகளில் ஒலிக்கிறது.
13: பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன்,

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிய திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: ஆகாஷ்வாணி காரி பண்பலை 100.3 நேரம், 9:55.
2: புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
3: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில்

0: சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தற்பாய்கு கிரேனட் ஓஸ் நரம்பு பலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
6: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஔவையார் கொன்றை வேந்தனில் மாற்றாரை உறவென்று நம்ப வேண்டாம் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார். எங்கிருந்தோ வந்து நம் உதவியை பெறுகின்ற போது மிக இனிமையாக பேசும் மனிதர்களை நாம் நம்பிவிடுகிறோம். உறவு போல நம்பி ஏமாந்தும் விடுகிறோம். சில வேளைகளில் அவர்களின் அன்பான பேச்சுக்கும் உதவிக்கும் மயங்கி நம் வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியாத நிலைக்கு அவர்களிடம் மாறிப்போகிறோம். ஒரு காட்டில் ஒரு வேடன் தலை தெறிக்க ஓடி வந்தான். அவனை ஒரு புலி வேகமாக வேட்டையாட துரத்தி கொண்டு ஓடி வந்தது. வேடனை மரத்தில் இருந்து 2 குரங்குகள் பார்த்தன. ஆண் குரங்கு அந்த மனிதனுக்கு உதவ வேண்டும் என்று கூறி ஓடி வரும் மனிதனை பார்த்து ஒலி எழுப்பி அழைத்து மரக்கிளையை வளைத்து கொடுத்து நுனிக்கொம்பை பிடித்து கொண்டு மரத்தில் ஏறி வா என்றது. பெண் குரங்கு வேண்டாம், அவன் யார் என்றே தெரியவில்லை, அவனை நமது இருப்பிடத்திற்கு அழைக்காதே, அது நமக்கு ஆபத்து என்றது. அதற்கு ஆண் குரங்கு, ஆபத்தில் இருக்கும் ஒருவரை உதவி செய்யும் போது தடுக்காதே, என்னை விடு என்று மனைவியின் பேச்சை கேட்காமல் மனிதனை மரத்தில் ஏற்றியது. மரத்தில் ஏறிய மனிதன் மிகவும் களைப்புடன் இருந்தான். காடு முழுவதும் திரிந்து நல்ல கனிகளை பறித்து வந்து வேடனுக்கு உண்ண கொடுத்தது. அப்போதும் புலி பசியோடு மனிதன் கீழே வருவான் என்று காத்திருந்தது. வேடன் பசியாரி மீண்டும் உறங்கினான். அப்போது புலி குரங்கிடம், நாம் காட்டில் வாழ்பவர்கள், அவன் யார் என்றே நமக்கு தெரியாது, அவனை வேட்டையாட துரத்தி வந்தவன் நான், அவன் எனக்கு தான் சொந்தம், அவனை கீழே தள்ளிவிடு என்றது. ஆண் குரங்கு, அவன் என் அடைக்கலம், என்னை நம்பியவனை நான் எப்படி தள்ளிவிடுவது என்று நீதி போதனை செய்தது. புலி பசியோடு வேறு வேட்டையை தேடி சென்றது. 2 நாட்கள் கனி பிஞ்சுகளை உண்டு வாழ்ந்த வேடன் வீட்டுக்கு செல்ல நினைத்தான். புலி பசியோடு எங்காவது பதுங்கி இருந்தால் என்ன செய்வது என்று குரங்கை துணைக்கு அழைத்தான். மனைவி கணவனை தடுத்தது. ஆண் குரங்கு அவன் பேச்சை நம்பி வருகிறேன் என்று சென்றது. வேடன் மனைவிக்கு நீண்ட நாட்களாக குரங்கு கறியின் மீது ஆசை. காட்டின் எல்லையில் விட்ட குரங்கை எட்டி பிடித்து அதன் தோலை உரித்து அங்கேயே போட்டுவிட்டு மாமிசத்தை எடுத்து சென்றான். பெண் குரங்கு வருவான் வருவான் என காத்திருந்தது. 2 நாள் ஆகியும் வரவில்லை என்பதால் தேடிச் சென்றது. காட்டின் எல்லையில் உரித்த குரங்கின் தோல் கிடப்பதைக் கண்டு பதறி துடித்தது. நம்மில் பலர் இப்படித்தான் எந்த தொடர்புமற்ற மனிதர்களை வீட்டில் சேர்த்து அவர்களிடம் நம்பிக்கை வைத்து கடைசியில் அவர்களின் பேராசைக்கு பலியாகின்றோம். நம்பிக்கைக்கு உரியவர்களை மட்டுமே நம்பி உயர்வு பெறுவோம். நன்றி, வணக்கம்.
5: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
1: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.

0: நேயர்கள் கேட்கலாம். மயிலாடுதுறை வம்சா செக்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா செக்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: எத்தனையோ புது புது பாடல்கள் தோன்றிய வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் பாடல்கள் அந்த கால பாடல்கள். அப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியில். நீங்க கடிதம் வழி விருப்பம் தெரிவித்த பாடல்களை

0: கேட்ட இந்த பாடல் திருவருட்செல்வர் திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா மற்றும் குழுவினர் குரலில் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் ஒலித்தது.
1: முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
2: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
1: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது. வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரலில், கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா.

0: கொள்ளுங்கள் நேர்களே. நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாடு.
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சிலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: பிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 9:55 நாகப்பட்டினம் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 10 மணிக்கு வடலூர் ஹோட்டல் கிருஷ்ண பவன் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி ஸ்வீட்ஸ் வடலூர் TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூமின் ஆலய உலா வடலூர் திருவரு பிரகாச வள்ளலார் 204வது வருவிக்க உற்ற நாள் விழாவின் நேர்முக வர்ணனை.
6: ஹோட்டல் கிருஷ்ண பவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்
7: வடலூர் நெய்வேலி டவுன்ஷிப் நெய்வேலி ஆர்ச் மற்றும் பன்ருட்டி. உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும்
8: ஒரே இடத்தில் வாங்க கைராசி நிறுவனம்
7: TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம்.
0: நாளை பிற்புகள் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பாசுந்தலர்
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே

0: இருக்காத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
3: இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது. திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி குரலில், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கரூர் தான் தேன்றி மலை, செல்வராஜ், பெருநாயகி, ஜோஷிகா, ஸ்ரீகிருஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, தலை ஞாயிறு, ராஜமுகமது, வெள்ளிவாக்கம், குபேந்திரன், அரணநல்லூர், நாராயணன், கும்பகோணம், மனோகரன்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்ல முதல்
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: 10:20 பன்வலையோடு இணைந்து நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இரவும் மலரும். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் நெஞ்சம் நிறைந்த பாடல்களின்

வரிசையில். தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சீர்காழிவட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி பாடல் ஒலிக்கிறது. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: நேர்களின் நமது பண்பலையில் நள்ளிரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் #100.3 5:30 விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: காலமானார்

இரவும் மலரும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல். பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க குறுக்கத்தி முகமது இஸ்மாயில் ஜரீனா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: இணைந்திருக்கிற நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 10:32.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: பன்மலையில் நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் உங்களின் மனம் நிறைந்த பாடல்களை இரவும் மலரும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரலில், கே வி மகாதேவன் இசையில், புலமை பித்தன் வரிகளில். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வானவன் மகாதேவி, தமிழ்செல்வன், வைரச்செல்வன்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
4: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனின் அண்ட் பிரீஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
4: நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலியில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இரவும் வளரும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது. பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் எல்ஆரேஸ்வரி குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இளையாங்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல்

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அரிகரன் கூடல், கே எஸ் கார்த்திகேயன், அமுதா, அச்சயா, ஆதிஷ், ஹர்ஷவர்தன். பாடல் ஒலிக்கிறது போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து. பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நேயர்களுக்கு உரம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்
3: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேயர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் மூலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: நேயர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் மூலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
6: நாகை மூரா சன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
2: நேயர்களே, இன்று உலக விலங்குகள் தினம். வவ்வால் பற்றி காணலாம். உண்மையில் பறக்கக்கூடிய ஒரே பாலூட்டி விலங்கு வவ்வால். பல வவ்வால்கள் எக்கோ லொகேஷன் மூலம் இருட்டில் வழி காணுகின்றன. சில இனங்கள் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உதவுகின்றன. சில வவ்வால்கள் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கும் விதை பரவலுக்கும் உதவுகின்றன. உயிர்கள் அனைத்தும் இந்த பூமியின் உரிமையாளர்களே. விலங்குகள் வாழ்ந்தால் இயற்கையும் வாழும். இணைந்திருக்கிறோம் நேர்களே. இரவு மலரும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து. பி சுஷீலா குரலில், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சிதம்பரம், சின்ன மார்க்கெட், வெள்ளைச்சாமி, செல்வி.

இரவு மலரும் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் பகலில் ஒரு இரவு. திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் குரலில், இளையராஜா இசையில், கண்ணதாசன் வரிகளில் பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஆணிப்பாளையம் மதனசேகர், விதுல் பிரியா, தீபிகா, தீபக், வெங்கடேஸ்வரன், எழிலரசி.

நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இரவும் மலரும். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11 மணி. நேயர்கள் கேட்கலாம் காற்றலையில் நாளை. நேர்களே, நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. காலை 7:30 உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள். காலை 10 மணிக்கு வடலூர் ஹோட்டல் கிருஷ்ண பவன் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி ஸ்வீட்ஸ் வடலூர் TRM சாந்தி ஃபர்னிச்சர் ஷோரூமின் ஆலய உலா வடலூர் திருவருள் பிரகாச வள்ளலார் 204வது வருவிக்கவுற்ற நாள் விழாவின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் ஆர் சுந்தரபாண்டியன் அவர்கள். 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: ஆறு பத்துக்கு இணைத்தனம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் தளர் எஸ் யோகினி. ஏழு 25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 புதுப்பொழுது. 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாட்டு பட்டாசு. 8:30 வைக்கிங் பனின் அண்ட் பிரீப்ஸின் பாட்டு பட்டாசு. 9:00 உங்கள் பதிவு எங்கள் குரல். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உங்கள் பதிவு எங்கள் குரல். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 உங்கள் பதிவு எங்கள் குரல். 10:30 இது எங்க ஏரியா. 11:00 வணக்கம் தோழி. 12:00 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் தளர் எஸ் யோகினி. 12:10 பரிமாற்றம். 12:50 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் ரெட்ரோ ரிதம்ஸ். 1:30 வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் வடலூர் ஆர் சிவகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 2:05 மெலடி மெட்டுக்கள். பிற்பகல் 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 3:30 எல்எஸ்சி. 4:00 #100.3. 4:30 வைக்கிங் பனின் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் #100.3. மாலை 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. 6:00 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 6:05 ஹைலைட்ஸ். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:25 பாட்டு பெட்டி. 6:40 வெற்றிக்கு வழி. 6:45 இசைத்தென்றல். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசர் வழங்கும் உழவர் அரங்கம். கடலை சாகுபடி மயிலாடுதுறை மாவட்டம் அனந்தமங்கலம் K பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 காற்றில் வரும் கானம். 9:00 பொன்னியின் செல்வங்கள். 9:15 பாடலோடு பயணம். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நமது பண்பலையில் நாளை ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிளை மன்னார் சாமி. 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். 10:00 நாமக்கல் இம்மையம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். மாலை 5:00 நாச்சியர் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸின் உலாவரும் நேரம். பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை. நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையில் தொடர்வது ஆங்கில செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Renuka. External Affairs Minister Dr. S. Jaishankar has said international peace and security, supply chain resilience and connectivity are among the key areas where emerging and middle powers can play an important role. Dr. Jaishankar was speaking at the 62nd Munich Security Conference in New Delhi today. He said the world, its agenda and its geopolitical landscape are all undergoing significant changes, creating substantial scope for cooperation among emerging and middle powers. He said, it is marked by the repositioning of the United States, the rise of China, and growing global interdependence.
2: There is today a substantial agenda 4 emerging and middle powers.